எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 100

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மதுரகானங்கள். மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வணக்கம். நம்ம சிட்டி வந்து நம்ம கிளீன் அண்ட் கிரீனா வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்துல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்க போய் எவ்வளவு அழகான இடம் பார்த்தாலும் சென்னை இஸ் ஸ்டில் வெரி டியர் டு மீ. ஸோ தயவுசெய்து குப்பை அங்கங்க போடாம நீட்டா வச்சுக்கலாம், கிளீனா வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் ஹாப்பியா சென்னை. அவ என்ன

ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

0: The child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOPCRS 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெண்களை
1: யாருக்காக, இது மகளிர்காக, யாருக்காக, இது மகளிர்காக,
2: இது பெண்களுக்காக, பெண்கள் நடத்தும் மகளிர் மட்டும்.

0: ஹிப்பி சமுதாய வானொலி 107.8. நான் உங்களோட ஃபேவரட் ஆர்ஜே சென்னை பொண்ணு ஸ்ருதி. வெல்கம் விஜய் ராகவன் சார் அண்ட் கனகலக்ஷ்மி மேம்.
1: ஹாய் ஸ்ருதி, தேங்க்ஸ் ஃபார் த இன்ட்ரடக்ஷன். இப்போ நானே என்னை பற்றி சொல்லணுமா? ஓகே, நான் ஆல்ரெடி இங்கே பேசியிருக்கேன். ஸோ ஐ எம் கனகலக்ஷ்மி, வி ஆர் ஃப்ரம் த இம்ப்ராக்டிக்கல் ட்ரெய்னர்ஸ். இது வந்து என் ஓன் பிஸ்னஸ்ங்க. நான் வந்து நிறையா பேரை மொக்க போட்டிருக்கேன், நிறையா பேர்கிட்ட பேசியிருக்கேன். பேசுகிறதான் என் வாழ்க்கை, ஏன்னா எனக்கு பேசுகிறதான் பிடிக்கும்.
0: ஸோ நான் இன்னைக்கு பியூட்டிஃபுல் கேம்பெயின்காக எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் வந்திருக்கீங்க. எப்படி இருக்குது இந்த கேம்பெயின்?
1: இந்த பியூட்டிஃபுல் கேம்பெயின், பியூட்டிஃபுல் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு இத்தனை நாள் எனக்கு தோணவே இல்லை. சொல்லும்போது எங்கள் காலேஜ்லேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க, சொன்னாங்க எங்கள் ரெண்டு பேருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடா இது வரைக்கும் நம்ம யோசிக்கவே இல்லையே இதை பற்றி. காலங்காலமாக காஜல் வாங்கியிருக்கேன், காலங்காலமாக 3000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுத்து விஜய் பில் பே பண்ண வச்சுருக்கேன் பாடி ஷாப்பில். திஸ் ஆக்சுவலி கிரியேட்டட் அ வெரி ஹியூஜ் தாட் இன் மீ that I have to create an awareness being in women myself. So with this thought I came to this college, and I feel, you know, every woman here is not a girl, they are women. So they shouldn't be restricted with beauty, and I feel so great, so proud to be a part of this campaign that I'm addressing 200-300 women here.
0: You're such a successful woman. So as a woman, do you think there is obsession about beauty?
1: Ipo ninga obsession with beauty appdi solumbodhu enak or chinna kada niyapagodu solalama? Yeah, so oru oorla vande oru rowdy irundarunga, adu vande oru chinna village. Andha rowdy vande namma cinema la paakra mari adi adi dadi kaasu vaangiradhella. So andha oor makkal la sendu onnu pannanga, indha mari padathula vara mari potta adikkiradhu adala illa. ஸோ என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் அந்த ரவுடி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார், சார் ஐயா என்ன நீங்கள் மூஞ்சி இன்னைக்கு பார்க்க ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு. அவர் அப்படியே ஒரு 100 மீட்டர் நடந்து போனார். போகும்போது இன்னொருத்தர் வந்தார், சார் என்ன சார் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, ஃபீவரா சார் அப்படின்னு கேட்டார். மூணாவது ஆள்கிட்ட நடந்து போயிட்டு இருக்கும்போது மூணாவது ஆள் பார்க்குறாரு. அவர் வந்து, சார் என்ன சார் மூஞ்சி உங்க கலையே இழந்துருச்சு அப்படின்னு. ஸோ இப்படி வரிசையா அவரை பத்தி தாழ்வா பேச பேச ஒரு பாயிண்ட்ல வந்து ஒருத்தர் சொன்னாரு, சார் என்ன சார் உங்க மூஞ்சி 2 நாள்ல செத்து போற மாதிரி இருக்கு அப்படின்னு. அந்த ஆள் வந்து நிஜமாலுமே 2 நாள்ல செத்துட்டார். ஸோ தட் இஸ் த இம்பாக்ட் வாட் வி ஹாவ் ஆன் ஆர் செல்ஸ் ஆஸ் பியூட்டி ஆப்சஷன். அண்ட் அது வந்து அவரை எந்த ரேஞ்சுக்கு எடுத்துட்டு போயிருக்குன்னா, ஒரு சாவர நிலைமைக்கு எடுத்துட்டு போயிருக்கு. ஸோ திஸ் பியூட்டி அப்சஷன் ஹஸ் லீட் டு லாட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் லைக் அனரெக்சியா, புலீமியா. சாப்பிட்டு சாப்பிட்டு வாந்தி எடுக்கிறது, சாப்பிட்றது நிறுத்த முடியல, ஆனால் அது வெயிட் போடும், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இன்டியூஸ் பண்ணி வாந்தி எடுக்கிற கேசஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே ஜாஸ்தி இருக்கு. ஸோ பியூட்டின்றத வந்து நம்ம வந்து என்னதான் வந்து நீங்க இப்ப ஒரு பொண்ணுகிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பியூட்டினா என்னங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க சொல்லுங்க?
0: உண்மையை பேசுறது, ஸ்மைல் பண்ணிட்டே எப்போதும் இருக்கிறது.
1: ஸ்மைல் பண்ணிட்டே எப்போதும் இருக்கிறது, உண்மையை பேசுறது. ஆனா என்ன அப்படின்னா, ஒரு பையன் உங்களை பத்தி கமெண்ட் அடிக்கும் போது உங்களுக்கு ஏன் அது ஃபீல் ஆகுது? அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பியூட்டி கான்சியஸ் அப்படின்றது இருக்கு. நான் வந்து இங்க பியூட்டி கான்சியஸ் இருக்கவே கூடாதுன்னு சொல்லல, பட் beauty should be lesser அப்படின்னு நான் சொல்ல வரேன்.
0: ஸோ தேங்க்யூ மேம். விஜய் சார், நீங்கள் வந்து போன தடவை வரைச்சி சொல்லியிருந்தீங்க எனக்கு ஃபோட்டோகிராஃபி பண்ணுறச்சு இந்த பியூட்டிஃபுல் கேர்ள்ஸை ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஸோ பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் எப்படி நீங்கள் அதை டிஃபைன் பண்ணுறீங்க?
2: பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ், நான் பார்க்கறது எல்லாமே பியூட்டி தான். ஐ டோன்ட் சி எனி திங் ஆஸ் சச் பியூட்டி டு பி கிளிக்ட். ஐ சி கிளிக்கிங் ஃபர்ஸ்ட், தென் ஐ சி வாட் த பியூட்டி இஸ். So there is a difference.
0: Okay.
2: In what I say. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு தாட்டும் இல்லாமல், எனிதிங் யூ சி, அது ஆக்சுவலாக அவங்க சொன்ன மாதிரி அம்மா கிட்ட தான் அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அதனால தான் அவர் சொல்கிற மாதிரி அம்மா தான் ரொம்ப அழகு. ஏன்னா அம்மான்றவோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்கள வளர்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு இல்லாததே ஒரு அழகு தான். அதனால தான் அவர் அம்மான்னு சொல்லி சிம்பிளைஸ் பண்ணி சொன்னார். ஸோ தட் itself is a beauty.
0: கனகலட்சுமி மேம் வந்து நிறைய சொன்னாங்க women கிட்ட இருக்கிற பியூட்டி ஆப்செஷனை பத்தி. men கிட்ட அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
2: men
1: கரெக்ட்டான पर्सन கிட்ட கேட்டிருக்கீங்க.
2: men have equal anxiety over their body and they are very conscious about how they are in front of people. நான் இங்கே இப்போ பேசிட்டு இருக்கேன். இப்போ ஒரு ஒரு 1.5 வருஷம் முன்னாடி நீ எங்களை என்னை பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருந்திருப்பேன் நான். ஸோ தட் இஸ் தட் வாஸ் மை ஸ்டேட் தென். ஸோ ஹவு ஐ வுட் டிஃபைன் மை செல்ஃப் அப்படின்னா தெர் ஆர் டூ வேஸ். ஒன்று, நம்மளோட குணத்தால் நம்ம அழகாக இருக்க மாட்டோம். இன்னொன்று, நம்ம உடம்பால் நம்ம அழகாக இருக்க மாட்டோம். இது ரெண்டு தான். இதுக்கு மேலே நீங்கள் என்ன யோசிப்பீங்க சொல்லுங்கள். ஒன்று அடுத்த பற்றி யோசிக்கலாம், இல்லைன்னா உங்களை பற்றி யோசிப்பீங்க. இதுக்கு மேலே என்ன யோசிக்க முடியுங்களா? நாம் யார், நான் ஏன் இங்கே இருக்கேன், என்னோட பர்பஸ் என்ன, பர்பஸ் இருக்கா இல்லையா, இதெல்லாம் யோசிக்கிறது தான் வந்துட்டு இன்னும் ஒரு குவாலிட்டியான தாட். ராதர் தேன் திங்கிங் வி நோ தட் வி ஆர் எக்ஸிஸ்டிங் பட் வாட் இஸ் தேர் டு லேர்ன் அபவுட் அவர் எக்ஸிஸ்டன்ஸ், வி ஷுட் நோ வாட் வி டோன்ட் நோ. ஸோ ஐ புட் மை மைண்ட் த்ரூ வாட் ஐ டோன்ட் நோ ராதர் தேன் நோயிங் வாட் ஐ ஆல்ரெடி நோ. மை இன்ட்ரெஸ்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ வென் யூ டாக் அபவுட் பியூட்டி ஐ வில் சே நோயிங் அபவுட் அன்னோன் இஸ் த பியூட்டி. லாஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வரப்போ யூ மென்ஷன் அபவுட் பி பியூட்டிஃபுல். எனக்கு வந்துட்டு பசங்க பொண்ணுங்க யூஸ்வலாகவே வந்துட்டு தே ஆர் ஈக்குவலி டேலண்டட். பட் வென் யூ டாக் அபவுட் மெச்சூரிட்டி விமன் ஆர் பை ஃபார் மெச்சூர் தேன் மென். இதை நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ அதான் உண்மை. நம்ம மரத்தே நேச்சர் ஆஃப் அ ட்ரீ இஸ் கிரீன், அதை நம்ம எல்லோ நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா கிரீன் அது. ஸோ நேச்சரே என்னன்னா பொண்களுக்கு மெச்சூரிட்டி லெவல் ஜாஸ்தி. ஸோ இப்போ பேக் போன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நீங்க பார்த்தா அது பொண்ணுங்க தான், பசங்க கிடையாது. ஸோ நம்ம எங்கே ஆரம்பிக்கணும், சுவிட்சு இந்த இடத்துல போட்டால் லைட் அங்கே ஏறியும் நமக்கு தெரியும், எனக்கு சுவிட்ச் எங்கே போடணும்னு தெரியும், அதனால தான் இங்கே நான் போட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு கோயிங் டு கைஸை விட பொண்ணுங்க கிட்ட வந்துட்டு வென் ஐ ட்ரை டு சே தே வில் அட்லீஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே. பசங்களுக்கு இந்நேரத்துக்கு மெச்சூரிட்டி இருக்காது. 17 வயசு ஒரு பொண்ணுக்கு இந்த காலேஜில் என்கிட்ட இன்னைக்கு காலத்தில் ஒரு பொண்ணு கிட்ட வந்து டவுட்டை கேட்டான், அது பொண்ணு. ஏன்னா அவளுக்கு ஆசை ஒழுங்காக வளரணும் நல்லா வளரணும்னு ஆசை. இதே 17 வயசுல ஒரு பையனை வந்து சொல்ல சொல்லணும்னா அவன் ஒன்னே தான் கேட்பான், மச்சி அந்த ஃபிகர் நல்லா இருக்கா. திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ கை அண்ட் அ கேர்ள். நான் தப்பு சொல்ல, மெஜாரிட்டி ஆஃப் த பசங்க இப்படி தான். ஏன் நானும் இப்படி தான் இருந்திருக்கேன் என் 17 வயசுல. எனக்கு அன்னி தேதிக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு எல்லாம் தெரிஞ்சதுலாம் என்ன, பொண்ணுங்க எப்படி வழியணும் எப்படி வழியக்கூடாது. திஸ் இஸ் அ வெரி சைல்ட்ஸ் பிளே. ஸோ வென் ஐ லுக் இட் பியூட்டிஃபுல் I wanted to bring an awareness to every MOP college la irukra over student ku enak eduthittonu naasa. But the problem is when I talk to 300 women or 3 ponungala da na solradhu kekpanga enak andha sandosham podu. So I want, this is not the end, this is just the beginning. So it has long way to go ahead.
0: Thank you so much for the awareness. Now
1: adding on to what he said, right, ponunga mature pasanga vandu the little beyond abdina. ஸோ ஒரு இந்த பியூட்டிஃபுல் அப்படின்ற கேம்பெயினுக்காக நாங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணோம், என்ன இருக்குது, யார் எப்படி பண்ணியிருக்கா, ஒரு சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு சின்ன ஒரு லைன் வந்து கோபிநாத் தெரியும்ல, நீயானா கோபிநாத். ஸோ ஹீ வெரி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார், அ மேன் இஸ் அன் அனிமல், விமன் இஸ் அ ரிஃபைன்ட் அனிமல் அப்படின்னு. ஸோ தட் லைன் ரியலி இன்ஸ்பயர்ட் மீ. ஏன்னா நான் வந்து இத்தனை நாள் வந்து மென்யும் விமனையும் ஈக்குவலாக தான் பார்த்துருக்கேன். ஐ ஹவ் நெவர் சீன் விமன் டு பி ஹையர் ஆர் மென் டு பி ஹையர். ஸோ யாராவது என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா வந்து நான் சொல்ல, வெயிட் பண்ணு, யூ ஃபர்ஸ்ட் அனலைஸ் யுவர் செல்ஃப் தென் அனலைஸ் த கை, டோன்ட் திங்க் யூ ஆர் ஹை. இப்போ இந்த டிவோர்ஸ் கேசஸ் அந்த மாதிரி சைக்காலஜியாக கவுன்சிலர்ஸ் என்கிட்ட வரும்போது கவுன்சிலிங்காக, ஸோ ஐ ட்ரை டு டெல் தம் போத் ஆஃப் தேம் ஆர் ஈக்குவல். பட் வென் ஐ ஹர்ட் நியானானா கோபிநாத்தோட ஸ்பீச், that's when I felt okay, men is an animal, so mennala panna mudiyum appadina mennala adu panna mudiyum. Ipo men bike ottran appdinu sonna nanum payanukku equal ah bike ottren solradhu equality kadaiyadu,
2: adu alagilla.
1: We are meant for different purpose, when it comes together that is the beauty.
0: ஸோ வெரி நைஸ்லி செட். ஐம் ஷுர் நிறைய பேர் வீம்புக்குன்னு சொல்லுவாங்க, நான் இவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கேன், ஸோ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், லைக் விமனுக்குன்னு ஒரு பியூட்டி இருக்குது, அதை அவங்க காப்பாற்றிக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ நேத்திக்கு பார்த்தீங்கன்னா கலரிசம் பற்றி பேசிட்டு இருந்தோம். நீங்கள் நிறைய பேருக்கு ட்ரெயின் பண்ணுறீங்க, நிறைய பேர் கலரிசம்னால லைக் நான் இவ்வளோ நல்ல கலரில் இல்லை அப்படிங்கிறதுனால டீமோட்டிவேட் ஆகி உங்ககிட்ட யாராவது வந்திருக்காங்களா ஆர் ஹவ் தி ஃபேஸ் ரிஜெக்ஷன்?
1: என்கிட்ட கலர் பற்றி யாரும் வந்ததில்லை அப்பார்ட் ஃப்ரம் த கேர்ள் ஹூ கேம் டுடே. ஷி சேட் இல்லைங்க நான் கருப்பாக இருக்கேன், நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், ஆனா நான் கருப்பா இருக்கேன்ற ஒரே காரணத்தினால வந்து என்ன போட்டோ கூட யாரும் என்ன போட மாட்டேங்கறாங்க அப்படின்னு ஷி கேம் அண்ட் செட். பட் பர்சனலா இன்னைக்கு தான் ஐ என்கவுண்டர்ட் தட். பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சைஸ் ஹைட் லுக்ஸ். என்ன ஜட்ஜ் பண்ணவங்க எல்லாருமே வந்து தே தாட் நான் ஸ்கின்னியா இருக்கேன், நான் ரொம்ப வெள்ளையா இல்லை, என்னால் எதுவும் பண்ண முடியாது பிகாஸ் ஐ எம் ஸ்கின்னி. இது வந்து என்னோட ஒஃபிஷியல் லைஃபாக இருக்கட்டும் பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், திஸ் ஹஸ் ஹேப்பன் டு மீ. அதை வந்து இந்த பியூட்டிஃபுல் கேம்பெயின் வந்து என்னை வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக திங்க் பண்ண வச்சுருக்கு. ஸோ என்கிட்ட வந்து நிறையா பேர் வருவாங்க, இல்லைங்க நான் ஜிம் போனேன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க நான் ஃபிட்டாக இருக்கணும் அப்போ தான் என் புருஷனுக்கு பிடிக்கும், நான் வந்து எதுக்குங்க இவ்வளோ சீக்கிரம் ஜிம் வரீங்க, இல்லைங்க அவர் கார்பரேட்டில் வேலை பார்க்குறாரு அதனால நான் எப்படி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து யூ வில் நெவர் நோ ஹவு டு, யூ வில் ஓன்லி பி ஏபிள் டு எம்பத்தைஸ் வித் தெம், யூ வில் நாட் பி ஏபிள் டு டெல் தெம் அ சொல்யூஷன் பிகாஸ் தே ஆர் இன் அ ஃபேமிலி. ஸோ இந்த நீங்கள் அந்த சைஸ் பற்றி அதெல்லாம் பற்றி பேசணும்னா யூ ஹாவ் டு கோ டு திஸ் ஜிம் இந்த மார்னிங் 6 to 7 பார்க்கணும், இல்லைன்னா இந்த 8 to 9 பார்க்கணும். 6 to 7 பொண்ணுங்க உடம்பு, என்கிட்ட நிறைய பேர் சொன்னது என் புருஷனுக்கு நான் அழகா இருக்கணுங்க, என் புருஷனுக்கு நான் அழகா இருக்கணும். காலையில பிள்ளைக்கு சாப்பாடு கட்டி புருஷனுக்கு சாப்பாடு கட்டி அவங்களும் வேலைக்கு போயிட்டு ஜிம்முக்கு போயிட்டு திருப்பி சாயந்தரம் வந்து ஜிம்முக்கு போய் ஏரோபிக்ஸ் போய் என்ன இப்ப என்னென்னமோ வந்துச்சு. முன்னாடி எல்லாம் நமக்கு தெரிஞ்சது வந்துட்டு பிசிக்கல் எக்ஸசைஸ் ஜிம்மு மட்டும்தான். இப்போ வாட் எவர் யூ நேம் இட் ஹஸ் கம், வை பிகாஸ் விமன் ஆர் ஃபீலிங் தட் வே. ஸோ ஐ திங்க் this campaign should actually reach to a larger extent.
0: So as a man, இப்போ உங்க சொன்ன மாதிரி மென்னுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, என்னோட வைஃப் இப்படிதான் இருக்கணும், இவ்வளோ அழகா இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படியெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி, ஹவு ஷுட் அ விமன் ரியாக்ட், ஹவு டு யூ திங்க் விமன் ஷுட் டேக் இட்? பிகாஸ் இதெல்லாம் வந்து சில சமயம் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பேர்டன் ஆயிடுது. ஒரு காலகட்டத்தில் சரி என் ஹஸ்பண்ட்காக நான் இது பண்றேன் அப்படிங்கிறது, ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஐயோ இவ்வளோ பண்ணணுமே இதுக்காக. ஸோ ஹவு டு டீல் வித் தட்?
2: There are two answers. So, one is, நான் முன்ன சொன்ன மாதிரி பசங்களுக்கு மெச்சூரிட்டி பார்த்தாது. ஸோ அவங்க என்ன சொன்னாலுமே நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. ஆல்வேஸ் நீ இப்போ ஒரு குட்டி குழந்தை உங்ககிட்ட வந்து சொல்லுது, அக்கா நீங்கள் ஏன் இவ்வளோ குட்டியாக இருக்கீங்க, you take it that way that where you get offended?
0: No.
2: The same reaction you'll have to give to guy. அது ஏதோ குழந்தை ஏதோ சொல்லிட்டு போது விடு, அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. ஒரு பையனோட அறிவு அப்படின்றது ஒரு குழந்தைய விட சின்னது, அதை புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். நீங்க ஒரு குழந்தைய ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க, பையனை ஆள் மாத்திரம்தான் 10 அடிக்கு வளருவான், அதுல என்ன யூஸ் இருக்கு? மூளை இருக்கணுமே, அப்படி அந்த மூளை இருந்ததுன்னா அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டான். மூளை இல்லை, அது புரிஞ்சுக்கோங்க முதல்ல. ஸோ ஒரு பையன் வந்துட்டு நீ குள்ளமா இருக்க, நீ வந்துட்டு ஒல்லியா இருக்க, ஸோ ஹி இஸ் ஒன்லி நோயிங் வாட் ஹீ சீயிங். இதுவே ஒரு பச்சை குழந்தைத்தனம், இது உங்களுக்கு எப்படி புரியாம போச்சு? இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்கீங்களே, இது உங்களுக்கு எப்படி புரியாம போச்சு?
0: நிறைய பேர் இந்த கேஸோட வராங்கல்ல, நான் இவருக்காக இது பண்ணணும்.
2: இப்போ when I say a girl she is looking ugly, there are two possible ways. One, you'll have to accept it or you can reject it. You have told me the way you can accept it. ஏன்னா அவன் என்கிட்ட சொல்றான், அதனால நான் ஒத்துக்கிறேன். ஒத்துக்காத எதுக்கு ஒத்துக்கணும்? உனக்கு நீ யாருன்னு தெரியுமா? யூ நோ த கேப்பபிலிட்டி அண்ட் த கெப்பாசிட்டி ஆஃப் வாட் யூ கேன் டூ யூ நோ? யூ நோ ரைட்? தட் இஸ் எனஃப். யூ டோன்ட் நீட் எனி செகண்ட் ஒப்பீனியன் ஃப்ரம் எனி படி, இன்க்ளூடிங் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் யுவர் ரிலேட்டிவ்ஸ், யுவர் ஃப்ரெண்ட்ஸ், எனி ஒன். உன்னால் முடியுமா? போய்கிட்டே இவ்வளோதான். அவன் சொன்னா இவன் சொன்னா இதெல்லாம் காரணம், ஆனால் யார் டிசைட் பண்ணும்? நீ தான் டிசைட் பண்ணும். ஸோ ஒரு பையன் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு நீ அழகா இருக்குன்னு சொன்னா உடனே பறக்க வேணாம், அவன் லூசு, அவன் வளருவான் அப்படிதான். அதே மாதிரி ஒரு பையன் நீ கேவலமா இருக்குன்னு சொன்னா உடனே உடஞ்சிக்கலாம், போய் சூசைட்லாம் பண்ண தேவையில்லை. கேவலமான ஒரு விஷயம், யூ ஷுட் நோ வாட் யூ கேன் டூ. உன்னை எவனா அது கேவலமா பேசுறானா, அதுல எப்படி நீ நல்லா பண்ணி நீ பிறலாயி அவன் முன்னாடியே காமிச்சு அவன் மூக்க வட, அது பெரிய விஷயம். கோலத்தனமா போயிட்டு உள்ள உட்காராத. ஸோ ஃபார் எனி ரியாக்ஷன் ஒரு பையன் எப்படி உங்ககிட்ட இருக்கான் அப்படின்றது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க கொடுக்குற இடத்துல தான் அவன் முதல்ல வளர ஆரம்பிப்பான். ஒரு குட்டி இடத்துல வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி

0: மைண்டை வச்சா தான் அதுவே வளருது, அதே தான் இதுவும். ஸோ த வே யூ பிஹேவ் டு அ கை, ஹி வில் பிஹேவ் டு யூ, தட்ஸ் இட். ஸோ டிட் ஐ
1: யா யூ டிட். ஸோ ஐ திங்க் நிறைய பேர் இந்த இந்த ப்ராப்ளம்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஆன்சர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு.
0: வெரி ட்ரூ. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு டேக் வாட் தே சே. இப்போ உங்கள் வீட்டுக்குள்ள 10 பேர் யாருன்னே தெரியாம வராங்க, நீங்கள் உள்ள விட்டுருவீங்களா? விட மாட்டேன். அப்போ உங்க டோர் உங்க கையில இருக்குல்ல, வீட்டுக்கே அந்த நிலைமைனா உங்க மனசுக்கு வீடோட உங்களோட உங்களை முக்கியமா, இல்ல உங்களோட வீடு முக்கியமா? முக்கியம். சோ உங்க மனசுதான் உங்களுக்கு முக்கியம். யார விடணும் யார விட கூடாதுன்னு யார் டிசைட் பண்ணும்? நீ தான் டிசைட் பண்ணும்.
2: நீயே சின்ன வயசுல இருந்து வந்து சிண்ட்ரெல்லா அழகு வச்சு வந்துட்டு கருப்பா சிங்கமா இருப்பா அப்படின்னு நீங்க சொல்லி சொல்லி அந்த குழந்தைய வளர்க்கும் போது ஈவன் த ஃபேரி டேல்ஸ் ஹாவ் அ வெரி ஹியூஜ் இம்பாக்ட். ஸோ தட்ஸ் ஹவ் யூ க்ரோ, ரைட்? 5 வளையாதது 50 வளையாது. 5 நீங்க அந்த விதைய போட்டீங்கன்னா 50 வந்து அது ஆரஞ்சு பழம் தான் கொடுக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ திஸ் பியூட்டிஃபுல் ஹேஸ் டு பி அட்ரெஸ்ட் ஃப்ரம் ஸ்மால் ஏஜ்.
1: Thank you so much for coming to my show. It's been a pleasure. நிறையா நம்ம பியூட்டியை பற்றி பேசணும். அப்படியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 டிப் கொடுத்துருங்க எல்லாரும் இப்படி பியூட்டிஃபுல்லாக ஃபீல்.
2: ஒரு ரொம்ப சாலிடான 3 டிப்ஸ் ஐ வாண்ட் டு கிவ். யூஸ் இந்தியன் பியூட்டி ப்ராடக்ட்ஸ். அம்மா நசிங்க. 3வது சீயக்காய் யூஸ் பண்ணுங்க.
1: சரி, நீங்கள் சொல்லுங்கள் சார்.
0: பிரச்சனை உலகத்திலேயே ஒரு பெரிய பிரச்சனைன்றது நம்மளோட வி ஆர் இக்னோரண்ட் ஆஃப் எனி திங், இல்லை எவ்ரி திங். வி ஆர் இக்னோரண்ட் அபவுட் எவ்ரி திங். ஸோ ஸ்டார்ட் கெய்னிங் யுவர் நாலெட்ஜ், யூ வில் பி ஃபைன். ஒன்று போதும்.
2: கோ பேக் டு யுவர் பேசிக்ஸ், கோ பேக் டு யுவர் கல்ச்சர்ஸ். ஆர் இந்தியன் ட்ரெடிஷன் ஆஸ் எவ்ரி திங். யூஸ் ஆஃப் டர்மரிக் ஹீல்ஸ் ஸோ மச். Like, but we don't even have a patent for our own turmeric. Patent-kaga nam onnu sanda potutirukom. Adu enga nda aarambikkum? Only when we women start using turmeric and chiaka.
1: So, what do you think about the beauty contest?
2: Na vandha indha beauty contest pathi address pannirundhen. List of chollirna 1994, 1997, 2000, 1996, 1998 and 2000, if I'm not wrong, Indian women were crowned as Miss World and 2 Indian women were crowned as Miss Universe. Okay, so in the beauty contest ellame it entered into India just to bring out the products, the beauty products which are banned in US and UK, that came to India just to establish ourselves. While we forget to sell our own turmeric to be the beauty product.
1: But I think food for thought, Marie. She ended this nice conversation with thought. I'm sure everybody would have benefited. Thank you so much.
0: Yes,
1: once ma'am. Again.
0: Thank you.
2: Thank you.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை. பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நாம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று. சிறுமி ஸ்வேதா மற்றும் வியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும், இல்ல வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல. ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு. சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: ஆச்சு டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்புனா என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால்ல குத்தோம்ல, முள்ளுலாம் குத்திக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போகணும். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
3: நாங்க இனிமேல இருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
2: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: டேய் கொஞ்சம் இருடா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சரியா? அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுவும் அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
0: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
3: அவங்க போட்டோம், அம்மா தான் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
0: ஆமாண்டா.
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
0: சரிடா.
4: சோ நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினனால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இன்னும் நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா, குடிங்க குடிங்கன்னு சொல்லி மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிருச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. பாடா செயின் ஊக்க கழட்டி விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது செயின் கீழே விழுந்துடும், தூச்சு போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா பொண்ணு வந்து சீட்டை எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இந்நேரம் எடுத்துட்டு போக வேண்டிதான்.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம், ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் த பாடி. சோ கடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரதுக்கு இருக்கு.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP சமுதாய வானொலி

0: 97.8.
1: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே சலோமி. இப்ப வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸை சேர்ந்த பிரியங்கா, ஸ்ரீவித்யா, சலோமி, பானுமதி, கீர்த்திகா இவங்க எல்லாம் கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் ஆம்பிஷன் அப்படின்ற தலைப்புல வந்து ஒரு நாடகம் போட வந்திருக்காங்க. இப்ப அந்த நாடகம் கேட்கலாமா?
2: காட்சி ஒன்று, இடம் கல்லூரி. பங்கேற்பவர்கள் சலோமி, பானுமதி, கீர்த்திகா. முதல் ஆண்டு கல்லூரிக்கு செல்கிறார்கள்.
3: நம்ம டென்த்தில் ஒன்றா படித்து நல்லா மார்க் எடுத்தோம், அதே மாதிரி டுவெல்த்லேயும் நல்லா மார்க் எடுத்தோமா, இப்போ காலேஜ் வந்துட்டோம், எப்படியாவது நல்லா படிக்கணும்.
4: ஆமாம் பானு, நல்லா படிக்கணும். நம்ம நம்மளோட எய்மே ஐஏஎஸ் ஆகிறது தான், ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒழுங்காக படிக்கணும். ஓகே
1: கீர்த்தி, நம்ம நினச்ச மாதிரி நம்மளுக்கு இந்த காலேஜ் கிடைச்சிருச்சு, நம்ம படிக்கலாம்.
4: ஓகே, நம்ம கிளாஸ் போகலாமா?
1: ம், போகலாம்.
2: காட்சி இரண்டு, வகுப்பறையில். ஆசிரியராக ஸ்ரீவித்யா.
5: ஹாப்பி டே கேர்ள்ஸ்.
6: ஹாப்பி டே மேம்.
5: கேர்ள்ஸ், உங்களுக்கு வந்து காலேஜ் லைஃபுங்கிறது உங்களுக்கு வந்து புதிய அனுபவமாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்கூல் லைஃப்பில் நீங்கள் எல்லாருமே படிப்பு படிப்பு படிப்புன்னு அப்படியே போயிருக்கும். ஸோ காலேஜ் லைஃப்பில் வந்து என்ஜாய் பண்ணுற பாட்டுன்னு தனியாக இருக்கும், ஸோ படிக்கிற பாட்டுன்னு தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் படிக்கிற நேரத்தில் கரெக்டாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட கோலை வந்து நீங்கள் சக்சீட் பண்ணிடலாம். ஸோ அப்படி நீங்கள் படிக்காமல் விட்டுட்டீங்கன்னா உங்களோட கோலை வந்து நீங்கள் சக்சீட் பண்ண முடியாது. ஸோ என் பேர் வந்து ஸ்ரீவித்யா, நான் வந்து இங்கே 5 வருஷமாக காலேஜில் ஒர்க் பண்ணுறேன் லெக்சராக. ஸோ வந்து நான் என்னோடய சப்ஜெக்டில் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். படிக்கிற நேரத்தில் படிச்சிட்டிங்களா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ உங்களோட லைஃப், காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுற நேரத்தில் நீங்கள் கரெக்டாக என்ஜாய் பண்ணலாம். கீர்த்திகா, உங்களோட எய்ம் என்ன, ஆம்பிஷன்?
4: என்னோட எய்ம் வந்து ஐஏஎஸ் ஆகணும். அதே மாதிரி நாங்கள் 3 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம், அதே ஒரே காலேஜில் படிக்க போகிறோம். எங்கள் 3 பேரோட ஆம்பிஷனும் அதான்.
5: ஓகே, உங்களோட கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
6: தேங்க் யூ மேம்.
2: காட்சி மூன்று, ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்ஸ்லாம் வந்து அன்னைக்கு.
1: கீர்த்தி, பானு, ஒன்று தெரியுமா, ரிசல்ட்னா போட்டாங்களாம். நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ரிசல்ட் எல்லாம் இன்டர்நெட்ல போட்டாங்க, அதை போய் நம்ம பார்க்கணும் பானு.
4: ஆமா ஆமா, வா சீக்கிரம் போய் பார்க்கலாம், வா பானு.
3: ஐயோ, நான் வரலப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. 95ல 96 97 அப்படி வந்தாதான் நான், எனக்கு பயமா இருக்கு, நான் வரல.
4: நம்ம தான் நல்லா படிச்சிருக்கோம்ல, அப்புறம் என்ன, நல்ல ரிசல்ட்டா வரும், வா போய் பார்க்கலாம்.
1: ஏய், நிச்சயமா நம்ம 95 அபோவ் தான் பானு இருப்போம், பயப்படாம போய் பார்ப்போம்.
3: இல்லப்பா, நான் வரல, நீங்களே யாரோ ஒருத்தங்க பார்த்து சொல்லுங்க, நான் வரலப்பா.
4: சரி சலோமி, நம்ம 2 பேரும் போய் பார்க்கலாம், அவங்க இங்கே இருக்கட்டும், பார்த்துட்டு வந்து சொல்லலாம்.
1: சரி கீர்த்தி, நம்ம போய் பார்க்கலாம். பானு, நீ 95% வாங்கிட்ட, போ கலக்குற.
3: ஏய், அப்படியா, ரொம்ப சந்தோஷம்டி. கீர்த்தி, நீ எவ்வளோ?
4: நான் வந்து 97%.
3: சலோமி, நீ?
1: நான் 96%.
3: ஏய் பரவாயில்லடி, எல்லாருமே நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கிட்டோம், இதே மாதிரி நெக்ஸ்ட் செம்லயும் பண்ணணும், சரியா?
4: ஆமா,
1: நிச்சயமா பண்ணணும்டி, அப்பதானே நம்ம கனவை அச்சீவ் பண்ண முடியும்.
2: இதே மாதிரி செகண்ட் இயர்ல இந்த 3 பசங்களும் நல்ல மார்க் எடுத்தாங்க. தேர்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு போறாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்.
1: பானு, நம்ம தேர்ட் இயர் வந்துட்டோம் பானு, 2 வருஷம் படிச்சு படிச்சு, ஐயோ கடவுளே.
3: ஆமா சலோமி, எவ்வளோ ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு தேர்ட் இயர் வந்தோடனே. நம்ம எங்கேயாவது வெளில போலாமா இன்னைக்கு? பீச், பார்க், அங்கமே போலாமா?
1: ம், பீச் போலாம் பானு. பானு, அந்த கேங்னா பீச்சுக்கு போயிட்டு போட்ல அங்க இங்கன்னு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு எல்லாத்துலயும் போடுறாங்க பானு, அது மாதிரி நாமளும் போடலாமா?
3: ஆமா சலோமி, நம்ம இது வரைக்கும் கட் அடிச்சதே இல்ல, இன்னைக்கு எப்படிதான் இருக்குன்னு பாக்கலாம், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், போலாமா?
1: போலாமே.

0: ரெண்டு வருஷம் படிச்சுட்டே தானே கீர்த்தி இருந்தோம்.
1: நான் வரல, நீங்க வேண்டாம் போயிட்டு வாங்க. பாய்
0: பாய் பாய்.
2: இதே மாதிரி சலோமியும் பானுமதியும் நிறைய நாள் கிளாஸ்க்கே வராம பங்க் அடிச்சுட்டு அங்கேயும் சுத்திட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நாளைக்கு கிளாஸ்க்கு வராங்க, அப்ப என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்.
3: ஹாப்பி டே கேர்ள்ஸ்.
0: ஹாப்பி டே மேம்.
3: உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சர்க்குலர் வந்திருக்கு கேர்ள்ஸ்.
1: என்ன மேம் அது சொல்லுங்க.
3: உங்களுக்கு ஸ்டேட் லெவல்ல ஒரு காம்படிஷனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கீர்த்தி, பானு, சலோமி எல்லாம் வந்து ஐஏஎஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க. சோ இதுல நீங்க எல்லாம் கலந்துக்கலாமே.
4: ஓகே மேம், நான் கலந்துக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் நீங்களே கேளுங்க. இன்னைக்கு தான் கிளாஸ் வந்திருக்காங்க.
3: சலோமி, பானு, ஏன் இவ்வளவு நாளா கிளாஸ்க்கு வரல?
0: எனக்கு உடம்பு சரியில்லை மேம்.
5: எனக்கும் உடம்பு சரியில்லை மேம்.
3: ஸோ இந்த காம்படிஷனில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா, உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கிரெடிட்ஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் கலந்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஆல் தி பெஸ்ட்.
5: ஐயோ, இந்த மேம் வந்துட்டாங்களா? எப்பா பாரு, ஏதாவது சர்க்குலர் வேலையே இல்லையா?
1: ஏன் பானு அப்படிலாம் பேசுகிற? நம்ம மேம் நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. வா, நம்ம இந்த காம்படிஷனில் போய் கலந்துக்கலாம்.
5: எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, நான் வரல.
0: பானு, நாளைக்கு வெளியே போகணும்ல?
5: ஆமா சலோமி, அதுக்காக நம்ம இது பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம். கீர்த்தி வேணா பண்ணட்டும், நம்ம போவேணாம். இது இல்லாமே நம்ம வின் பண்ணிக்கலாம்.
1: அப்ப நீங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறது இல்லையா?
5: இல்லப்பா, நாங்க பண்ணல.
1: சரி, நீங்க ஏன் தான் இப்படி மாறினீங்கன்னு தெரியல. நான் போய் பார்ட்டிசிபேட் பண்றேன். பாய்
4: பாய். மேம், என் நேம் எழுதிக்கோங்க.
3: ஓகேடா.
2: காட்சி 4. நல்லா படிக்கிற பொண்ணான கீர்த்தி இப்ப காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறா.
1: என்ன மம்மி, நீங்க ஏன் படுத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு?
6: எனக்கு உடம்பே சரியில்லை கீர்த்தி. பெட்டை விட்டு ஏஞ்சிக்கவே முடியல, ரொம்ப உடம்பு முடியல. நீ வேற நாளைக்கு காம்படிஷன் இருக்குன்னு சொன்னல, நீ என்னை பத்தி கவலைப்படாதம்மா, நீ போய் படிப்போ.
1: சரிம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நான் அப்புறம் போய் படிக்கிறேன். நைட்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணா போதும்.
3: சரிம்மா.
2: இவ்வளோ இடைஞ்சலுக்கும் நடுவில் கீர்த்திக்கா அவங்க அம்மாவையும் பார்த்துட்டு அப்புறம் கூடவே படிச்சுட்டு எப்படியோ காம்படிஷனையும் வின் பண்ணிட்டா. தேர்ட் இயர் முடிவில் சலோமியும் பாடும் எப்படியோ திக்கி திணறி அவங்க பாஸ் ஆயிட்டாங்க. ஆனால் கீர்த்திக்கா இன்னும் நல்ல ரிசல்ட் வாங்கினா அவங்களோட. இப்போ அவங்க மூணு பேருமே ஐஏஎஸ்க்கான இன்டர்வியூக்கு போகிறாங்க. என்ன தான் நடக்குதுன்னு நாங்கள் பார்க்கலாம்.
5: ஐயோ சலோமி, இன்டர்வியூ எப்படி இருக்குன்னே தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது. என்ன க்வெஸ்சன் கேட்பாங்கன்னு கூட தெரியல.
0: பானு, கீர்த்தி அட்டன் பண்ணாலே அந்த காம்படிஷன் நாமளும் அட்டன் பண்ணியிருக்கலாம் போல இருக்கு.
5: ஆமாம், சரி இப்போ என்ன பண்ணுறது, லாஸ்ட் மினிட் வந்துட்டோம். சரி விட, என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம்.
1: நான் இதுக்கு தான் இப்போ ஃபீல் பண்ணுறீங்க. நான் அன்றைக்கே அந்த காம்படிஷன் அட்டன் பண்ணியிருக்கலாம்ல, அது எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது தெரியுமா? இன்டர்வியூக்கு டைம் ஆச்சு, என் டேர்ன் வரப்போகுது, நான் போகிறேன். நீங்களும் ப்ரிப்பராக இருங்க. ஓகே
3: கீர்த்திகா.
1: எஸ் மேம். குட் மார்னிங் மேம்.
3: யா, குட் மார்னிங்.
1: குட் மார்னிங் மேம்.
3: குட் மார்னிங், டேக் யூர் சீட்.
1: தேங்க் யூ மேம்.
3: உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் காட்டுங்க. ஓகே, உங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் 97 எடுத்திருக்கீங்க இல்லையா? செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேயும் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. 10th 12th நல்லா படிச்சிருக்கீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிங்களோ?
1: எஸ் மேம்.
3: உங்கள் மார்க்லேயே தெரியுது. ஸோ நீங்கள் இங்கே ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க?
1: மேம், நான் நிறைய சர்வீஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக இப்போ ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் கூட நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் மேம். அதில் நான் வின் கூட பண்ணியிருக்கேன்.
3: ஓகே, ஏன் நீங்கள் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணீங்க?
1: எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை. ஸோ அதனால தான் இந்த ஃபீல்டு நான் சூஸ் பண்ணேன். சின்ன வயசுலேருந்து இந்த சொசைட்டியில் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதில் நான் நிறையா சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் ஐஏஎஸ் ஆகணும்.
3: ஓகே, உங்கள் ஆம்பிஷன் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த கோச்சிங் சென்டரில் நாங்கள் உங்களை சேர்த்துக்கிறோம்.
1: வெரி தேங்க்யூ மேம்.
3: நெக்ஸ்ட் பானுமதி.
5: எஸ் மேம்.
3: உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் காட்டுங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, செகண்ட் இயரில் நல்லா தான் எடுத்திருக்கீங்க, தேர்ட் இயரில் என்ன ஆச்சு? ஏன் கம்மி மார்க் எடுத்திருக்கீங்க?
5: உடம்பு சரியில்லை மேம்.
3: உடம்பு சரியில்லையா? சரி ஓகே, சொல்லுங்கள், நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க? எதுக்காக இந்த ஃபீலை சூஸ் பண்ணீங்க?
5: எனக்கு ரொம்ப இஷ்டம் மேம் ஐஏஎஸ் படிக்கணும்னு.
3: சரி ஓகே, உங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறோம்.
5: ஓகே மேம்.
3: நெக்ஸ்ட் சலோமி.
0: எஸ் மேம்.
3: சர்டிஃபிகேட்ஸ் காட்டுங்க. உங்கள் குவாலிஃபிகேஷன் ஓகே தான், தேர்ட் இயரில் ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல பண்ணியிருக்கீங்க. ஸோ நீ உங்களோட ஆம்பிஷன் என்ன, நீங்கள் எதுக்கு இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க?
0: நான் சர்வீஸ் பண்ணணும், அதனால தான் நான் ஐஏஎஸ் ஆகணும்னு சூஸ் பண்ணேன்.
3: நீங்கள் முதல்லேருந்தே நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக மார்க் வாங்கியிருக்கலாமே, ஈஸியாக அதில் சேர்ந்துருக்கலாம்.
0: எஸ் மேம், எனக்கு நடுவில் கொஞ்சம் ஃபீவரிஷ்னாக இருந்துச்சு, உடம்பு கொஞ்சம் முடியலாமல் இருந்ததால் தான் ஃபைனல் இயரில் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல.

0: அதான் ரீசன்.
1: சரி ஓகே, வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன்.
0: ம், தேங்க்யூ மேம்.
2: ஆக மொத்தத்தில் கீர்த்திகா எப்படியோ செலக்ட் ஆகிட்டா. ஆனால் இந்த பங்க் அடிச்சுட்டு ஊசித்திட்டு இப்போ கடைசியில் இன்டர்வியூவில் போய் உட்காந்த பானுமதியும் சலோமியும் என்னாச்சுன்னு பார்க்கலாம்.
1: பானுமதி, சலோமி, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால நான் உங்களை இந்த கோச்சிங் சென்டரில் சேர்த்துக்கிறேன்.
3: தேங்க்யூ மேம்.
1: பட் ஆனால் நான் உங்களை வார்ன் பண்ணி தான் அதில் சேர்க்குறேன். நீங்கள் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நான் உங்களை எப்படி வேணால் வெளியே அனுப்பிடுவேன். ஸோ ஒழுங்காக பார்த்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா படிங்க. இப்போயாவது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க.
0: ஓகே மேம்.
1: ஸோ நாளையிலேருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கீர்த்திகா, நீங்கள் நல்லா பண்ணியிருக்கிறதால உங்களை சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆவா, என்னோடய வாழ்த்துக்கள்.
0: பானு, நாமளும் செலக்ட் ஆகிட்டோம் பானு.
4: ஆமாம் சலோமி.
0: கீர்த்தி பத்தியா, நாங்கன்னா சுற்றணும், ஆனாலும் செலக்ட் ஆகிட்டோம். நீயும் எங்கள் கூட வந்து நல்லாவே சுற்றிருக்கலாம்.
5: அது காலேஜ், இது வந்து ட்ரைனிங் சென்டர். நீங்கள் வந்து இங்கே சுற்றினா அது மாதிரிலாம் இருக்கு, இப்போ செலக்ட் ஆக முடியாது. அதனால நீங்கள் ஒழுங்காக இங்கே படிங்க. காலேஜில் இந்த மாதிரி ஊர் சுற்றாதீங்க, சரியா?
0: ட்ரை பண்ணுறோம்.
5: ட்ரை பண்ணுறீங்களா? சரி, ஏதோ பண்ணுங்க.
2: கீர்த்திகா அவளோட யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ ஹை போஸ்ட்டுக்கு அவள் எய்ம் பண்ண மாதிரியே போயிட்டா. ஆனால் சலோமியும் பானுமதியும் அவங்க எய்ம் பண்ண லெவலை அவங்களால ரீச் பண்ண முடியல.
0: இப்போ கேட்ட நாடகம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்ஜே சலோமி. நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டு இருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நன்றி.

0: புலியெட்டு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.
4: உங்க வீட்ல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக்கு ஆரம்பிச்சிருக்கேன். சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக்கு ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்பவும் நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சரி, இல்ல ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன்.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே எம்ஓபி சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.

0: 97.8. வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. எப்பவுமே நம்ம வந்து நம்ம பிரச்சனைகளை மாத்திரமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மளை சுத்தி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. தனி மரம் தோப்பாகாது அப்படின்னு ஒரு பழமொழி கூட நம்மளுடைய தமிழ் இதுல இருக்கு. நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை அடுத்தவங்க கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். இப்ப யாராவது என்னோட ஃப்ரெண்ட் அவங்க பிரச்சனையை சொன்னா, நான் கொஞ்ச நேரம் கேட்கறது கூட அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். என்ன சுத்தி நடக்கிற சில பிரச்சனைகளுக்கு நான் எந்த விதத்துல உதவலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறது தான் மனிதாபிமானத்துடைய முதல் விஷயம். இது ஒரு மனிதாபிமானம் அப்படின்னு செய்யறத விட இது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்றவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. மனிதாபிமானம், கடமை இதெல்லாம் தாண்டி அடுத்தவங்களுக்கு நம்ம உதவுறதும், அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை நம்மளால முடிஞ்ச தீர்வுகளை சொல்றது நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அதாவது ஜாய் ஆஃப் ஷேரிங். ஜாய் ஆஃப் ஷேரிங் அப்படிங்கிறது வெறும் பணத்தை மட்டும் கொடுக்கறது கிடையாதுங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங்கோ இல்ல அவங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதை கூட நம்ம வந்து நம்ம அவங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா, உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்தை இருக்காங்கன்னா அவங்க கொஞ்ச நேரம் வந்து அவங்க பிரச்சனையை மனசு விட்டு நம்ம பேசுவாங்க நம்ம கிட்ட. அப்போ நம்ம காது கொடுத்து கேட்கறது கூட அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். சோ அது கூட நமக்கு வந்து ஒரு நல்ல உதவி தான். இந்த மாதிரி நிறைய வந்து இப்போ நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் கூட இந்த ஜாய் ஆஃப் ஷேரிங் வந்து கான்செப்ட் எடுத்திருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து அவங்க வீட்டுல வந்து விளையாடிட்டு போட்ட பொம்மைகளை பேக் பண்ணி ஆர்ஃபனேஜ்க்கோ அண்டர் பிரிவிலேஜ் குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுக்கு கொடுக்க சொல்றாங்க குழந்தைங்களுக்கு. அப்ப குழந்தையிலேருந்தே அந்த ஜாய் ஆஃப் ஷேரிங் அப்படிங்கிற பழக்கம் வரும், அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வரும். இன்னைக்கு அந்த கான்செப்ட் அடிப்படையில நம்ம ஒரு சில பிரச்சனைகளோட இருக்கிற ஒரு சில நேயர்களை நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். பிரச்சனை அப்படிங்கறது வந்து பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஒரு பெரியவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் அவங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களை கூட பாதிக்கும். நம்ம கூட இப்ப ஸ்டுடியோல நம்ம எம்ஓபி சில்ட்ரன் கிளப்ல இருந்து 5 குழந்தைகள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில படிப்புக்கு ஏற்படுற சில சில பிரச்சனைகள்ல பத்தி இன்னைக்கு நம்மளோட ஷேர் பண்ணிக்க போறாங்க. அவங்க பிரச்சனைகளை கேட்கறது மட்டும் நம்மளுடைய நோக்கம் கிடையாது, அந்த விதத்துல எப்படி உதவலாம் அப்படிங்கறது சிந்திக்கிறது நம்மளுடைய நோக்கம் தான். இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற யாராவது அவங்களுக்கு என்ன மாதிரி உதவலான்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு கிடைச்ச வெற்றி. அது உங்களுக்கு வந்து நிச்சயமா நீங்க எல்லாம் செய்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப முதலாவதா நம்ம இப்போ நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கிற ஒரு மாணவிய கிட்ட பேசலாம். உன் பேர் என்னமா?
1: ருக்ஷார்பி.
0: ருக்ஷார்பி, ருக்ஷார்பி அழகா பர்தா எல்லாம் போட்டிருக்காங்க. சோ இந்த கிளாஸ் படிக்கிறீங்க ருக்ஷார்பி?
1: 10th.
0: சரி, நல்லா படிப்பீங்களா?
1: படிப்பேன்.
0: அப்பா என்ன செய்யறாங்க?
1: டெய்லர்.
0: டெய்லர் சொந்தமா கடை வச்சிருக்காரா?
1: இல்ல, கூலி வேலைக்கு செய்யறாங்க.
0: ஓகே. தினசரி எங்கயாவது போய் கடையில போய் தைச்சிட்டு வருவாங்க. அம்மா என்ன பண்றாங்க?
1: வீட்டுலதான் இருக்காங்க.
0: சரி, என்ன சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனை என்ன? ஏன் இந்த வயசுல நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க? என்ன ஏதோ ஒரு கண்ணுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு கலக்கம் இருக்கு, என்ன பிரச்சனை சொல்லுங்க?
1: மணி.
0: மணி, காசு, பணம், துட்டு, மணி. மணி, மணி பிரச்சனையா? இல்லையே, பணத்தை பார்த்தா எல்லாருக்கும் அப்படின்னு சந்தோஷம் எல்லாம் வரும். ஓ, என்ன பிரச்சனை சொல்லு? பணம் பற்றாக்குறை படிக்கிறதுக்கு. ஏன் அப்பா வந்து சம்பாதிக்கிறதுல உங்களுக்கு படிக்கிறதுக்கு பத்த மாட்டீங்கதா?
1: ஆமா.
0: எந்த மாதிரி எல்லாம் கஷ்டமா இருக்கு படிப்புக்கு? சோ ஏதோ புக் வாங்குறதோ சாப்பாட்டுக்கு சரியா இருக்கு. சோ இந்த மாதிரி இதெல்லாம் அவரு கஷ்டப்படுறாரு. சரி, சோ இன்னும் வந்து உனக்கு எந்த விதத்துல உதவலாம், எதாவது உதவி தேவைன்னு நீ நினைக்கிற?
1: பொருள்கள் வாங்குறதுக்கான உதவி.
0: அதாவது படிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு உதவி, அதானே? சரி, ருக்ஷானா, ருக்ஷானா மாதிரி எத்தனையோ குழந்தைகள் நம்மளை சுத்தி இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ருக்ஷாபி வந்து சொல்றாங்க, இப்போ அவங்க அப்பா வந்து கூலி வேலை டெய்லருக்கு போறாங்க. ஸோ இந்த மாதிரி படிக்கிறதுக்கு திடீர்னு ஒரு கைடோ இல்லை ஏதோ பேனாவோ எவ்வளோ நிறைய செலவுகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி செலவுகளை சொல்றதுக்கு தயங்குறாங்க அவங்க அப்பா கிட்ட. ஸோ அது நமக்கு தெரியுது பாருங்க, நம்ம எவ்வளோ நம்ம விஷயங்கள்ல வந்து நமக்கு தெரியாம இருந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு ஒரு இடத்துல வந்து எவ்வளவு வந்து பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பேசும்போதும் கேட்கும் போது தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது நம்ம இன்னொரு மாணவி கிட்ட பேசலாம். சொல்லுங்க, உங்க பேர்
1: என்னமா?
0: எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
1: 10th ஸ்டாண்டர்ட்.
0: 10th ஸ்டாண்டர்ட். அப்பா என்ன படிக்கிறாரு? அப்பா என்ன பண்றாரு?
1: ஆட்டோ ஓட்டுறாரு.
2: ஆட்டோ ஓட்டுறாரு.
0: அம்மா?
2: வீட்டுல தான் இருக்கு.
0: குழந்தைங்க?
1: 3 பேர்.
0: பெண்கள் ஆண்களா?
1: நானு என் தம்பிங்க 2 பேர்.
0: என்ன பிரச்சனை மாமி உங்களுக்கு?
3: எனக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்டிங்ல வந்து புக்ஸ் ஏதாவது வாங்கணும்னா மூணு பேருன்றனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த டைம்ல அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு எங்களுக்காக.
0: சோ லோன் ஏதாவது வச்சு வாங்கி படிக்க வைப்பாரா?
3: இல்ல, ஒரு சில டைம்ல வாங்குவோம்.
0: கடன் வாங்கி படிக்க வைப்பாரு?
3: படிக்க வைப்பாங்க.
0: கஷ்டமா இருக்குமா?
3: அந்த டைம்ல மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
0: நீங்க அதுக்கு கை மாற என்ன கொடுக்க போறீங்க அப்பாக்கு?
3: நான் நல்லா படிச்சு அப்பாவுக்கு வச்சு நான் இது எப்படி சொல்றது
0: கடன் வாங்கி படிக்க வைக்கிற பெற்றோர்கள் வந்து ஒரு பக்கம் மனவேதனை அடைய மாட்டாங்க. ஏன்னா எவ்வளவு கடன் பட்டாலும் நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும். ஆனா அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு மனசுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்ததான் ஏற்படுத்துது. ஐயோ, நம்ம வந்து நம்ம அப்பாவுக்கு வந்து கஷ்டம் கொடுக்குறோமே, அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்குறோமே, அதனாலே சில குழந்தைங்க வந்து படிப்புல வந்து பின்தங்கிடுவாங்க. சில பொருட்கள் புதுசா அவங்களுக்கு தேவை, படிப்புக்கு தேவையான சப்போர்ட்டிவ் பொருட்கள் வாங்குறதுக்கு வந்து தயங்குவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து நம்ம பார்க்கணும். நம்ம சுத்தி வந்து எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்க. இப்போ ஒரு அட்லஸ் தேவைப்படும், அது ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் இருக்கும். ஒரு ஜியோமெட்ரி பாக்ஸ் தேவைப்படும், அது வீட்டுல போய் சொன்னா அந்த 60 ரூபாய்க்கு நான் அரிசி வாங்குவேன் அப்படின்னு இருக்கு. அரிசி வாங்கி அன்னைக்கு சாப்பாடு விஷயத்த ஓட்டலான்னு இருக்கிற குடும்பங்கள் எத்தனையோ இருக்கு. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்மளால ஆன விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்யலாமே. அடுத்தது இப்போ நம்ம வந்து கூட ஒரு மாணவி கிட்ட பேசினா, அவங்க பேர் எத்தனாவது படிக்கிறீங்க?
4: 10th standard. So 10th standard.
0: Okay, எத்தனை பேர் வீட்டில்?
4: மூணு பேர்.
0: என்ன பண்றாரு?
4: டெய்லர்.
0: டெய்லர் கடை வச்சிருக்காரா?
4: கூலி வேலை தான்.
2: கூலி வேலை.
0: கூலி என்னமா?
4: வேற ஒரு கடையில போய் தினசரி சம்பாதிச்சுட்டு வர்றதுதான்.
0: நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பா?
4: 500 ரூபாய்.
0: எத்தனை பேர் நீங்க சொன்னீங்க?
4: மூணு பேர்.
0: சோ உங்களுக்கு என்ன பிரச்சனை வீட்டுல?
4: ஒரு பேக் வேணும்னு கேட்டா கூட எங்க வீட்டுல 20 தடவை யோசிப்பாங்க. ஒரு அதுக்கு செலவிடுற காசை இன்னொரு விஷயத்துக்கு, சாப்பாட்டுக்கும் இதுக்கும் செய்யலாம்னு நினைப்பாங்க. அப்போ அதை போய் கேட்கறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், கேட்க மாட்டேன் மோஸ்ட்லி.
0: இப்ப பள்ளிக்கூடங்கள்ல வந்து இலவசமா வந்து புத்தகங்கள் கொடுக்குறாங்க, பேக் கொடுக்குறாங்க, ஷூஸ் கொடுக்குறாங்க, யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. பட் ஒரு தடவை ஸ்டார்டிங்ல கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது நோட் புக்ஸோ இல்ல வந்து அந்த மாதிரி படிப்புக்கு தேவைப்படுற சில விஷயங்கள் வந்து இந்த குழந்தைங்களுக்கு நிறைய தேவைப்படுறத வந்து நம்ம அன்றாடம் பார்க்க முடியுது. ஸோ ஒரு பேக் வாங்கும் போது ஒரு அது வந்து அதுக்கு 20 தடவை யோசிப்பாங்கன்னு ஒரு பொண்ணு ரொம்ப அப்படி சொல்லும் போது அந்த மனசுல இருக்கிற வேதனையும் வலியும் நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. உங்க வீட்டுல எத்தனையோ வந்து ஒரு பேக்குக்கு 4 பேக் இருக்கிற ஃபேமிலிஸ் கூட இருக்கும். நல்லா இருக்கிற ஒரு பேக்லயோ இல்ல நீங்க உங்க குழந்தைங்களுக்கு வாங்க ஒரு ஹாப்பியோ அந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க உங்களை சுத்தி இருக்கிற ஏழை குழந்தைகளுக்கு உதவுறதுக்கு யோசிக்கலாம் இல்லைங்களா? இப்போ அடுத்தது நான் இப்போ என் கூட ஒரு மாணவன் இருக்கான். இந்த பையன் வந்து நமக்கு ரேடியோக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு பையன் தான். அவன் 6வதுல இருந்தே இங்க வந்து ரேடியோ ஷோல வந்து நிறைய பங்கு பெறுவாரு. நான் போறது காலேஜ். காலேஜ் எப்படி இருக்க?
5: நல்லா இருக்கியா?
0: சோ நல்லா வளர்ந்துட்ட இப்போ இல்லையா?
5: என்ன
0: உடம்புமா? அவங்க அப்பா வந்து ரிக்ஷா ஓட்டி இருக்காரு. இப்போ வந்து ரிக்ஷா ஓட்ட முடியல, உடல் சூழ்நிலை சரியில்லை. அதனால காலிஃபுல்ல உனக்கு நல்லா படிப்பான். காலிஃபுல்ல டீச்சர் எப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க. காலிஃப் உங்களுடைய ப்ராப்ளம் என்ன?
5: எங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ராஜெக்ட் ஒர்க் எதுனா கேட்டா தருவாரு, ஆனா சில டைம்ல தருவாரு, கொஞ்சம் தான் தருவாருன்னா பைசா.
0: படிப்புக்கு தேவையான விஷயங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே. அடுத்தது நம்ம இன்னும் கூட இன்னொரு ஒரு நேயர் இருக்காரு, குட்டி நேயர். அபினேஷ் எத்தனாவது
6: படிக்கிறேன்?
0: அபினேஷ் நல்லா படிப்பியா?
6: நல்லா படிப்பேன்.
0: சொல்லுங்க அபினேஷ், அம்மா வந்து வீட்டு வேலை பாக்குறாங்க. சோ அம்மாவுடைய சம்பாத்தியத்துலதான் உங்களுடைய குடும்பம். உங்க வீட்டு சூழ்நிலை பிரச்சனை உனக்கு படிப்பு எப்படி பாதிக்குது?
4: திடீர்னு சமீபத்தில் பென்சில் பேனா அதெல்லாம் வாங்க முடியல. எதுனா எங்கள் மிஸ்ஸு அதெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் ஒர்க் எதுனா வேணும்னா நான் அம்மா கொடுக்குற 1 ரூபாய் 2 ரூபாய் சேர்த்து வச்சு வாங்குவேன். அம்மாவுக்கு எந்த தொந்தரவும் செலவும் வைக்கணும்.
0: ரொம்ப கனமாக தான் இருக்குது இப்போ இவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட இதயம். பென்சில் பேனா வாங்குறது கூட நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், என்ன பென்சில் என்ன பேனா என்னென்ன, ஆனால் உண்மை அதுதான், நிதர்சனமான உண்மை. அதாவது வந்து ஒரு பென்சில் 5 ரூபாய் அப்படின்னா இப்படியும் ஒரு வாரத்துக்கு 1-3 பென்சில் தேவைப்படும், பேனா தேவைப்படும். ஒரு பேனா 50 ரூபாய்க்கு குறைஞ்சி நல்ல பேனாக்கள் இப்போ கிடையாது மார்க்கெட்டில். ஆனால் வந்து அப்பா கிடையாது, அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க, 2 குழந்தைகள் இருக்கும்போது ஒரு குடும்பத்தில் வந்து எவ்வளோ கஷ்டம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். படிப்புக்கு அப்படின்னு வரும்போது 1 முறைக்கு 2 முறை அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க பெற்றோர்கள், வேற வழி இல்ல. எதையுமே நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனா நம்மால வந்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறதை விட நம்ம வந்து முழுக்க முழுக்க ஒரு கல்வி சுமையை ஏத்துக்க யாராலையும் முடியாது, அதை யாரும் விரும்பவும் மாட்டாங்க. ஆனா ஜாய் ஆஃப் ஷேரிங், அதாவது நமக்கு கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு 10 பென்சில் வாங்கி ஒரு ஸ்கூல்ல இருக்கிற 7 குழந்தைங்களுக்கு கொடுத்தா நம்ம ஒன்றும் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடாது. ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு

0: கல்யாணமோ இல்ல வந்து ஒரு திருமண நாளோ இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம வந்து ஒரு சின்ன தொகையை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாமே, கொடுக்கறதுக்கு யோசிப்பீங்கன்னு நான் நம்புறேன். நிச்சயமா யாராவது நேயர்கள் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இப்ப கேட்டுட்டு இருக்கிறவங்க கூட முன் வரலாம் இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது உதவுறதுக்கு. ஸோ இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்போ ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நான் திருப்பி உங்களை சந்திக்கிறேன். இது நேயர்கள் நேரம் நெஞ்சை தொட்ட சம்பவம் ஜாய் ஆஃப் ஷேரிங் பத்தி பிரச்சனைகளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்கு எப்படி எல்லாம் உதவலாம் அப்படிங்கறது, ஒரு பிரச்சனை எப்படி ஒருத்தருடைய படிப்பையும் வாழ்க்கையும் பாதிக்குது, குறிப்பா குழந்தைகளை அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் சந்திக்கலாம்.
1: படிக்கணும், நாங்க படிக்கணும், புரிஞ்சுக்கோங்க, நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது MOPCR 107.8.
0: எம்ஓபிஎன் சமுதாய வானொலி 107.8. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரேக்குக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு 5 குழந்தைங்க ருப்சானா, பவித்ரா, பர்சானா, அபினேஷ் மற்றும் காலிஃப் நம்ம கூட ஸ்டுடியோல இருக்காங்க. இவங்க வந்து குடும்பத்துல வறுமை காரணமா, இவங்க பெற்றோர்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமா, இவங்களுடைய படிப்புக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது தான் பிரச்சனையா இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இப்போ நம்மளுடைய நேயர் ஒருத்தவங்க நமக்கு வந்து இந்த குழந்தைங்களுக்கு உதவுறதுக்கு முன் வந்திருக்காங்க. இப்போ நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பரிசு தொகை, ஒரு கேஷ் பிரைஸ் கொடுக்கறாங்க. அவங்க அதை வச்சு இவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை அவங்க வாங்கிக்க போறாங்க. அவங்க வந்து திருமதி ரம்யா மற்றும் திரு ரகுநந்தன், இவங்க இந்த தம்பதிகள் வந்து இந்த குழந்தைகளுக்கு தேவையான சில உதவிகளை செய்யறாங்க. இப்ப ரகுநந்தன் அவர்கிட்ட கேட்கலாம், ஏன் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தது, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் தாட் எப்படி வந்தது அப்படிங்கறத கேட்கலாம்.
2: இல்ல எதுக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு,
3: சப்போர்ட் யாரா இருந்தாலும் கண்டிப்பா தேவை, அதுவும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சீரியஸா தேவை. படிப்பு இருந்தா நிறைய விஷயம் சாதிக்கலாம் வாழ்க்கையில. ஸோ மெயினா அந்த ஒரு ரீசன் தான். ஹெல்ப் கண்டிப்பா எல்லாருக்கும் தேவை. எனக்கு எங்க அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணாங்க வாழ்க்கை பூரா, அதனால நான் இந்த நிலைமையில இருக்கேன். நான் வந்து படிக்க போனேன், படிக்க வச்சாங்க என்ன, நான் எதுவுமே பண்ணல, பேசிக்க அவங்க பண்ணதான் எல்லாமே. அந்த மாதிரி இவங்களுக்கு யாராவது ஒருத்தர் பண்ணணும், சப்போர்ட் தேவை. அவங்க அப்பா அம்மா முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றாங்க, அது அதையும் அதுக்கு மேல தேவைப்படும் அப்படின்னா நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அதனால வந்து பண்றது அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்ல.
2: உங்களோட எந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா,
3: எனக்கு இப்பதான் ரீசெண்டா மேரேஜ் ஆயிருக்கு. நான் வந்து படிச்சு முடிச்சுட்டு இப்போ வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு இப்போ கல்யாணம் நடந்தது. ஸோ நானும் என் ஒய்ஃபும் இப்போ கல்யாணம் ஆன உடனே முதல்ல பண்ற ஒரு விஷயம் இது. இது வந்து கல்யாணத்தை விட இது ஒரு பெரிய சந்தோஷம் நான் நினைக்கிறேன். அல்டிமேட்டா கல்யாணத்துக்காக பண்றதுன்னு வச்சுக்கலாம்.
0: ஓகேங்களா நேர்களே, ரொம்பவே நல்ல விஷயம். நமக்கு அம்மா அப்பா இருக்காங்க, செய்யறதுக்கு யாரோ இருக்காங்க. நம்ம நமக்கு வந்து இன்னொருத்தருக்கு, செய்ய முடியாத ஒருத்தருக்கு நம்மளுக்கு கொடுத்த உதவுறதுக்கு முன் வரணும் அப்படின்னு அவர் சொன்ன கருத்து உண்மையிலே நெஞ்சை தொட்ட விஷயமா தான் இருந்தது. இந்த குழந்தைங்களுக்கு இடையா நிறைய பரிசு பொருட்களும் கொடுத்து அவங்களுக்கு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான தொகைகளையும் அவங்க வந்து ஒரு கேஷ் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த நிகழ்ச்சிக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த நீங்கள், நாங்கள் ஒரு 5 குழந்தைங்களை தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைகள் உங்கள் ஏரியாலே இருப்பாங்க. ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை, வெறும் கேஷாக மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது சின்ன சின்ன பொருட்களாக கூட இருக்கலாம். அது விலை குறைந்த பொருளாக இருந்தால் கூட அவங்கள பொறுத்த வரைக்கும் அது விலை மதிப்பில்லாத விஷயம் அவங்க கல்விக்காக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த முயற்சியை செய்யறதுக்கு முன் வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நல்ல நிகழ்ச்சியோட நல்ல விஷயத்தோட நாங்கள் உங்ககிட்டேருந்து விடைபெறோம். உங்களுக்கு வேற ஏதாவது இந்த மாதிரி உதவணும், இந்த மாதிரி நீங்கள் யாருக்காவது உதவி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். 6512133333 நிகழ்ச்சி எம்ஓபி சமுதாய வானொலிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை நாங்கள் உங்களோட சந்திக்கிறோம். இது நமது சமுதாயம், நமது வானொலி.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை, பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியாடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: வச்சு டாக்டர் நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன் டாக்டர்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லலாம்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்பெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க சிறுமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லுலாம் கால்ல குத்தோம்ல, முள்ளுலாம் குத்திக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
3: ஆமாமா, நாங்க இதுமலந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
2: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: கொஞ்சம் கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூமா, அந்த மரத்தில போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுதான் அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதான பாப்பாங்க.
0: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
3: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல?
0: ஆமாண்டா.
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
0: சரிடா.
4: நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னமா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணு நினைச்சு பரவாயில்லாமா வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாமா.
1: இல்லம்மா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா குடிங்க குடின்னு சொல்லி மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிமா இருங்க, தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: பரவாயில்லமா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? எடுத்துட்டு எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கோம், எடுத்துட்டு போக வேண்டியதான்.
0: போகலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா we should take care and preserve it. ஏனா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் we should do justice to water. இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து they should feel lucky and நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் boiled water, mineral water வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கடைசி வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: எவ்ரிபடி, நானும் ஹரிசரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி.
2: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.

ஜெயலலிதா. சென்னை குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிறுவனத்தின் நூலகராக பணியாற்றுகிறேன். நான் இப்போது ஓலைச்சுவடிகளின் பரிணாமம், வளர்ச்சி, அதனுடைய பங்கு இவற்றை பற்றி நான் இப்போது உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். நாம் எல்லோரும் பேப்பரில் நோட் புக்கில் எழுதி பார்த்துருக்கோம், ஸ்கூலில் போர்ட்லேயும் சாக் பீஸ்லையும் எழுதி பார்த்துருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் எப்படி எழுதினாங்கன்றது தெரியுமா? எதெல்லாம் எப்படி எழுதினாங்கன்றதும் தெரியுமா? உங்களுக்காக அதை பற்றி தான் நான் இப்போது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 மூலமாக விவரமாக சொல்ல போகிறேன். கேட்குறீங்களா? நம் இந்திய நாடானது நாங்கள் சொந்தமாக கொண்ட முக்கியமான பொக்கிஷங்களில் சுவடிகளும் ஒன்று. அவைகள் நாடு முழுவதும் பல வடிவங்களிலும் மொழிகளிலும் கையெழுத்து பிரதிகளாக உள்ளன. மனிதன் அந்த காலத்தில் என்ன பண்ணா, தன்னோட உணர்வுகளையும் எண்ணங்களையும் கருத்துக்களையும் தனது பேச்சு வழியாகவும் எழுத்து வழியாகவும் வெளியிட்டான். தனது எண்ணங்கள் என்ன இருக்கணும், நிலையாக இருக்கு, பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் என்ன பண்ணுறான், கல்வெட்டுகளிலும் பாறைகளிலும் குகைச்சுவர்களிலும் எழுதி வச்சான். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறப்ப எடுத்துட்டு போகிற கஷ்டத்தினால அதுக்கு மாற்று ஏற்பாடுகளை அவன் கண்டுபிடித்தான். அதனால் ஓலை, காகிதம், மரப்பட்டை, துணி, தோல் ஆகியவற்றில் எழுத ஆரம்பித்தான். இவைகள்லாம் தான் சுவடிகள் எனப்படும். சுவடின்னா அடையாளம்னு ஒரு அர்த்தம் உண்டு. இவ்வாறு ஓலையில் எழுதப்பட்டவை ஓலைச்சுவடிகள்னும், செப்பு தகடுகளில் எழுதியவைகளை செப்பேடுகள் என்றும், காகிதத்தில் எழுதியவைகள் காகித சுவடிகள் என்றும் கூறுவார்கள். இவைகள்லாம் வந்து அச்சிடப்படாமல் கையால் எழுதப்பட்டவைகளாகும். ஆவணம், அதாவது அந்த காலத்தில் டாக்குமெண்ட்ஸ் எழுத பயன்பட்ட ஓலைகளை தமிழகத்தில் ஏட்டுச்சுவடி என்றும், வட இந்தியாவில் பூர்ச்சபத்திரம் என்றும், தக்காணத்தில் தாளபத்திரம் என்றும் அழைக்கின்றனர். அந்த காலத்திலேயே பூர்ச்சபத்திரத்தை பற்றி கௌடல்யர் தனது அர்த்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்க, நாட்டினுடைய அரசன் என்ன பண்ணணும்னா தனக்கு தேவையான அளவுக்கு பத்திரங்களை சேர்த்து வைத்துக்கணும். அதாவது பத்திரங்கிறது சுவடிகள். காளிதாசன் மேலும் என்ன சொல்ற, தன்னோட குமார சம்பவத்துல பூர்ச்சபத்திரம் எதுக்கு உபயோகமா இருந்ததுன்னா, தாதுக்களின் வண்ணம் அவைகளால் எழுதப்பட்டு பார்ப்பதற்கு புள்ளியிட்ட சிகப்பு நிற யானையின் தோலை போன்று இருந்ததாகவும், இப்பத்திரங்கள் வித்தியாதர பெண்களுக்கு காதல் கடிதம் எழுத உபயோகமாக இருந்ததாக கூறுகிறார். இப்போ நம்ம இந்த ஓலைச்சுவடியை பற்றி பார்க்கலாமா? அது எப்படி பரிணாமம், வளர்ச்சி, அதனோட பங்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்தியாவில் வந்து இருக்கிற ஓலைச்சுவடிகளைப் போல உலகில் வேற எங்கேயுமே கிடையாது. அக்காலத்தில் வட இந்தியாவில் உள்ள கல்வி

நிறுவனங்களான தக்ஷசீலா, நாலந்தா, விக்ரமசீலா, வாலாபி போன்றவைகளும் நம்ம தென்னிந்தியாவில் எண்ணாயிரம், திருமுக்கூடல், திருவுரையார், மல்காபுரம் போன்றவைகளும் பெரிய ஓலைச்சுவடி நூலகத்தை தங்களுடைய அறிஞர்களுக்கு பயன்படும் வகையில் வைத்திருந்தன. இந்து கோவில்களும் ஜெயின் உபஸ்ராயாஸ்களிலும் புத்த விகார்களிலும் சொந்தமாக சிறிய பெரிய ஓலைச்சுவடிகள் இருந்தன. சுவடிகளை எப்படி எழுதினாங்கன்னு பார்க்கலாமா? நம்மளே சுவடிகளை தாமே எழுதியும் பிறரை கொண்டும் எழுதினர். அந்த காலத்தில் மன்னர்கள், சான்றோர்கள் புலவர்களின் துணை கொண்டு சுவடிகளை சேகரித்தனர். சுவடிகளை படிப்பதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் வேண்டியவைகளையும் சேகரித்தனர். இந்தியாவில் மொத்தம் எவ்வளோ ஓலைச்சுவடிகள் இருக்கு தெரியுமா? 5 மில்லியன் ஓலைச்சுவடிகள் இருக்கு. இந்த 5 மில்லியனில் 60,000 இந்திய சுவடிகள் ஐரோப்பா, வட அமெரிக்காவில் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு சேகரித்து வைத்துள்ளனர். பாகிஸ்தான், நேபாள், வங்கதேசம், இலங்கை போன்ற ஆசிய நாடுகளில் சுமார் 1.5 லட்சம் இந்திய சுவடிகள் உள்ளன. ஓலைச்சுவடிகள் பற்றிய சில விவரத்தில் இப்போ பார்க்கலாம். எப்படியெல்லாம் ஓலைச்சுவடிகள் வந்து தயாரிக்கிறாங்க எழுதுறதுக்குங்கிறத பார்க்கலாம். பண ஓலைச்சுவடிகள் தயாரிக்க பெரிதும் பயன்படுத்தப்பட்டன. ஓலை மரம், அதாவது பனை மரம், ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏறத்தாழ 4,000 வகை பனை மரங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. பனை ஓலைகளில் தாழ மரம் எனப்படும் நாட்டு பனை மரம், சீதாள மரம் எனப்படும் கூந்தற்பனை என்ற வகைகள் மட்டும் எழுத பயன்படுத்தப்பட்டன. 2 மாதம் வரை வளர்ந்த பனை ஓலைகளை வெட்டி நிழலில் உணர்த்தி பின்னால் அதை வந்து மஞ்சள், கொதிக்கிற மஞ்சள் கலந்த வெந்நீர்லேயோ அல்ல பால் சேகரித்த வெந்நீர்லேயோ நீராவியிலையோ வேக வைத்து, இல்லைன்னா அந்த இலைக்கு மேலே நல்லெண்ணெயை பூசி ஊற வைத்து, இல்லைன்னா சேற்றில் புதைச்சி வைப்பாங்க. அது வந்து ஒரு அவங்களுக்குன்னு தெரியும், ஒரு 14 நாள் 15 நாளுங்கிற மாதிரி புதைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் எடுத்து ஒரு மிருதுவான கல்லை கொண்டு அந்த இலையை தேய்ப்பாங்க. அப்போ அது என்னாகும், அந்த இலைகள்லாம் வந்து மிருதுவான நிலைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வெட்டி எழுத்தாணி மூலம் எழுதினாங்க. அது எழுதுறது எப்படி எழுதுவாங்க தெரியுமா? நல்ல வலது கையில் வந்து ஒரு கூரான இரும்பிலான எழுத்தாணியை கொண்டு எழுதுவாங்க. அந்த ஏட்டை வந்து இடது கை விரல்களுக்கிடையே பிடித்துப்பாங்க. வலது கை விரல்களுக்கிடையே எழுத்தாணியை பிடித்து எழுத ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி எழுதுறச்ச கை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரவே நகராது. இந்த கட்டை விரலை கொண்டு மெல்ல மெல்ல இடது கையில் உள்ள ஏட்டை தான் நகர்த்துவாங்க. டைப்ரைட்டர் டூ பார் எப்படி நகருமோ அந்த மாதிரி இலை தான் நகர்ந்துட்டே இருக்கும், கை நகரவே நகராது. அதனால தான் நீங்கள் இந்த ஓலைச்சுவடியில் ஃபுல் ஸ்டாப்போ, கமாவோ, காலெழுத்தோ, கொக்கியோ பார்க்கவே முடியாது. அது பாட்டுக்கு கண்டினியூஸாக எழுதிட்டே இருப்பாங்க. அந்த லிபி தெரிஞ்சாதான் அந்த சுவடியை படிக்க முடியும். இப்போ எப்படி அதை கட் பண்ணுறாங்கன்றத பார்க்கலாமா? எப்படி எழுதினதுக்கப்புறம் அந்த எழுத்து எப்படி நமக்கு தெரியும்? அந்த காலத்தில் விளக்கு எரிய வைக்கிறதுக்கு கரி, உங்களுக்கு அந்த விளக்கு எரிஞ்சுதுன்னா அதில் சேரக்கூடிய கரி, அந்த கரியை சேகரித்து அதுக்கு மேலே பூசி விட்டுருவாங்க. பூசி அதை தொடச்சி விட்டோம்னா பார்க்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் பிரகாசமாக தெரியும். அதுக்கப்புறம் இப்போ கோவையலைன்னு இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் ஸ்லேட்டு தொடக்கிறதுக்கு, பிளாக் போர்டு தொடக்கிறதுக்கெல்லாம் கோவையலையை பயன்படுத்தின்னு இருந்தாங்க. அந்த கோவையலை ஊமத்த இலையை கொண்டும் தொடச்சி விட்டால் எழுதின எழுத்துக்கள் வந்து படிக்கிறதுக்கு தெளிவாக தெரியும். இப்போ எப்படி அதை கட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கணுமா?
பறிக்கப்பட்ட இலை வந்து நீள வாக்கில் நான்காக மடிக்கணும். பின் பிரித்திட்டு மீண்டும் முன்பு கூறியவாறு மூன்றாக மடிக்கணும். குத்தூசியின் மூலமாக இரண்டாக மடிக்கப்பட்ட இலையின் நீள அகலத்தின் நடுவில் துவாரம் போடணும். வலதுபுற துவாரத்தின் மூலம் ஒரு கயிற்றை செலுத்தி வேறு வேறு அளவில் உள்ள ஓலைகளை ஒன்றாக கட்ட வேண்டும். அப்புறம் அது எப்படி எழுதுறதுன்றத பார்க்கலாம். ஓலைச்சுவடி எழுதுறதுங்கிறது ஒரு கலை. நேர்த்தியான நாள்பட்ட கைப்பழக்கமும் நுணுக்கமும் தேவை. இடுப்பு, முதுகு, கழுத்து இவைகளை வளைத்து முகத்தை ஒரே விதமாக நிறுத்தி கண்களில் எழுதும்போது ஓலையின் மேலே தான் இருக்கணும். இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கக்கூடாது. ஓலைச்சுவடியானது மிகவும் சிரமத்துடன் எழுதப்படுகிறது. அதை எப்படி பார்க்கணும்னா நம்ம குழந்தைய போல பார்க்கணுமா? இந்த மாதிரி எழுதின ஓலைச்சுவடி என்ன பண்ணுதான் நம்ம கிட்ட கேட்குதான். என்ன கேட்குது? தண்ணீர்கிட்ட இருந்து எண்ணெயிடமிருந்து சரியாக கட்டப்படாமல் அப்படியே லூஸாக விடாதீங்க, காப்பாற்றும்படியாகவும் கவனக்குறைவாக மிஸ் ஹேண்டலிங் அப்படியே ஃபாஸ்டாக தள்ளுறது, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க கிட்டேயும் என்ன கொடுக்காதீங்கன்னு கேட்குறதான். அந்த காலத்தில் எப்படியெல்லாம் ஓலைச்சுவடியை கலெக்ட் பண்ணாங்க? பழங்காலத்தில் அறிஞர்களை ஓலைச்சுவடிகள் எழுதுவதற்கும் தனியாகவே அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் ஸ்பெஷலாக பர்மிஷனும் அதுக்குரிய ஆதாயமும் அளிக்கப்பட்டது. இவ்வளோ மேனுஸ்கிரிப்ட் நீங்கள் வச்சுருந்தீங்களா ஒவ்வொரு வீட்டில்? ஒவ்வொரு பண்டிட் வீட்லேயும் மேனுஸ்கிரிப்ட் உண்டு ஓலைச்சுவடி. அதுக்கு இவ்வளோ மானியம்னு அரசாங்கமே கொடுத்துருந்தது. பிற்காலத்தில் கீழ்த்திசை படிப்பிலும் மேற்கிந்தியர்களிடம் ஏற்பட்ட ஆதரிப்பாலும் அக்கறையினாலும் ஆராய்ச்சி நிறுவனங்களும் நூலகங்களும் சுவடிகளை சேகரித்தனர். அப்படி சேகரிக்கப்போ 1780 சில ஆங்கில அதிகாரிகளிடம் சம்ஸ்கிருத இலக்கியத்திலும் மொழியிலும் ஈர்ப்பு ஏற்பட்டது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, இந்திய கலாச்சாரத்தில் விருப்பம் ஏற்பட்டது. அதன் தொடர்பான புத்தகங்கள், ஓலைச்சுவடிகள், கல்வெட்டுகளை போன்றவர்களை சேகரித்தார்கள். மேலும் ஒவ்வொரு பண்டிட்டு வீட்டிலையும் தங்களுக்குன்னு சொந்தமாக சிறிய பெரிய அளவில் ஓலைச்சுவடிகள் வைத்திருந்தாங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் வந்து சரஸ்வதி பண்டார்னு அந்த ஓலைச்சுவடிகளுக்குன்னே தனியாக தன்னோட அரண்மனையில் வச்சுருந்தாங்க. வெளிநாட்டவர் யாரெல்லாம் ஓலைச்சுவடிகளை சேகரித்தார்கள்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ 1782 1818 வரை ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் மெட்ராஸ் பிரான்ச்சில் இன்ஜினியராக கலோனல் மெக்கன்சின்னு இருந்தார். அவர் வந்து 1821 மறைந்து போனதுக்கப்புறம் அவர் சேகரித்த இலக்கியம், சமயம், சரித்திரம், நம்ம தென்னிந்திய மக்களின் நெறி வாழ்க்கை முறை பற்றிய ஓலைச்சுவடிகள், நாணயங்கள், டிராயிங்ஸு, இன்ஸ்கிரிப்ஷன்ஸு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, 10,000 அந்த காலத்திலேயே 10,000 ரூபாய்க்கு இந்திய கவர்னர் ஜெனரல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காக அதை விலைக்கு வாங்குறாங்க. இவை வந்து அந்த காலத்தில் ரிசர்ச் இவர் டாக்டர் வில்சன் என்பவரால் பட்டியலிடப்பட்டு அதன் 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஒரு பிரிவு வந்து லண்டனுக்கு, இன்னொரு பிரிவு வந்து மெட்ராஸுக்கும், இன்னொரு பிரிவு கல்கட்டாவுக்கும் அனுப்பப்பட்டது. லண்டனில் இன்றைக்கும் இந்தியா ஆஃபீஸ் லைப்ரரியில் மெக்கன்சி கலெக்ஷன் தனியாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி 1837 இந்தியாவில் வந்து சிவில் சர்வீஸில் இருந்த மிஸ்டர் ராபர்ட் பி ப்ரவுன் என்பவர் வந்து இந்தியா ஆஃபீஸ் லைப்ரரியில் தமிழ், தெலுங்கு, கன்னட மொழியில் ஓலைச்சுவடிகளை கண்டுபிடிச்சார். அவையெல்லாம் வந்து யாரோடதுன்னு பார்க்கறச்ச 1803 to 1811 டாக்டர் லைட்டன்கிறவர் வந்து இந்தியாவில் வந்து சுற்றுப்பயணம் செய்து பல மொழிகளை கற்றறிந்து அவர் கலெக்ட் பண்ண அத்தனை மேனுஸ்கிரிப்டும் இந்த சேகரிப்பை சுமார் 2440 சுவடிகள் அதையும் கிழக்கிந்திய கம்பெனி விலைக்கு வாங்கி மெட்ராஸ் லிட்ரரி சொசைட்டி இப்போவும்
எக்மோரில் அந்த இது இருந்துருக்கு, அதுக்கிட்ட ஒப்படைச்சாங்க. இதற்கு அந்த சொசைட்டி வந்து 1847 ஒரு டேங்க் பண்ணி தன்னோட சஞ்சிகையில் வெளியிட்டது, நன்றியை வெளியிட்டது. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜில் இருந்தது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஓரியன்டல் மேன்ஸ்கிரிப்ட்ஸ் லைப்ரரிக்கு அதை இப்போ மொத்தமாக கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் லைப்ரரி, அதை 1832 வரைக்கும் தஞ்சை ஆண்ட சரபோஜி மன்னர் என்ன பண்ணார், சிறிய அளவில் இருந்த நூலகத்தை பெரிய அளவில் மாற்றணுங்கிறதுக்கோசரம் பெரிய ஏற்பாடுகள்லாம் செஞ்சார். அவரோட மகனாகிய ராஜா சிவாஜியும் அவ்வேலையை தொடர்ந்தார். வாரணாசியிலிருந்து ஏராளமான சுவடிகளை வாங்கி வந்தார். லண்டனிலிருந்து புத்தகங்களையும் வாங்கிட்டு வந்தார். 1869 சென்னையில், இப்போ நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு பின்புறம் இந்த கீழ் திசை ஓலைச்சுவடியின் நூலகம் தமிழ்நாடு பழம்பொருள் ஆராய்ச்சி அதாவது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டின் கீழே ஆரம்பிக்கப்பட்டு தற்போது அதில் 100,000+ மேற்பட்ட ஓலைச்சுவடிகள் இருக்கின்றன. இந்த எல்லா இந்த சேகரிப்பு அத்தனையும் பிரசிடென்சி காலேஜுக்கு முதல்ல சேர்ந்தது. அதுக்கப்புறம் அங்கே இருந்த சம்ஸ்கிருத பேராசிரியர் பிக்ஃபோர்டு என்பவர் எல்லாத்துக்கும் ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணார். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை வந்து கவர்மெண்ட் ஓரியன்டல் மேன்ஸ்கிரிப்ட் லைப்ரரிக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ ஓலைச்சுவடி என்னென்ன அதனோட கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறத பார்ப்போம். இப்போ நமக்கு எல்லாம் புக்ஸில் வந்தாச்சு, இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி இ புக் வந்தாச்சு, நீங்கள் கூகுளில் பார்க்குறீங்க, எல்லாம் பார்க்குறீங்க. அந்த காலத்தில் இந்த ஓலைச்சுவடியெல்லாம் ஆத்தன்டிக் இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கறது. இதை வச்சுட்டு தான் எல்லாரும் டெவலப் பண்ணி இப்போ கூகுளில் போடுறாங்க. என்னென்னோ இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் முதல்ல நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஓலைச்சுவடியெல்லாம் வருது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆவணங்கள் தான் முதல்ல டாக்குமெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஓலைச்சுவடியில் தான் அந்த காலத்தில் அரசாங்கம் எழுதியிருக்கு. புலவர்களோட பிறந்த தேதி, சரித்திர நிகழ்வுகளை பற்றியெல்லாமும் இந்த ஓலைச்சுவடிகள் கூறுது. நம்ம இந்து புராணாஸில் வந்து வியாச முனிவரால் கூறப்பட்ட மகாபாரதத்தை பிள்ளையார் வந்து சோடியில் எழுதிட்டுருந்தார். எழுதிட்டுருக்கிறச்சு அதை என்ன பண்ணுறார், அவர் எழுதுகோலும் உடஞ்சி போயிடுது. என்ன பண்ண முடியும், என்ன பண்ணுற, தன்னுடைய தந்தத்தினால் தும்பிக்கையை உடச்சி அதை பாதியில் உடச்சி அதை மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணாருன்னு சொல்லுவாங்க. இவ்வாறாக நம்ம இந்து கடல்களிலும் சுவடிகள் உள்ளன. அதனால்தான் சில பிள்ளையார் இதிலெல்லாம் வந்து சுவடி கையில் இருக்கும். முக்கியமாக வந்து வீட்டு பத்திரங்கள்லாம் அந்த காலத்தில் ஓலைச்சுவடிகளெல்லாம் எழுதியிருக்காங்க. தமிழர் திருமணங்கள் போது நடத்தப்படும் நிச்சயதார்த்தத்துக்கு முகூர்த்த ஓலைன்னு வாங்க. இன்றைக்கும் கிராமத்தில் முகூர்த்த ஓலை எழுதியாச்சான்னு தான் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த முகூர்த்த ஓலையில் நேரம், தேதி, தம்பதிகள் பெயர், குடும்பத்தினோட பெயர், பெண்ணோட அம்மா அப்பா பெயர், பையனோட அம்மா அப்பா பெயர், இது எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க. இதே மாதிரி இறந்த செய்தி தெரிவிப்பதும் சவ ஓலைன்னு பேர். சவ ஓலை அனுப்பியாச்சா அப்படின்னு கேட்பாங்க. அரசர்களும் பணக்காரங்களும் தங்களோட பர்சனல் மெசேஜை வந்து சுவடி மூலமாக தான் பரிமாறிக்கொண்டார்கள். ஜோதிடர்கள், பண்டிதர்கள் தங்களோட எண்ணங்களை சுவடிகளை பதித்தனர். மிக முக்கியமான அறிவை பற்றியும் அதனுள் அடங்கியுள்ள அறிவு சார்ந்ததை பற்றியும் அறிய ஓலைச்சுவடிகள் ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்குது. என்னென்ன ஓலைச்சுவடிகள் எதை எதை பற்றி சொல்லுதுன்னு சொல்லட்டுமா? இப்போ பாக்ஷாலி ஓலைச்சுவடி மேனஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்குது. அது வந்து கணிதத்தை பற்றியும் அதனோட விதிமுறைகள் பற்றியும் எக்ஸாம்பிள்ஸோடும் சொல்லுது. 10 ஓலைச்சுவடி வந்து அப்படின்னு ஒரு ஓலைச்சுவடி இருக்குது. அது வந்து கணிதத்தில் இருக்கிற இலக்கியத்தை பற்றியும் கணித முறைகள் பற்றியும் கூறுகிறது. பராசரரினோட விருட்ச ஆயுர்வேதான்னு ஒரு மேனஸ்கிரிப்ட், அது வந்து செடிகளை பற்றியும் இயற்கையை பற்றியும் கூறுகிறது. மிருகத்தை பற்றி என்ன சொல்லுது தெரியுமா? அஸ்வசாஸ்திரம் என்ற சுவடி என்ன பண்ணுது,
21 வண்ண குதிரை ஓவியங்கள்.

இடம் கட்டிடக்கலை வாஸ்து எல்லாத்துலேயும் நம்பத்தகுந்த ஜோடிகள் இருக்கின்றன. ரிக்வேதத்தில் வந்து இதய நோய், மஞ்சக்காமாலை நோய் சரியாகக்கூடிய அதுக்கு என்னென்னலாம் சொல்லணுங்கிற இது இருக்குது. இஞ்சியை பற்றி ஒரு பெரிய இருக்குது. பவர் சுவடி சைனாவில் 450 AD சைனாவில் கண்டெடுக்கப்பட்ட பவர் சுவடியில் வந்து 7 சம்ஸ்கிருத டெக்ஸ்டில் வந்து முதல் பகுதியை இஞ்சியை பற்றி ரொம்ப வசதி இருக்காங்க. ரெண்டாவது பகுதியில் கண் வியாதி அதுக்கு என்ன சிகிச்சை, மூன்றாவது பகுதியில் 14 மருத்துவ சூத்திரங்கள் 72 வர்சஸில் கூறப்பட்டிருக்கு. இதன் மூலம் வந்து ஓலைச்சுவடிகள் ஒரு விஞ்ஞான அறிவை வருங்கால சந்ததியினர்களுக்கு தெரிவிக்க ஒரு முக்கியமான நம்பத்தகுந்த பிறப்பிடமாக கருதப்படுகிறது. சரி, இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இது எப்படி வந்து நம்ம பாதுகாக்கிறது, என்ன விதம்லாம் வந்து அதை வந்து பூச்சியெல்லாம் தாக்குது, நம்ம எப்படி அதை வந்து முக்கியமாக அந்த அழிவிலிருந்து பாதுகாக்க முடியுன்றதை பற்றி நம்ம இப்போ சொல்கிறோம். முதல்ல அதனோட அழிவுக்கு சிதைவுக்கு என்ன காரணம்னு பார்த்தா பூச்சி, கரையான், வெள்ளி மீன் அதாவது சில்வர் ஃபிஷ், புத்தகப்பேன் இவெல்லாம் முதல் காரணமாக சொல்லலாம். ஒரு புக்கில் அந்த சில்வர் ஃபிஷ் வந்ததுன்னா அந்த புக்கே, அந்த புக்கு மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற புக்கு, சைடில் இருக்கிற புக்கு, எல்லா புக்கையும் பாழாக்கிடலாம். அதே மாதிரி புக்கை வந்து ஒரு பயபக்தியோடு திருப்பணும். அவன் திருப்பச்சியே நமக்கு வலிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அவ்வளோ அழகாக மெதுவாக நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு பக்கத்தையும் திருப்பணும். சில சமயம் லைப்ரரியில் போய் பாருங்கள், நமக்கு வேணுங்கிற புக்கு கிடைக்காது, திருடு போயிருக்கோம். அந்த மாதிரி திருடும் வேணுன்றவங்களுக்கு கிடைக்க முடியாதபடி திருட்டு போகிறவங்க கிட்ட இருந்தும் அந்த புஸ்தகத்தை காப்பாற்றணும், வேணும்னே சிதைப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும். சுவடிகளின் காப்பாளர்களின் கவனக்குறைவு, அது அப்புறம் கடைசியில் நான் சொல்கிறேன் எப்படி அது வந்து நமக்கு இருக்கணுங்கிறதுக்கு. டெய்லி போய் அந்த சுவடி வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். நம்ம பூச்சி அடிபட்டிருக்கா இல்லை கீழே விழுந்திருக்கா எப்படி என்னங்கிறத அந்த காப்பாளர்களுக்கும் அந்த இது இருக்கணும். சுவடிகளை கட்டுறதுக்குன்னே மரக்கட்டைகள் வந்து சுவடிகளை விட சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். மற்றும் ஈரப்பதம், பூச்சிகள் சுவடிகளை எளிதாக தாக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தையும் நம்ம பாதுகாக்கணும். சுவடிகளை எப்படி அந்த காலத்தில் பாதுகாக்கினாங்கன்னா, பழங்கால முறை, வசம்பு 1 பங்கு, லவங்கம் 1/2 பங்கு, மிளகு 1/2 பங்கு, கருஞ்சீரகம் 1 பங்கு, லவங்கப்பட்டை 1 பங்கு, பச்சை கற்பூரம் 1 பங்கு. இந்த எல்லாத்தையும் நிழல் உணத்தில் உணர்த்தி பொடி பண்ணி ஒரு துணியில் சின்ன சின்ன மூட்டையாக எந்தெந்த ஓலைச்சுவடி ரேக்கு தட்டுங்க இருக்கோ அந்த தட்டுங்க இடத்துல எல்லாம் வச்சுடலாம். அதை வந்து காற்றுல அது தானாகவே எவாப்ரேட் ஆகி அந்த அறை முழுக்கவே வந்து ஒரு தெய்வீக மனமாக இருக்கும். இது வந்து ஓலைச்சுவடிக்கு மட்டும் இல்லை, நம்ம புஸ்தகம் இருக்கிற அலமாரிக்கு கூட அதை வைக்கலாம், வீட்டில் கூட நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இது அந்த காலத்தில் இந்த மெத்தடை இப்போவும் சரஸ்வதி மகால நூலகத்தில் பின்பற்றி வருகிறார்கள். எங்கள் நூலகத்திலையும் நாங்கள் அதை தான் பண்ணிட்டுருந்தோம். இப்போது ஏர் கண்டிஷன் பண்ணினதுனால அந்த மெத்தடை விட்டுட்டோம். லேட்டஸ்ட்டாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, படிக்கிற இடம், சுவடி இருக்கிற இடம் ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடாது, திரும்பும் போது அதை நம்ம இடிக்கக்கூடாது, நம்ம கை அது மேலே படக்கூடாது, போதுமான இட வசதி வேணும். சுவடிகளை 2 பக்கமும் கட்டைக்கு, கட்டை அந்த காலத்துலலாம் கட்டை வச்சுருக்கோம், இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆசிட் ஃப்ரீ போர்டு வச்சு கட்ட சொல்கிறாங்க. சுவடியை வந்து ஒன்று மேலே ஒன்று வைக்கக்கூடாது, ஒன்றுக்கு பக்கத்துக்கு பக்கத்தில் தான் வைக்கணும். பழைய சுவடிகளோட புது சுவடிகளை வைக்கக்கூடாது. அப்புறம் ஒரு 50% ஸ்பிரிட்டு, 50% தண்ணியில் கலந்து பஞ்சை வந்து துணியில் வச்சு சின்னதாக கட்டி அதை நினச்சி சுவடிகளை தொடக்கலாம். அப்படி இல்லைன்னா லெமன் கிராஸ் ஆயில், சிண்டோனா ஆயிலை கொண்டும் சுவடிகளை தொடக்கலாம். இந்த மெத்தடை நம்ம கவர்மெண்ட் ஓரியன்டல்
மேனஸ்கிரிப்ட் லைப்ரரி ஃபாலோ

பண்ணிட்டுருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டு மெத்தடு வந்து மைக்ரோஃபிலிம் இருக்குது. மைக்ரோஃபிலிம் இருந்ததுன்னா அதை படிக்கிறதுக்கு ரீடர் இருக்கும், இல்லைனா டிஜிட்டல் கேமராவில் படம் எடுக்கலாம், காம்பேக்ட் டிஸ்கில் போட்டுக்கலாம். ஆனால் இந்த தகடு வந்து ஒரு 15 வருஷம்தான் வரும். ஆனால் ஆப்டிக்கல் டிஸ்கில் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சோம்னா 20 to 25 இயர்ஸ் வரைக்கும் அதை பாதுகாக்கலாம். அதுதான் ப்ரொஃபஸர் அந்த எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி சம்ஸ்கிருத பேராசிரியர் டாக்டர் ராகவன் ஒரு அழகான ஒரு இதை சொல்கிறார். அது எப்படின்னா, சுவடியை வந்து குழந்தைய போன்ற அழகுப்படுத்தணுமா, அழகுப்படுத்தணும் தான் அதுக்கு தலையவாரி அந்த மாதிரின்னு சொல்ல, நம்ம குழந்தை எப்படி வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி அதை வந்து அழகாக தட்டி அந்த சொன்ன மாதிரி ஆசிட் ஃப்ரீ போர்டு வச்சு அழகு பண்ணி அந்த மாதிரி வச்சுக்கணும். தனது விளை நிலத்தை மற்றவர் அபகரிக்காமல் பாதுகா, நம்மளோட ஃபெர்டைல் லேண்டை யாராவது எடுத்துட்டோன்னா நம்ம சும்மா இருப்போமா? அந்த மாதிரி மேனஸ்கிரிப்டை நம்ம கொடுத்தோம்னா ஜாக்கிரதையாக அவங்கக்கிட்டேருந்து திரும்பி வாங்கிக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸை ஒரு நாளாவது நம்ம பார்க்காம இருப்போமா? அட்லீஸ்ட் ஃபோன்லேயாவது பேசிக்கிறோம். அந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்டை டெய்லி பார்க்கறத போல் டெய்லி போய் அந்த மேனஸ்கிரிப்டை போய் பார்க்கணும். அதுக்கிட்ட போயிட்டு நீ எப்படி இருக்க, உனக்கு என்ன, அதை நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஒரு இன்டராக்ஷன், ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை அதனோட வச்சுக்கணும். அப்புறம் கைதியை ஒரு வலுவான கயிற்றை கொண்டு கட்டுவது போல சுவடியை வந்து நல்ல இறுக கட்டி லூஸாக வைக்கக்கூடாது. லூஸாக வச்சா உடஞ்சி கீழே விழுந்துடும். அந்த மிந்தி சொன்ன மாதிரி அந்த நூலை கொண்டு அழகாக கட்டி எப்பொழுதும் நம்ம தியானம் சுவாமியை நினச்சின்னு இருக்கோம் இல்லையா, நம்ம காலம்பரம் எழுந்ததும் சுவாமியை நினச்சி இந்த இப்போ வந்து நல்லபடியாக போகணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி டெய்லி அதுக்கிட்ட போயிட்டு சுவாமியை பார்க்குற மாதிரி சுவடிகளை நினைத்தும் பாதுகாத்தும் இருந்தால் அவைகளை அழிவிலிருந்து பாதுகாக்கலாம்னு ஒரு அழகான சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்தை சொல்லியிருக்க, அதை நான் இப்போ உங்களுக்கு தமிழில் சொன்னேன். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய ஐடி வந்து டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு. நமது நம்பிக்கைக்கும் நிறைய சான்சஸ்ஸு, நிறைய விஷயம்லாம் தெரிஞ்சிக்க முடியுது. அதுக்கேற்ற மாதிரி நல்லா டெவலப் ஆயிருக்கு. அதனால் நான் என்ன கேட்குறேன்னா, இந்த டெக்னாலஜி வல்லுநர்களும் நூலகத்துறையை சார்ந்தவர்களும் இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் நம்மளுடைய அந்த காலத்தில் சரித்திரம் கலாச்சாரத்தையும் அறிய உதவும் முதன்மை காரணமான இந்த சுவடிகளை இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலியமாக தொழில்நுட்ப உதவியுடன் பாதுகாத்து நமது வருங்கால சந்ததியர்களுக்கும் நமது மேலான பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.

0: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: ஏய், பஸ் வந்துடா.
5: டிக்கெட் வாங்குங்க. டிக்கெட் உள்ளவா.
4: ஏ, ஃபுட்பால்ல ஏன்டா நிக்கிற? மேல வாடா.
6: ஏய், பரவாயில்லடா.
7: Do you still want to risk your life by traveling on a foot boat? Think again.
8: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
0: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியில இருந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே செத்து இருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிட்டு ஆஃபீஸ் கூட்டம் போனார். கூட்டம் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதரு பிளட் பிரதர்னு எல்லாருக்குலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கோம், சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்ததுலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பழிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில் அந்த உயிர் பழிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்கள கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்னைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ.
3: Welcome back, நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. உங்களிடம் பல திறமைகள் குவிந்திருந்தும் அதை பாராட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்தும் ஒரு மேடை இல்லையே என்று ஏங்குகிறீர்களா? இதோ MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் பிளாட்ஃபார்ம். திறமைசாலிகள் தங்கள் திறமைகளை உலகிற்கு
4: சமுதாய வானொலி 107.8. நான் அப்ராஜிதா, ஃபர்ஸ்ட் இயர் MA பிராட்காஸ்ட் கம்யூனிகேஷன் மாணவி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம இசையோட ஒரு வித்தியாசமான பகுதியை பார்க்க போறோம். ஒரு படம் வெளியேறதுக்கு முன்னாடி அதனோட பாடல்கள் தான் முதல்ல வெளியேறும். அதுலயே நம்ம தெரிஞ்சுப்போம் அந்த படத்துல என்ன வரப்போகுது, என்ன மாதிரி படம் அது அப்படின்னு. அந்த வகையில இந்தியாவில மட்டும்தான் திரைப்படங்களுக்கு பாடல்கள் உண்டு. அட்லீஸ்ட் 4-5 சாங்ஸ் அது ஒரு படத்துல இருக்கும். வேற ஃபாரின் மூவிஸ்ல பாத்தீங்கன்னா பாடல்களே இருக்காது. இசை மற்றும் இசையோட மற்ற பரிமாணங்களை பத்தி பேசுறதுக்காக நம்மளோட இன்னைக்கு ரெண்டு முக்கியமான நபர்கள் வந்திருக்காங்க, பங்கஜ் மற்றும் ஸ்ரீதர். இவங்க ரெண்டு பேரும் சென்னையில லாயலா காலேஜ்ல இருந்து படிச்சவங்க. காலேஜ் டைம் போதே இவங்க ரெண்டு பேரும் ஒரே பேண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணி இப்ப ரெண்டு டிஃபரெண்ட் ஃபீல்ட்ஸ்ல இருக்காங்க. பட் தே ஸ்டில் வர்க்கிங் டுகெதர். பங்கஜ் அவர்கள் ஒரு பாடகர் மற்றும் ஒரு கிட்டாரிஸ்ட். இவர் மாயா என்கிற பேண்ட்ல லீட் கிட்டாரிஸ்டா இருந்தாரு. இந்த பேண்ட் IIT சாரங்ல 2010 வின்னர்ஸ். இவர் ரீசெண்டா சாலிகிராமம்ல ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காரு. இவர் பழையங்காலத்து நடிகர் திரு SS ராஜேந்திரன் அவர்களுடைய பேரன். ஸ்ரீதர் அவர்கள் ஒரு பிலிம் எடிட்டர். இவர் ஃபேமஸ் பிலிம் எடிட்டர் மிஸ்டர் ஆண்டனியோட ஒரு 4 இயர்ஸா ஒர்க் பண்ணிருக்காரு. இவர் பிரசென்டா ஒரு ஃபீச்சர் பிலிம்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. டைட்டில் ஒன்றும் டிசைட் ஆகல, கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஸோ எனிவே, மூவிங் ஆன் டு தெம், மிஸ்டர் பங்கஜ், கேன் வி நோ மோர் அபவுட் யூ? வாட் டஸ் மியூசிக் மீன் டு யூ? அங்கேருந்து ஆரம்பிப்போம்.
5: மியூசிக்ன்றது இட் இஸ் சம்திங் தட் வி ஆல் ஹாவ் வித் இன் அஸ். எல்லாரும் சொல்கிற பதில் தான் அது. பட் ஆனால் ஐ ரியலி மீன் இட். இட் இஸ் சம்திங் தட் யூ கிரியேட். நீ உனக்குள்ள, நாட் ஓன்லி யூ, எனிபடி இன் திஸ் பிளானட், இட் மேக்ஸ் தம் ஹாப்பி. இட் கேன் பிரிங் யூ அவுட் ஆஃப் எனி திங். If you are in a depression or whatever, it's actually a medicine. So, on the mari or aspect la irundhu kuda paakalam.

0: எடுக்கிறது
1: ம்
0: எம்எஸ் விசா டைம்ல இருக்கிற அந்த ஃபீல்லாம் இப்போ கிடையாது. பீப்புள் ஆர் ஸ்டில் ட்ரைங் பட் தேர் நாட் ஏபிள் டு பிரிங் தேட் அந்த ஒரிஜினல் ஃபீல் கொண்டு வர முடியல. ஸோ அதை வந்துட்டு டெக்னாலஜி இதெல்லாம் வச்சு தேர் அப்படியே கோப்பிங் அப்.
1: Right, so this also influences the songs today, right? So 60s 80s la vanda song ku iniki vandadukku major difference could be technology.
0: Yeah, definitely, yes.
1: Yeah,
0: definitely.
1: And the change in the genres and everything could be because of
0: genres
1: that.
0: In pata, it is all the same.
1: Okay.
0: See, if it is love, oru ponna vandu for the first time paakuran abindrappa avanukulla oru love feel varudhu அப்படின்றது அந்த காலத்துலயும் அதே தான், இந்த காலத்துலயும் அதே.
1: முன்ன வயலின் வாசிச்சது இப்போ மெட்டல் கிட்டாரிஸ்ட் வாசிக்கிறாங்க, மெட்டல்
0: கிட்டாரிஸ்ட் வாசிக்கிறாங்க, அவ்வளவுதான், ராக் ஸ்டைல வாசிக்கிறாங்க.
1: ஓகே,
0: தட் இஸ் ஆல் தி சேம்.
1: ஓகே,
0: பட் வி லூசிங் சம்திங் சம்திங் ஆர் தி अदर இஸ் ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுது.
1: சோ இப்போ மெலடிஸ் கேட்கலாம் அப்படினா நீங்க 60s 80s மெலடிஸ் கேப்பீங்களா இல்ல யூ பிரெஃபர் டுடேஸ் சாங்ஸ்?
0: மெலடிஸ் கேக்குறது அப்படினா ஐ பர்சனலி பிரெஃபர் எம்எஸ்வி சார்ஸ் மியூசிக்.
1: ஓகே,
0: தென் ராஜா சார் மியூசிக் கேட்பேன், பட் ஐ எம் என்ன சொல்ற மோர் அட்டாச் டு எம்எஸ்வி சார்ஸ் மியூசிக் அண்ட் ரஹ்மான் சார்ஸ் மியூசிக். ரெண்டு பேரோட மெலடிஸ்மே ஐ திங்க் இட்ஸ் அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்ட்.
1: நீங்க சொல்லுங்க ஸ்ரீதர், இவர் பாடி நீங்க கேட்டிருக்கீங்களா? பேண்ட் பத்தி ஏதாவது சொல்லுங்க. காலேஜ் டைம்ல இருந்து
2: பாடாம தான் நான் கேட்டது இல்ல, பாடி நிறைய தடவை கேட்டிருக்கேன்.
1: ஓகே,
2: ஏன்னா மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு 10 டு 12 ஹவர்ஸ் நாங்க
1: ஒர்க் டுகெதர். ஓகே,
2: ஸ்டுடியோ. So,
1: and during college days unga band pathi
0: college days we had a band, we
2: valiyata aarambichirundhu solla
0: nam valiyata aarambichirundhu positive curse nu solittu we started a band. Adula vandute Sridhar used to play the drums and I was on the vocals and guitar.
2: Okay, rendla light music band start pannu and then later unwind center.
0: We started playing so many places. Okay. Then we started playing western. Sridhar got best percussionist award in unwind center 2009 la.
1: Nice.
0: 88 na nikka.
1: Okay, so now how is it working together? Like now you have a official studio.
0: Yeah,
1: and he's an editor. So how is it working together? Ipo, how do you see any changes?
0: No, it is still the same.
1: He's
0: still the same, and we catch up before going to the studio.
1: Okay.
0: Meet panniittu pesittu tea saapittu அதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்டுடியோக்கு போயிட்டு ஹில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் எடிட்டிங் சைட்ல. ஹில் ஹேவ் சம் ப்ராஜெக்ட் என்னோட சைட்ல, நான் உட்காந்துட்டு டிசைன் சம்திங் கிட்ட எடுத்துட்டு டியூன் போட ஆரம்பிச்சுட்டு தென் ஐல் ஸ்டார்ட் ப்ரோக்ராமிங் ஒர்க். அந்த மாதிரி ஒர்க் போயிட்டே இருக்கும். அகைன் வீல் ஆல் மீட் ஃபார் லஞ்ச். அப்படியே இட் இஸ் வி ஒர்க் அண்டர் த சேம் ரூஃப்.
1: ஓகே,
0: சோ தேர் இஸ் நாட் மச் ஆஃப் அ டிஃபரன்ஸ்.
1: சோ யூ கீப் டூயிங் சம் டியூன்ஸ் அப்படின்னு சொல்றீங்க, சோ யூ ஆர் இன்டு கம்போசிங் சொல்லலாமா?
0: கம்போசிங்,
1: ஹவ் யூ கம்போஸ்ட் எனி சாங்ஸ்?
0: எஸ் ஐ ஹேவ். பட் நான் என்ன சொல்றது, கம்போசர்னு சொல்லிக்கக்கூடிய தகுதி எனக்கு இன்னும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் ஐ எம் டெஃபினெட்லி
1: அதுங்களை பாடச்சு கேட்பேன்.

0: ஒரு பாடல்லையே எங்களை கொள்றீங்களே, உங்களை இன்னும் நிறைய பாட வைக்கலாம்னு பாக்குறோம். சோ வாட் டு யூ ஆக்சுவலி திங்க், இந்த மாதிரி சாங்ஸ் கம்போஸ் பண்ணும்போது வாட் இஸ் ரன்னிங் இன் யுவர் மைண்ட்? இட் சவுண்ட்ஸ் வெரி ஃப்ரெஷ் அண்ட் யூத்ஃபுல் டு அஸ். சோ வாட் இஸ்
1: ஐ பர்சனலி ஃபீல், நான் கம்போஸ் பண்ற மியூசிக் வந்துட்டு இட் ஷுட் மேக் சம்மன் ஹாப்பி நினைப்பேன். சோ ஐ டோன்ட் இக்னோர், பட் ஐ பிரிஃபர் பிளேசிங் ஆல் மேஜர் கார்ட்ஸ். அந்த மாதிரி ஐ வாண்ட் மை டியூன் டு பி ஹாப்பி.
0: Okay.
1: That is not always good. It is not good for a composer. He should be versatile.
0: Okay.
1: But எனக்கு பர்சனலா பிடிச்சது வந்து ஐ வாண்ட் மை டியூன் டு பி ரியலி ஹாப்பி, அண்ட் நாட் ஜஸ்ட் ஹாப்பினஸ், இட் இஸ் அபவுட் லவ், இட் இஸ் அபவுட் எவ்ரி திங், இட் இஸ் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப், இட் இஸ் அபவுட் எவ்ரி திங் தட் பிரிங்ஸ் ஹாப்பினஸ் டு யூ.
0: You say all this makes you compose a song.
1: Yes, definitely. All this and more.
0: So, Shridhar, நீங்க சொல்லுங்க உங்களை பத்தி. What made you choose this field?
2: பேசிக்கலாக நாங்கள் வந்து பேண்டில் ட்ரம்மராக நான் இருக்கும்போது ஆக்சுவலாக பெரிய வெளிலனா பெரிய ஸ்கோப் இல்லை அவ்வளோவா, ஏன்னா சிவமணி பெரியாலாக வந்தார் இந்தியாவில். ஸோ அந்த மாதிரி எல்லாரும் வர முடியாது அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ளேயே ஒரு தப்பான எண்ணம் தான் அது. ஆக்சுவலாக எனக்கு என்ன நானே வந்து டிகிரேட் பண்ணிக்கிற மாதிரி அது இருந்ததுனால. ஸோ தென்

0: தேர்ட் இயர் ஒரு ஃபைனல் இயரில் பார்த்தீங்கன்னா டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் ஒரு பேப்பர் ஆக்சுவலாக எங்களுக்கு இருந்தது லயலால. ஸோ அதில் வந்து இதுனா எங்களுக்கு எதுவுமே மார்க் கொடுக்காது. ட்ரம்ஸாக இருக்கட்டும், ட்ரம்ஸ் வசதியாக இருக்கட்டும், சிங்கிங்காக இருக்கட்டும், எதுவுமே மார்க் கொடுக்காது. ஸோ வி நீட் டு சூஸ் சம்திங், அதாவது கேமரா, எடிட்டிங், அட்வர்டைசிங் அந்த மாதிரி. ஏன்னா கேமரா பற்றி பேசிக்கலாக எதுவும் தெரியாது.
1: அதாவது நாங்கள் ஜாயின் பண்ணும்போதே சொன்னாங்க, இந்த மாதிரி காலேஜில் சேரும் போதே வந்துட்டு மியூசிஷியனா நீங்கெல்லாம் விஸ்காம் போயிடுங்க அப்படின்னா நான் நினச்சேன் மியூசிக்கும்
0: சொல்லலை.
1: ஸோ அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ பட் ஆனால் சேர்ந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது மியூசிக்ன்றது இட் இஸ் நாட் ஈவன் பார்ட் ஆஃப் விஷுவல் கம்யூனிகேஷன். இட் டசன்ட் மேக் சென்ஸ் விஷுவல் கம்யூனிகேஷன்.
0: ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் காலேஜ் சேரும்போது வேற ஒரு இதுதான் சேருவாங்க, இன்ஜினியரிங் விஸ்காம். பேசிக்கா பார்த்தா விஸ்காம்னா ஆக்சுவலா வந்து எங்களுக்கு ஒரு இதுவே கிடையாது. ஒரு ஆக்சுவலா ஒரு ஏதோ ஒரு நாங்க
1: கிட்டார் வாசிக்க தெரியும், ட்ரம்ஸ் வாசிக்க தெரியும், ஓடி போடுவாங்க, அவ்வளவுதான், வேற ஒரு அட்வான்டேஜும் இல்ல.
0: சோ அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நான் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ண வேண்டியது. பட் பேசிக்கா நான் வந்து எடிட்டிங் ஒரு மல்டிமீடியா கிளாஸ்ல வந்து படிச்சிருக்கேன். பேசிக்கா ஒரு பிரீமியர்ன்ற ஒரு பேசிக் சாஃப்ட்வேர் ஒன்று படிச்சிருக்கேன். ஸோ அதோட இது இருந்ததுனால பட் ஸோ அட்வான்ஸாக நான் ப்ரொஃபஷனலாக வந்து ஒரு பர்சன் கிட்ட நான் இன்டர்ன் பண்ணி ஆகணும். ஸோ அப்போது நான் வந்து ஆண்டனி சார் தான் நான் சூஸ் பண்ணது. ஸோ கண்டிப்பாக அது வந்து 2 மந்த்ஸ் அது ஒரு பெரிய பேப்பர்ன்றதுனால ஸோ நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி அவர்கிட்ட போய் நான் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அப்புறம் அசிஸ்டண்ட்டாகி ரொம்ப நிறைய விஷயங்களும் கற்றுக்கிட்டேன் நான். பட் இன்டர்ன்ஷிப்லேயே வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த பிளேஸ் எனக்கு ஒர்க் பண்ணுறது. அவரோட கரெக்டான ஒரு சிங்கில் இருந்தது. ஸோ சிங்க்னு எடிட்டிங் வார்த்தையை நான் யூஸ்
2: பண்ணுறேன். You mean to say you learnt a lot from him?
0: Yeah.
2: Avunga experiences konna solunga avaroda. Since he's a very famous editor, we would like to know more.
0: Actually, na avaroda or fan nu solla. So adanal dhaan appo join panna. Nariya editors na try panna internship kaga. பட் எனக்கு மைண்டில் வந்து இவர் கூட தான் போய் ஜாயின் பண்ணணும்னு போயிட்டு இருந்து. இவர் ஆக்சுவலாக என்னால் ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் பார்க்க முடியல போய் இன்டர்ன்ஷிப். ஸோ அதுக்கப்புறம் வேற ஒரு எடிட்டர்கிட்ட போனேன், அங்கேயும் வந்து அவரை பார்க்க முடியல. ஸோ சரி ஓகே, இங்கே தேர்டாக இங்கே ட்ரை பண்ணணும்னு திருப்பி வந்தேன். ஒரு ஈவினிங் போய் பார்த்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பிடிச்ச ஒரு ஆள்கிட்ட போயிட்டு நம்ம எல்லாமே கற்றுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு கிளாஸ் போயிட்டு ஆவிட ஒரு சாஃப்ட்வேர், அது எடிட்டிங் சாஃப்ட்வேர், அதை நான் ஒரு 2 மந்த்ஸ் கோர்ஸாக பண்ணிவிட்டு அது எனக்கு நல்ல வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ணும்போது நான் பேசிக்காக ஃபஸ்ட்லேருந்து கற்றுக்காமல் ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு. ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து ஃபீல்டை சூஸ் பண்ணேன்.
2: ஓகே. ஸோ ஸ்ரீதர், நீங்கள் சொல்லுங்கள், ஒரு படத்துக்கு படத்தொகுப்பாளரோட வேலை எவ்வளோ முக்கியம்?
0: ஒரு படத்துக்கு எடிட்டரோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா படத்தை வந்து ஷேப் அப் பண்ணுறதே அவங்களோட ஒரு இதுதான். மியூசிக்காக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், பட் வந்து எடிட்டிங் டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் எடிட்டர்னால சொல்ல, பேசிக்காக நான் வந்து எடிட்டிங்ல இல்லைனா கூட சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒரு படம் வந்து நிறைய ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுமா, யூஸ் பண்ண வேணாமா, இப்படி பண்ணாதான் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து ஆடியன்ஸோட மிங்கிள் ஆகி நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு ஃபீல்டு இது. ஸோ நாங்கள் வந்து நான் வந்து எடிட்டர், நான் இந்த டேபிள் உட்காந்துட்டு இருக்கேன், நான் இப்படி தான் பண்ணி ஆகணும், எல்லாரும் பார்க்கணும்னு நான் சொல்ல முடியாது.
2: இஸ் தேர் எ வெரி பிக் டிஃபரன்ஸ் ஃப்ரம் த இன்புட் தட் யூ கெட் அண்ட் நீங்க ஃபைனலா ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஃபைனல் அவுட்புட் ஆஃப் த மூவி? ஸோ இஸ் தேர் எ வெரி பிக் டிஃபரன்ஸ் அந்த ரா ஃபிலிம் வரதும் நீங்க ஃபைனலா ப்ராசஸ் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும்?
0: ஆமா கண்டிப்பா. ஆக்சுவலாக வந்து இப்போ டைரக்டர்ஸும் ஒரு ஸ்கிரிப்டை வச்சு அவங்க ஒரு மைண்டில் வச்சு ஒன்று ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இது ரஷஸ் வந்து எங்ககிட்ட வரும்போது அது வேற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம் நாங்கள். ஸோ அவங்கள கன்வின்ஸ் பண்ண வேண்டியது தான் இருக்கும். ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து புரிஞ்சுப்பாங்க, ஏன்னா இது ஒரு டீம் ஒர்க், வந்து மூவி பண்ணுறதுன்றது ஒரு டீம் ஒர்க். அவங்கவுங்க அவங்கவுங்க ஃபீல்டில் வந்து அவங்கவுங்க சஜஷன்ஸ் கொடுக்கும்போது அதை கேட்கணும். கேட்டு அவங்க பண்ணாதான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெஸ்ட் அவுட்புட் கொடுக்க முடியும் அவங்க. ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்னால தான் வந்து பெஸ்ட் அவுட்புட் வரும்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. எடிட்டிங் முடிஞ்ச உடனே வந்து RR
2: இருக்குது.
0: ஸோ சவுண்ட் மிக்சிங், அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னா இருக்குது. ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கூட வந்து ஒரு ஒரு ஷார்ட்டோட டிரான்சிஷனில் கரெக்டாக நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணோம்னா அந்த டிரான்சிஷனே வேறு மாதிரி ஆகிடும். நான் வந்து எடிட்டர்ஸ் மேலே மிஸ்டேக் இருந்தால் அந்த கட்டில் கூட அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸில் அவங்க பார்த்து ஒரு டிரான்சிஷன் போட்டாங்கன்னா அது வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு வேலை இருக்குது. பட் எடிட்டிங் நான் சொல்லுவேன் ஒரு 70% 80% கிட்டத்தட்ட வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான.
2: ஓகே, சோ இட் டஸ் மேக் எ பிக் டிஃபரன்ஸ். ஓகே, தேங்க் யூ. சோ பங்கஜ் சொல்லுங்க, MSV உங்களோட ஃபேவரட் அப்படினு சொன்னீங்க, அவரோட பாடல்கள்ல உங்களோட ஃபேவரட் ஏதா ஒன்னு வாசி காமிக்க முடியுமா?
1: டெஃபினெட்லி. அந்த டைம்ல வந்த சாங்ஸ் எல்லாமே என்ன சொல்றது, இப்போ ரொமான்டிக்கான ஒரு ஃபீல் அப்படினா இட் வில் ஆல் ஜெல் டுகெதர், மோஸ்ட் ஆஃப் देम வில் ஜெல் டுகெதர்.
2: ரைட் ரைட். ஓகே,
1: சோ ஐ வுட் லைக் டு கம்பைன் 2 songs, 1 Hindi song அண்ட் 1 MSV sir song.
2: ஓகே, ஷூர்.
1: This is MSV sir's song. I'll start with that. Okay.

0: So it is very similar, both these songs.
1: Right.
0: Yeah, it creates songs. The same, almost.
1: Mood,
0: yeah, it creates the same kind of mood.
1: So, let's go for a small break, and we're going to be talking more about Pankaj and Sridhar, and we'll be back. வெல்கம் பேக். இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நம்ம இங்க பங்கஜ் மற்றும் ஸ்ரீதர் அவங்கக்கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஸ்ரீதர், நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு எடிட்டிங்கும் பழையங்காலத்து எடிட்டிங்கும் ஹவு ஹேஸ் த டெக்னாலஜி சேஞ்ச்ட்?
2: ஆக்சுவலாக முன்னாடி பண்ணிட்டு இருந்த எடிட்டிங் வந்து லீனியர் எடிட்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ பண்ணிட்டு இருக்கிறது நான் லீனியர். என்ன டிஃபரன்ஸ்னா, லீனியர்னா ஆக்சுவலாக நெகட்டிவ் கட்டிங் அது. இப்போ நெகட்டிவ் கட்டர்ஸாக இருக்கிறவங்க தான் முன்னாடி வந்து எடிட்டர்ஸாக இருந்தவங்க. ஆக்சுவலாக ஒரு ஃபிலிமோட எடிட்டர் அப்படின்னாலே இப்போ நெகட்டிவ் கட்டராக இருக்கிறவங்க தான் அவங்க. முன்னாடி இருந்த எடிட்டிங் லீனியர் எடிட்டிங்க்கும் இப்போ இருக்கிற நான் லீனியருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஆக்சுவலாக அது வந்து ப்ரெஷர் எங்களுக்கு கம்மி பண்ணுது. அண்ட் தென் வந்து ஒரு ஒரு வந்து வேலையை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்க வைக்குது. ஸோ முன்னாடினா மேக்ஸிமம் ஒரு ஒரு சாங் இல்லை ஒரு ரெண்டு சீன் கட் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ பிகாஸ் அவங்க ஃபிலிமில் பார்த்து பார்த்து கரெக்டாக கட் பண்ணணும். ஸோ ஒரு அவுட் மார்க்கில் கட் பண்ண முடியாது. ஸோ இப்போ எங்களுக்கு அப்படி இல்லை, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு நல்ல அவுட் புட்டே கொடுக்க முடியுது எங்களால்.
1: யூ சே திஸ் இஸ் அன் அட்வான்டேஜ் டு எடிட்டர்ஸ், இட் மேக்ஸ் யுவர் வொர்க் ஈஸியர்.
2: அப்படி சொல்ல முடியாது. இப்போ நெகட்டிவ் கட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அது அட்வான்டேஜ், எங்களுக்கு இது அட்வான்டேஜ். ஸோ இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு போகணும். இப்போ நாளைக்கே வந்து வேற ஏதாவது திருப்பி வந்து லீனியர் தான் வந்து இதுவாதுன்னு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கணும், அப்டேட் ஆகிட்டு போகணும். ஸோ அவ்வளோதான். இதனால எங்களுக்கு அட்வான்டேஜ் அவங்களுக்கு இல்லை அப்படின்னா
1: கிடையாது. நீங்க சொல்லுங்க, நீங்க ஸ்டேஜ்லயே முதல்ல பாடின பாட்டு என்ன? எங்களுக்காக இப்ப கொஞ்சம் அதை பாடி காமிக்க முடியுமா? அதை பத்தி நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸஸ்.
3: The first song, ஸ்கூல் படிக்கும் போது, I used to be really nervous about getting on stage. Then I came up with this song. This is the first song that I

அழகா பாடுனீங்க. இப்போ நிறைய படங்கள்ல நிறைய பாடல்கள்ல வந்துட்டு வயலின், தப்லா, சாக்ஸோன் இதெல்லாம் ஒரு மேஜர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப புன்னகை மன்னன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வயலின் ஹஸ் பிளேட் அ வெரி மேஜர் ரோல் அண்ட் ஃபியூ சாங்ஸ். சோ அந்த மாதிரி கிட்டார் பேஸ் பண்ண சாங்ஸ் இப்போ என்னென்ன பொன்னிலாவே, நிலாவேவா அந்த மாதிரி பாட்டு எல்லாம் இருக்கு இல்லையா, அது எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பாடி காமிக்க முடியுமா? சின்ஸ் யூ ஆர் எ கிட்டாரிஸ்ட்.

யா ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் மேஜராக வச்சு எல்லா ஜென்ரேஷன்லையுமே ஒரு ஒரு சாங் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா ராஜா சாரோட மெலடிஸில் நிறையா சாங்ஸ் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இளைநிலா, இனிய பொன்னிலாவே, ஸோ அந்த மாதிரி சாங்ஸ்க்கெலாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு ஒரு மேஜரான ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும். திஸ் இஸ் ஜஸ்ட் எ சாம்பிள்.

0: It's been very long since I played the solo. So yeah, that's about it.
1: That was very, very nice. Especially your solo was brilliant. இந்த மாதிரி நாங்களே வந்துட்டு இன்னொரு 10 தடவை இதை பாடி காமிங்கன்னு கூட கேட்போம். இந்த மாதிரி நீங்க பாடின பாடல்கள் எதுக்கா உங்களுக்கு மேக்ஸிமம் அப்ளாஸ் கிடைச்சு, இல்ல ஒன்ஸ் மோர் அப்படின்னு ஏதாவது க்ரௌட்ல கேட்டிருக்காங்களா அந்த பாடல்?
0: ஓகே, திஸ் வாஸ் ஒன்ஸ் இன் டிஜி வைஷ்ணவ் வென் காலேஜ் பேண்ட் பாசிட்டிவ் கர்ஸ் வந்துட்டு வி ஹேட் டு பர்ஃபார்ம் ஃபார் திஸ் ஈவெண்ட் கால்ட் ஐரிஸ் ஹேர் பெனிதயால் சார் வாஸ் த ஜட்ஜ். ஸோ வி காட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். அப்போ வந்துட்டு ஒரு மெட்லி மாதிரி பண்ணோம். ஸ்டார்டட் ஆஃப் வித் ஜனனி ஜனனி அண்ட் இட் வெண்ட் ஆன் டு அம்மா என்று அழைக்காத, அப்புறம் வந்து காற்றில் வரும் கீதமே போயிட்டு தென் ஃபைனலி வி கேம் டு திஸ் சாங். ஸோ ஐ ஜஸ்ட் அந்த ஃபைனல் சாங் மட்டும் ஐ ஜஸ்ட் பிளே.

0: ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல் ஒரு வண்டர்ஃபுல் சாங் இல்லையா, அது ரொம்ப அழகா பாடி காமிச்சீங்க. உங்களோட ஃபேவரட் சிங்கர் யாரு பங்கஜ்? அவரோட அவங்களோட பாட்டு ஏதாவது உங்களுக்கு பாடி காமிக்க முடியுமா?
1: ஃபேவரட் சிங்கர் ஐ லைக் சோனு நிகம். திஸ் இஸ் ஒன் சாங் ஐ ரியலி லைக், தமிழ் சாங், ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல.

0: படங்கள்ல வந்துட்டு பிளேபேக் சிங்கர் தான் வந்து நிறைய நோட்டீஸ் பண்றோம். பட் அதே இடத்துல யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு ஒரு இமோஷனல் ஃபீலிங்கை வெளிப்படுத்துறதோ அதெல்லாம் நம்ம ரொம்ப நோட்டீஸ் பண்ணதில்ல. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ராமினா வச்ச சில சீன்ஸ் ஏதாச்சும் சொல்ல முடியுமா? எஸ்பெஷலி கிட்டார்.
1: ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட் மெயினாக வச்சுட்டு நிறைய படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், கண்டு கொண்டேன் படத்தில் வந்து மம்முட்டி ஐஸ்வர்யா ராய்க்கு வந்து ஹீல் கெட் திஸ் தஞ்சாவூர் தம்பூரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுப்பாரு. ஸோ அதை வந்து ஐஸ்வர்யா ராய் வந்து எடுத்து ஷீல் ஸ்டார்ட் லேர்னிங் மியூசிக். ஸோ அப்போ அந்த தட் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேட், இட்ஸ் நாட் அ சாங் அஸ் சச் பட் இட்ஸ் எ நைஸ் பிட்.

0: வெரி வெல் சார், தட் வாஸ் அ பிரில்லியன்ட் எக்ஸாம்பிள். சோ நீங்க கர்நாடிக் மியூசிக் கூட கற்றுட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களோட ஃபேவரட் ராகம் ஏதாச்சும் எங்களுக்கு வாசி காமிக்க முடியுமா?
1: Yeah, sure. I learned Carnatic singing for a few years and I like this particular raga. It's called Hamsanadam.

நாங்கள் ஒரு சாங் கம்போஸ் பண்ணோம். இட்ஸ் கிளாசிக்கல் சாங்னு சொல்லலாம். இட்ஸ் கிளாசிக்கல் சாங். அதில் எப்படின்னா, ஐ வென் ஐ வாஸ் பிளேயிங் ஃபார் திஸ் பேண்ட் கால்ட் மாயா, ஐ ஹேட் டு பிளே கிளாசிக்கல் சோலோஸ் இன் மை கிட்டார், விச் வாஸ் ரியலி டிஃபிகல்ட். இப்போ வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் கிட்டார் பிரசன்னா, இஸ் அன் அமேசிங் கிட்டாரிஸ்ட். ஸோ ஹி வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் மை இன்ஸ்பிரேஷன். ஹி பிளேஸ் கிளாசிக்கல் சோலோஸ் இன் இஸ் எலக்ட்ரிக் கிட்டார். ஸோ அந்த மாதிரியான சோலோஸ் ஐ ஹேட் டு பிளே கிட்டாரில் வென் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் திஸ் பேண்ட். ஸோ அப்போ வந்து நாங்கள் ஒரு சாங் கம்போஸ் பண்ணோம், அழகேன்னு சொல்லிட்டு ஐஐடியில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த சாங். அண்ட் நாங்கள் ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணோம், இல்யூஷன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இட் கோஸ் லைக் திஸ்.

0: ஸோ அந்த மாதிரியான சோலோஸ் ஐ ஹேட் டு ப்ளே.
1: வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அது உங்களோட ஓன் காம்போசிஷன் இல்லையா? இப்போ ஒரு லேமன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எங்களுக்கு எல்லாம் என்ன தோணுதுன்னா, இப்போ எல்லாரீஸ்வரி அம்மா வாய்ஸ் இல்லைன்னா சீர்காழி சிவ சிதம்பரம் அவரோட வாய்ஸ் எல்லாம் வந்துட்டு கிட்டாருக்கு ரொம்ப சூட் ஆகாதோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, வாட் ஆர் த பெஸ்ட் வாய்ஸஸ் தட் ஆக்சுவலி சூட் த கிட்டார்?
0: See, there is nothing like that. Okay, ipo guitar nu eduthukitta it is just an instrument. Okay, so and the instrument vandu eppadi patta voice oda venalo gel panna mudiyum. The thing is, the composer or the programmer should know how you should blend with the voice. So ipo na vandu I'll give you examples. Ipo Seergali oda song ena onnu kamikiren, Ellarishwari amma oda song onnu kamikiren. So you can see how their voices, I mean their tunes will also gel with the guitar. So this song is from a very old movie, Agathiyar nu solitte. So andha padathula Seergali sir paadna oru

இட்ஸ் நாட் அபவுட் தேர் வாய்ஸஸ் ஓகே. ஸோ என்ன மாதிரி சாங்னாலுமே என்ன ப்ராக்ரெஷன் யூஸ் பண்ணுறோம், என்ன இட் கோஸ் வித் த டியூன். த கிட்டார் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் கேன் கோ வித் எனிபடி, எனி வாய்ஸ். பட் இன் பர்டிகுலர் இஃப் யூ வாண்ட் டு சூஸ், என்னோட பெர்ஸ்பெக்டிவில் சொல்லணும்னா, ரமான் சரோட வாய்ஸ் வந்து இட் இஸ் லைக் அமேசிங். இட் கோஸ் ரியலி வெல் வித்

0: அக்செப்ட் ஆகாதோ அப்படின்னு சொன்னதுக்கே ரெண்டுமே ரொம்ப அழகா பிளே பண்ணி பாடியும் காமிச்சிட்டீங்க. தட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் ஏஆர் ரஹ்மான் சார், அவரோட வாய்ஸ், ஐ திங்க் எனி இன்ஸ்ட்ருமெண்ட் வில் சூட் ஹிஸ் வாய்ஸ். வெரி நைஸ். ஸோ இப்போ கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். உங்க தாத்தா அவர்கள் நடித்த படத்திலேயே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன, அதை எங்களுக்கு கொஞ்சம் பாடி காமிக்க முடியுமா?
1: ஓகே, தாத்தாவோட பாட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்னு பார்த்தா ஏரிக்கரையின் மேலேன்னு ஒரு சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தாத்தாவும் தேவிகா அம்மாவும் நடிச்சிருப்பாங்க டிஎம்எஸ் சார் வாய்ஸில். இட் கோஸ் லைக் திஸ்.

0: இருந்தது இல்லையா, அந்த காலத்து பாட்டுலாம் நீங்களும் ரொம்ப அழகா பாடி காமிச்சீங்க. தேங்க்யூ. இப்போ கிட்டார் வந்துட்டு ஏன் எப்பயுமே ஒரு அடிஷனல் இன்ஸ்ட்ருமெண்டா தான் அவங்க கன்சிடர் பண்றாங்க, ஏன் அது எந்த பாட்டுலயுமே ஒரு மேஜர் இன்ஸ்ட்ருமெண்டா இருந்ததே கிடையாது? இஸ் இட் பிகாஸ் இட்ஸ் அ ஃபாரின் வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் அதனாலயா, இல்ல எதனால?
1: இல்ல அப்படின்னு கிடையாது. ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது ஒரு சைடு இருந்தாலும், இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சி கிட்டார்னு இல்லை எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே வி ஹாவ் ப்ரையாரிட்டிஸ். பட் இப்போ ஃபில்ம் மியூசிக் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ கிட்டார் மட்டும் வாசிச்சுட்டு இருந்தா, இல்லை ஃப்ளூட் மட்டும் வாசிச்சுட்டு இருந்தா, வயலின் மட்டும் வாசிச்சுட்டு இருந்தா, எவ்வளோ நேரம் ஒருத்தர் உட்காந்து கேட்பாங்க சொல்லுங்கள். சரி, இப்போது வி நோ இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் வென் வி கீப் பிளேயிங் இட் அண்ட் வி வென் வி லிசன் டு இட். பட் எல்லாருக்குமே அப்படி கிடையாதுல்ல. இப்போது ஒரு சாங் இருக்குன்னா அந்த சாங் வந்துட்டு, இப்போது எஸ்பிபி சாரே இருக்கட்டும், ஹரிஹரன் சாரே இருக்கட்டும், அப்படியே ஒரு ஹம்மிங் பாடிக்கிட்டே இருந்தாங்கன்னா எவ்வளோ நேரம் உட்காந்து கேட்க முடியும் சொல்லுங்கள். அதில் ஒரு லிரிக்குன்னு சொல்லி ஒரு எலிமெண்ட் இருக்குது, அந்த லிரிக்கில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் சேரும் போது தான் இட் பிகம்ஸ் ஒரு பேக்கேஜ் மாதிரி. ஸோ அந்த ஒரு சிஸ்டமில் தான் இப்போது இருக்கிற இண்டஸ்ட்ரி வந்து இட் இஸ் மூவிங் ஆன். ஸோ வந்துட்டு வெறும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், கிட்டார்னு கிடையாது, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் அப்படியே போயிட்டே இருக்குன்றது ஒரு ரொம்ப நேரம் யூ கேனாட் டியூன் இன் டு இட். ஐ மீன் யூ கேனாட் ஃபோக்கஸ், அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்க முடியாது. தட் இஸ் வாட் ஐ திங்க்.
0: தட் வாஸ் வெரி வெல் சார், டெஃபினெட்லி ட்ரூ. ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அது என்ன ஒரு அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் லேர்னிங் திஸ் கிட்டார், திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்? உங்களுக்கு எப்படி வந்தது கிட்டார் கற்றுக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்?
1: இப்போ யங்கர் ஜென்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ வர ஜென்ரேஷன் வந்துட்டு தேர் மோர் இன்ட்ரெஸ்டட் டு பிளே த கிட்டார். இப்போ அது என்ன ஒரு கிரேஸ்ன்னு தெரியல. வர இப்போது மூவிஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு கிட்டார்ன்ற ஒரு எலிமெண்ட் வந்துட்டு நிறையா எம்ஃபசைஸ் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இஸ் இட், ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் பிகாஸ் இட் இஸ் ஈஸி டு கேரி அண்ட் ஈஸி டு டியூன் அண்ட் டக்கு டக்குன்னு அப்படியே வச்சுட்டு ஒரு கார்டு அசிக்கலாம் இது பண்ணலான்ற மாதிரியா அப்படின்றதுனாலையான்னு தெரியல. பட் இட் இஸ் அ குட் திங். அண்ட் டு பி ஃப்ராங்க், நான் கிட்டார் எப்படி வாசிக்கணும்னு கற்றுக்கவே இல்லை. ஆஸ் இன் ஒரு டியூட்டர் கிட்டே போயிட்டு ஒரு கிளாஸ்க்கு போயிட்டு நான் கற்றுக்கல. ஐ ரியலி வாண்டட் டு ப்ளே தட் பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் பிகாஸ் ஐ லைக் தி சவுண்ட் ஆஃப் இட். ஸ்கூலில் வந்துட்டு மை ஃப்ரெண்ட் ஆதி யூஸ் டு ப்ளே த கிட்டார். அப்போ வந்துட்டு ஐ யூஸ் டு சிங் ஜஸ்ட் வோக்கல்ஸ் மட்டும். தென் அவன் வாசிக்கும் போது அப்படியே அந்த the sound of the strings that I felt it in my heart and I wanted to learn or rhythm apdi background la rhythm play pandrathu mattum adu kattukanum abindra or thinking irukum appra vandittu aadiyoda appa vandittu he used to teach me basics naanga first vaasichathu vandu school la or event la vandittu summer of 69 vaasichom Bryan Adams. ஸோ அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தென் ஐ ரெஃபர் டு லாட் ஆஃப் புக்ஸ். அப்புறம் ஆன்லைனில் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், எப்படிலாம் டெக்னிக்ஸ் கிட்டார் எப்படிலாம் அந்த கார்ட்ஸ் வந்து எப்படி ஈஸியாக பிடிக்கலாம் அந்த மாதிரி குட்டி குட்டி டெக்னிக்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி தென் ஐ யூஸ் டு கீப் ப்ராக்டிஸிங் பிஃபோர் எவ்ரி ஈவெண்ட். ஸோ அந்த மாதிரி நானே இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கிட்டேன். சி தட் இஸ் வாட் ஐ வுட் லைக் டு டெல் டு த இப்போது வர ஜென்ரேஷனுக்குலாம்.
0: Wonderful. So, இப்ப இருக்கிற லேர்னர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? Would you teach guitar if somebody would like to learn?
1: பேசிக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். கிளாஸுக்கு போனோம் கத்துக்கிட்டோம் அப்படின்றது ஒரு சைடு இருந்தாலும் பேசிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கலாம். யாருனாலுமே ஐ வில் டெஃபினெட்லி பி வில்லிங் டு டீச் இந்த பேசிக்ஸ். இந்த மாதிரி பேசிக்கான கார்ட்ஸ், பேசிக்கான ஸ்கேல்ஸ், ப்ராக்ரெஷன்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம்லாம் வந்து சொல்லி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் தே வில் ஹாவ் டு start practicing and they will have to start learning on their own. That is what I think.
0: Very true, right? So, சொல்லுங்க பங்கஜ், finally உங்களோட musical career அது எப்போ ஆரம்பிச்சது, இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருந்தது? Your awards, appreciations நடுவுல நிறைய வாங்கியிருப்பீங்க I'm sure. So, அதை பத்தி தான் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்களேன்.
1: I started my musical career when I was 7 years old, 1996ல. அப்போ வந்துட்டு ஐ ஸ்டார்டட் கர்நாடிக் மியூசிக். சுக்கலிங்க பாகவதர்னு சொல்லிட்டு ஒருத்தர் கர்நாடிக் வோக்கல் கிளாஸ் எடுப்பார். அப்போ வந்துட்டு ஐ லேர்ன்ட் ரொம்ப பேசிக்கான சிங்கிங் அப்போ தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு குமார் வல்சல் அப்படின்னு சொல்லிட்டு வென் ஐ வாஸ் 15 இயர்ஸ் ஓல்டு அவர்கிட்ட நான் ஐ காட் ட்ரெயின்ட். வோக்கல்ஸ் மட்டும்தான் நான் கற்றுக்கிட்டேன், கிட்டார் நான் வந்து முறையாக கற்றுக்கல. அப்போலேருந்தே வந்துட்டு செவரல் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் எல்லாம் ஐ யூஸ் டு பார்ட்டிசிபேட். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மகாலிங்கபுரம் ஐயப்பன் டெம்பிளில் 2003 ஒரு கச்சேரி மாதிரி பண்ணேன். ஸோ ஒரு 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் வந்துட்டு கிட்டார் வாசிக்க ஆரம்பிச்சது. ஐ ஜஸ்ட் யூஸ் டு டேக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி இன்டர்நெட் அண்ட் எவ்ரி திங். And I represented my school for a cultural event when I was in the 11th standard. My musical journey continued college days. I was in the visual communication department, Loyola College. I was the lead guitarist plus vocalist and stood forward for my college as well. We had a band, it was called Positive Curse. We initially started our career by compiling our works, you know, for several projects. ஷார்ட் ஃபிலிம்ஸ், டாக்குமெண்ட்ரிஸ், மியூசிக் வீடியோஸ் எல்லாத்துக்குமே வி யூஸ் டு அப்படியே மியூசிக் போட ஆரம்பித்தோம். காம்படிஷன்ஸ்ன்றது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்துட்டு வி ஹேட் அ வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. வி வேர் தி அஃபிஷியல் வெஸ்டர்ன் பேண்ட் ஃபார் லாயலா 2008 to 2009. தென் வி வேர் தி கம்போசர்ஸ் ஃபார் தி ஓவேஷன்ஸ் வெஸ்டர்ன் தீம் ட்ராக் ஃபார் அவர் காலேஜ் ஃபார் த சேம் இயர். அதுக்கப்புறம் ஐஐடி சாரங்களில் ப்ளே பண்ணியிருக்கோம். எஸ்ஆர்எம் மிலான், டிஜி வைஷ்ணவ், ஐரிஸ், விஐடி, டபிள்யூசிசி, நிறையா காலேஜஸ் போயிட்டு நிறையா ஈவெண்ட்ஸ் வின் பண்ணியிருக்கோம். ஆஸ் அ பேண்ட் வி வேர் வெரி சக்ஸஸ்ஃபுல். இண்டிவிஜுவலாக நான் சொல்கிறத விட பேண்டாக நான் வந்து நிறையா ஐவ் சீன் சக்ஸஸ். அது இல்லாமல் நிறைய ஹோஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸும் பண்ணியிருக்கோம். அன்வைன் சென்டரில் வி ஹவ் பர்ஃபார்ம்ட், லாயலா இக்னைட்டில் ஹோஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஸ்டெலாமெரிஸோட நக்ஷத்ராவில் வந்துட்டு வி ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு பர்ஃபார்ம் வித் பெனி, ராகுல் நம்பியார் அண்ட் திஸ் கான்டெம்பரரி பேண்ட் விச் இஸ் வெரி பாப்புலர் நவ், யோதகா, அவங்க எல்லாருமே வந்துட்டு வி ஆல் பர்ஃபார்ம்ட் ஆன் த சேம் ஸ்டேஜ். லேட்டர் ஐ வாஸ் இன்ட்ரடியூஸ் டு திஸ் ஃபியூஷன் பேண்ட் கால்ட் மாயா, வே வி ஸ்டார்டட் கம்போசிங் ட்ராக்ஸ் ஆஃப் தி ஜானர் ஹிந்துஸ்தானி, கர்நாடிக் அண்ட் வெஸ்டர்ன். வி ட்ரைட் ஃபியூசிங் தெம் டுகெதர் வித் டச் ஆஃப் சினிமேட்டிக் க்ரூவ்ஸ். அதுக்கப்புறம் மாயா வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். வி வர் ப்ரவுட் வின்னர்ஸ் ஃபார் ஐஐடி 2010 அண்ட் செவரல் அதர் ஈவெண்ட்ஸ் ஃபார் த சேம் இயர். அகெயின் வி வர் த வின்னர்ஸ் ஃபார் லாயலா இக்னைட் 2011. அதுக்கப்புறம் அப்படியே நிறைய ஷோஸ் அந்த ஏப்ரல் வரைக்கும் 2011 வந்துட்டு வி வர் கோயிங் ஆன் ஸ்டேஜ் அண்ட் வி வர் பார்ட்டிசிபேட்டிங், வி வர் ரியலி ஆக்டிவ். லேட்டர் ஐ காட் இன் டு ஸ்ரீனி சக்தி சூப்பர் சிங்கர்ஸ், அவங்களோட பேண்டில் வந்துட்டு வி ஸ்டார்டட் பிளேயிங். எஸ்ஆர்எம்ல வந்துட்டு எஸ்ஆர்எம் வடப்பழனியில் வி டிட் அ ஷோ. ஸோ தட் வாஸ் ஆல்சோ வெரி சக்ஸஸ்ஃபுல். அண்ட் யா, தட் இஸ் அபவுட் மை கரியர் அண்ட் மை சக்ஸஸ் த்ரூ அவுட் திஸ் மியூசிக் ஃபீல்ட்.
0: ஸோ எடிட்டிங்னா ரொம்ப பொறுமை வேணும் அப்படின்னு சொல்றாங்க, அவ்வளோ பொறுமை இருக்கிறவரா நீங்க?
2: கண்டிப்பா பொறுமை எனக்கு ஆக்சுவலா வந்து பேசிக்கா பர்சனலா பார்த்தா பொறுமை கிடையாது.
0: பங்கஜ் சிரிக்கிறாரு, அவர்கிட்ட கேட்போம் எது சிரிக்கிறாருன்னு.
2: இல்ல அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, கூட நிறைய நாங்களே நிறைய ஷார்ட்
3: பிளேஸ். இஸ் வெரி பேஷண்ட், பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், உட்காந்து ஒரு ஒரு ரஷ்ஷா எடுத்து ஒரு ஒரு கேம்ல எத்தனை கேம்ல எடுக்கிறாங்கன்னு தெரியாது, எல்லா ரஷ்ஷுமே எடிட்டர் கிட்ட வந்துடும், அப்படியே கொட்டிடுவாங்க வந்து. அதுல இருந்து யூ ஹாவ் டு செலக்ட் நா, தட் இஸ் தட் இஸ் அ வெரி
2: வந்து பங்கஜ் சொன்ன மாதிரி அது வந்து ரஷ்யன் நல்ல ஒரு எடிட்டர் வந்து ஸ்டடி பண்ணாதான் அதுல வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கூட நல்ல ஷாட் மாட்டோம், அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் கொடுக்க முடியல அப்படின்னா அது வேஸ்ட். அது ஸோ ஃபுல்லா வந்து ஸ்டடி பண்ணிட்டு கரெக்டான ஒரு அவுட் புட்ல நம்ம வந்து இது பண்ண வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது அது நல்லா இருக்கும். அது ஒரு எப்படி சொல்றது, பெரிய ஒர்க். அது வந்து கஷ்டமான ஒர்க்கு, பேஷன்ஸ் கண்டிப்பா வேணும், அந்த ஒர்க்கு கண்டிப்பா பேஷன்ஸ் வேணும். அதே மாதிரி வந்து எடிட்டிங் டேபிள் வந்து ஒரு போரிங்கான டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வெளில இருந்து பாக்குறவங்க. இப்போ வந்து ஆடியன்ஸ் இப்பதான் வந்து எடிட்டிங்னால என்னன்னு தெரிய வருது பாக்குற ஆடியன்ஸ் எல்லாருக்கும். ஸோ அது போரிங்கான டேபிள்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு அந்த ஒர்க் பிடிச்சதுனால நான் சொல்ல முடியாது. பட் நானே வந்து வெளில இருந்து பார்க்கும்போது அது ஒரு போரிங்கான டேபிள் தான் வச்சிருந்தேன். என்னன்னா அது வந்து எடிட்டர் இருப்பாரு, டைரக்டர் இருப்பாரு, அவ்வளவுதான். உள்ள என்ன போகுதுன்னு யாருக்குமே தெரியாது, படம் முடிஞ்சுதா இல்லையா எதுக்குமே தெரியாது. அதே மாதிரி கூட இருக்கிற டைரக்டரே வந்து ஒரு சில ஸ்டேஜுக்கு மேல அவங்களுக்கே ரொம்ப போர் ஆயிடும். பட் என்ன பண்றது, அவங்க டைரக்டர் உட்காந்துதான் ஆகணும் கூட, அவங்க வேணாம்னு சொல்லிட்டு போக முடியாது. ஸோ இந்த ஒரு இதில் அந்த மைண்ட் செட்டில் தான் எல்லாரும் அது போரிங்கான டேபிள் அப்படின்னு. பட் நான் என்ஜாய் பண்ணி தான் பண்ணிட்டேன்.
0: ஸோ பேஷன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்.
2: ஆமாம் கண்டிப்பாக இந்த
0: ஃபீல்டில். ஸோ பக்கத்து சொல்லுங்க, நீங்க நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், உங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கும் இவர் ஏதாவது எடிட் பண்ணிருக்காரா?
3: முன்னாடியில இருந்தே நாங்கள் காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே ஹி ஸ்டார்டட் எடிட்டிங், ஃபைனல் இயர்லேயே ஹி ஸ்டார்டட் எடிட்டிங். ஸோ அப்போது காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் அப்போ வில் ஹாவ் அவர் ஃபைனல் ப்ராஜெக்ட்ஸ். அப்போ வந்துட்டு மியூசிக் வீடியோஸ் எடுத்தோம், மியூசிக் வீடியோஸ் எடுத்தோம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்தோம். ஸ்ரீதர் யூஸ் டு எடிட் போசிங். ஐ வாஸ் மோர் இன் டு சிங்கிங் அப்போ. முன்னாடி
0: அப்போ பாடின பாடல ஏதாவது பாட முடியுமா இப்போ எங்களுக்கு?

0: Yeah, so this is the song we did for my final project.
1: நீங்க பாடினா நான் அடுத்த கேள்விக்கு போகணுமா இல்ல
0: இல்ல போலாம் போலாம் அடுத்த கேள்விக்கு
1: இல்லையா நீங்க இப்படி வாசிங்கன்னா எப்படி இன்னும் ஒரு பாடல் கேட்போமே நாங்க
0: ஒன்னும் சாங் கேட்க

0: Yeah.
1: So naanga note panikitom, you're not 21 anymore.
0: Definitely older than that.
1: நீங்க எடிட்டிங்ல இப்ப பாக்குற இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. இப்ப ஸ்பாட் எடிட்டிங் அப்படின்லாம் ஏதோ சொல்றாங்க புதுசா.
2: முன்னாடி ஃபிலிம்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அது முன்னாடினா ரொம்ப இல்ல, பிஃபோர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் சொல்லலாம். ஃபிலிம்ல தான் மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் வந்து ஷூட் பண்ணுவாங்க, ஃபிலிம்ல தான். ஸோ இப்போ வந்து டிஜிட்டலா அது எல்லாமே கன்வெர்ட் ஆயிடுச்சு. அது வந்து ஷூட்டிங் வைஸ் பட்ஜெட் அவங்களுக்கு பார்த்தா அது கம்மி அப்படின்றது எல்லாத்தையும் தவிர, எங்க சைட்ல இருந்து பார்த்தா அது வந்து எங்களுக்கு வந்து ஒர்க் லோட் கம்மி. ஆக்சுவலா ஃபிலிம் ஆயிட்டு திருப்பி எங்ககிட்ட வந்து வந்து டெலிசினி ஆயிட்டு டிஜிட்டைஸ் நாங்கள் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஸ்ட்ரைட்டா நாங்கள் டிஜிட்டல் இப்போ ரெட் அந்த மாதிரி கேமராஸ்லாம் நிறைய வந்துருச்சு. ஸோ அதுல ஷூட் பண்ண உடனே எங்களுக்கு ரஷஸ் வராம இருக்கும். முன்னாடினா ஸ்பாட் எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஃபிலிம் இருக்கும் போதே. பட் எனக்கு தெரிஞ்சு நானும் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன், அது யூஸே இல்லாம இருக்கும். சும்மா டைரக்டர் வந்து ஸ்பாட் எடிட்டிங் பண்ணா ஒர்க் சீக்கிரம் முடிச்சிடலாம், அது தப்பான ஒரு இது. இது அப்போ வந்து நீங்க என்னதான் பண்ணாலும் எடிட்டிங் டேபிள் திருப்பி வரும்போது அதை நீங்க மேட்ச் கேட்டு திருப்பி பண்ற மாதிரி தான் இருக்கும், அதே ஒர்க் நடக்கும். ஸோ நீங்க இங்க வந்து பண்ணிடலாமே, அது எதுக்கு யூஸ் ஆச்சுன்னா நீங்க ஆங்கிள்ஸ் ஏதாவது எடுக்கணுமா, வந்து வேற டேக் ஏதாவது போகணுமா, ஸோ அந்த மாதிரி பர்பஸ் தான் யூஸ் ஆச்சு. பட் இப்போ இருக்கிற ஸ்பாட் எடிட்டிங் வந்து நீங்க ஓகே ஆக்சுவலா கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்க ஸ்பாட்டுக்கு போனா ஒரு ஷூட்டிங் ஒரு சைடு நடக்கும், நீங்க ஒரு சைடு வந்து எடிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க வந்து வந்து ஒரு 1 மந்த் 25 டேஸ்ல ஒரு மூவியை முடிச்சிடலாம், கரெக்டான ஒரு டைம் ஸ்பீட்ல போச்சுன்னா.
1: So Pankaj, நீங்க சொல்லுங்க, how important is a sound designer for your studio or in today's
3: சவுண்ட் டிசைனர்னு பார்த்தா இட் இஸ் நாட் ஜஸ்ட் சவுண்ட் டிசைனர், ப்ரோக்ராமராக இருக்கட்டும், ஒரு வாட் எவர், ஒரு ரெக்கார்டிங் இன்ஜினியராக இருக்கட்டும், தேர் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அ ஸ்டுடியோ. ப்ளஸ் இப்போது நாங்கள் விர் லுக்கிங் ஃபார் பீப்புள் ஹூ ஹேஸ் டு பி குவாலிஃபைட் இன் எவ்ரி ஃபீல்டு. இப்போது நான் வந்து கன்சோல் டேபிளில் தான் உட்காருவேன், நான் வந்துட்டு வாய்ஸ் ரூமில் போய் நான் செட் பண்ண மாட்டேன், மைக் செட் பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் ஹீஸ் அண்டர் குவாலிஃபைட், ஹீ ஷுட் நோ எவ்ரி திங். Plus, there are so many equipments and so many different things. Mm-hmm. See, there's a preamp, there's a sound card, and there are many things, music connected and music related, there are many things. And the console table, not anybody can do that. Mm-hmm. So the programmer or the designer, he has to do the entire job. For a music director, he has to do the entire job. இப்போ the music director can also be a programmer. அவர் உட்காந்துட்டு அவரோட டியூன் அவரே போட்டு கம்போஸ் பண்ணி பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. பட் இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு, ஹீஸ் வில்லிங், ஹீஸ் காட் அ ப்ராஜெக்ட், அவருக்கு அவர் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறாரு, பட் அவர் கீபோர்டு வந்து அவ்வளோ வாசிக்க தெரியாது, ஹீஸ் அ கிட்டாரிஸ்டாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் இருக்கலாம், ஆனால் அவர் மைண்டில் டியூன் இருக்கு. ஸோ ஹீ வில் எக்ஸ்பிளைன் த சிச்சுவேஷன் அண்ட் எவ்ரி திங் டு த ப்ரோக்ராமர் அண்ட் ஹீ வில் ஆஸ்க் ஹிம் டு ஒர்க் ஃபார் ஹிம். ஸோ திஸ் இஸ் த டியூன், ஏதாவது ஒரு சாம்பிள் ஒரு டியூன் மாதிரி சொல்லிட்டு அதை நீங்கள் வந்து டெவலப் பண்ணுங்கள். நெஞ்சுக்குள்ளே ஒன்று நுழைந்ததே ஏன் என்று புரிந்ததே, காதல் என்று தோணுதே நாம் என்று ஆனதே. ஸோ திஸ் இஸ் ஒன் சாம்பிள் டியூன். இந்த சாம்பிள் டியூன் வந்துட்டு இதுக்கு வந்து நீங்க ஃபில் பண்ணுங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஐ பீங் மியூசிஷியன் ஐ ஜஸ்ட் டூ தட். இது கீபோர்டில் வந்துட்டு த ப்ரோக்ராமர் ஹேஸ் டு டூ, சார் இது ஓகே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ த மியூசிக் டைரக்டர் வில்
1: எவ்ரிதிங் கேன் பீ டன் பை த மியூசிக் டைரக்டர், டெஃபினெட்லி அ சவுண்ட் டிசைனர், அ ப்ரோக்ராமர்.
3: ப்ரோக்ராமர் ஹீ ஷுட் ஆல்சோ பீ அ மியூசிக் டைரக்டர்.
1: ஓகே.
2: பங்கஜ் சொன்ன மாதிரி சவுண்ட் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது எல்லாத்துலையும். ஏன்னா இப்போ நம்ம வந்து நிறைய மொக்கையாக பேசிகிட்டு இருக்கோம், இதெல்லாம் கட் பண்ண போகிறது சந்திரமோகன் சார் தான். ஸோ அவரோட பிளேஸ்லேருந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு ஒரு இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட் நம்ம பார்க்கும்போது, அப்பா சவுண்ட் இன்ஜினியர் இவ்வளோ யூஸ் ஆயிருக்காரு அப்படின்னு வந்து உங்களுக்கே தெரியும்.
1: ஸோ இப்போ எம்ஓபி காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா கூட வி ஆர் ஸ்டடிங் அபவுட் ப்ராட்காஸ்ட் கம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா, so audiography, இந்த மாதிரி subjects எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். What kind of a future do you think we have in this field? So இப்போ உங்க ஸ்டுடியோவே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோல ஒர்க் பண்றதுக்கு எங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அப்படியே உங்க ஸ்டுடியோ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார், வீல் நோ மோர் அபவுட் இட்.
3: ஷூர். See, you all are media students, okay? So, உங்களுக்கு எல்லாம் டார்கெட் பண்ணி தான் நாங்கள் செட்டிங் அப் ஸ்டுடியோ.
1: ரைட்.
3: ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வென் யூர் மேக்கிங் மியூசிக் வீடியோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு ஆட் ஃபிலிம் எது நீங்க பண்ணாலுமே யூ வில் ஹேவ் டு கோ அண்டர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபார் யுவர் பர்டிகுலர் வாட் எவர் ப்ராஜெக்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன்ன்றது இட் இஸ் அ வெரி பிக் ஃபீல்டு. இப்போ ஒருத்தங்க போன ஒரு படம் எடுத்துட்டாங்க, கேம் எடுத்துட்டு போய் எடுத்துடலாம், ஓகே. படம் எடுத்ததுக்கப்புறம் அதை எப்படி வெளியில கொண்டு வருது, ஸோ அது எடிட்டிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு. எடிட்டிங்கிற ப்ராசஸ் முடிஞ்சோடனே அதுக்கு வந்து டப்பிங் பண்ணோம், டப்பிங்கிற ப்ராசஸ் முடிஞ்சோடனே திருப்பி எடிட்டிங் கொண்டு வந்து சிங்க் பண்ணோம் அந்த டப் பண்ண ஆடியோவை. அப்புறம் மொத்தமா எடிட்டிங்லேருந்து ஒரு அவுட் எடுத்து கொடுத்துட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணோம். திருப்பி மியூசிக் கம்போஸ் பண்ணதுக்கப்புறம் எடிட்டர் கிட்ட போயிட்டு எடிட்டர் தான் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைனல் அவுட் கொடுப்பாரு. இன்கேஸ் யூ வாண்ட் டு டூ அ டிடிஎஸ் மிக்சிங் 5.1 சேனல் மிக்சிங் மாதிரி பண்ணோம்னா அகெயின் யூ வில் ஹாவ் டு டேக் தட் அவுட் டு அ டிடிஎஸ் ஸ்டுடியோ. இதுக்கு நடுவில் கிரேடிங்னு ஒரு மேட்டர் இருக்கு, கலர் கரெக்ஷன் ஒரு மேட்டர் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வி வேர் திங்கிங், ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கோம், ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு எடுக்கிறது ஈஸியாக எடுத்துருவோம், அதை ப்ராசஸ் பண்ணி வெளியில கொண்டு வந்து நெட்ல யூடியூப்ல அப்லோட் பண்றதுக்குள்ள தலை சுத்திக்கல வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வி தாட் வி வாண்டட் டு வி ரியலி வாண்டட் டு செட் அப் சம்திங் அண்டர் த சேம் ரூஃப். ஓகே, ஸோ வி ஹாவ் எடிட்டிங், வி ஹாவ் டப்பிங், வி ஹாவ் ரெக்கார்டிங், வி ஹாவ் டிசைனிங், போஸ்டர் டிசைனிங், வி டூ ஆல் டைப்ஸ் ஆஃப் டிசைனிங் ஒர்க்ஸ் ஆல்சோ. பிளஸ் வேர் ஆக்சுவலி ஒர்க்கிங் ஆன் த 5.1 ஸ்வீட், அந்த இதுல வி ஹாவ் அ பிளேஸ் ஃபார் தட். ஸோ அந்த ஒர்க் எல்லாமே வி அண்டர்டேக் அண்ட் வி டூ.
1: In your
3: so,
1: studio.
3: Yeah, in my
1: studio. So, Sridhar avar kuda help panvaru.
3: Yeah, we're all working together.
1: Okay, well, that's very nice. So, how can we contact you? Like, if,
3: contact details, we have a landline.
1: Okay.
3: 044-4503-0304.
1: Okay.
3: Okay, that's 044-4503-0304.
1: Mm-hmm.
3: And mobile number 9884-7447. And we have a Facebook page also. www.facebook.com/dynamicsthestudio.
1: Okay.
3: So, yeah, you can get in touch with
1: Facebook. Yeah. Solitinga, so it's more easier for us
3: to
1: contact
3: easy, you. Yeah.
1: Okay, thank you very much.
3: I would like to play a song. Okay, it's not, sure, not sure. What you think.
1: Okay.
3: Not
1: is it about love?
3: No, it's not about love. Okay, it's about then. Something else. Yelandha kattil porundhavadhani London model nadayadukku.

பாடியிருக்கீங்க.

0: உன்னை காணாமல், உன்னை காணாமல், உன்னை காணாமல், உன்னை காணாமல்.
1: உங்களை பார்க்க முடியாம லிசனர்ஸ் எல்லாம் தவிச்சிட்டு இருக்காங்க. சோ பங்கஜ், உங்களோட ஸ்டுடியோ டைனமிக்ஸ், குட் லக் வித் தட்.
2: Thank you so much.
1: And Sridhar, thank you so much for being here.
3: Yeah, thank you so much and, for inviting us.
2: Yeah, thanks for inviting us.
1: Thank you for being here. We would like to see more work of yours. Definitely, unga studio romba helpful ah irukum nenikiren enga college students ku.
2: Students ellarkume, we have special discount packages and everything. You can contact us for more information.
4: You are listening to MOP Community Radio 107.8 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகா, நான் நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சுக்கிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி.
2: ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
3: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
4: வெல்கம் பேக் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சியில்
5: உங்களுடைய அபிமான MOP கம்யூனிட்டி ரேடியோ, MOP சமுதாய வானொலி 107.8. இது உங்களுடைய அபிமான நிகழ்ச்சி. வாரம் வாரம் நம்ம சந்திக்கிற தொண்டு நிறுவனங்களுடைய சேவைகள் பற்றி. இப்ப இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்து தொண்டு நிறுவனம் NGO யாருன்னு கேட்டீங்கன்னாக்கு, த நியூ லிபரேஷன் எஜுகேஷன் இக்கனாமிக் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட். அங்கிருந்து அவங்களுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி திரு எலிஜா ஜான் மேத்யூ இவங்க வந்திருக்காங்க. ஸோ இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ டீட்டெயில்டாக நம்ம அந்த பேட்டியில் பார்க்க போகிறோம். வணக்கம் சார். சார், இந்த நியூ லிபரேஷன் எஜுகேஷன் இக்கனாமிக் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் மூலமாக நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க?
6: பேசிக்கலி இது ஒரு எஜுகேஷன் சம்மந்தமான ஒரு என்ஜிஓ. அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட மீன்ஸ் கல்விக்கு முன்னேற்றத்துக்காக நாங்களுக்கு பயன்படுத்துறது. இட் இஸ் ஆஃப்டர் ஸ்கூல் அவர்ஸ். அதாவது கார்ப்பரேஷன் ஸ்கூல் படிக்கிற பசங்கள் வந்து எங்கள் கூட வந்து எஜுகேஷன் சம்மந்தமான கிளாஸஸ் நாங்கள் தயார் செய்யறது.
5: இது வந்து இந்த மாதிரி ஒரு விஷனில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்தது?
6: லீடுனால இதை விடுதலை கல்வி பொருளாதார முன்னேற்ற அறக்கட்டளை அது 1986 ஆரம்பித்தது. அதுலேருந்து இந்த இயர் 2000 ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நாங்கள் கொண்டு கண்டினியூ பண்ணி இருக்கிறீங்க. இதில் தலைப்பு ஆகிட்டு நான் 1995 இது பண்ணி இருக்கிறேன். பேசிக்கலி நான் ஒரு கிராஃபிக் டிசைனர். இருந்தாலும் என்னுடைய சொந்த இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் ஓன் இன்ட்ரெஸ்டால் நாங்கள் இது மக்களுக்காக கல்வி எப்படி, அதாவது அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக எப்படி கல்வி பயன்படுத்தலாம், அதுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு ஐடியா கொடுக்கும். ஏன்னா எங்கே பெற்றவங்க, அதாவது லைக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைச்ச மாதிரி மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடாதா இன்னொரு கேள்வி வந்து மனசில் எப்போவுமே வந்திருந்தது. அதனால இதுக்கு எனக்கு நிறைய வெல்விஷஸ் சப்போர்ட் பண்ணி அதனால இது
5: மிச்சவங்களுக்கு உங்களுக்கு கிடைச்ச கல்வி மாதிரி கிடைக்கல அப்படின்னு எப்படி நீங்கள் கண்டறிஞ்சிங்க?
6: நான் மெட்ராஸில் வரும்போது 1994 வரும்போது கேமஸ் கிராஃபிக் டிசைனர் ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டு நான் இது பண்ணும்போது நான் ட்ரிபிள் கேனில் ஏரியாவில்தான் தங்கி இருந்தது, பேச்சுலர்ஸ் மேன்ஷன். அப்போ அங்கே மழை வரும்போதும் இல்லைனா டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் வரும்போதும் நிறைய குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பம் அந்த தெரு ஓரமெல்லாம் அவங்க வீடாக இருந்ததும் அவங்க நிறைய பேரோட ஸ்டூடெண்ட்ஸோட புக்ஸ் எல்லாம் மழையில் நனைஞ்சு அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்போது இட் இஸ் 1994 ஃப்ளட்ஸ், ஒரு மழை வந்தாலே ஃப்ளட்ஸாக வந்து எந்த சாக்கடை தண்ணியில் மிக்ஸ் கலந்து வந்து அந்த சுச்சுவேஷன்லேருந்து பசங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டது நான் தெரிஞ்சுது. அது இல்லாமல் நான் காலேஜ் கல்லூரி இந்த நிறைய கல்லூரியில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சி நிறைய MTC காலேஜ் டு குருகுல் தியாலஜிக்கல் காலேஜ் டு ஐ மீன்ஸ் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸாக மிங்கிள் பண்ணி அவங்க எஜுகேஷன் ஸ்கூல்கள் கார்ப்பரேஷன் ஸ்கூல்லாம் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த நேரத்தில் பார்க்கும்போது நிறைய ஒரு இவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அந்த டைமில் மீன்ஸ் இது இட் இஸ் இம்ப்ரூவ்ட் அலாட். மீன்ஸ் நான் இப்போ சொல்ல மாட்டேன், இப்போ கூட அது ரொம்ப மோசமாக இருக்குது. இருந்தாலும் அந்த பெற்றவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கிடையாது. இந்த எங்கள் பையனா எவ்வளோ சீக்கிரமாக அவங்க வேலை காண்பணும், அவங்க சம்பாதிச்சுட்டு வரணும், அந்த மாதிரி நோக்கம் தான் இருக்குது. அவங்க படித்து நல்லா பெரிய ஒரு நல்ல ஒரு அறிவாளி அல்லனா ஒரு பொறுப்பான லைஃப்பில் சூஸ் பண்ணுறது, ஸ்கில்ஸ் சூஸ் பண்ண முடியும், அல்லது ஒரு மேனேஜராக இல்லைனா ஒரு போஸ்டாக மாறதுக்கு அவங்க சான்ஸ் கிடைக்கிறதுக்கு அவங்க ஐடியாஸே கிடையாது. ஆக்சுவலி தே ஹாவ் டு மேக் மணி, தட்ஸ் ஒன்லி த திங். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்னோட பாருங்கள், என்ன பெற்றவங்களை எப்படி எங்கள் ஸ்கூலில் நல்லா ஸ்கூலில் சேர்த்து விட்டதோ, அல்ல படிப்பு முக்கியமாக கொடுத்ததோ, இவங்களுக்கு அந்த மோட்டிவேஷன், பெற்றவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த மோட்டிவேஷன் கொடுக்கணும். அதனால் ஏன்னா கல்வியின் ஃப்யூச்சராக அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் இருந்ததுனால, அதனால அது மாதிரி ஐடியாஸில் நான் வந்தது.
5: ஓகே, பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகிறாங்க. கார்ப்ரேஷன் ரொம்ப எக்ஸலண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நிறைய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இந்த சர்வ சிக்ஷா அபியான் மூலமாக அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் வந்து கல்வி கிடைக்குது. ஸோ உங்களுடைய பணி வந்து சென்னையில் தேவை இருக்கா அதுக்கு?
6: ஆமாம், ஆக்சுவலாக பார்க்கும்போது லீடோட ப்ரொஜெக்ட் ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு சென்னை மட்டும் இல்லை, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் கல்யாணபுரம் என்ன ஊரில் இருந்தது, செய்யார் காஞ்சிபுரத்தில் பக்கத்தில் இருக்க செய்யார் என்ன இடத்துல கூட இந்த மாதிரி ஈவினிங் ஸ்கூல்ஸ் இருந்தது, சூளமேட்டில் இது மாதிரி நடந்து கொண்டு இருக்குது. இங்கேயெல்லாம் பார்க்கும்போது எஜுகேஷன் அவ்வளோ அளவில், கல்வி அதுக்கு அவ்வளோ இல்லை, இவங்களுக்கு சேரலை, மீன்ஸ் நாட் பெனிஃபிட்டட் தேம். ஸோ இந்த மாதிரி காரியத்தில் இருக்கும்போது ப்ராப்பராக எப்படி, வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் அப்ரோச். அதாவது நாங்கள் நான் எங்கே பிலீவ் பண்ணுறதுன்னா ஆல்டர்னேட்டிவ் மீடியா ஆஃப் எஜுகேஷன், அதாவது ஆக்டிவிட்டி பேஸ்டு
5: கல்விக்கு மாற்று
6: மாற்றம் வரணும். ரெகுலராக நாங்கள் படித்த மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், லைஃப் சயின்ஸே கிடையாது, ஐ மீன்ஸ் லைஃப் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ஆகுதில்லை. இப்போ ஆக்டிவிட்டி பேஸ் இல்லைன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் மீடியா ஆஃப் எஜுகேஷன் வழியே ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அவங்களோட எபிலிட்டி ப்ரைஸ் அவங்க சூஸ் பண்ணி அதுக்காக டெவலப் பண்ண முடியும். இஃப் இட் இஸ் அ பெயிண்டர் வாண்ட் டு பிகம் எ கிராஃபிக் டிசைனர் ஆர் மேபி அ குட் டிசைன் ஆர் மீன்ஸ் எ கார்பென்ட்ரி விச் இட் சஸ்டெயின் தெம் டு லீவ் இன் த லைஃப். இப்போ டென்த்து முடித்த அப்புறம் என்ன பண்ண முடியும், அப்போ அவங்களுக்கு இப்போ டென்த் முடித்த ஸ்டூடெண்ட்டை நம்ம தெருவில் விட்டுனா தனியாக நீ இதுதான் நீ பண்ணி தொழில் கண்டுபிடிக்குன்னு சொன்னால் அவங்ககிட்ட என்ன தொழில் இருக்கும். So we have to have an education system with a skill development so that they are sustainable in their life skills. So they survive without anybody's help. So idu mari or situation namba kondu varanum adha akral da naanga village projects aarambichathu adu konja naal odunadhu adukapram andha ange irukka students
5: ipo equip
6: aayita avanga tailoring typing classes embroidery file folders and mari illa லேண்ட்மார்க் மாதிரி கடையில எல்லாம் நாங்கள் வித்திருந்தது. ஸோ இது கண்டினியூ பண்ணினேன்.
5: இப்போ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற ட்ரைனிங்கில் அவங்க வந்து என்டர்பிரினர்ஸாக வந்து டெவலப் ஆயிட்டாங்களா?
6: ஆமாம், நிறைய ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டென்த் சொன்ன மாதிரி 86 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கு, அதுக்கப்புறம் இவங்க 12th முடிச்சிருக்கு. இதெல்லாம் பண்ண டைமில் நாங்கள் இது சம்மர் கேம்ப் மாதிரி டெரக்கோட ஜுவல்லரிஸ் ஹேண்டிகிராஃப்ட் பேப்பர் பேஸ் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுக்கு
5: குழந்தைகளுக்கு இந்த மாணவர்களுக்கு
6: அப்போ அதுலேருந்து அவங்க கம்ப்ளீட் பண்ண டிகிரி எல்லாம் படிக்காமல் போக முடிச்சுங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செலக்ட் பண்ண முடியும், அந்த செலக்ட் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு மெயின் ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்க இப்போ பேப்பரால் நியூஸ் பேப்பரால் நிறைய ஆர்டிகல்ஸ் அதாவது பாஸ்கெட்டு லேம்ப் ஷீட்ஸ் டீ கோஸ்டர்ஸ் பென் ஹோல்டர்ஸ் இது மாதிரி நாங்கள் தயார் செய்யறது. இப்போ நிறைய கடைகளில் கொடுக்குறது, எக்ஸிபிஷன்ஸ் கொடுக்குது. எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் இந்த எம்ஓபி பஜாரில் நாங்கள் ஸ்டால் போட்டிருந்தது, அதில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் ஐ மீன் நிறைய சேல்ஸ் ஆகுது, அது ஒரு என்தூசியாஸ்டிக் ஆக முடிஞ்சது.
5: அவங்க செய்கிற பொருட்களை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் நீங்கள் வழிகாட்டுறீங்க.
6: ஃபர்ஸ்ட் அவங்க ட்ரெயின் பண்ணுறதுங்க அவங்களே ஒரு கோஆப்ரேட்டிவ் மாதிரி, அதாவது ஒரு கூட்டுரிமை
5: ஃபெடரேஷன்
6: மாதிரி. அப்போ எல்லா பண்ணுறவங்களும் விற்கும் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கும் அது பெனிஃபிட் அவங்களுக்கே செய்கிறது. இப்போ இன்வெஸ்ட் பண்ண நியூஸ் பேப்பர் நம்ம ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் எஸ்எம்எஸ் வழியாக மக்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸு கிட்டும் வெல்விஷர்கிட்ட சொல்லி கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு இவ்வளோ கிலோ பேப்பர் இருக்குது, அவங்க கடையில் போட்டுனானா ஒரு கிலோவுக்கு 6 ரூபா கிடைக்கும்.
5: இப்போ டொனேஷன்
6: மாதிரி எங்களுக்கு வரும்போது இவங்க அதை வச்சுட்டு பாஸ்கெட்ஸ்
5: ரா மெட்டீரியல்ஸ் ஆன அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு உதவுறாங்க.
6: ஆமாம், பாஸ்ட் 2 வருஷமாக இது செய்து இருக்குது. டில் டுடே வி ஆர் நாட் பாட் எனி நியூஸ் பேப்பர்ஸ், வி ஹவ் பீன் டொனேட்டட் பை நியூஸ் பேப்பர். அதை வச்சு நாங்கள் ப்ரொடக்ட்ஸ் ஆர்ட் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் ஆகும், காம்ப்ளிமெண்ட்ரியாக கூட கொடுக்குறது இல்லாமல் நாங்கள்
5: ஆர்டர்ஸும் கொடுப்பாங்க
6: இல்லையா? ஆர்டர்ஸ் கொடுக்குவாரு எங்கள் கார்பரேட் ஆர்டர்ஸ், லைக் ஃபார் பென் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிபிஓ கம்பெனிக்கு எல்லா டேபிளிலும் ஒரு பென் ஹோல்டர் வேணும், ஒரு வேஸ்ட் பாஸ்கெட் வேணும், நாங்கள் எங்கள் அது மாதிரி ஆர்டர் வரும்போது நாங்கள் பயர் பண்ணுறது. இது இல்லாமல் பெங்களூர் ஊட்டி இந்த மாதிரி இடத்துல இருக்கிற பேப்பர் விச் இஸ் நாட் பயோடிகிரேட் விச் இஸ் பயோடிகிரேடபிள் என்வாயன்மெண்ட் பேஸ்
5: இட்ஸ் ஃபார் குளோபல் வார்மிங். ஓகே சார், இப்போ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு காஸ்ட் வந்து இப்படி அவங்களுக்கு இது வச்சு அவங்களால விற்கிறது அவங்களுக்கு அது கட்டுப்படி ஆகுதா?
6: ஆமாம், பிகாஸ் வி கேவ் அவங்களுக்கு இந்த பண்ணவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது மாதிரி நாங்கள் கைட் பண்ணுவோம். எப்படி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், இஃப் வி பை த மெட்டீரியல்ஸ் வாட் இல் பி காஸ்ட், ஹவு மச் அவர் இட்
5: ப்ராஜெக்ட் எப்படி ஒரு காஸ்டிங் எப்படி வைக்கிறதுன்னு
6: சொல்லி கொடுக்குறீங்க, அதாவது ஹவு மச் டைம் இட் டேக்ஸ் டு மேனுஃபேக்சர் ஏ பாஸ்கெட் ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ வாட் ஷுட் பி யுவர் ப்ராஃபிட் ஆஃப் செல்லிங் இட். அப்போ இதில் அட்லீஸ்ட் 20-20% ப்ராஃபிட் இல்லைன்னா இட் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் செல்லிங். ஸோ அது வச்சு அவங்களே மேனேஜ் பண்ணி அவங்களே ப்ரைஸ் பண்ணுற, இட் இஸ் நத்திங் டு டூ வித் மை personal interviews.
5: Okay.
6: Since I'm a graphic designer, I have this idea of teaching them how to utilize this paper as a media for making as a handicraft product. So that has been done.
5: ஓகே, இப்போ அந்த அந்த மாதிரி வந்து அவங்க விற்கும் பட்சத்தில் அந்த பெரிய நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி அண்டர்பிரிவிலேஜ் இல்லை வந்து பேப்பரில் செய்கிற பொருட்களை வந்து அதிக அளவில் வாங்கி அவங்க பயனடைகிறாங்க இல்லையா?
6: இது மார்க்கெட்டிங் பார்க்கும்போது பெரிய பிரச்சனைனா இட் இஸ் நாட் ரீச் டு தட் லெவல், பட் இட் இஸ் த்ரூ வாய்ஸ் மவுத் மவுத் ஐ மீன் எஸ்எம்எஸ் லைக் வி ஹவ் இன்ஃபார்ம் பீப்புள் லைக், அதனால அவங்க தெரிஞ்சவங்க எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணி இது லீடில் வெப்சைட்டில் கூட போய் நான் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறீங்க நீங்கள் ஆர்டர்ஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசன்ட்லி வி ஹேட் திஸ் இன்ஃபோசிஸ் கம்பெனி எங்கே கேட்டிருக்கு நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்கு. இதை வச்சு நாங்கள் ஆர்டர் அட்லீஸ்ட் 1 month இன் அட்வான்ஸ் வி ஆஸ்க் தம் டு கிவ் அன் ஆர்டர், ஸோ வி கிவ் அ காஸ்ட் ப்ரைசிங், ஸோ இட்ஸ் அப் டு தெம் டு கிவ் அஸ்.
5: சரி சார், இந்த உங்களுடைய ட்ரைனிங் வந்து இந்த மாதிரி பேப்பரில் வந்து இந்த பேஸ்கெட் பண்ணுறதோ பென் ஸ்டாண்ட் பண்ணுறது அப்புறம் ஃபைல்ஸ் இல்லையா ஃபைல் ஹோல்டர் பண்ணுறது
6: டீ கோஸ்டர்ஸ் ஃபைல் ஹோல்டர்,
5: ஓகே, இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து நீங்கள் வந்து செலக்டட் அந்த உங்களுடைய ஏரியாவில் மட்டும் பண்ணுறீங்களா இல்லை எனி அண்டர்பிரிவிலேஜ்டு குரூப் தே வாண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் வில் யூ can support
6: so
5: them?
6: So far, அது மாதிரி யாருமே அப்ரோச் பண்ணல. ஃபர்ஸ்ட் பிகாஸ் வி ஆல்சோ கேவ் டெரகாட்டா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் ஃபார் த சில்ட்ரன் ஆஸ் அ யூத் அண்ட் சில்ட்ரன். ஸோ ஆஃப்டர் ஏ பர்டிகுலர் டைம் தே இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு நோ, இது பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கு, பேப்பர் செய்தீங்களா இது மாதிரி, அல்ல இது மண்ணில் செய்தீங்களா டெரகாட்டா ஜுவல்லரி செய்தீங்களா இது மாதிரி, அந்த என்தூசியாஸ்டிக்கில் கொஞ்சம் கிளாஸ்க்கு வருது மட்டும்தான் இல்லை அது பயன்படுத்தாமல் போகும்போது எங்களுக்கும் கஷ்டம் சொல்லி
5: கொடுக்கவங்களுக்கு மட்டும் வர்றவங்களை விட அதை ஒரு தொழிலா எடுத்து ஒரு சீரியஸா எடுத்து வர்றவங்களுக்கு நீங்க கண்டிப்பா சொல்லி கொடுப்பீங்க. இதுக்கு ஏதாவது ஃபீ வாங்குறீங்களா இல்லை?
6: இட்ஸ் வெரி டோட்டலி டியூஷனா இருந்தா சரி டைப்ரைட்டிங் டெய்லரிங் கிளாஸா இருந்தா சரி இதெல்லாம் நாங்க ஃப்ரீயா தான் பண்ணி கொடுக்குறீங்க.
5: ஓகே சார், நீங்கள் காஞ்சிபுரம் அந்த செய்யாறு பகுதியிலிருந்து எப்படி வந்து சென்னைக்கு?
6: சென்னையில் ஆரம்பிச்சிருந்தேன் பிகாஸ் ஒன்ஸ் வி வென் இது ஆரம்பிக்கும் போது எங்கள் இது வாலண்டியர்ஸ் வந்தது பச்சைபாஸ் காலேஜ் படிக்கிறவங்க லேலா காலேஜ் படிக்கிறவங்க கல்லூரி மாணவங்கள் தான், அவங்க தான் இந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணி இது மாதிரி ஒரு டியூஷன் நடத்தலாம் அதுக்கு மோட்டிவேட் பண்ணி நாங்கள் ரெண்டட் ஒரு அப்பார்ட்மெண்ட் ரெண்டட் பிளேஸ் டெரஸ் எடுத்துகிட்டு அது குடிசை போட்டுட்டு அதில் பிளாக் போர்டெல்லாம் செட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இப்போ அதெல்லாம் மாற்றி இப்போ கும்பகோணம் நிகழ்ச்சினால நாங்கள் எல்லாம் இது ஓலையெல்லாம் மாற்றி வந்துட்டு நாங்கள் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சராக பண்ணிட்டு வாடகைகள் இருக்கிறீங்க. அப்போ இந்த மாணவங்கள் ஒருத்தர் சேயாரில் இருந்தது ஒருத்தர் திருவண்ணாமலையில் கல்யாணபுரம் என்ற ஊரில் இருந்தது அவங்க மோட்டிவேட் பண்ணி எங்கள் ஊரில் ஆரம்பிக்குங்க சொல்லி அப்போ தான் நாங்கள் டெவலப் ஆகி சூளமேட்டிலேருந்து ஆரம்பத்திலே இருந்தது ஈஸ்ட் நமஷேபுரம் பகுதியில் இந்த ஸ்லம்ஸ் ப்ராஜெக்டில் ஆரம்பத்தில் இருந்தது. இப்போ அதனால தைரியமாக சொல்ல முடியும்னா அங்கே இருக்கிற நிறைய யூத்ஸும் இது எங்களால் பெனிஃபிட்டாக இருக்கு.
5: ஓகே ஓகே சார், அந்த சூளிமேடில் வந்து நீங்கள் என்னென்ன திட்டங்கள் போட்டீங்க, இப்போ எப்படி அந்த மக்கள் உங்களை பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சிட்டாங்க?
6: நாங்கள் செலெக்ஷன் பண்ணும்போது அட்லீஸ்ட் இப்போ நாங்கள் 6th ஸ்டாண்டர்ட்ல 10th ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் பெற்றவங்க மாணவங்களுக்கு கிளாஸ் எடுக்குது, மாணவி மாணவங்களுக்கு கிளாஸ் எடுக்குது. அது ஃபஸ்ட்டு பெற்றவங்கள் வரும், எங்கள் பையனை சேர்த்துடுங்க டியூஷன் சென்டர் சேர்த்துடுங்க சொல்லும்போது நாங்கள் அது கூட ஒரு ஒரு சர்வே எடுக்குவார். சர்வேன்னு சொன்னால் அவங்க பர்சனலாக அவங்க ஃபேமிலியில் வீட்டில் சந்திப்பிட்டு க்வெஸ்சன்ஸ் கேட்குவார். இந்த மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாய்டாங்களா, எதுக்கு நீங்கள் டியூஷனுக்கு அனுப்பணும், பர்சன் நீங்களால் பார்க்க முடியாதுங்களா, இது மாதிரி கேள்வியை கொடுக்கும்போது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும்போது நாங்கள் சொல்லுவார் அட்லீஸ்ட் ஃபார்ம் வேஜ். நான் என்ன நினைக்கிறேன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்ல ரீதியில், அதாவது ஷுட் பி கிவன் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி டு கிவ் அ ப்ராப்பர் எஜுகேஷன். ஸோ அதனால நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுனால தான் இந்த அறக்கட்டளை மூலமாக நாங்கள் செய்யறோம்.
5: சார், நான் வந்து சமீபத்தில் அந்த ஒரு பேப்பரில் வந்து ஒரு ஆர்டிக்கிள் வந்திருந்தது, அந்த சூளிமேடில் இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறதுக்கு வந்து அவங்களாவே வந்து ஒரு நிகழ்ச்சிகள்லாம் தயாரித்து அதை வந்து இந்த ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீடியாவை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு, ஐ திங்க் அதை கூட நீங்கள் தான் வந்து எடுத்து பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதை பற்றி சொல்லுங்களேன்.
6: இந்த லாஸ்ட் சம்மர் கேம்பில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் 6th ஸ்டாண்டர்ட் to 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸில் நாங்கள் ஒரு சம்மர் கேம்ப் நடத்தியிருந்தோம். அதில் 35 ஸ்டூடெண்ட்ஸு மெயின் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டின ஸ்டூடெண்ட்ஸ் பங்கு சேர்ந்தது. நாங்கள் ஆக்சுவலாக பண்ணது கம்யூனிட்டி ரேடியோ ப்ரொஜெக்ட் ஒர்க் ஷாப் தான் கொடுத்துருந்தது.
5: அதுக்கு முன்னாடி கம்யூனிட்டி ரேடியோ பற்றின அவேர்னஸ் அந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருந்ததா?
6: இல்லை, நாங்கள் வி ஹேட் கிவன், நாங்கள் சின்ன சின்ன டாக்குமெண்ட்ரி ஆஃப் ஆடியோ டாக்குமெண்ட்ரிஸ் வீடியோ டாக்குமெண்ட்ரிஸ் பேப்பர் நியூஸ் ஆர்டிகல்ஸ் விச் இஸ் ஹேப்பன்ட் இன் கேரளா. கேரளாவில் இந்த பஞ்சாயத்து லெவலில் இந்த கம்யூனிட்டி ரேடியோ எங்கள் ட்ரெயினர்ஸ் பண்ணுறது கம்யூனிட்டி ரேடியோ ப்ரோக்ராம் நடத்துது பஞ்சாயத்து வித் ஹெல்ப் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் கேரளா. ஸோ பஞ்சாயத்து லெவல் பண்ணும்போது அது அதே மாதிரி நாங்கள் சூளமேட்டில் பகுதி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டினது, அது வச்சு நாங்கள் ஒரு ஒர்க் ஷாப் தயார் செய்து ஃபைவ் டே ஒர்க் ஷாப் நடத்தியிருந்தேன். அது ஆர்டிக்கல் தான் இந்த ஹிந்து பேப்பரில் கவர் பண்ணியிருந்தோம்.
5: ஓகே, இப்போது இந்த கம்யூனிட்டி ரேடியோனால இந்த மாதிரி அண்டர்ப்ரிவிலேஜ்டு குரூப்புக்கோ சில்ட்ரனுக்கோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப அவங்களை இன்னும் ஆர்வமாக கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய ஃபீட்பேக் ஃப்ரம் த சில்ட்ரன்.
6: நாங்கள் ஆக்சுவலாக கொடுத்தது டெக்னிக்காக ஹவு ஏ கம்யூனிட்டி ரேடியோ நிகழ்ச்சிகள் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறீங்க, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த இஷ்யூஸ் எல்லாம் அவங்க தான் இந்த மூணு குரூப்பாக தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. அன்வி பண்ணிவிட்டு அவங்க நாடகம் ஆகிட்டோம், டிஸ்கஷன் ஆகிட்டோம், நியூஸ் ஆகிட்டோம், அவங்க பண்ணி நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் எடிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு ப்ராட்காஸ்ட் பண்ணுறேன். எதுக்கு இப்படி நேரோகாஸ்ட் பண்ணுறதுன்னு சொன்னால் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ப்ராட்காஸ்டிங். ப்ராட்காஸ்டிங் இஸ் சம்திங் வித் கம்யூனிகேஷன் வாட் எம்ஓபி வைஷ்ணாஸ் நேரோகாஸ்ட் பண்ணும்போது பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் ஹேஸ் பீன் யூஸ்ட், அதாவது சின்ன ஸ்பீக்கர் சிஸ்டம் வச்சுட்டு ஒரு மீட்டிங் கூட்டு வந்துட்டு அவங்கள இது கேட்க வச்சுட்டு அவங்க கேட்கும்போது அதில் வச்சு டிஸ்கஷன் பேனலாக பண்ணிவிட்டு பெற்றவங்களும் அவங்க இருக்கிற லோக்கல் மக்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இவங்களெல்லாம் ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்களோட ஐடியாஸ் கொள்ளுவோம். அதுதான் நேரோகாஸ்டிங். இப்போ இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்க, அப்போ எதுக்கு நான் இங்கே இப்படி பண்ணும்போது நீங்களே உங்கள் ஏரியாவோட பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணால் நீங்களே அதுக்காக நம்ம என்னென்ன சொல்யூஷன் கொண்டு வர முடியும்னா நம்ம ஐடியாஸ் கொடுக்க முடியும், அதாவது அரசாங்கங்களுக்கும் இல்லைனா லோக்கல் ஏரியா மக்களுக்கும். இதை எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் குப்பா பெரிய பிரச்சனையாக இருக்குது, எப்படி குப்பா கேன் பி செக்ரிகேட்டட் அல்லங்கி நல்லா இதில் பயன்படுத்தலாம், ஹவு கேன் வி ஆர்கனைஸ் இட் ப்ராப்பர் செக்ரிகேஷன் வே, இதெல்லாம் சொல்லி கொடுக்கும். எதுக்கு குப்பா போடக்கூடாது தெருவில் போடக்கூடாது, இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
5: நீங்கள் வந்து அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து அந்த மாணவர்கள் வந்து பண்ணதெல்லாம் வந்து எப்படி இம்பேக்ட் வந்து ஏற்படுத்துச்சு அவங்க அந்த குரூப்பில் இருக்கிற?
6: நாங்கள் இது ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுத்தோன்னு சொன்னவங்க அதுக்கப்புறம் சிடி அதை ஃபைனல் ப்ராடக்ட் நாங்கள் மக்கள்கிட்ட சொல்லி
5: அவங்களே தயாரிச்சாங்க,
6: அவங்களே தயார் செய்யுது. வி ஓன்லி ஹெல்ப் தெம் இன் ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்கார்டிங், அவங்க டிஜிட்டல் ரெக்கார்டு அவங்க கையில் கொடுத்தாச்சு, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எப்படி ரெக்கார்ட் பண்ணோம் எப்படி, அவங்க எல்லாமே போய் இன்டர்வியூ எடுத்தது மக்கள்கிட்டும். இதெல்லாம் ஃபைனல் ப்ராடக்டாக இந்த வாய்ஸ் எல்லாம் எரர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் எடிட் பண்ணி அவங்க அவங்கள முன்னாடியே சிஸ்டத்தில் காட்டினோம். சிம்பிள் சிஸ்டம் தான், சிம்பிள் டவுன்லோடபுள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். அது வச்சு அவங்கள திரும்பி இது பண்ணும்போது தே தெம்செல்ஃப் கிரியேட் அன் அவேர்னஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வை கார்பேஜ் இஸ் ஷுட் நாட் பி புட் இன் த ரோட் இஸ் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் ஹேபிட் வைஸும் ட்ரிங்கிங் வாட்டர் இதெல்லாம் அவேர்னஸ் கொடுக்கும்போது அந்த ஏரியா மக்கள் இட் இஸ் பிகம் அ பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் லைக் அது அவங்களே இதுக்காக என்ன செய்யணும் மற்றவங்களுக்கு எப்படி அட்வைஸ் பண்ண முடியும் ஏன்னா டுமாரோ ஜென்ரேஷன் இவங்ககிட்ட தான் இருக்குது இந்த யூத்ஸ் இந்த சில்ட்ரன் தான் யூத் ஆகும் இதுக்கப்புறம் நாளைக்கு வரும் இப்போ இவங்ககிட்ட நம்ம ட்ரெயின் பண்ணி கொடுத்தோம்னா இது ஆல்சோ பி பிளானிங் டு ஹாவ் திஸ் 20 ஒர்க் ஷாப் ஆன் கம்யூனிட்டி ரேடியோ நாட் ஒர்க் ஷாப் 20 ப்ரோக்ராம்ஸ் ஆன் கம்யூனிட்டி ரேடியோ ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் செப்டம்பர் மந்த் ஆன்வர்ட்ஸ்
0: பட் அவங்களே தயாரிப்பாங்க
6: அவங்களே தயாரிப்பாங்க வீல் கிவ் த இஷ்யூஸ் லைக் குட் பி அன்
0: எவ்வளோ மக்கள் இருப்பாங்க சார் அந்த ஏரியாவில்
6: இந்த சுருக்கமாக சொன்னோன்னா அட்லீஸ்ட் 1500 ஓட்டர்ஸ் இட்ஸ் இருக்கு அப்போ அட்லீஸ்ட் 5 மெம்பர் இன் ஃபேமிலின்னு சொல்லலாம்
0: ஓகே 1500 மக்கள் இருக்காங்க அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்களே தயாரித்து அதை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவங்கள தயார் பண்ணியிருக்கீங்க அவங்களுடைய பெரும்பாலான

0: Rwandan-based NGO called COSFORD, which is founded by Laurie Baker, famous architect. He had done a low-cost housing. How can a slum in the slum ella kudise epdi nalla reethila maathu mudiyum or nalla or area maathu ena space can be saved, we can use for open air auditorium, there can be parks and all. So idu and the details ella naanga enoda ideas irundhathu, I mean it is not possible to implement because ella family convince pannite ungalku ella ella family kum சன்லைட் கிடைக்கணும், எல்லா ஃபேமிலிக்கும் காற்று வசதி இயற்கை காற்று வரணும், இது மாதிரி ஐடியாஸ் நம்ம பில்டிங் பிளான் பண்ணும்போது யூஸ் பண்ணோம்னா எல்லாத்துக்கும் பெனிஃபிட் ஆகும், ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி ஃபீலிங் கூட டெவலப் ஆக முடியும்.
1: ஓகே, இப்போ பெரும்பாலான பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி எவ்வளோ வந்து நம்ம வந்து அந்த கம்யூனிட்டி பீப்புளுக்கு பண்ணாலும் முதல்ல ஒன்று அவங்களுக்கு அன்றாட அவங்களுடைய அடிப்படை தேவை, அதாவது அந்த இந்த வறுமை கோட்டு கீழே இருந்தால் அன்னைக்கு அவங்களுக்கு அந்த வருமானம் வரணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப இது இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களை வந்து டியூன் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு பெரிய கஷ்டம். இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொழுதுபோக்கு சாதனங்கள், அதாவது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு எடுத்திங்கன்னா அவங்க பெரும்பாலும் வந்து தொலைக்காட்சிக்கு அதிக முக்கியத்துவம், சினிமாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிற அந்த மென்டாலிட்டியை மாற்றி ஒரு கம்யூனிட்டி ரேடியோவை வந்து மூலமாக சொல்ல வைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவங்கள மனசை வந்து தயார் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் கவுன்சிலிங்லாம் கொடுத்தீங்க?
0: கம்யூனிட்டி ரேடியோவில் வேற இன்னொரு ஐடியாஸ் நாங்கள் நான் பார்க்குறது என்னென்னா, டு நல்ல சினிமா கமர்ஷியல் மூவிஸ் கூட நாங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணீர் நிறைய நல்ல மூவி இருக்குது, உன்னால் முடியும் தம்பி ஃபார் எக்ஸாம்பிள், இதெல்லாம் அப்புறம் இதெல்லாம் அவங்களே பார்க்கும்போது நல்ல காரியங்கள் அதில் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊர்லேயும் இதுமே ஏன் நடக்கும், பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஒத்துழைமையாகி சேர்ந்து வந்து ஒரு இஷ்யூஸை நேரிட முடியும். இப்போ சைல்டு மேரேஜ் ஃபார் எக்ஸாம்பிள், ட்ராப் அவுட் ஆஃப் சில்ட்ரன், இதெல்லாம் ஏன் படிக்கக்கூடாது, ஏன் கல்யாணம் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணணும், இது மாதிரி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது எங்களால் முடிஞ்சது, அது பெரிய காரியங்க தான். ஏன்னா அது வில்லேஜாக இருந்தாலும் சரி இது மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணும்போது, இப்போ அதே டைமில் அவேர்னஸும் என்டர்டெயின்மெண்ட்டும் எல்லாம் குழந்தை சேரும்போது எதுக்காக பண்ணும்போது ஐடியா வரணும் ஃபஸ்ட்டு. இப்போ இது இட் இஸ் ஈஸி பாசிபிள், நத்திங் இஸ் இம்பாசிபிள், அது அந்த மாதிரி நான் நம்பிக்கிறேன். அது மாதிரி நடக்கும்.
1: உங்களுடைய ஃப்யூச்சரில் இன்னும் என்னென்ன மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க?
0: இப்போ எங்களுக்கு ரெண்டு மூணு பைப்லைன் ப்ராஜெக்ட்ஸ் டிஸ்கஷனில் இருக்குது. ஒன் இஸ் திஸ் ஒர்க் ஷாப், ஐ மீன்ஸ் மீடியா எஜுகேஷன் ப்ரோக்ராம், ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூல், ரெசிடென்ஷியல் கைண்ட் ஆஃப் திங், விச் ஆல்சோ ஃபார் ட்ரைபல் சில்ட்ரன் இன் மேகமலை ஏரியா, தட் இஸ்
1: வேர் இஸ் இட்,
0: தேனி, நியர் தேனி டிஸ்ட்ரிக்ட், யா கம்பம் தேனி, தேனி டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஒன் இஸ் தே, ஒன் இஸ் பிளானிங் டு ஹாவ் இன் வெல்லோ.
1: ஓகே,
0: அது ஃபார் children of the prisoners. See, there is a lot of issue, emotional attachment towards it. Just because my parents had committed X number of crimes, it is not my responsibility to suffer because my parents had done it. ஸோ பெற்றவங்களை பார்க்கும்போது பசங்களை பார்க்கும்போது எங்கே தப்பு கிடையாது?
1: அந்த மாதிரி குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்குதா?
0: கல்வி கிடைக்குதா இல்லைன்னு சொன்னேன், அது சர்வேல் மோடு தான் இருக்கு, மீன்ஸ் வி ஆர் கெட்டிங் சர்வே டான் இட். அப்படி இருந்தால் பண்ணுறேன், ஏன்னா பெங்களூர் பார்க்கும்போது கர்நாடகாவில் அது மாதிரி ஸ்கூல்ஸ் இருக்கு, பிஸ்னஸ் ஃபெலோஷிப், பிஸ்னஸ் சில்ட்ரன், இப்போ அந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அட்லீஸ்ட் இப்போ சட்டப்பிரகாரம் 5 இயர்ஸ் வேறே அம்மா தாய் கூட குழந்தை இருக்கலாம், அதுக்கப்புறம் தான் அவங்க அப்போ அது கழிச்சு யார் அவங்க எடுக்க முடியும்? இப்போ ஒரு அம்மாவோட கூட இருக்கிற குழந்தை 5 வயசு கழிச்சு வெளியில் பிரிசனுக்கு வெளியில் போனோம், செல்க்கு வெளியே போனோம்னா அவங்க யார் பார்க்குவார், அவங்க சொந்தக்காரர் யாருமே பார்க்க மாட்டார், இது மாதிரி அந்த சுச்சுவேஷன் அனாதாய போயிடும். அப்போ அந்த பத்திரங்களுக்கு எப்படியோ அந்த பசங்களை கூட்டு வந்து ஒரு ரெசிடென்ஷியல் கைண்ட் ஆஃப் செட்டப்பில் கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு ரெகுலர் கல்வி, அதாவது ஆல்டர்னேட்டிவ் எஜுகேஷனாக வழியா இல்லை ரெகுலர் கல்வி கொண்டு வரதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. வி ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் இட். அண்ட் ஆல்சோ
1: இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த சிறுத்திருத்த பள்ளியிலேருந்து வெளிவர்றாங்க இல்லையா குழந்தைகள், குழந்தையாக இருக்கும் போதே க்ரைம்ஸ் பண்ணி அந்த சிறுத்திருத்த பள்ளி, இன்ஸ்டெட் ஆஃப் ஜெயில் தேர் கோயிங் ஃபார் த சிறுத்திருத்த பள்ளி, அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஏதாவது ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா? அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ அந்த பிரிசனில் இருக்கிற தவறு செய்தவர்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் பண்ணுறீங்க,
0: பிளான்
1: பண்ணிருக்கீங்க.
0: பெற்றவங்க சொல்லுவாங்க நீ டாக்டர் ஆகணும் இல்லை இன்ஜினியர் ஆகணும், இது மாதிரி ஐடியா வரும். ஏன்னா நான் பார்க்கும்போது என்னோட கலை, ஐ மீன்ஸ் ஆர்ட், ஓவியம் தான் மெயின், because how can we communicate education through art? There are organizations working in Bangalore called

0: Sita. They are doing with the famous artist who teach in the painting Mogalama, Epri Educationa Payalpaduthum Mudiyum. There's an organization in Kerala in Wayanad district called Kanav. It is about folk song and artists for tribal children. How can media, I mean, this art can be used as a education
1: Through
0: point of
1: education.
0: education. So இதெல்லாமே கலந்து கொண்டு வந்தால் ஒரு ஆல்டர்னேட்டிவ் எஜுகேஷன் கொண்டு வந்தால் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்களுக்காக இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் எல்லாத்துக்கும் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும். வி வாட் வி கிவிங் எ ஜென்ரல் எஜுகேஷன் ஆஃப் திஸ் நாட் கிவிங் எ ஸ்பெசிஃபிக் அக்கார்டிங் டு த டேலண்ட்ஸ் ஆஃப் த சைல்டு. சம் ஆர் குட் இன் மேத்தமேட்டிக்ஸ், வி ஷுட் கிவ் அ ப்ராப்பர் எஜுகேஷன் ஆன் மேத்தமேட்டிக்ஸ் ஸோ த டே ஆர் வெல் எஃபர்ட்
1: குழந்தையோட தனித்திறமை அண்ட் டேலண்ட் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதை நர்ச்சர் பண்ணி அதன் மூலமா அவங்க வந்து ஒரு வெற்றியாளராக மாறுறது.
0: பிகாஸ் நம்ம
1: பட் அது வந்து நீங்க ஒரு நார்மல் ஸ்கூல்லையோ இல்ல நார்மல் அந்த பள்ளி திட்டத்தில் நம்மளோட பள்ளி திட்டத்தில் நிறையவே இப்போ அந்த ஆசிரியர்களும் சரி அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் சரி அந்த மாதிரி கண்டுபிடிச்சு அதுக்கு நிறைய இது இருக்குங்களே இப்போ.
0: யா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி கீழ ஓப்பன் ஸ்கூல் நேஷனல் ஓப்பன் ஸ்கூல் வையா நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொண்டு
1: பண்ணுறாங்க. இப்போ
0: இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரெகுலராக 10 இயர்ஸ் காலேஜ் ஸ்கூல் போகாமல் ஆல்டர்னேட்டிவாக படிச்சுட்டு 10th இயரில் ஒரு ஓப்பன் எக்ஸாமினேஷன் ரைட் பண்ணோன்னா அது இஸ் ஈக்குவல் டு த 10th ஸ்டாண்டர்ட் ஆஃப் த ரெகுலர் ஸ்கூல்ஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ஸோ இட் இஸ் பாசிபிள் தட் இட் இஸ் பிகாஸ் ரெகுலர் அது நான் என்ன பண்ணுறது ட்ராப் அவுட் ரேட்ஸ் இது கம்மி பண்ண முடியும். சி ஏதோ ரீசன்ஸ் இப்போ மேக்ஸ் எங்கே இப்போ டீச்சர் சொல்கிறது புரியாமல் இருந்திருக்கலாம், சயின்ஸ் எனக்கு பிடிக்காது விஷயம் இது மாதிரி பண்ணி பசங்கள் இல்லைங்க கட்டமாக பண்ணி நம்ம ஸ்கூல் அனுப்பும் போது இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் எதுக்காக பண்ணலாம் நம்ம சொல்லிட்டு அவங்க ட்ராப் அவுட் பண்ணுவார். இல்லைன்னா ஸ்கூலில் ஏன்னா எங்கள் சூலமேட் பகுதியில் சொல்லும்போது நிறைய பெற்றவங்களும் தே வர் ரன்னிங் ஃபார் தட் பிரெட். ஆக்சுவலி அவங்க டெய்லி வேஜஸ் பண்ணுறீங்க இந்த பூ சில விற்கிறது ரயில்வே ட்ராக் ரயில்வே ஸ்டேஷன்லாம் பூ விற்குது, பழங்கள் விற்குது, அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் ரிக்ஷா ஓட்டுறீங்க. இவங்க மக்களுக்கு இவங்க பசங்களுக்கு அவங்க டைம் கிடைக்காது, ஃபேமிலிக்கு இன்வால்வ் பண்ணுறதுக்கும் டைம் கிடைக்காது, பசங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கும் எஜுகேஷனை உட்கார்ந்து நீங்கள் பண்ணுறீங்களா படிச்சிங்களா கேட்குறதுக்கும் ஒன்றும் டைம் கிடைக்காது. அப்போ ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக் ஹேபிட்டு இந்த எஜுகேஷன் இது ஒன்றும் வராமல் அப்போ அந்த நேரத்தில் எங்கள் மாதிரி அறக்கட்டளை மூலமாக இது வாலண்டியர்ஸ் மூலமாக இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ண முடியும். அப்போ ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இதை ஸ்கூலில் கார்பரேஷன் ஸ்கூலோட ட்ராப் ரேட்ஸ் கம்மி பண்ண முடிஞ்சது. ஏன்னா நிறைய பேர் இப்போ சூலமேடில் சர்வே எடுத்தாலும் தெரியும் 16 இயர்ஸ் தேர் லாட் ஆஃப் சைல்ட் லேபர்ஸ். இப்போ இவங்களெல்லாம் ஏன் பண்ண முடியலன்னா இவங்களுக்கு எக்கனாமிக்கல் ஃபெசிலிட்டிஸில் தனியாக சம்பாதிக்க முடியலன்னா நம்ம எப்படி இங்கே ஊரில் இருக்க முடியும் அந்த மாதிரி ஐடியாஸ் வந்துருக்கு. சிலவங்களெல்லாம் ஷார்ட் டேர்ம் ஜாபுக்கு போகுது, பார்ட் டைம் ஜாப்க்கு. அப்போ இவங்களெல்லாம் நம்ம நான் எங்கள் மூலமாக ஒரு அளவு வர இவங்க ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணால் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறீங்க இது மாதிரி கொடுத்துட்டு அவங்க மேல் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது. ஸோ அப்போ தே கெட் என்கரேஜ் ஒன் இஸ் டு டீச் இன் த ஆர்கனைசேஷன் அதே மாதிரி அவங்களும் படிக்கிறதுக்கு அப்போ அவங்க இப்போ படிக்க முடிஞ்சது. அப்போ ஸோ தே டோன்ட் ஹாவ் அன் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம். ஸோ வி கிவ் அ ஸ்டைஃபண்ட், வி கிவ் அ சேலரி பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ தட் தே ஹாவ் சம்திங் ஆஃப் தேர் ஓன் டு ஸ்டடி ஃபர்தர். ஸோ அவங்களுக்கு இப்போ இன்கேஸ் தே ஹாவ் டு பே அ காலேஜ் ஃபீஸ் ஆஃப் சம்திங் தட் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. அப்போ அது மாதிரி இருக்கும்போது இனி வர ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது யூஸ்ஃபுல் ஆக முடியும்.
1: சார் இப்போ உங்களுக்கு நிறைய வந்து அந்த கம்யூனிட்டியில் இப்போ போய் ஒர்க் பண்ணுறீங்க அந்த குழந்தைங்களுக்கு டியூஷனாக இருக்கட்டும் இல்லை இந்த வொக்கேஷனல் ட்ரைனிங் அந்த எம்ப்ராய்டரி அந்த மாதிரி ட்ரைனிங் அதெல்லாம் யார் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க?
0: விமென்ஸ் ஆக்சுவலி விமென். இப்போ ட்ரெயின்டு விமென் இருக்குங்க. அப்புறம் டென்த் இதில் முடித்து அப்புறம் 12th முடித்து எக்ஸ்போர்ட்டில் வேலை செய்து கொஞ்ச நாள் வேலை செய்துட்டு இன்னும் பண்ண முடியல அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்க என்ன ஸ்கில் சிலவங்கள வெரி குட் ஸ்கில் தே ஹாவ் ஹாவ் சீன் தட். ஸோ அவங்களே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அவங்க மிஷன்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்க மற்றவங்களுக்காக ஒரு கிளாஸ் எடுக்க முடியுமா உன்னால் சொல்ல முடியும். இப்போ இது இந்த பாஸ்கெட் பார்க்கும் பேப்பர் பேஸ் பாஸ்கெட் பண்ணணும் நான் ட்ரெயின் பண்ணி ஒரு லேடி தான் ட்ரெயின் பண்ணேன் நான். அப்போ அவங்க இப்போ எங்கள் கூட இது ஸ்டாஃபாக இருக்குது அவங்களே பெரிய ட்ரைனிங் மற்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு நிறைய 3-4 பேர் சேர்ந்துட்டு அவங்க ப்ரொடக்ட்ஸ்லாம் தயார் செய்தது. ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட் இட்ஸ்எல்லாம் நம்ம ப்ராடக்ட் பார்க்கும்போது த குவாலிட்டி ஹஸ் இம்ப்ரூவ்ட் நிறைய வைட் ரீஜனில் எடுக்க முடியும்.
1: உங்களுக்கு வந்து இந்த சியோசா அப்படிங்கிற அமைப்பு எந்த அளவுக்கு உதவி பண்ணுறாங்க?
0: சியோசான்னு சொல்லும்போது கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் ஆர்கனைசேஷன் ஃபார் சர்வீஸ் அண்ட் அட்வொகசி. இது மாஃபோன்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் ஆர்கனைசேஷனோட கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு விங் தான். சியோச மூலமாக தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடிஞ்சதும், இந்த எம்ஓபி பசாரில் வந்து முடிஞ்சதும், அதே மாதிரி சேவா மேலாம் இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இங்கே நடத்துது. நெட்ஒர்க்கிங் ஆஃப் என்ஜிஓஸ், அதாவது எங்கள் மாதிரி நிறைய என்ஜிஓஸ்க்கு நெட்ஒர்க் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு, அவங்களால கோஆர்டினேட் பண்ணுறதுங்க. அதே மாதிரி அவங்க திஷா ஸ்காலர்ஸ், அதாவது அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரனோட பெஸ்ட் அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நடத்திட்டு ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப், கார்பரேட் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ இந்த எங்களை நாங்கள் மெம்பராக இருக்கிறதுனால இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நெட்ஒர்க்கிங் மூலமாக கிடைக்குது.
1: இந்த மாதிரி நீங்கள் இந்த எக்ஸிபிஷன்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது மக்களுடைய வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குது ப்ராடக்ட்ஸுக்கு?
0: நிறைய பேர் இது எங்கள் ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போது நிறைய பேர் அது பயோடிக்ரேடபிள் ப்ராடக்ட்ஸாக இருக்குது, எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டாக இருக்குது, இதனால தான் 95 பண்ண வாங்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேஸ்ட் பாஸ்கெட், பிளாஸ்டிக் வேஸ்ட் பாஸ்கெட் வாங்கினான்னா இந்த ரேட்டாக இருக்கும், எங்களுடைய பாஸ்கெட் வாங்கினா இந்த ரேட்டாக இருக்கும். எங்கள் ரேட்டில் அதிகமாக இருக்குது சொன்னால் அது காஸ்ட் இருக்குது, அதில் ஒர்க்மேன்ஷிப் இருக்குது, ஸ்கில் டெவலப், ஐ மீன் ஸ்கில் யூஸ் பண்ணியிருக்கு, ஹியூமன் ஸ்கில் மட்டும் மிஷினாக பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக்காக இருக்குது, அது எங்கள் ஏற்கனவே தெரியும் இயற்கைக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லணும். அப்போ வி ஹாவ் ஃபர்ஸ்ட் இயர் ஐடென்டிஃபை த எஃபோர்ட் டேக்கன் இன் டு த மேக்கிங் அ கிரியேட்டிங் அன் ஆர்ட் ஏ ஹேண்டிகிராஃப்ட் அண்ட் ஸோ அது மாதிரி பண்ணும்போது நிறைய பேர் இது பார்த்து வாங்க வருது.
1: இதை எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறீங்களா?
0: ஸோ ஃபார் நோ, இல்லை
1: இல்லை. இந்த மாதிரி பெண்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒரு குழுக்கள் மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாதிரி அமைச்சு பணியாற்றாங்களா உங்கள் அமைப்பு உங்கள் கூடையும் கீழே?
0: எங்களுக்கு செல்ஃப் ஹெல்ப் குரூப் இல்லை, ஏன்னா நிறைய செல்ஃப் எங்கள் ஐடியாஸ் என்னன்னு சொன்னால் இனி ஒரு ஒருத்தர்கிட்ட காம்படிஷன் வைக்கிறது ஐடியா கிடையாது. இப்போ எங்களால் நல்லா ரீதியில் சூளமேடில் மற்ற ஏரியாவில் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஆக்சுவலாக ஏ நாட் இன் அ காம்படிஷன், பிகாஸ் நாங்கள் எல்லாம் செய்தது கமிட்மெண்ட். அதாவது நான் கேரளாலேருந்து இங்கே வந்துட்டு கிராஃபிக் டிசைன்ஸ்லேருந்து டைவெர்ட் பண்ணி வை ஐ டூ கேர்ஸ் சோஷியல் ஒர்க் ஆஸ் மை ப்ரொஃபஷன், பிகாஸ் அதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் அ மோட்டிவேஷன் ஃபேக்டர் விச் நம்ம எங்களுக்கு கிடைக்காமது மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடாது. ஐ மீன்ஸ் எங்களுக்கு கிடைக்காம கிடைக்கல அந்த ப்ரோக்ராம்ஸ் மற்றவங்க கண்டிப்பாக கிடைக்கணும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும், அந்த ஐடியா வச்சது மட்டும்தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அப்போ ஸோ தேர் ஷுட் பி அ ஸ்கில் டெவலப்மெண்ட், தேர் ஷுட் பி அன் எஜுகேஷன் சிஸ்டம் அவேர்னஸ், எவ்ரி திங் கம் கேன் பி லிங்க்ட் இன் டு இட்.
1: சார், இப்போது சென்னையில் வந்து வேறு ஏதாவது பகுதியில் நீங்கள் பண்ணுறதுக்கு திட்டம் வச்சுருக்கீங்களா?
0: வி ஆர் பிளானிங் டு அடுத்த ஸ்லம்ஸ் ஏரியாஸில், இப்போ ஈஸ்ட் நமேஷாபுரம்னு சொல்லும்போது இட் சரௌண்டட் பை டிஃப்ரெண்ட்ஸ் ஸ்லம்ஸ், அதாவது ஸ்டாலின் நகர், அவயபுரம், சௌராஷ்டிர நகர், கிழக்கு நமேஷாபுரம், சூளமேடு, இது சரௌண்ட் சும்னி ஸ்லம்ஸ் ஹேம்லெட்ஸ் இந்த. ஸோ அவங்களுக்கு பசங்கள் வருது. இதே மாதிரி நாங்கள் டிவி சத்திரம் ஏரியாவில் அது மாதிரி நாங்கள் சர்வே பண்ணினே இருக்குது. மீன்ஸ் வி நீட் ஆல்சோ வாலண்டியர்ஸ் ஃபார் டூயிங் திஸ், வி நீட் ஆல்சோ ஃபண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்து நாங்கள் செய்யுது. எங்கள் இப்போ இருக்கிறது வெல் விஷர்ஸு, இப்போ நான் நிறைய என்னோட பெயிண்டிங்ஸ் ஆக்ஷன் பண்ணி இதெல்லாம் பண்ணும்போது இது க்ரீட்டிங் கார்டு, ஹேண்ட் பெயிண்டட் க்ரீட்டிங் கார்ட்ஸு, இதெல்லாம் செய்யறது தான் நாங்கள் ஃபண்ட் ரேஸ் பண்ணுறது. இப்போ தென் வி ஹாவ் லாட் ஆஃப் வெல் விஷர்ஸ் இன் சென்னை இட் செல்ஃப் ஹூ சப்போர்ட் அ ப்ரொஜெக்ட் பை கிவிங் அ இயர்லி கான்ட்ரிபியூஷன்ஸ், மந்த்லி கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் த சேலரி, இது மாதிரி பண்ணிட்டு நாங்கள் செய்யறேன்.
1: நீங்கள் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனர்னு சொன்னீங்க, நீங்கள் சொன்னீங்க இந்த ஹேண்ட்மேடாக க்ரீட்டிங்ஸ் கார்டு அதெல்லாம், ஸோ அதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இட்ஸ் அ ஹேண்ட் பெயிண்டிங் க்ரீட்டிங் கார்டு, ஐ டூ லாட் ஆஃப் திங்ஸ், அதாவது கிளாஸ் பெயிண்டிங்ஸ் டு ஃபேப்ரிக் டிசைனிங் டு பேப்பர் பேஸ்ட் ரீசைக்கிளிங். வி மேக் அவர் ஓன் பேப்பர் இன் சென்ஸ் ஃபார் பெயிண்டிங் ஸ்கெச்சஸ் டெக் விச் இஸ் ஆல்சோ இன் மெனி ஆஃப் த திங். பட் ஐ டோன்ட் ஹாவ் அ கேலரி, எங்களுக்கு சொந்தமான ஒரு கேலரி கிடையாது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இங்கே தெரிஞ்சவங்க இருக்கிறவங்க வந்து can you do some glass painting in my restaurant. For example, I have done three places in Chennai. Anna Nagar la Kairali restaurant la na 6 painting glass painting seidirukku. Tambarathila Lions International hotel irukku, adu ange 3 painting seidirukku. Adhu illame enga friend oda veetla little mount la glass painting seidirukku. Idhu dhaan main India Chennai seidirukku. ட்ராண்டத்தில் ஒரு ஹவுஸில் நிறைய ட்ராண்டம் சிட்டியில் ஒரு லாரி பேக்கரில் லோ காஸ்டிங் ஹவுஸில் நேச்சுரல் அத்தஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டு நான் கிளாஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நான் இப்போ எல்லா வேஸ்ட் பேப்பர் அதாவது வேஸ்ட் பேப்பர் எல்லாம் பல்பை பண்ணிவிட்டு நாங்கள் பேப்பரை தயார் செய்துட்டு அதில் எட்ஜஸ் எல்லாம் நல்லா பண்ணும்போது நீங்கள் நேச்சுரலாக பண்ணிவிட்டு அதில் பெயிண்டிங் பண்ணி ஃப்ரேம் பண்ணி நாங்கள் விற்கிறது. இது இல்லாமல் இதெல்லாம் ஆர்ட் ஆக்சுவலாக எப்படி மக்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகணும். இப்போ என்னோடய வெப்சைட்லலாம் போய் கூட ஆர்டர் வருவாது, elijah.in சொல்லியிருந்த வெப்சைட் பேர். இதில் ஆர்டர் வரும்போது இதெல்லாம் மேக்ஸிமம் இட்ஸ் கோஸ் டு த ஆர்கனைசேஷன், பிகாஸ் ஐ ஹவ் கேம் அவுட் ஆஃப் திஸ் திங் டு இந்த ஆர்கனைசேஷன் பார்க்குறதுக்கு. ஸோ இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் இட் ஃபார்வர்ட்.
1: உங்களுடைய சொந்த ஊர் கேரளாவா? ஓகே, நீங்கள் கேரளாவில் விட்டுட்டு இங்கே தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையை தேர்ந்தெடுக்க காரணம்?
0: நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐ கேம் ஃபார் கிராஃபிக் டிசைன்ஸ் கோர்ஸ் இன் சென்னை.
1: ஓகே,
0: ஸோ அதுக்கப்புறம் நான் இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ், காலேஜ் வாலண்டியர்ஸ் ஆக்டிவிட்டீஸில் பங்கு சேர்ந்து, சோஷியல் ஒர்க்கில் சேர்ந்துட்டு, அதுக்கு அது அதே டைமில் நாங்கள் யூட்டிலைஸ், இட் மேக் மீ அ சேஞ்ச், ஐ நீட் டு டூ சம்திங் ஃபார் திஸ். தென் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டேக் ஓவர் திஸ் ஆர்கனைசேஷன் டு ரன் இட் டில் டுடே.
1: சார், இப்போது நீங்கள் இந்த கொடுக்குற அந்த பயிற்சி எல்லாம் கவர்மெண்டில் அங்கீகரிக்கப்பட்டதா? அதுக்கு ஏதாவது வந்து சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா?
0: இல்லைங்க, வி டோன்ட் ஹாவ் எனி ஹெல்ப் ஃப்ரம் த கவர்மெண்ட். கவர்மெண்ட்டால் ஒன்றுமே ஹெல்ப் கிடைச்சது இல்லை இதுவரை. நாங்கள் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம், இட்ஸ் அ பிக் ப்ரோசஸ் டு கெட் திங்ஸ் டன். ஸோ இட் ஸோ எங்களோட ஐடியா என்னென்னா, இது இட் ஹேஸ் டு கோ ஆன், த ப்ரோக்ராம் ஹேஸ் டு கோ ஆன் வித்வுட் எனிபடி டச் டெக்னிக்கல் ஹெல்ப்ஸ். ஸோ இது மாதிரி நாங்கள் கொண்டு போயிருக்குது. அதே டைமில் ஐ ஃபீல் இட் நிறைய இந்த சோஷியல் ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது மாதிரி மற்றவங்களுக்காக ஏதோ செய்யணும் ஐடியாஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக தே கேன் காண்டாக்ட் மீ, ஸோ ஐ கேன் ஆல்சோ கிவ் தெம் அட்வைசஸ் ஆன் தட்.
1: உங்களுடைய தொலைபேசி என்ன சொல்லலாம் சார் நீங்கள்?
0: மை ஃபோன் நம்பர் இஸ் 9840029773.
1: நேர்களே, நீங்கள் வந்து இப்போது சாரோடைய, அதாவது வந்து திரு எலிஜா ஜான் மேத்யூ அவங்களுடைய பேட்டி நம்ம இப்போ கேட்டுட்ருக்கோம். லீட், அதாவது சுருக்கமாக லீட்னு சொல்கிறாங்க, அவங்களுடைய முழு தொண்டு நிறுவனத்தோட முழு பேர் வந்து தி நியூ லிபரேஷன் எஜுகேஷன் இக்கனாமிக் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட். இப்போ இவங்க வந்து இந்த மாதிரி வந்து இந்த ட்ராப் அவுட்ஸ்க்கும் ஸ்கூலுக்கு அப்புறமும் நிறைய ட்ரைனிங் கொடுத்து, எஸ்பெஷலி வந்து இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லியாக வந்து இந்த பேப்பர்லேருந்து தயாரிக்கிற ஃபைல்ஸ், அப்புறம் வந்து இந்த பேஸ்கெட்ஸ், பென் ஹோல்டர், இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து உதவுறாங்க. இப்போ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ட்ரைனிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்க ஏற்கனவே அவங்களுடைய தொலைபேசி என்ன வந்து சொல்லியிருக்காங்க, நான் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். ஓகே, அவருடைய தொலைபேசி என்ன சொல்கிறேன், நீங்கள் அது வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களுடைய அந்த ஹெல்ப் வேணும்னா நீங்கள் கேட்டுக்கலாம். 9840029773. நான் தமிழில் ஒரு தடவை சொல்கிறேன், 9840029773. ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்களோட ஹெல்ப் வேணும்னா நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் அவங்க செய்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட இருக்குது. உங்களுக்கு அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து தாராளமாக அதில் போய் வாங்கலாம். www.leed.in. திரு எலிஜா சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து இந்த சூளைமேடு பகுதியில் இருக்கிற மக்கள் அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்களே வந்து அந்த குறைகளெல்லாம் வந்து ஒரு செய்தியாக தயாரித்து அதை வந்து ஏதாவது ஒரு கம்யூனிட்டி ரேடியோவில் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் அந்த நடத்தியிருந்திருக்காங்க. அங்கே இருக்கிற குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள் அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அப்புறம் அவங்களுடைய சாதனைகள், பாராட்டுகள், இதெல்லாமே வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இந்த ஒர்க் ஷாப் அவங்களுக்கு ரொம்ப பெருசாக வந்து உபயோகமாக இருக்குது அப்படின்னும் கருத்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களே தயாரித்த அந்த நிகழ்ச்சிகளை நம்ம இப்போது உங்களுக்காக நாங்கள் வழங்குகிறோம். நீங்கள்லாம் கேளுங்க, வேற எந்த கம்யூனிட்டிலும் இந்த மாதிரி முயற்சிகள்லாம் கூட தொடங்கலாம். ஏன்னா சமுதாய வானொலி அப்படிங்கிறதே சமுதாயத்துக்காக சமுதாய மக்களால் தயாரிக்கப்பட்டு அதன் மூலமாக உங்கள் பிரச்சனைகள், உங்கள் அதுக்கும் தீர்வுகள் எல்லாமே அந்த சமுதாய வானொலியில் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த பகுதி மக்கள் பண்ணியிருக்கிற இந்த முயற்சியை நீங்களும் கேட்டு ரசியுங்க, நீங்களும் பின்பற்றலாம் இதையே.

0: வணக்கம். சூளை மேடு மக்கள் ரேடியோ செய்திகள் வாசிப்பது ஆர் ரமணாதேவி,
1: ரா தினேஷ்குமார்.
0: 13ஆம் நாள் நடந்த தேர்தல் முடிவுகள். நேற்று பெய்த மழையின் காரணமாக மக்கள் பெரும் அவதிப்பட்டனர். த நியூ லீட் ட்ரஸ்ட் நடந்த நிகழ்ச்சி. இப்பகுதியில் குடிநீர் பிரச்சனை. சூளை மேடையில் உள்ள சுற்றுப்புற பாதிப்பு உள்ள
1: இப்பகுதியில் இக்குழந்தைகள் தொழிலாளர்கள் காணப்படுகின்றனர். குடிப்பவர்களுக்கு வரும் நோய்கள். கோவில் நிகழ்ச்சிகள். இப்பகுதியில் தனிநபரின் சாதனை.
0: விரிவாக்கம்.
1: சூளைமேட்டு மக்கள் தங்கள் ஜனநாயக உரிமைகளை தங்கள் ஓட்டுரிமை மூலம் வெளிப்படுத்தினர். சூளைமேட்டு மக்கள் சிலர் தங்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இருந்தும் அவர்கள் வாக்களிக்க இயலவில்லை. சூளைமேட்டு பகுதியில் திமுக வேட்பாளர் 15,000 ஓட்டு வித்தியாசத்தில் முன்னணியில் உள்ளனர்.
0: நேற்று திடீரென்று பெய்த பலத்த மழையின் காரணமாக சூளைமேடு பகுதியில் உள்ள மக்கள் பெரும் அவதிப்பட்டனர். அத்துடன் தெருவிளக்குகள் மின்தடை செய்யப்பட்டன. இதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மற்றும் சாலை ஓரங்களில் மழைநீர் தேங்கி நின்றது. இதன் காரணமாக சூளைமேடு பகுதியில் கூவம் ஆற்றில் அதிக நீர் பெருத்தோடியது.
1: சூளைமேட்டு பகுதியில் உள்ள த நியூ லீட் மையத்தில் இலவசமாக மாணவர்களுக்கு மாலை கல்வி கற்றுத்தரப்படுகிறது மற்றும் மாணவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக சில கல்விகள் சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகின்றது. சூளைமேட்டு பகுதியில் வீட்டிற்கு வீடு குழாய் போடுவதால் நிலத்தடி நீர் மட்டும் குறைந்து காணப்படுகிறது. அப்பகுதியில் குடிநீர் பிரச்சனைகள் பெரும் பிரச்சனையாக விளங்குகிறது.
0: சூளைமேடு பகுதியில் இளைஞர்களும் பெரியவர்களும் தேவைக்கு அதிகமான புகைப்பிடிப்பதால் அச்சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு அப்பகுதியில் உள்ள பெரியவர்கள், சிறுவர்கள் மற்றும் குழந்தைகள் ஆகியோர் நோய் கிருமியில் பாதிக்கப்பட்டனர்.
1: சூளைமேட் பகுதியில் உள்ள மகளிர் பலர் கூடை பின்னுதல், எம்ப்ராய்டிங், டெய்லரிங் வேலைகளில் சிறந்து மகளிர் முன்னணி வகிக்கின்றனர்.
0: குழந்தை தொழிலாளர்கள் சிலர் படிப்பின்மை காரணமாக உணவு விடுதல்கள் மற்றும் மெக்கானிக் போன்ற தொழில்களில் ஈடுபட்டு அவதியில் சிக்கியுள்ளனர்.
1: சூளைமேட்டு பகுதியில் உள்ள மதுக்கடை அதிக அளவில் இளைஞர்களும் பெரியோர்களும் குடிப்பதால் அவர்களுக்கு சிறுமூளை பாதிப்பு, நரம்பு தளர்ச்சி, குடல் புண் போன்ற பல நோய்கள் பரவுவதால் சிலர் இறந்து விடுகின்றனர். அதனால் அவர்களுடைய மனைவிகளும் குழந்தைகளும் அனாதையாக நிற்கின்றனர்.
0: அப்பகுதியில் உள்ள கோயில்கள் வரும் ஆடி மாதம் திருவிழா நடைபெற இருக்கிறது என்று ஊர் தலைவர் உறுதி அளித்துள்ளார். ஒருவர் தனது 12ஆம் வகுப்பில் பெரியண்மை நோயின் வந்திருந்தும் அப்படிப்பை மேற்கொள்ள பெரும் அவதிப்பட்டு அதில் அதிக மதிப்பெண் எடுத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 13ஆம் நாள் நடந்த தேர்தல் முடிவுகள். நேற்று பெய்த மழையினால் பாதிக்கப்பட்ட மக்கள். த நியூ லீட் ட்ரஸ்ட் நடந்த நிகழ்ச்சிகள். உள்ள குடிநீர் பிரச்சனைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு.
1: பகுதியில் குழந்தைகள் தொழிலாளர்கள் காணப்படுகின்றன. வரும் நோய்கள். இப்பகுதியில் கோயில் நிகழ்ச்சிகள். சூளைமேட்டில் தனிநபரின் சாதனை.
0: இத்துடன் சூளைமேட்டு மக்கள் ரேடியோ செய்திகள் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.

0: சிவலைமேடு மக்கள் ரேடியோ வயங்குவது ரேடியோ பீச் பழுதடைந்த சாலையை சீரமைத்தல். எழுதியவர்கள் ஆ சந்திரசேகர், ரா ரமணாதேவி, ரா தினேஷ்குமார், ப திருமூர்த்தி, எம் மணிகண்டன், மா திவ்ய பாரதி, க பவானி, சி செந்தமிழ். தயாரிப்பு டேலன் கேசி, குயிலில் உள்ள ஆ சந்திரசேகர், ரா ரமணாதேவி.
1: எங்கள் பகுதியில் உள்ள சாலைகள் சரியான முறையில் அமைக்கப்படாமல் இருப்பதால் ஏற்படும் தீமைகள் மற்றும் பழுதடைந்த சாலையை சீரமைத்தல்.
0: பழுதடைந்த சாலையால் எங்கள் பகுதியில் அவசரத்திற்கு ஒருவர் சிகிச்சை அளிக்க முடியவில்லை மற்றும் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வகையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விடுகிறார். எங்கள் பகுதியில் பாதாள சாக்கடை மூடாமல் இருப்பதால் மயக்காலங்களில் மயநீர் சாலைகளில் தேங்குவதால் அந்த பாதாள சாக்கடை இருப்பது அந்த பகுதியில் சிலருக்கு காயம் ஏற்படுகிறது. பலர் சிகிச்சை அளிக்கும் போது சிலர் உயிரிழந்து விடுகின்றனர். இதை பற்றி கவுன்சிலரிடம் சொன்னபோது அவர் மூடலாம் மூடலாம் என்று பல வருடங்கள் இதே பதிலை சொல்லி வருகிறார். சாலையில் உள்ள பாதாள சாக்கடை ரொம்பி எங்கள் வீடுக்குள் தண்ணீர் புகுந்து குடிசைகள் இருந்து விடுகின்றன. அதனால் பலர் குடிசை ஏந்து நிற்கின்றனர். மயநீர் தேங்கி நிற்பதால் இந்த பகுதி மக்களுக்கு மலேரியா, டெங்கு காய்ச்சல், சிக்கன்குனியா, யானைக்கால் நோய் போன்ற பல நோய்கள் வருகின்றன. அதனால் எங்கள் பகுதி மக்கள் மிகவும் துன்பப்படுகின்றனர். எங்கள் பகுதி சாலைகள் கரடுமுரடாகவும் மிகவும் சிறிய சாலையாக இருப்பதால் வாகனம் வர வையில்லை. அதனால் அவசர சிகிச்சைக்கு யாரையும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முடியவில்லை.

0: கஷ்டப்பட்டு கட்டினே உனக்கு அறிவில்லையா? வீடு புடிச்சு இங்கதான் போடுவியா? ஐயோ ஐயோ, என் வீடு எரியுதே, என் வீடு எரியுதே. ஏய், போலீஸ்க்கு போன் பண்றி, ஃபயர் இன்ஜினுக்கு போன் பண்றி.
1: ஐயோ, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட என் பையனுக்கு வச்சிருந்த பணம் கூட எரிஞ்சு போச்சு.

0: ரோடு வந்து தண்ணி போனாலும் சரி தண்ணி அப்படியே நிற்கும், மழை பெஞ்சாலும் நிற்கும், தண்ணி கீழே ஊத்தினாலும் சரி அந்த ரோட்ல தான் நிற்கும். இந்த ஒரு தெருவு மட்டும் என்ன போடாம போயிட்டாங்க. அது
1: கண்டிப்பா இந்த ரோடே போடல, ராஜியான ஒரு அலட்சியமான பகுதி நினைக்கிற மாதிரி இந்த ரோடே போடல. இந்த ரோட்டுக்கு எப்படி இந்த பணம் எங்க போச்சு, இது யார் தீர்வு காணது அப்படி அவனுடைய பேச்சு மூலமா தீர்வு காணுன்னா அதுக்கு ஒரு நல்ல நன்றி தான். அதனால வந்து இனிமேல் செய்ய வேண்டிய ஒரு முறை தான், ரோடு எப்படி எத்தனை அடி இருக்கணும் எத்தனை அடி இருக்கணும் சொல்லி சொல்றீங்களே தவிர அந்த ரோடு இன்னுமே போடலையே, எனக்கு மட்டும் போடலையே, நான் மட்டும் இல்ல என்னுடைய சமுதாயத்தையே போடல, என்னுடைய சமுதாயம் இல்ல என்னுடைய நாட்டு மக்களுக்கு போடல.

0: சாலைகள் சீரமைக்கப்படாமல் இருப்பதால் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் ஆகியோர் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வதற்கு மிகுந்த சிரமமாக உள்ளது. இதனால் அவர்களின் கல்வி அறிவு பாதிக்கப்படுவ வழிவகுக்கிறது. வயது முதிர்ந்தோர் போன்றவர்கள் வீட்டை விட்டு வெளிவருவதற்கு மிகுந்த இடையூறாக உள்ளது. இதனால் மக்களின் அன்றாட வாழ்க்கையின் நேரம் தவறி அவர்களின் இயல்பு வாழ்க்கை சற்று மாற்றம் உருவாகிறது. சாலைகளை சீரமைக்க ஒருவரின் முயற்சி மட்டும் போதாது, அனைவரின் ஒத்துழைப்பும் தேவை. தெரியாத நபர் ஒருவரை பதவியில் அமர்த்தி விட நம் பகுதியில் உள்ள ஒருவரை பதவியில் அமர்த்தி அவர் மூலம் மக்களின் அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கலாம். அனைவரும் ஒன்று சேர்ந்து இது போன்ற பிரச்சனைகளை தீர்க்கலாம். அனைவரும் ஒன்றுபட்டால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு.
1: ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த பழுதடைந்த சாலையை சீரமைக்கும் பணியை உரிய அலுவலரிடம் மனு கொடுத்து இந்த சாலையை சீரமைக்கலாம்.
0: பீச்சர், பழுதடைந்த சாலை சீரமைத்தல் இத்துடன் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.

வணக்கம். சூளைமேடு மக்கள் ரேடியோ, ரேடியோ ஃபியூச்சர். வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டிய காரணங்கள் மற்றும் முடிவுகள். டீம் நேம் சேலஞ்ச் கைஸ். உறுப்பினர்கள் பிரியங்கா, பாக்கியா, அனிஷ், மணிகண்டன், அருண்குமார், புருஷோத்தமன். டைரக்டர் மகாலிங்கம் மற்றும் நிர்மலா. வளர்ந்து வரும் நாடுகளில் இன்று வேலைவாய்ப்புகள் கிடைப்பது அரியதாகும். ஆனால் இன்று வளர்ந்து வரும் நாடுகளில் முக்கிய பங்கு வகிப்பது இந்தியா ஆகும். ஆனால் இப்பொழுது வேலைவாய்ப்புகள் இல்லாமல் அநேக ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் உள்ளனர். மேலும் படித்தவர்களுக்கும் படிக்க தெரியாத மக்களுக்கும் வேலைவாய்ப்புகள் கிடைப்பது கடினம். சூளைமேடு பகுதியில் வாழும் மக்கள் சிலர் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்றனர். அதனால் அவர்களால் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல் நிலை ஏற்படுகிறது. மேலும் ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் அவதியுறுகின்றனர். வேலை கிடைக்க பெறாமல் இருக்க வேண்டிய முக்கிய காரணங்கள்: வறுமை காரணமாக படிப்பறிவின்மை, முயற்சியின்மை, ஆர்வம் இல்லாமல் இருப்பது, கடின உழைப்பின்மை. பகுதிகளில் வேலை வாய்ப்பு இல்லாத ஆண்கள் 50%, வேலை வாய்ப்பு இல்லாத பெண்கள் 25%, படிப்பறிவு இல்லாமல் வேலை வாய்ப்பு கிடைக்காத மக்கள்

0: வணக்கம்.
1: சொல்லுங்கம்மா.
0: நாங்க இந்த நியூ லீட்ல இருந்து வரோம்.
1: சொல்லுங்க.
0: இப்ப வந்து நீங்க இந்த பகுதி சூளைமேடு என்னவா இருக்கீங்க?
1: இந்த பகுதி இளைஞர்களுக்கு அம்பேத்கர் மன்ற செக்ரட்டரியா இருக்கேன்.
0: இப்ப வந்து இந்த பகுதியில பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து படிப்பறிவு இல்லாம என்ன பண்றாங்க, குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்க முடியாம என்ன பண்றாங்க, இந்த ஏரியால இருக்காங்க. இப்ப உங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: அதாவது முதல்ல வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர் எல்லாருக்கும் வந்து விழிப்புணர்வு தரணும், கல்வியை பற்றி விழிப்புணர்வு தரணும். எங்கே எல்லா வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றத முதல்ல அவங்களுக்கு தெரிவிக்கணும். கல்வியின் முக்கியத்துவம் சொல்லி அதன் மூலயமா நம்ம எப்படி வந்து நம்ம குடும்பத்தை முன்னேற்ற முடியும்ன்றத சொல்லணும். விழிப்புணர்வு கொண்டு வந்தால் தான் அந்த சமுதாயத்தை முன்னேற்றம் அடைய முடியும். அதுக்கு முதல் இது கல்வி.
0: கல்வி. அதுக்கடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா வச்சுக்க, இப்போ இளைஞர்கள் வந்து இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினா இது யாரால முடியும் நீங்க நினைக்கிறீங்க?
1: அதாவது ஒரு தனிநபரால வந்து எல்லா குடும்பத்து இளைஞர்களையும் வந்து சரி பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஒரு என்ஜிஓ, அதாவது நானா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதுக்கு ஏதாவது அரசு மூலமா ஒரு முகாம் நடத்தி அது மூலமா தீர்வு காணலாம்.
0: இப்போ படிக்கிறதுக்கு ஹெல்ப் இல்லாத பசங்களுக்கு நீங்க படிக்கணும்னு சொல்லி நீங்க உற்சாகப்படுத்துறீங்களா?
1: ஆமா, கண்டிப்பா சார்.
0: தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. நீங்க

0: வேலை கிடைக்க தீர்வு. படிப்பு தேவை, முயற்சி தேவை, ஆர்வம் தேவை, கடின உழைப்பு தேவை. அது மட்டுமல்லாமல் லட்சியமும் தேவை. அனைத்து மக்களும் கல்வி அறிவில் சிறந்து விளங்கினால் வேலை கிடைப்பது அரியதாகும்.
1: வேலை கிடைக்க அனைத்து படித்த மக்களும் ஆர்வத்துடன் செயல்பட வேண்டும்.
0: வேலை கிடைக்க முதலாவது பிளான், அதாவது திட்டம் போட வேண்டும்.
1: அடுத்தது, கடின உழைப்பில்லாமல் எந்த ஒரு வெற்றியையும் அடைய முடியாது. அதே போல்தான் வேலையில்லாமல் எந்த ஒரு வெற்றியையும் அடைய முடியாது.
0: வேலையை கிடைக்க பல்வேறு விளம்பரங்களையும் செய்தித்தாள்களையும் படித்து அவற்றில் கவனம் செலுத்தினால் வேலை கிடைக்கும்.
1: வேலை கிடைப்பதனால் அனைத்து குடும்பத்தினரும் வறுமை கோட்டில் இருந்து மீளலாம்.
0: பிறகு இந்த சமுதாயத்தில் ஒரு மதிப்பும் ஏற்படும்.
1: கல்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு உண்டு. அதே போல் வேலை வாய்ப்பு உள்ளவர்களுக்கு குடும்பத்தில் சிறப்பு உண்டு.
0: இன்று பல்வேறு வேலை வாய்ப்புகள் உள்ளன. ஆசிரியர் தொழில், மருத்துவ தொழில், கட்டிட தொழில், சுவரொட்டி தொழில், தையல் தொழில், கூலி தொழில், ஆட்டோ தொழில், பொறியியல் தொழில், கணினி தொழில் போன்ற தொழில்கள் உள்ளன.
1: இதில் ஆர்வம் காட்ட அநேக சூளைமேடு ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் உள்ளன. இவர்கள் அனைவரும் இந்த பகுதி கவுன்சிலரிடம் மனு கொடுத்து இந்த வேலையில் ஆர்வமும் தன்னம்பிக்கையும் இருந்தால்தான் வேலை கிடைக்க வேண்டும் என்று அதிக வாய்ப்புள்ளது.
0: இந்த சமுதாயத்தில் உயர்கல்வி கிடைத்தவர்களுக்கு ஒரு பொறுப்பு உள்ளது. அவர்கள் படிக்க தெரியாதவர்களுக்கு படிப்பு கற்றுக் கொடுத்து அவர்களை வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். மேலும் இந்த பகுதியில் உள்ள அரசியல்வாதிகளும் சமூக தொண்டர்களும் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி அவர்கள் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். இத்துடன் இந்த ரேடியோ ஃபியூச்சர் வேலைவாய்ப்பு காரணங்களும் முடிவுகளும் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.

0: சூளமேடு மக்கள் ரேடியோ வழங்கும் ரேடியோ ஃபீச்சர். குப்பையால் வரும் மக்களின் பிரச்சனைகள், அவற்றின் தீர்வுகள். எழுதியவர் ஆனந்தி வினோத்குமார். தயாரிப்பு ஸ்டார் ரோசியில் உள்ள ஆனந்தி, வினோத்குமார், உமாபிரியா, செல்லமுருகன், அருண்குமார், சதீஷ்குமார், சுகுணா.
1: குப்பைகளை அதிகமாக குவிப்பதன் மூலமாக பலவிதமான கொசுக்கள் உண்டாகிறது. இவை மக்களின் கடிப்பதன் மூலம் அவர்களுக்கு மலேரியா, காலரா, எலிஜுரம் போன்ற பலவிதமான உடல்நலம் குறைவு உண்டாகிறது. குப்பைகளை இரண்டு வகையாக பிரிக்காமல் அவற்றை ஒன்றாக போடுகிறார்கள். இதனால் நம்முடைய சுற்றுச்சூழலும் பெருமளவில் பாதிப்பு உண்டாகிறது.
0: எங்கள் தெருவில் சரியான முறையில் குப்பை வண்டி வரவில்லை. குப்பையை கொட்ட சரியான இடம் இல்லை. இதனால் நாங்கள் கண்ட இடத்தில் குப்பைகளை போட வேண்டிய சூழ்நிலை வந்துள்ளது.
2: வணக்கம், நாங்கள் மக்களிடலும் பேசுகிறோம். இப்போ உங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து உடம்புல சொல்கிறீங்க, நிறைய பேருக்கு தோளில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க?
3: கொசுனால தாங்க காரணம். குப்பை வண்டி வந்து டெய்லி ஒழுங்காக வரமாட்டேன்து. அங்கங்கே குப்பைங்களை போடவே அதில் கொசுங்கள்லாம் உட்காந்து மேலே கடிக்கிறதுனால நோவுங்க உண்டாகுது, வியாதி வருது.
2: சரி, இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்கிறீங்க?
3: டெய்லி குப்பை வண்டி வர மாதிரி பண்ணணும், இல்லைன்னா இடம் எங்கன்னா எங்களுக்கு குப்பை கொட்டுறதுக்கு இடம் அமைச்சு கொடுங்க.
2: இப்போ உங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து உடம்பு தெரியாமல் போகுது, ஜூரம்னு சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தோளில் இதை பாதிப்படைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க?
4: எங்களுக்கு குப்பை கொட்ட சரியான இடம் இல்லாததுனாலையும் எடுத்துகிட்டு போய் ஆற்றில் கொட்டுறதுனாலே அங்கே இருக்க கொசுவால் எங்களுக்கு பாதிப்பு வருது.
2: இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க?
4: குப்பை வண்டிலாம் ரெகுலராக வந்துச்சுன்னா அதை இல்லை நாங்கள் எடுத்து கொட்டுறதுக்கு எதுனா ஒரு இடம் இருந்தாலும் அந்தமாரி வராது.
2: இப்போ இந்த நமச்சாயை பொறுத்த வந்து நிறைய பேருக்கு வந்து உடம்பு சரியாக போகுது, மலேரியா வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து ஒரு மாதிரி புண்ணு போல் ஏற்படுது. இதெல்லாம் எப்படி ஏற்படுது?
5: வந்து குப்பை வண்டி வராமல் இருக்கிறதுனால குப்பை சேர்ந்து நாங்கள் ஆத்தோரத்துலாம் ஒட்டுறோம். அதனால குப்பை வந்ததுனால கொசு நிறைய வரதுனால எங்களுக்கு ஜுரம் வருது. உடம்பு சரியாமல் இருக்கு, மலேரியா ஜுரம் வருது, உடம்புல வந்து அரிப்பு வருது, வழுத்து போக்கள் வருது.
2: சரி, உனக்கு ஏன் உடம்புல இப்போ ஒரு மாதிரியா இருக்கு சொறி போல?
6: நாங்கள் வந்து ஆற்று ஓரத்தில் இருக்கிறோம், அங்கே குப்பைலாம் அதிகமாக கொட்டுறாங்க. அதனால எனக்கு கொசு கடிச்சு இது மாதிரி ஆகுது. முஸ்கூலுக்கு போன பசங்க ஒரு மாதிரி.
7: ஏன்டி இங்கே குப்பை கொட்டுற?
2: இங்கே கொட்டாமடி கொட்டுறது.
7: நிறைய பேர் வந்து இங்கே குப்பை கொட்டி என் பொண்ணுக்கு மலேரியா வந்து கொசு அதிகமாகி கையெல்லாம் கண்டு கண்டாகி ஸ்கூலுக்கு போகாமல் வீட்லேயே இருக்கா. இன்னும் நீங்கள் வந்து இன்னும் கொசுலாம் அதிகப்படுத்தி இன்னும் கையெல்லாம் இதுவாகிடுது.
2: ஆமாம், நம்ம தெரு நம்ம சுத்தமாக இருக்கிற மாதிரி நான் மட்டும் குப்பை கொட்டுற மாதிரி பேசுகிறேன். தெரு ஃபுல்லாக குப்பை கொட்ட கொட்டி வச்சுருக்காங்க. இது இங்கே குப்பை போட்டுறாங்க, அங்கே கொட்டியிருக்காங்க. அதெல்லாம் அவனுக்கு கேட்காம இதை மட்டும் வந்து கேட்குறேன்.
7: நீங்கள் இன்னும் கொட்டுறீங்க. எங்கள் வீடு தான் கந்திச்சா அதுக்கு.
2: ஆமாம், அங்கே ஃபுல்லாக எங்கள் வீடு. அப்போ எங்களுக்கு குப்பை கொட்டுருவா?
7: இங்கெல்லாம் கொட்டாதம்மா.
2: நாங்கள் தான் கொட்டுவேன், எங்களுக்கு வேறு இடமே இல்லை. குப்பை வண்டி வரல, நாங்கள் என்ன தான் பண்ணுறதா?
7: நீங்கள் கொட்டக்கூடாது.
2: நாங்கள் தான் கொட்டுவேன். இன்னாடி ஏதாவது பேசுகிறேன்.
7: நீ இன்னாடி பேர் பேசுகிறேன்.
2: ஏ இன்னாடி இப்படி பேசுகிறேன், நாங்கள் எதுவும் கொட்டுவோம். போடி,
8: நீங்கள் ஏன் சண்டை போடுவீங்க? கவுன்சிலர் கிட்ட போய் மனு கொடுக்க வேண்டியதாம்மா, அப்படின்னா போராட்டம் பண்ணுங்க.
2: ஆமாம், கவுன்சிலர் வரைய மாட்டார் ஏரியா பக்கமே. ஓட்டு போடுறவங்க கூட வர மீதி டைம்ல வரைய மாட்டாரு. எங்க ஏரியா ஃபுல்ல அவ்வளோ குப்பை ஆகி கொசு முடிச்சு எங்க பிள்ளைங்கெல்லாம் மலையாள ஜுரம் தான் வந்து கிடக்குது.
8: போராட்டம் நடத்துங்கம்மா.
2: குப்பைகளை கண்ட இடத்தில் போடாமல் மக்கும் குப்பை தொட்டியில் போடுவார்கள். இதனால் அவர்களுக்கு எந்த நோயும் வராது, அவர்களிடமும் சுத்தமாக இருக்கும், நம்முடைய சுற்றுச்சூழலும் பாதுகாப்பாக இருக்கும். இத்துடன் மக்கள் ரேடியோ ஃபியூச்சர் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.

0: மக்கள் ரேடியோ சூளைமேடு செய்திகள். வணக்கம். வாசிப்பவர் வினோத்குமார்.
1: ஆனந்தி.
0: தலைப்புச் செய்திகள். நேற்று பெய்த மழையினால் வரும் நன்மைகள். த நியூ லேட்டஸ்ட் நிகழ்ச்சிகள். மின்சார பிரச்சனைகள் மக்கள் பாதிப்பு. கால்வாய் பிரச்சனை மக்கள் மிகவும் தொல்லை. குழந்தை தொழில் பிரச்சனை வருமான கஷ்டம்.
1: விரிவான செய்திகள். கடந்த 13/5/2009 அன்று தேர்தலில் அதிமுக மற்றும் திமுக மற்றும் இதர கட்சிகள் போட்டியிட்டன. இவற்றின் முடிவுகள் 16/5/2009 இன்று வெளிவருகிறது. இதில் திமுக வெற்றி பெறும் என சொல்லப்படுகிறது.
0: நேற்று மழை பெய்ததால் பெரும்பாலும் விவசாயிகள் நன்மை அடைந்தார்கள். கோடை காலத்தில் மழை பெய்ததால் மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் குறைவாக உள்ளது.
1: த புதிய லீடு மையத்தில் 6 முதல் 10 வரை வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த மாணவர்களுக்கு நன்கு கற்பிக்கப்பட்டு வருகிறது. அவர்களின் திறமையை கொண்டு வருவதற்காக சனிக்கிழமை வரைதல் போட்டி, பேச்சு போட்டி, நடனம், நாடகம் போன்றவை நடத்தப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு பிறந்தநாள் அன்று கேக் வெட்டப்படுகிறது. சம்மர் கேம்ப் வைத்து அவர்களை சுற்றுலா அழைத்து செல்லப்படுகிறது.
0: இந்த பகுதியில் அடிக்கடி மின்சாரம் தடை ஏற்படுகிறது. இதனால் மக்கள் பெரும் தொல்லைக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் பள்ளி, தொழிற்சாலை, வீடுகளில் உள்ள மக்களின் நிலை பாதிக்கப்படுகிறது.
1: புதிதாக சாலை அமைக்கப்பட்டுள்ள காரணத்தினால் கால்வாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் கால்வாய்கள் நிரம்பி மக்களின் வீட்டுக்கு செல்லும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது.
0: இப்பகுதியில் நிறைய மகளிர் குழுக்கள் உள்ளது. இதில் அவர்கள் சிறு சிறு தொழில்கள் மூலமாக வருமானம் பெற்று வருகிறார்கள். இதில் அவர்கள் சிறு துளி வெள்ளம் போல் கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேமித்து வைக்கின்றனர்.
1: இந்த பகுதியில் சிலர் வறுமையின் காரணமாக தங்களுடைய குழந்தைகளை வேலைக்கு அனுப்பும் கொடுமை நடைபெறுகிறது. அவர்கள் படிக்க நினைத்தாலும் அவர்களால் படிக்க முடியவில்லை.
0: இந்த பகுதியில் சிறுவர் முதல் பெரியவர்கள் முதல் குடிப்பழக்கத்தில் ஆளாகி உள்ளனர். இதனால் அவர்கள் உடல் நலம், குடும்ப சூழ்நிலை ஆகிய பாதிக்க அடைகின்றது.
1: இந்த பகுதியில் கோயில்கள் அதிகமாக காணப்படுகிறது. அவற்றில் வருடத்தில் ஒருமுறை திருவிழா நடைபெறும். இந்த திருவிழாவை காண மக்கள் வெளியூர்களில் இருந்து இந்த பகுதி வருவார்கள். இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளனர்.
0: இந்த பகுதியில் பரிமலா என்ற பெண் கேரம் விளையாட்டு சிறப்பாக விளையாடி மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் நிறைய பரிசு பெற்று உள்ளனர். இது இந்த பகுதியில் பெருமை ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது.
1: இந்த பகுதியில் நிறைய பெண்கள் மகளிர் குழுவின் மூலமாக நிறைய முன்னேற்றம் அடைந்து வருகிறார்கள். இந்த குழுவின் மூலமாக அவர்கள் சொந்தமாக வருமானம் பெற்றுக் கொள்ள முடியும். இந்த குழுவில் எல்லா விதமான மக்கள் ஒன்றாக சேர்ந்து முன்னேறி வருகிறார்கள்.
0: வணக்கம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேற்று பெய்த மழையினால் வரும் நன்மைகள். த நியூ லேட்டஸ்ட் நிகழ்ச்சிகள். மின்சார பிரச்சனை மக்கள் பாதிப்பு. கால்வாய் பிரச்சனை மக்கள் மிகவும் தொல்லை. குழந்தை தொழில் பிரச்சனை வரும் மன கஷ்டம்.
1: நன்றி. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.
2: மேடு மக்கள் ரேடியோ செய்திகள். செய்திகள் வாசிப்பது நிர்மலா மற்றும் மகாலிங்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். இன்று வாக்கெடுப்புகள் நடைபெறுகின்றன. நேற்று பெய்த மழையின் காரணமாக இன்று சூளைமேடு பகுதி குளிர்ச்சியாக காணப்படுகிறது. குடிநீர் பொது குழாய்கள் அமைக்க மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மேலும் மழையின் காரணமாக மின்சாரம் இன்று தடைபெற்றுள்ளது. தீ புதிய லீடு மையத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன.
3: இன்று காலை 8 மணி அளவில் வாக்கெடுப்புகள் தொடங்கியது. 247 தொகுதிகளில் காங்கிரஸ் முன்னிலையில் உள்ளது. மற்ற தொகுதிகள் பின்னிலையில் காணப்படுகின்றன. வாக்கெடுப்பின் காரணமாக 8000 போலீசார்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். சூளைமேடு பகுதியில் வாக்கெடுப்பின் காரணமாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டன. மதுவிலக்கு கடைகளும் அடைக்கப்பட்டன.
2: சூளைமேட்டில் ராஜீவ்காந்தி நகரில் பொது குழாய்கள் இல்லாத காரணத்தினால் அங்குள்ள மக்கள் அவதி உறுகின்றனர். மேலும் இந்த பிரச்சனையை தடுக்க சூளைமேட்டு ஊர் தலைவருக்கு மனு கொடுக்கப்பட்டுள்ளது. இதை பரிசீலித்து குழாய் அமைத்து தருமாறு வேண்டுகோள் இடுத்துள்ளனர் மக்கள்.
3: இந்த புதிய லீடு மையத்தில் ஆண்டுதோறும் சம்மர் கேம்ப் நடத்தப்படுகின்றன. இந்த ஆண்டும் அதே போல் மே 16 முதல் 18 வரை மக்கள் நேர் ரேடியோ நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இதில் அனைத்து மாணவர்களும் கலந்து கொண்டு பயன்பெறுகின்றனர்.
2: சூளைமேடு பகுதிகளில் குப்பை வண்டிகள் வராத காரணத்தினால் ஆங்காங்கே வீடுகளில் குப்பைகள் அதிகமாக காணப்படுகின்றன. இதனால் மக்கள் நோய்கள்

0: நாள் அவதி உற வாய்ப்புள்ளது.
1: இந்த சுளமேடு பகுதியில் கடந்த 5 வருடங்களாக சுய உதவி குழுக்கள் இயங்கி வருகின்றன. அவர்களுக்கு வீட்டிலேயே கைத்தொழில் மற்றும் பணவசதி செய்து கொடுத்து அவர்களுக்கு உறுதுணையாய் இருக்கின்றன. இதனால் மக்கள் பயனடைந்துள்ளனர்.
0: வறுமை கொடுமையின் காரணமாக சிறு வயதிலேயே குழந்தைகள் தீப்பெட்டி தொழிற்சாலை மற்றும் கட்டிட வேலைக்கு அனுப்பப்படுகின்றன. இதனால் அவர்களின் கல்வி பாதிக்கப்படுகிறது.
1: மேலும் இந்த பகுதிகளில் காணப்படும் மது கடை காரணமாக அநேக தொழிலாளர்கள் குடிப்பழத்துக்கு அடிமையாகின்றனர். இதனால் அவர்கள் குடும்பமும் பாதிப்புக்குள்ளாகிறது.
0: சூளைமேடு பகுதியில் உள்ள கோயில்களில் கட்டிட வேலை நடைபெறுகின்றது. கட்டிட வேலை முடிந்தவுடன் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறவும் உள்ளது.
1: சிறப்பு பார்வை சூளைமேடு கோயில். இந்த சூளைமேடு பகுதியில் பெரிய கோவில் ஒன்று காணப்படுகிறது. ஆண்டுதோறும் திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன. மேலும் அனைத்து மக்களும் ஒத்துழைப்பு கொடுத்து வருகின்றனர். அதே அநேக மக்கள் பல்வேறு வேண்டுதல் செய்து மன திருப்தி மகிழ்ச்சி அடைகின்றனர்.
0: வானிலை அறிக்கை. நேற்று பெய்த மழையின் காரணமாக மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் மழைநீர் தேங்கியுள்ள காரணத்தினால் ஆங்காங்கே சாலை கோரங்களில் நீர்த்தேக்கங்கள் அடங்கியுள்ளன. மேலும் இன்று வானிலை மிதமாக காணப்படுகிறது. இத்துடன் மக்கள் ரேடியோ செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.
1: நன்றி.
2: ரொம்ப நல்லா இருந்தது இந்த நிகழ்ச்சி. வந்து ரொம்ப அந்த கிளாரிட்டி கூட ரொம்ப நல்லா இருக்குல்ல சார். நீங்க வந்து எந்த அந்த ஃபார்மட்ல நீங்க அதை பண்ணீங்க? ஆர்டினரி
3: இட்ஸ் எ டவுன்லோடபிள்
2: சாஃப்ட்வேர்
3: ஃப்ரீ டவுன்லோடபிள் சாஃப்ட்வேர் ஆடியோ சிட்டி. அது MP3 ஃபார்மட்டா கன்வெர்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணலாம். யார் வேணாலும்.
2: இது வந்து இந்த குழந்தைகள் அந்த பெண்கள் அவங்களே அங்க தயாரிச்சாங்க. ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது சார். இவ்வளவு நேரம் எங்க ஸ்டுடியோக்கு வந்து உங்களுடைய அமைப்பு பற்றியும் அந்த மக்களுடைய பகுதி பிரச்சனைகள் அப்புறம் நீங்கள் என்னென்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. ஸோ எங்கள் MOP சமுதாய வானொலி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.
4: You are listening to MOP Community Radio 107.8 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகா, நான் நீ பெருசானுன்னு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம், நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிக்கிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன அந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: இப்ப நம்மளோட சிஆர்எஸ் எம்ஓபி சிஆர்எஸ் கம்யூனிட்டி ரேடியோ சர்வீஸ்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அபி சரவணன் சார் இருக்காங்க. நம்மளோட காலேஜ்ல இன்னைக்கு நடக்கிற ஈவெண்டோட சீஃப் கெஸ்ட் நம்ம அபி சரவணன் சார் தான். சார், இன்னைக்கு நடந்த ஈவெண்ட் எப்படி இருந்ததுன்னு ஃபீல் பண்றீங்க?
1: அனைவருக்கும் வணக்கம், நான் உங்க அபி சரவணன் பேசுறேன். பேசிக்காக என்னோடய கேரியர் ஒரு ஆர்ஜியாக தான் ஸ்டார்ட் பண்ணேன், தென் விஜே, தென் தான் இப்போது ஃபிலிம் ஆர்டிஸ்ட்டாக மாறியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் எவர் நான் ஒரு லேடிஸ் காலேஜில் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் அட்டன் பண்ணுறது. பிகாஸ் டியூரிங் மை காலேஜ் டேஸ்லலாம் ஏதாவது காலேஜஸில் ஃபங்க்ஷன் வந்தால் ஓரத்துலேருந்து தான் பார்த்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த ஸ்டேஜ் கொடுத்த இந்த மீடியா ஃபீல்டுக்கு எல்லாம் தேங்க்ஸ். அண்ட் எனக்கு இன்வைட் பண்ண உங்கள் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சென்னையில் எவ்வளோ காலேஜ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பேசிக் ஐம் ஃப்ரம் மதுரை. ஸோ சென்னை போனுங்கனாலே ஒரு கிரேஸ் இருக்கும் அந்த டைமில்.
0: சார், ஆக்சுவலி நீங்கள் படித்தது ஐடி ப்ரொஃபஷனலில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் படித்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து எப்படி ஆக்டிங் ஃபீல்டுக்கு வந்தீங்க? அது ஏதாவது உங்களுக்கு லைக் இவங்களை பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆகி இந்த ஃபீல்டுக்கு வந்த அந்த மாதிரி ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா சார்?
1: ஆக்சுவலாக அதுக்கு இட் இஸ் அன் ஆக்சிடென்ட். நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு பேப்பர் ஒரு ஆட் பார்த்தேன், விச் மீன்ஸ் ஒரு டைட்டில் ஒன்று பார்த்தேன். யூஸ்வலாக நான் அங்கே இருக்கப்போ அந்த ஃபிலிம் சம்மந்தமான நியூஸஸ்லாம் பார்த்துட்ருப்பேன். ஃபஸ்ட் டைமாக நான் அந்த ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு படத்தோட ஆட் வந்து எந்த ஹீரோ ஹீரோயின் இல்லாமல் ஒரு டைட்டில் மட்டும் இருந்தது. அண்ட் தட் டைம் ஐ வாஸ் திங்க் லைக் ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒரு டைட்டில் மட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு. அண்ட் ஆஃப்டர் தட் நான் இங்கே வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கப்போ எனக்கு இந்த கேரளா நாட்டிலாம் பெண்களை படத்தோட சான்சஸ் கிடச்சிது. அங்கே போய் நான் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு அதே ஆட் வந்தது, கேரளா நாட்டிலும் பெண்களுடனே பின்னாடி ஹீரோனா.
0: சார், நீங்கள் லீட் ரோலாகவும் நடிச்சிருக்கீங்க, அது இல்லாமல் சப்போர்ட்டிங் ரோலாகவும் ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ணிருக்கீங்க. அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், நீங்கள் ஆக்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபேஸ் பண்ண டிஃப்ரென்ஸ்?
1: ஒரே ஒரு விஷயம் தாங்க, கேமரா எப்போ நம்ம முன்னாடி ஆன் ஆகுதோ அப்போ நம்ம எல்லாமே ஹீரோ தான். நான் வந்து ஆட் ஃபிலிமாக இருக்கட்டும், ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், ஃபீச்சர் ஃபிலிமாக இருக்கட்டும், ஸோ சப்போர்ட்டிங் கேரக்டராக இருக்கட்டும், ஐ நெவர் மைண்ட். என் முன்னாடி எப்போ கேமரா ஆன் ஆகுதோ அப்போ நான் தான் ஹீரோ அப்படின்னு நினச்சி நான் பண்ணுவேன். எனக்கு கொடுக்க எந்த ஒரு ரோலாக இருந்தாலும் ஐ டூ த மை பெஸ்ட்.
2: இப்போது எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் உமன் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் மீடியாக்காகவே படிக்கிறோம், ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னே. ஆனால் நிறைய ஃபியர் இருக்குது, அங்கே போனால் எப்படி இருக்கும், நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, ஸோ அதெல்லாம் எப்படி சார் ஓவர் கம் பண்ணுறது? அண்ட் இஸ் இட் ஹவு டு யூ திங்க் உமன் ஷுட் கோ அபவுட் கெட்டிங் இன் டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி?
1: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டெல் யூ ஒன் திங், மீடியா இஸ் ஓப்பன் டு ஆல். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் மேலு ஃபிமேலு, வயசு பெரியவங்க சின்னவங்க, இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் எப்பயுமே கிடையாது. அண்ட் ஐ டூ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ், யூனோ ஃப்ரங்க்லி டெல்லிங், நீங்களாம் மீடியா ஸ்டடிஸ் படிச்சுட்டு யூஆர் வெயிட்டிங். நாங்களாம் அந்த சான்சஸ் கிடைக்காம ஒரு வேலை உள்ளே வந்துட்டோம். பட் இப்போ தான் ரைட் நோ வி ஃபீல்ட், ஐயோ நம்மளுக்கு அந்த மீடியா ரிலேட்டட் ஏதாவது படிச்சிருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். யூஆர் பிளஸ்ட் ஆக்சுவலி, யூ டோன்ட் ஹேவ் எனி ஃபியர் அபவுட் தட். உங்களுக்கு தெரியும் என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்ற விஷயம் நல்லாவே தெரியும். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறோம்னு தெரியாது. தெரியாமல் தான் உள்ளே வந்தோம், இன்றைக்கி நாங்கள் அதில் வந்திருக்கோன்னா தெரிஞ்சு நீங்கள் உள்ளே வரப்போகிறீங்க. யூஆர் ஆல்மோஸ்ட் வெல்கம். உண்மையாக சொல்லணும்னா ரெட் கார்பெட் வெயிட்டிங் ஃபார் யூ ஆல்.
2: தேங்க்யூ சார். சார், நீங்கள் வந்து என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ஆடிஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. நிச்சயமாக நீங்கள் ஆடிஷன்ஸ் நிறைய பண்ணியிருப்பீங்க. எம்ஓபிலும் பார்த்தீங்கன்னா நிறைய அஸ்பைரிங் ஆக்டர்ஸ் இருக்காங்க மூவியில் நடிக்கணும் அப்படின்னு. ஸோ உங்களோட ஆடிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். இப்போ ஆடிஷன் போகிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற டிப்ஸ்?
1: ஆடிஷன், இந்த வார்த்தை கேள்விப்பட்டவொடனே எனக்கு ஒரு விஷயம் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மேபி இப்போது கபாலி ரஜினி சாரோட மூவி போயிட்டுருக்கேன், அதில் உள்ள டெக்னீஷியன்ஸ்க்கெலாம் ஆடிஷன் நடந்துட்டு இருந்தது. அந்த ஆடிஷன்ஸில் ஆர்டிஸ்ட்டுக்கு ஆடிஷன் நடக்கிறப்போ அதில் கலந்துட்டு ஒரு விஐபி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சார். ஸ்டில் அவர் எங்கே இருந்தாலும் உள்ளே வர, ஏன்னா இன்ட்ரெஸ்டட். ஆடிஷன் இஸ் நத்திங் அபவுட் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கான ஒரு விஷயந்தான். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஃபஸ்ட் இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்கோ அதுதான் ஃபைனல் வரைக்கும் போகும். ஸோ ஆடிஷன் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சான்சஸ் கிடச்சிடும். இட்ஸ் லைக் எ டீசர் ஆர் ப்ரொமோ சம்திங், ட்ரெய்லர் அது மாதிரி தான். உங்களோட ட்ரெய்லரோ டீசரோ தான் அந்த ஆடிஷன்றது. உங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு நிமிஷத்துலையோ இல்லை ஒரு டைலாக்கையோ என்னென்ன வேரியேஷன்ஸ் பண்ண முடியும்னு முதல்ல நீங்கள் பார்த்துக்கணும். விச் மீன்ஸ் முதல் எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுத்துட்டாங்க, டைலாக் கொடுத்துட்டாங்கன்னே அதை படிச்சுட்டு உடனே போய் பண்ணிடலான்னு ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதை ஃபுல்லாக டைலாக் வாங்கி நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு 4-5 வெரைட்டி பண்ணி பார்த்துட்டு விச் இஸ் பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும், அப்புறம் அதை பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி மீடியா ரொம்ப இட்ஸ் வைட், சினிஃபீல்டும் சரி இல்லை மீடியாவும் சரி வைடு. உங்களுக்கு ஆஃபன்ஸ் ஆடிஷன்ஸ் வச்சு வைடாக தான் எடுக்கிறாங்க. ஸோ யூ ஹவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நாங்கள் வந்து இப்போ அந்த மாதிரிலாம் தெரியாது, எங்கே ஆடிஷன் நடக்குது, எங்கே என்ன நடக்குதுலாம் தெரியாது. பட் இப்போ உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணோன்னா ப்ளீஸ் நீங்கள் உங்களை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். எடுத்தோடனே ஒரு பேப்பர் கொடுத்தோன்னே யூ கான்ட் ஆடியன் சம்திங். ஒரு உங்களுக்கு பிடிச்ச படத்தில் பிடிச்ச டயலாக்காக நீங்கள் ரிப்பீட்டடாக உங்கள் மிரரில் சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வேரியன்ஸ் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சாஃப்டான பொண்ணாக பண்ணுறத விட ஒரு போல்டான வில்லேஜ் பொண்ணாக இருந்தால் எப்படி பண்ணுவீங்க, இது உங்களுக்கு ஒரு அன்னி கேரக்டர் கொடுத்து அப்படி பண்ணுவீங்கன்றது ஒரு வெரைட்டி பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த மாடலேஷன்
2: சொன்னோன்னா எனக்கு நிஜமாகவே பண்ணி பார்க்கணும்னு தோணுது சார்.
1: ஷூர் ஐ வில் டூ இட்.
2: இப்போ பியூட்டிஃபுல் கேம்பெயின்க்கு வந்திருக்கீங்க, பியூட்டிஃபுல்ங்கிறத எப்படி சொல்லி டிஃபைன் பண்ணுவீங்க?
1: பியூ அந்த டீக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, ஃபுல் பியூட்டிஃபுல், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்ற விஷயம் தான். அஃப்கோர்ஸ் எல்லாருமே நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கணும்னு விரும்புகிறேன். இந்த ரேடியோ எவ்வளோ பேர் கேட்டுட்ருக்கீங்கன்னு தெரில. நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீங்க, ரெஃப்ரெஷ் ஆகிறீங்க, ட்ரெஸ் பண்ணுறீங்க, வாட் எவர் இட் இஸ், எல்லாம் முடிச்சுட்டு அந்த கண்ணாடி முன்னாடி போய் ஒவ்வொரு மேக்கப் பண்ணுவீங்க, லைக் ஆயில் வைப்பீங்க, கும் பண்ணுவீங்க, சம்திங் யூல் டூ இட் ரைட். எல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு விஷயம் பண்ணுவீங்க, ஃபைனலாக அந்த கண்ணாடி பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுவீங்க, டு பி ஹானஸ்ட். ஆ, நல்லா இருக்கேன் அந்த ஒரு ஃபீல் அது எல்லாருக்கும் எப்பயுமே இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் அந்த டாபிக் என்ன வச்சுக்கிங்களோ அதுதான் அதோட ரியல் கான்செப்ட். நான் எப்பயும் அழகாக இருக்கேன்னு நம்மளுக்குள்ளே ஃபீல் வந்தாலே, விச் மீன்ஸ் இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லணும்னா, இன்றைக்கி எல்லாருமே செல்ஃபி எடுக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ கோவமாக இருக்கலாம், டென்ஷனாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், செல்ஃபி அப்படின்னு வச்சுனே ஒரு ஸ்மைல் ஒரு செகண்ட் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக. அது அசிங்கமாக நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க, உங்கள் ஃபேஸ் அழகாக தான் வச்சுக்குவீங்க. ஸோ எப்பயுமே நம்ம முன்னாடி ஒரு செல்ஃபி கேமரா இருக்குன்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை எப்பயுமே நம்ம முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் எவ்வளோ கோவம் இருந்தாலும் அதை மாற்றி நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. பியூட்டிஃபுல் அப்படின்றது நம்மளோட அவுட் சைடில் டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா நீங்கள் பிறந்தப்போ சின்ன குழந்தையாக இருந்திருப்பீங்க, இப்போது ஒரு டீனேஜில் இருக்கீங்க, இன்னும் போக மேரேஜ் ஆகி உங்களுக்கு ஒரு குழந்தை வரும், நீங்கள் வயசாவீங்க. ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ன்றது வந்து மாறிட்டே இருக்கும். பட் இன்டர்னலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட கேரக்டர் என்ன,

0: இந்தியாக்காக தான் அவங்க வந்து அவார்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க, ப்ரைஸஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட கேரக்டரும் நம்மளுக்குள்ளே நம்ம வளர்த்துக்கிற டேலண்ட்டு மட்டும்தான் உண்மையான பியூட்டி நம்மளுக்குள்ள. அதையெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலே போதும். நெவர் மைண்ட் அபவுட் வாட் யூ ஆர் ஹூ யூ ஆர், நீங்கள் எப்போ இருக்கீங்கன்றத பற்றி யோசனை பண்ணவே வேணாம். உங்களுக்குள்ள உள்ள கேரக்டரும் உங்களோட டேலண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக உங்களை கொண்டு போய் ரெட் கார்பெட்டில் நிப்பாட்டும். ஒன் டே ஃபார் ஷியோர்.
1: நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி அட்டகத்தியில் உங்களை நீங்கள் முதல் தடவை பார்க்குறச்சி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது, ஆனால் ஃபேமிலிக்கிட்டேருந்தே நினச்ச சப்போர்ட் கிடைக்கல. நிச்சயமாக மற்றவங்க கூட இருந்தவங்க கொடுத்த காம்ப்ளிமெண்ட்னால தான் உங்களுக்கு அடுத்த படம் போகணுன்னே தோணிருக்கும், கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்திருக்கும். அப்படி வந்ததுல உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்னா யார் கொடுத்தது?
0: நீங்கள் கேட்கறனால இந்த கேள்வி நான் சொல்லியிருக்கேன். என்னோடய ஃபேமிலி தாண்டி எனக்கு வந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஐ ஷுட் ரெஃபர் தெம் பத்மநாபன், முனியராஜன், சுரேன், என்னோட செந்தில் அண்ணா. இவங்க 4 பேர் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷேஷன். என்ன பார்த்தீங்கன்னா, நான் சவுத்லேருந்து வந்தாலும் எனக்கு இங்கே பண்ண முடியுன்ற பயம் இருந்தது. பிகாஸ் உங்களுக்குலாம் மேபி நீங்களாம் சென்னை நினைக்கிறேன், உங்களுக்குலாம் இங்கே வீடு இருக்கும். ஸோ எப்படினாலும் வீடு போகணும், சாப்பாடு கிடச்சிரும், தங்க இடம் கிடச்சிரும். பட் நாங்கள் அப்படி இல்லை, ஃப்ரம் சவுத். அது வீட்டை விட்டு வெளியே வந்த பசங்க. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே ஒரு அக்கமடேஷன் ரெடி பண்ணணும், எங்களுக்கு ஃபுட்டு ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இந்த சான்சஸ் தேணும். இந்த ஹோப்லாம் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் யூஆர் பிளெஸ்டு. உங்களுக்குலாம் ஆல்ரெடி ஒரு கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. நாங்கள் அங்கேருந்து வந்து கோயம்பேட்டில் இறங்கி அதுக்கப்புறம் சான்சஸ் தேடி நாங்கள் வர்றதுக்கு டிலே. அப்படி இருக்க நாங்களே இப்போ லீடிங் வந்துட்டோன்னா உங்களுக்குலாம் எவ்வளோ ஈஸி இல்லை. யூ கேன் ஈஸிலி வைட் அப். உங்களுக்கு பெரிய சப்போர்ட் உங்கள் அப்பா அம்மா. தயவு செஞ்சு அவங்கள மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நான் 2 வருஷம் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் ஹீரோவாக ஆனதுக்கப்புறம் என் அம்மா அப்பாட்ட போய் சொன்னேன், அப்போ தான் அவங்க ஹாப்பியாக நாங்கள் ஓகே அட்லீஸ்ட் அப்படின்னு. ஸோ நீங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட் மட்டும் எடுத்துக்கோங்க, அவங்களோட பிளெஸிங்ஸ் எடுத்துக்கோங்க, டெஃபினட்டாக நீங்கள் அதில் வின் பண்ணிடலாம்.
1: சார், உங்களை ஹீரோவாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ரிக்ரெட்ஸும் இனிமேல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்ப பெருமையாக சொல்லிப்பாங்க வெளில போனால்.
0: அஃப்கோர்ஸ்.
1: ஸோ பியூட்டிஃபுல் கேம்பெயினை பற்றி நீங்கள் என்ன?
0: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதை நடத்தின காலேஜில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க.
1: தேங்க்யூ சார்.
0: எல்லாருமே அழகாக இருந்தாங்க. அதையும் தாண்டி உங்களோட ஒவ்வொருத்தவங்களோட டெடிக்கேஷன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. உங்கள் ஹெச்ஓடி மேடமாக இருக்கட்டும், இல்லை காயத்ரி மேடமாக இருக்கட்டும், பிரியாவாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், எல்லாரும் அவங்க பாட்டுக்கு ரொம்ப டெடிக்கேஷனாக அவுட் பண்ணாங்க. அஸ் வெல் அஸ் உங்களோட நேம்லாம் எனக்கு சரியாக ரிஜிஸ்டர் ஆகலை. சனா அண்ட் ஸ்ருதி, ஹேமா, இவங்க என்கிட்ட இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்காங்க. இன்டர்வியூ பண்ணாத எவ்வளோ பேர் இருப்பாங்க. வாட் எவர் இட் இஸ், உங்களோட டெடிக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவன் யாரோ ஒருத்தன் வந்திருக்கான்னு பார்க்காம யார் இருந்தாலும் அவங்களை கெஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணி இந்தளவு ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க. டெஃபினட்டாக உங்களோட இந்த சர்வீஸும் இந்த கேம்பெயினும் வந்து என்னோடய லைஃப் டைம் நான் மறக்க முடியாது. பிகாஸ் ஃபஸ்ட்டு டைம் என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்கேன். நான் கெஸ்ட்டாக போயிருக்கேன், சீஃப் கெஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். அது நான் ஆசைப்பட்டு பார்த்த ஒரு காலேஜில்.
1: நிறையா இடத்துக்கு போவீங்க சார் நீங்கள்.
0: உங்களோட எல்லா சப்போர்ட் இருந்தால் டெஃபினட்டாக அது கண்டிப்பாக நடக்கும். என்னோட மூவி அடுத்து சாகசம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ், தேங்க்ஸ் டு ஆல்.
1: Thank you so much for coming to my show. I think listeners ellarum unga kitta nariya pesi enjoy pannirpaanga nambrom. Neenga kettukondirupadhu MOP samudaya vanali 107.8. namadhu samudayam.

0: டே, அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புறம் பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் எனக்கு ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: சௌமியா ஆச்சரியமா இருக்கு. மகா என்னடா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகான் தான் தெரிஞ்சுட்டா ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியும்?

0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா? என்ன சொல்ற நீங்க?
0: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
1: ஓ சரி சரி, பாத்தீங்களா, இதுக்கு தான் நம்ம பெரியவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் என்ன ஆயிடுச்சுட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ, என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு. அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091, மறுபடியும் சொல்கிறேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்கள் எப்பவும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயத்திற்கு சந்தோஷமான குடும்பங்களே ஆதாரம்.

0: என்னடோ எப்பவுமே அம்மாவை பத்தி திட்டிக்கிட்டே இருப்ப, இன்னைக்கு என்ன அதிகமா இருக்கு பாசம் அம்மா மேல? என்ன விஷயம்?
1: என்னதான் திட்டினாலும் என் அம்மா அம்மா தானே, அம்மாவுக்கு எதிர்ச்சொல் ஒண்ணு இல்லவே இல்ல பிரியா.
0: ஆமா ஆமா, மதர் இல்லாத வீடும் ஃபெதர் இல்லாத பேர்டும் ஒண்ணு தானே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. தாய்மார்களை சிறப்பிக்கும் மதர்ஸ் டேவை தொடர்ந்து உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுல ரித்திகா ஆகிய நானும்
0: ஆர்ஜே பிரியங்கா ஆகிய நானும்
1: ரொம்ப சந்தோஷப்படுறோம்.
0: இந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறப்பிக்க எங்க கூட 5 அட்டகாசமான அம்மாக்கள் இருக்காங்க. சுவையான கேள்விகளும் சுவாரஸ்யமான பதில்களும் நம்மளோட சூப்பர் மாம் சொல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போயிடலாம்.
1: நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி இங்க இருக்க அம்மாக்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
2: என் பேர் சந்திரகலா, நான் ஏப்பாக்கத்துல இருந்து வந்திருக்கேன். எனக்கு வந்து ஹோம் மேக்கர். நான் எனக்கு 2 பசங்க இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் வந்து ஆட்டோ டிரைவர்.
0: நெக்ஸ்ட் மேம்.
3: என்னோட பேர் புவனேஸ்வரி. நான் வந்து பிஎட் முடிச்சதுனால டீச்சிங்ல இருக்கேன் நான். பட் கேஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களால். ஸோ கேஜி டிபார்ட்மெண்ட்ல ஐ எம் ஒர்க்கிங். ஸோ ஐ எம் சோ ப்ரவுட் ஆஃப் தட். And I have 2 kids. And my husband is working in Axis Bank.
1: So thank sweet. You. நீங்க சொல்லுங்க மேம் உங்க பத்தி.
4: என் பேர் ஜெயலட்சுமி. நானும் ஒர்க்கிங் விமன் தான். வென்பர் அகாடமின்னு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ல வந்துட்டு கவுன்சிலராக இருக்கேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பாய் ஒரு கேர்ள்.
1: நீங்க சொல்லுங்க மேம்.
5: நான் பத்மினி நரசிம்மன். நான் 2 ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து மெட்ரிகுலேஷன் டீச்சராக இருந்திருக்கேன், எம்ஏபிஎட் குவாலிஃபிகேஷன்னால. ஆஃப்டர் மேரேஜ் டைம் இல்லாதனால பைக் டீச்சராக வந்துட்டேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து சோஷியல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், பாலிட்டிக்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜஸ்டிஸ் தான் என்னுடைய கொள்கை. அந்த ஜஸ்டிஸுக்கு என்ன உண்டோ அதை பண்ணுவேன். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஓகேவா?
1: ரொம்ப நன்றி மேம். நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க.
6: ஹலோ, என் பேர் கவிதா. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு கேர்ள் ஒரு பாய். நான் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட் வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட்.
1: நைஸ் மேம். இப்போ நம்ம ஸ்டுடியோவில் 2 செட் ஆஃப் மதர்ஸ் இருக்காங்க, ஒரு பக்கம் ஒர்க்கிங் விமன் அண்ட் இன்னொரு பக்கம் ஹவுஸ் ஒய்ஃப்.
0: ஹே, நிறுத்து நிறுத்து நிறுத்து, அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை, ஹோம் மேக்கர்ஸ். கரெக்டாக சொல்லணும்.
1: தெரியாம சொல்லிட்டேம்மா. கரெக்டு தான், அவங்க ஒய்ஃப்ஸ் மட்டும் கிடையாது, அந்த வீட்டோட வைப்ஸும் கூட. ஸோ இனிமேல் எல்லாரும் அவங்கள ஹோம் மேக்கர்ஸ்னு சொல்லுவோம். சரி பிரியா, நம்ம நேயர்கள் நம்ம போடுற முக்கியே கேட்டது போதும். இப்போ நம்ம சூப்பர் மாம்ஸ் கிட்ட பேசலாம். சரி சொல்லுங்கம்மா, உங்களுக்கு சின்ன வயசுல இதுவா ஆகணும் அதுவா ஆகணும்னு ஆசை இருந்திருக்கும். சில பேருக்கு அது நினைவாயிருக்கும், ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைகளால வெறும் கனவாவே போயிருக்கும். உங்களுக்கு எந்தெந்த மாதிரி ஆசைகள் இருந்தது, அது எந்த அளவுக்கு பூர்த்தி ஆயிருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லுங்க போனாமா.
3: ஓகே ஓகே. நான் சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து நர்சிங்ல போகணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசையா இருந்துச்சு. ஸோ நர்சிங்காக நான் எல்லாமே முடிச்சாச்சு, எக்ஸாம்ஸ் முடிச்சு எல்லாமே பண்ணியாச்சு, கவுன்சிலிங் போயாச்சு கவர்மெண்ட் இதில். பட் என்னோட அப்பாவால் 30,000 பே பண்ண சொன்னாங்க கவுன்சிலிங் முடிச்ச பிறகு. ஸோ அது பே பண்ண முடியாமல் அவங்களும் அழுதுகிட்டே என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க, நானும் அழுதுகிட்டே தான் வெளியே வந்தேன். ஸோ அதுக்கப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ், அதுக்கு தான் நர்சிங் போகணும்னு நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட் சர்வீஸுன்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங் தான், வேறு இதே கிடையாது. ஸோ இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன்.
1: உங்களுக்கு மட்டும் இல்லை மேம், எங்களுக்கும் கேட்கறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். டீச்சர்ஸ் ஆர் செகண்ட் மதர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நீங்க அதை இப்போ கண்டு பண்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
3: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.
1: நீங்க சொல்லுங்க சந்திராமா.
2: எனக்கு வந்து எங்க அப்பா வந்து கணக்கு பிள்ளைன்னு சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா கணக்கு போடுவாங்க. அதாவது எல்லாரும் இப்பதானே கால்சி அது இதெல்லாம் வந்திருக்கு, அப்பெல்லாம் மனக்கணக்கே ரொம்ப நல்லா போடுவாங்க. அவரை பார்த்ததுல இருந்து எனக்கு கணக்குல ஏதாவது ஒன்று படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் என்னால் அதுக்கேற்ற மாதிரி படிக்க முடியல, நான் வெறும் +2 தான் முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் வளர்ந்த விதத்தில் வந்து நான் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஜென்ஸோட இன்வால்வ் ஆகி ஒரு விஷயம் செய்கிறதுல வந்து எப்போவுமே அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை. அதாவது எல்லோரும் இப்போ ஆஃபீஸ் போகிறாங்க, அங்கே எல்லாரோடும் இதாகி இருப்பாங்க. அதனால் எனக்கு பியூட்டிஷியன் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. அது லேடிஸ் மட்டுமே பண்ணுவாங்க அப்படின்னு அப்போது நான் இருந்த காலகட்டத்தில், இப்போ அப்படி இல்லை. அந்த ப்ரொஃபஷனலாக அந்த லைனில் நான் அந்த அதை முடித்தேன், பியூட்டிஷியன் கோர்ஸ் முடித்தேன். அப்பா மாதிரின்னு சொல்லுவாங்க பசங்க, அது மாதிரி அப்பாவோட சில விஷயங்கள் நமக்கும் இருக்கும்ன்ற மாதிரி. கணக்கில் இன்னைக்கு நான் +2 தான் முடிச்சிருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் கணக்குன்னு வரும்போது என்னால் தானாகவே அதை செய்யும் கரெக்டாக போட்டுருவேன் நான். அதை நான் இன்னும் நல்லா படிச்சிருந்தா நான் நல்லா வந்திருப்பணும் அப்படின்னு இன்றைக்கும் எனக்கு அது ஒரு லைட்டாக ஒரு ஃபீலிங் இருந்துட்டு தான் இருக்கு.
0: சூப்பர் மேம். எல்லாருமே அப்பா மாதிரியோ அம்மா மாதிரியோ ஆகணும்னு நினைக்கிறதில்ல, பட் நீங்கள் நினச்சிருக்கீங்கன்னா ஸ்பெஷல் தான்.
1: நீங்க சொல்லுங்க ஜெயாமா, நீங்க உங்களுக்கு சிறு வயதுல இருந்த கனவுகள் பத்தி, நீங்க என்னவா ஆகணும்ன்ற கனவுகள் பத்தி சொல்லுங்க.
4: எனக்கு சின்ன வயசுல வந்துட்டு பிஸ்னஸ் விமன் ஆகணும்ன்றது என்னோட ஆசை. அதுக்கு எனக்கு ஒரு சான்ஸும் கிடைச்சது, பட் ஐ மிஸ்ட் இட். என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு, பட் என்னால் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்க இல்லை நம்மளை மாதிரி இருக்கிற விமன்ஸ்க்கு நான் நிறைய சப்போர்ட் பண்ணணும். இன்னொரு ஏக்கம் என்னென்னா, எனக்கு படிக்கணும்னு ஆசை. நான் பிளஸ் டூ தான் முடிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு டிகிரி முடிக்கணும், அட்லீஸ்ட் ஒரு டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி முடிக்கணும்னு ரொம்ப ஆசை. 20 இயர்ஸ் கழிச்சு நான் இப்போ டிகிரி பண்ணிட்டு இருக்கேன். 1997 நான் வந்து என்னோட பிளஸ் டூ முடித்தேன். இப்போ 2017 திருப்பியும் பிகாம் அப்ளை பண்ணி இப்போ ஃபைனல் இயர், இந்த இயர் நான் ஃபைனல் இயர் பண்ணுறேன். என் பொண்ணு செகண்ட் இயர் போகிறா, நான் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ரொம்ப நாள் கனவு இப்போ நடந்துட்டுருக்கு. பட் இன்னொரு கனவு, என்னோட பெரிய கனவு, நான் நல்ல ஒரு பெரிய பிஸ்னஸ் விமன் ஆகணும். என்ன மாதிரி சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க விமன்ஸ், அவங்க எல்லாருக்கும் நிறைய சப்போர்ட் கொடுக்கணும், ஃபேமிலி சப்போர்ட் கொடுக்கணும், ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை.
1: தேங்க்யூ மேம். கனவுகள் வெறும் கனவுகளாக போயிடாதுன்றதுக்காக ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாகவே இருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. நீங்கள் சொல்லுங்கள் பத்மினி அம்மா, உங்களோட சிறு வயது கனவுகள் எல்லாம் என்னென்னு.
5: நாங்கள் ஒரு 4 பொண்ணு 1 பையன் எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அம்மா வந்து அந்த காலத்தில் அவங்க தாத்தா வந்து படிக்க விடலை, எஸ்எல்சி வரைக்கும் தான். அவங்க நல்ல மார்க் எடுத்தும் பெண்கள் போகக்கூடாது 144, அதில் அவங்க போகாதனால எனக்கு பிறக்க போகிற குழந்தை எல்லாம் அட்லீஸ்ட் டிகிரியாவது முடிக்கணுன்றதுல கருத்தாக இருந்து எங்கள் எல்லாரையும் டிகிரி படிக்க வச்சாங்க. அப்புறம் அந்த வேலைக்கு அனுப்புகிற ஸ்டேஜும் அவங்களுக்கு கிடையாது, பவர் இல்லை, அது ஒரு கட்டம், வேலைக்கு போகலாமா கூடாதாங்கிறது. ஸோ அவங்க அதுவும் பண்ணலை. அப்புறம் நான் அப் டு மேரேஜ் வரணும், அது வரைக்கும் என்ன பண்ணுறதுக்காக தான் நான் வந்து பிஎட்லாம் படித்து ஸ்கூலில் டீச்சராக போனது. ஸ்கூல் டீச்சர்னா ஓகே, மற்ற வேலைக்கெல்லாம் நாட் அலவுடு அந்த பீரியடில், சேஃபர் சைடு. அதனால அப்போது அந்த மாதிரி போய் போய் நானே செல்ஃப் மோட்டிவேட்டடாக போனதுனால தான் எனக்கு இருக்கிற தைரியத்துக்கு தான் நான் அப்புறம் ஆர்டிஓ லைனில் வந்து விமன்ஸ்லாம் அப்போ இப்போ மாதிரி ஷேர் ஆட்டோலாம் கிடையாது, ஒருத்தரும் வெளியிலலாம் போக முடியாது, ஹஸ்பண்டுக்கு தெரியாமலோ பிரதருக்கு தெரியாமலோ ஒரு ஜென்ஸுக்கு தெரியாமல் வெளியில் போயிட்டு வர முடியாது. இப்போ நினச்சோம்னா ஷேர் ஆட்டோவில் போகிறோம், எங்கே வேணால் போகிறோம், அவங்கெல்லாம் வரத்துக்குள்ள நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும், அந்த மாதிரி ஒரு தைரியம் அந்த இதெல்லாம் கிடையாதுனால நான் எல்லாருக்கும் வந்து டூ வீலர் சொல்லி கொடுத்தது. ஆக்சுவலி நான் என்னைக்கு கற்று முடிச்சேனோ அன்னிலேருந்து ஐ ஹவ் பிகம் த டீச்சர். எனக்கு வந்து ரோல் மாடல்லாம் கிடையாது, யார்கிட்டயோ நான் கத்துட்டேன், அதுலேருந்து நான் வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்து எவ்வளோ நிறைய ஹவுஸ் ஒய்ஃபு. ஒரு லேடி வந்து சொன்னாங்க, என் பையனை கொண்டு ஸ்கூலில் விடணும், பர்பஸ் கேட்பேன் எல்லாருமே, ஏதாவது ராங் பர்பஸ்னா நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன், ஸ்கூலில் கொண்டு விடணும், இது மாதிரி இருக்கு, அப்படி போகணும், என் தொழில் பண்ணணும், பூ மார்க்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு எவ்வளோ. ஒரு லேடி சொன்னாங்க, பாருங்க சரவணபவன் தோசையே நான் சாப்பிட்டதில்லை, நாங்கள் ஏன்னா நான் ட்ரீட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்க வைப்பேன் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக. டூ வீலரில் வந்து மெயின் ரோட் போகிறது வந்து ஒரு கிளாஸு, அந்த கிளாஸுக்கு வந்து நம்ப மாட்டாங்க, நான் ஓட்டுவேனான்னு கேட்பாங்க, நீங்கள் கீழே விழாமல் ஓட்டிட்டு வருவீங்க, தண்ணியில் ஆறு பின்னாடி நம்ம போகிறோம் ஓகே அப்படின்னு சொல்வேன். சாம்பிள் அப்படி போயிட்டு வரச்ச சரவணபவன் ரீச் பண்ணுறோம்னு சொல்வேன், ஏன்னா அவங்க டவுட் பட்டதுனால போயிட்டு ஒரு சின்ன ட்ரீட்டு. அப்போ அந்த லேடிஸ் நாங்கள் நான் சரவணபவன் நான் ஹோட்டல் தோசையே நான் பார்த்தது இல்லைன்னு போது ரொம்ப ஐ ஃபெல்ட். அப்போ லேடிஸ் எவ்வளோ பேக்கில் இருக்கும், இதெல்லாம் தான் இது மாதிரி இருக்கிறதுனால நான் எல்லா யார் யார் எங்கே கஷ்டப்பட்டாலும் எல்லாத்துலேயும் நான் டாமினேட்டரில். எங்கள் ஃபாதர் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் என்னை கொடுக்கறம்போது சொன்னது, இவன் வந்து ஜென்ஸ் மாதிரி தான் நான் வளர்க்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா, அந்த லேடி சொன்ன மாதிரி அவங்க அப்பாவோட அந்த இது வர மாதிரி அவர் வந்து என்னை ஜென்ஸாக பெற்றுக்கணும்னு நினச்சார் போல இருக்கு. அவரோட அந்த தாட்ஸ் எனக்கு இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி, எங்கனாலும் யாருனாலும் ஒருத்தர் ஹெல்ப்னா போயிடுவேன், மற்றதெல்லாம் பார்த்து யோசிக்கவே மாட்டேன். ஸோ எல்லாருமே எப்பவுமே வந்து போல்டாக இருக்கணுங்கிறது என்னோட ஒரு இது. படிப்பெல்லாம் அப்புறம் தான், படித்தாலும் சரி படிக்காட்டாலும் சரி போல்டாக இருக்கணும், இது என்னுடைய ரிக்வெஸ்ட். எல்லா லேடிஸும் அப்படி இருந்தா சேஃபர் நம்ம எல்லாம். ஓகேவா
1: கவிதா மேம், நீங்க சொல்லுங்க மேம், நீங்க சின்ன வயசுல இதுவா இருந்திருக்கலாம், இதுவா இருக்கணும் அதுவா இருக்கணும்னு நீங்க கனவுகள் கண்ட.
6: சின்ன வயசுல வந்து எனக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை.
1: அருமை மேம்,
6: ட்ரை பண்ணேன், எங்க அப்பா வந்து ஒத்துக்கல, அதனால இப்போ வந்து டீச்சர் ஆயிட்டேன். எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு, போலீஸா இருந்தா லா அண்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பேன், இப்போ டீச்சர் ஆகிறதுனால மேனர்ஸ் அண்ட் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்.
1: தட்ஸ் ஓ, நம்ம ஸ்டுடியோவில் ரெண்டு அமேசிங் டீச்சர்ஸ் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்
0: இன்னைக்கு. இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்ம ஒர்க்கிங் விமென்ஸ் கிட்ட ஹோம் மேக்கர்ஸோட லைஃப் ஸ்டைல் பற்றியும், ஹோம் மேக்கர்ஸ் கிட்ட ஒர்க்கிங் விமனோட லைஃப் ஸ்டைல் பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: பூனா மேம் நீங்கள் சொல்லுங்க.
3: ஓகே, நான் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், நம்ம ஒர்க்கிங் கம்ஃபர்டபுளாக இருக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் பண்ணுவோம், ரிலாக்ஸிங் டைம் கிடைக்கும் அந்த மாதிரி. பட் எந்த ஒரு யூஸ்மே நம்மளோட லைஃப்க்கு உண்டான ஒரு விஷயங்களை எதுவுமே செய்ய முடியாத மாதிரி இருந்தது. ஸோ அப்போ நான் திங்க் பண்ணது, என்னோட டூ வீலர் எனக்கு ஃபஸ்ட்டு ரைட் பண்ண தெரியும், அதுக்கப்புறமா தெரியாமல் இருந்தது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணேன் நான், ஹோம் மேக்கராக இருக்கும்போது சொன்னேன்.

0: நினச்சது சொல்கிறேன். ஸோ அப்போ போய் ஜாயின் பண்ணி டூ வீலர் ரைட் பண்ணி அதுக்கப்புறம் லைசன்ஸ்லாம் வாங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, ஸோ வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய நம்மளுக்கு டைம் கிடைக்கும், ஸ்பேஸ் நிறைய இருக்கும். ஏன்னா குழந்தைங்கள நம்ம அதோட தூங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் எதுவுமே இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற டைமிங் நம்மளுக்கு கிடைக்கும், நிறையவே இருக்கும். ஏன்னா காலையிலே எல்லா வேலையும் முடிச்சிடுவோம், அதுவுமே ஒன்றுமே பண்ண மாட்டோம் அதுக்கப்புறம். ஸோ டூ வீலர் ரைட் பண்ண கிளாஸஸ் போனேன். எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாமே வந்து ஹஸ்பண்டோட சப்போர்ட்டில் தான், ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கு அதே மாதிரி செகண்ட் டே பாப்பா வயிற்றில் இருக்கும்போது நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவங்க தான் படின்னு சொன்னாங்க. ஸோ யாருமே வேண்டாம், அதெல்லாம் பிஎட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு காஸ்ட்லி தான் இருக்கும். ஸோ அந்த டைம்லேயும் அவர் போய் படி பரவாயில்ல உனக்கு எதுவுமே இஷ்டமோ. ஸோ அப்போ பிஎட் படித்தேன். வீட்டில் இருந்துட்டு நம்ம என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத நம்ம நினைக்கணும். நம்மளால் என்னென்ன பண்ண முடியாது பண்ணணும்னு நினச்சிருப்போம், அதெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ. இப்போ எந்த ஒரு ஒய்ஃபுமே வீட்டில் இருந்தால் கூட நான் இதாக இருக்கணும், ஒன்றுமே இல்லை நம்ம வீட்டில் இருக்கோம், ஒன்றும் ட்ரெஸ்ஸிங் பண்ண வேண்டாம், ஒன்று இது பண்ண வேண்டாம் அப்படிலாம் நினைப்பாங்க. அப்படி இருக்க மாட்டேன், வீட்டில் இருந்தால் கூட நம்ம அழகாக இருக்கணும், நான் அழுதா கூட அழகா இருக்கணும் அப்படிதான் சொல்லுவேன் நான் எங்க ஹஸ்பண்ட். சோ அந்த மாதிரி நம்மளோட பிளஸ் எல்லாமே எடுத்துட்டே இருக்கணும் அப்படின்றத நினைச்சேன் நான். சோ பிஎட் முடிச்சேன். அதுக்கப்புறமாட்டி இப்ப ஒர்க்கிங் விமனா பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, நல்ல ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ், நம்மளால எல்லாமே பண்ண முடியும். நான் பாத்தீங்கன்னா அதான் நாலு பேர் நிக்கிறாங்க கூட்டமா இருக்காங்கன்னா அந்த இடத்துல நின்று பேச ரொம்ப ஷை, வெக்கப்படுறதுன்னு இல்லாம பயப்படுவேன். எங்கள் அப்பா அப்படிதான், கடைக்கு கூட அனுப்ப மாட்டாங்க, ஐயோ பொம்பளை பிள்ளை கடைக்கு அனுப்பாத அப்படின்னு சொல்லி வளர்த்தவர் தான். அதுக்கப்புறம் நான் கடைக்கு போக ஆரம்பிச்சுட்டு, ஏமா நீலாம் கடைக்கு போகிற அப்படின்னு வாங்கப்பா, கம்னு இருங்கப்பா வந்தாச்சு வெளியே வந்தாச்சு, இதுக்கப்புறம் அப்படியே விடுங்க என்ன அப்படின்ற மாதிரி நானாக தான். ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் மூலயமா ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அப்பா கிட்டலாம் வீட்டிலலாம் அம்மா அப்பா ஆஃப் சாரி சாரி சுடிதார் இவ்வளோதான் ட்ரெஸ்ஸிங், ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் தான் ஜீனு எல்லாமே போட ஆரம்பிச்சு. ஸோ ஹஸ்பண்டோட சப்போர்ட் எல்லாமே முடிஞ்சதுனால இப்போ ஒர்க்கிங் விமனாக ஆனதுக்கப்புறம் நிறைய செல்ஃப் மோட்டிவேட், நம்மளுக்குள்ளே உண்டான ஒரு திறமைகளையும் ஆகட்டும் என்னுடைய தைரியம் வளர்க்குறது. ஸோ இது என்னோடய குழந்தைங்களுக்கும் நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒர்க்கிங் விமன்ஸை பார்த்தா ஏன் ரெஸ்ட் எடுக்கிறாங்களே, இந்த ரெஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கலையேன்னு தோணும், ஆனால் ஒர்க்கிங் விமனாக அவங்க ஆனாங்கன்னா அதில் எவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வளரும். ஸோ அவங்க அதை பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை.
1: ரொம்ப அழகா ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் உங்க ஹஸ்பண்டை விட்டு கொடுக்காம உங்களோட பெர்ஸ்பெக்டிவ முன்னிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இங்க இருக்க இல்லத்தரசிகள்ல ஒரு அரசியா நம்ம சந்திராமா இருக்காங்க, நம்ம இப்ப அவங்க கிட்ட கேட்கலாம், சொல்லுங்கம்மா.
2: ஆக்சுவலா வந்து நான் 2 இயர்ஸ் பேக் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன், இப்பதான் நான் ஹோம் மேக்கரா இருக்கேன். அதனால எனக்கு ரெண்டோட இதுவும் தெரியும், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் என்ன ஒரு என்ன பண்ணுவாங்க, இல்ல வேலைக்கு போனா அந்த லேடி என்ன பண்ணுவாங்கன்றது ரெண்டுத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணுவேதான். இதில் எனக்கு தெரிஞ்சு நான் ரெண்டே லைனில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ அதில் மிஸ் பண்ணுறது, அவங்க பூனா மேம் சொன்ன மாதிரி மிஸ் பண்ணுறது அப்படின்னும் போது, ஒரு வேலைக்கு போகிற ஒரு லேடி என்ன மிஸ் பண்ணுவாங்கன்னா குழந்தைங்கள அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. என்ன தான் ஃபினான்ஷியலாகவும் என்ன தான் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் இம்ப்ரூவ் ஆனாலும் நம்ம குழந்தைங்க அப்படிங்கிறது நம்ம மூலியமாக உலகத்துக்கு வரவங்க, அவங்களோட எல்லா விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணுவோம். நான் மிஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க கூட இருக்க வேண்டிய நேரங்களில் நம்ம அவங்க கூட இல்லாமல் அதுக்கப்புறம் அவங்கள நம்ம இது பண்ணியும் பிரயோஜனம் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். எந்த அவங்களோட எந்த தவறுக்குமே நான் என்ன மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன், நான் என் ஹஸ்பண்டை கூட கொண்டு போக மாட்டேன். ஏன்னா நான் எப்போவுமே நான் அப்படி தான் என்னோடய இதை நான் சொல்கிறேன், இதுதான் கரெக்டுன்னு நான் சொல்ல வரல, என்னோடய தாட் நான் சொல்கிறேன். அதனால் நான் வேலைக்கு போகும்போது என் பசங்களை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவங்களுக்கு நான் செய்ய வேண்டியது இப்போது ஒன்றும் இல்லை, நான் சமையல் பண்ணுவேன், வீட்டு வேலை எல்லாமே செஞ்சுட்டு தான் போகுவேன், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இப்போ வந்து திடீர்னு என் பையன் வந்து கேட்பான், அம்மா எனக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடு அப்படின் போது என்னால் செஞ்சு கொடுக்க முடியுது. நான் அதே மாதிரி அவனோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், உட்காந்து பேசுவேன். நீங்கள் சொல்கிற மாதிரி குழந்தைங்க நம்மளோட கனெக்டிவிட்டிலே இருந்துக்கிட்டே இருக்கணும், அப்போ நம்மளோட எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கன்றத வச்சு தான் நம்ம அந்த குழந்தைங்களோட எவ்வளோ மிங்கிள் ஆகிறோங்கிறது எனக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி. அதெல்லாம் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஒரு விஷயம். ஹோம் இப்போ நான் வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஃபினான்ஷியலாக எனக்கு கொஞ்சம் நான் கஷ்டப்படுறேன், அதாவது வேலைக்கு போகும்போது இருந்த விஷயங்கள் நான் இப்போ மிஸ் பண்ணுறேன். ஃபினான்ஷியலாக பண விஷயம்னு வரும்போது நானும் போயிருந்தால் ஃபேமிலி கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குமே அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை தவிர எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. நான் ரொம்ப ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் இப்போது இந்த ஹோம் மேக்கராக இருக்கும்போது. அதே மாதிரி ஹோம் மேக்கர்னால் வந்து என்ன இருக்குது, அவங்க இவங்க சொன்ன மாதிரி இப்போ காலையில் போயிட்டாங்க, அவங்களுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஈஸியாக, அப்படி கிடையவே கிடையாது. அவங்களுக்கு வேலை இல்லை, வேலைங்கிறது வேறு, நீங்க வந்து காலையில சமைக்கிறதையும் துணி துவைக்கிறதையும் வீடு பெருக்கிறதையும் மட்டும்தான் வேலை நினைச்சிங்கன்னா அதுதான் வேலை. மற்றபடி அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒருவேளை உங்கள் ஹஸ்பண்ட் காலையில் போயிட்டு நைட்டு வருவராக இருந்தால் உங்களுக்கு தெரியாது. ஏன் ஹஸ்பண்ட் ஆட்டோ ஓட்டுறவர், அவர் காலையில் போனால் மதியானம் வருவார். அவர் வரும்போது நான் வீட்டில் இருந்து அவருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்தாலோ இல்லை அவரை நான் ரீஃப்ரெஷ் பண்ணாலோ அவருக்கு ஹாப்பியாக இருக்கும். அவர் வரும்போது நான் இல்லை அப்படின் போது அவரும் ஒரு இதுவாக ஃபீல் பண்ணுவார். அதே மாதிரி என் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நான் அவங்கள மேனேஜ் பண்ணுறேன். என் பையன் வேலைக்கு போகிறான், எனக்கு 22 வயசு பையன் இருக்கான். அவன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கான். அவன் வேலைக்கு போயிட்டு வீட்டில் இருக்கும்போது அவனை நான் கவனிக்கிறேன், அவனோட விஷயங்களை நான் பகிர்ந்துக்கிறேன். அவன் என்னோட எல்லா விஷயத்தையும் பேசுவான். இப்போ வந்த ரிலீஸ் ஆன படத்துலேருந்து எல்லா விஷயத்தையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இது எல்லாத்தையும் நான் அப்போ மிஸ் பண்ணியிருக்கேன். நான் காலையில் நான் பார்த்த வேலை வேறு, அது மாதிரி ஷிஃப்ட்டு வேலை, நைட் ஷிஃப்டெல்லாம் போயிடுவேன். நைட்டு குழந்தைங்களோட இருக்க மாட்டேன். குழந்தைங்கன்னா சின்ன குழந்தைங்க கிடையாது எனக்கு. இப்போ என் பையன் 9th படிக்கிறான், சின்னவன், பெரியவன் வேலைக்கு போகிறான். அந்த ஆனால் சின்ன குழந்தைங்க கிடையாது. ஆனால் நான் அப்போவும் மிஸ் பண்ணேன், அவங்களோட என்னால் டைம் பண்ணுவேன். இப்போ நான் இது பண்ணுறேன். அதனால் எனக்கு என்னவோ நான் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கிறதுல தான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது.
1: ரொம்ப அழகாக உங்களோட பாயிண்ட்டை பதிவு செஞ்சுருக்கீங்க சந்திராமா. சொல்லுங்கள் ஜெயம்மா, நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் எப்படி ஹோம் மேக்கர்ஸையும் ஒர்க்கிங் விமனையும் பார்க்குறீங்க?
3: லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் இல்லை ஹோம் மேக்கராக இருந்தாலும் அவங்களுக்கு ரெண்டு கண்ணு மாதிரின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களால ஃபேமிலியும் விட்டு கொடுக்க முடியாது, அவங்க ப்ரொஃபஷனையும் விட்டு கொடுக்க முடியாது. ஃபேமிலிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ ஈக்குவலாக வந்து அவங்க வந்து அவங்களுடைய அவங்களுடைய ஆம்பிஷனுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ ஜென்ஸ்க்கு ஒரே ரோல் தான், அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. பட் ஆனால் லேடிஸ்க்கு மட்டும்தான் ரெண்டு ரோல் இருக்குது. தே கேன் பிளே டூ ரோல்ஸ், மல்டி டேலண்டட். ஸோ அதனால் அவங்களால எல்லாத்துலேயுமே வர முடியும். எனக்கும் அப்படி தான், என்னோடய ஃபேமிலிக்கும் என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், லைக் ஃபினான்ஷியலி அண்ட் என்னால் வந்து ஃபிசிக்கல் அண்ட் மென்டலியாகவும் என்னோடய ஃபேமிலிக்கு என்னால் சப்போர்ட் பண்ண முடியுது. லைக் ஹோம் மேக்கராக நான் வீட்டில் இருக்கிற டைமில் என் குழந்தைங்க கூட நான் நினச்சா பேச முடியும். பிகாஸ் இப்போ எல்லாருக்கிட்டையுமே வந்து செல்ஃபோன்ஸ் இருக்குது, வீடியோ கால்ஸ் இருக்குது. ஸோ நான் மிஸ் பண்ணலை என் குழந்தைங்கள. நான் எப்போ வேணாலும் அவங்கக்கிட்ட பேச முடியும். அவங்களுக்கு ஒன்றுன்னா எனக்கு உடனே கால் பண்ணாலும் என்னால் ஓடி போக முடியும். பிகாஸ் ஐ டு ஹேவ் லைக் ஸோ அதனால் என்னால் ஓடி போக முடியும். அவங்க கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். மார்னிங் அவங்க எப்படி ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ போயிட்டு ஈவினிங் வராங்களோ சேம் வே நானும் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு போகிறேன். ஸோ அந்த மீன் டைமில் மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஐ எம் நாட் மிஸ்ஸிங் திம். ஸோ என்னால் ஃபேமிலிக்கும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது, பசங்க கூடயும், அதாவது நான் வேலைக்கும் என்னால் போக முடியுது, ஈக்குவலாக என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது. ஸோ ஐ எம் நாட் மிஸ்ஸிங் எனி திங். ஸோ எல்லா லேடிஸ்க்கும் அது பொருந்தும்னு சொல்ல மாட்டேன், முடிஞ்சால் பண்ண முடியும்.
1: ரொம்ப அருமையா வெல் பேலன்ஸ்டா பேசியிருக்காங்க. நம்ம இப்ப பத்மினி அம்மா கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கம்மா.
4: இங்க இருக்கிற லேடிஸ் எல்லாம் ஒரு மாதிரியா சொல்லிட்டாங்க. பட் என்னோட லைஃப் ஸ்டைல நான் பார்த்த வரைக்கும் பாதி பேருக்கு இந்த ஹஸ்பண்ட் சப்போர்ட் எல்லாம் கிடைக்கிறது இல்லை. பேத்தட்டிக் கண்டிஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் மீட் பண்ணியிருக்கேன். அதனாலதான் நான் டிரைவிங் சொல்லி கொடுக்கறதும் நான் சொல்லி கொடுத்த ஒன்னும் பெருசா அவங்க வந்துட போறது இல்லை. அதனாலதான் அந்த மாதிரி லேடிஸ் தான் என் கண்ணில் பட்டிருக்காங்க. இதுல இந்த மேடம் மட்டும் தான் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஹஸ்பண்ட். பாதி ஹஸ்பண்ட் வந்து அவங்கள நம்ம பிளேம் பண்ணல, அவங்களோட ஒர்க் லோட் அப்படி இருக்கும். வந்த உடனே டென்ஷன் ஆயிட்டு ஈஸி கிடையாதுமா. ஹஸ்பண்ட் டேக்கிள் பண்றது பெரிய விஷயம். அவங்க வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு எல்லாம் இருக்க மாட்டாங்க. வந்த உடனே நிறைய க்வெஸ்சன்ஸ் ஆடிட். இப்ப என்னோட ஹஸ்பண்ட் ஆடிட்னா ஆபீஸ்ல ஆடிட் பண்ற மாதிரி என்ன வந்து ஆடிட் பண்ணுவாரு. அப்ப நம்ம அந்த வீட்டுலதானே இருக்கேன்னா வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரு க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வரும். இப்ப நிறைய டிவி ப்ரோக்ராம்ல எல்லாம் கூட பாக்குற போது அப்படித்தான் சொல்றாங்க. ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு கதவு திறக்கிறதுல இருந்து அவங்களுக்கு பிரச்சனை. ஏன் நீ ஏந்து போய் தரேன், நானும் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்லாம் ஆர்கியூ பண்ணி பேசுற மாதிரி எல்லாம் போடுறாங்க. பாக்கிறதுக்கு ஜோக்கா தான் இருக்கு, ஆனா இது லைஃப், நம்ம அப்படி எடுக்க கூடாது. ஒரு டைம் லேடி பண்ணா ஒரு டைம் ஜென் பண்ணணும், இதுதான் என்னுடைய ஒரு இது. யாருக்கு வந்து வெளியில போற வேலை பிடிக்குமோ வெளியில போய் பண்ணணும், யாருக்கு வீட்டுல இருந்த வேலை பிடிக்குமோ அவங்க வீட்டுல பண்ணணும். இதுல மேல் ஃபீமேல் அந்த வித்தியாசம்லாம் இருக்கக்கூடாது, அப்பதான் லைஃப் நல்லபடியா போகும். அப்ப பசங்க என்ன ஆகும் தெரியுமா, இந்த காரல் எல்லாம் பார்த்த உடனே அவங்க வந்து அவங்க அப்பயே டிசைட் பண்ணுவாங்க. நான் நிறைய பேர் நான் பைக் சொல்லி கொடுத்த லேடிஸ்ல எல்லாம் என் பையனுக்கு இப்போ நான் 50 வயசா இருக்குது, நான் இப்ப கத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, நான் 60 வயசு லேடி வரைக்கும் கத்துக் கொடுத்துருக்கேன். ஸ்டாமினா மட்டும் தான் வேணும் அவங்களுக்கு, கிடின உடம்புல கிடினஸ் இல்லாம அந்த மாதிரி இல்லாம இருந்தா யார் வேணா நான் செலக்ட் பண்ணி சொல்லி கொடுத்துருவேன். என்னுடைய கோச்சிங் கிளாஸ் ஒன்லி 5 அப்பாயின்மெண்ட், அவ்வளவுதான். மத்த ஆர்டிஓல பண்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் என்கிட்ட கிடையாது. ஏன்னா இது எமர்ஜென்சியா எடுத்து நான் வந்து ஒவ்வொரு விமனம் சக்சஸ் ஆகணுன்ற மாதிரி பண்றதுனால எனக்கு ஒரு மெத்தட் வச்சிருக்கேன். அதனால வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ வந்து அந்த இது சில்லியா இருக்கு இந்த மாதிரி பேசுறதே, என்னன்னா நம்ம ஹோம் மேக்கர் நம்ம ஒர்க்கர் அப்படியே இருக்கக்கூடாது. அப்பதான் மத்ததெல்லாம் ஃபாரின பார்த்து கத்துக்கிறோம், இதை மாத்திரம் நம்ம இந்தியாவில இன்னும் அதே கல்ச்சர் போயிட்டு இருக்கு. அந்த லேடிக்கு இப்போ நல்லபடியா அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க, அந்த லேடிக்கு வீட்ல இருந்து வெளியே போக கூடாதுமா அப்படின்னு அவங்க டேடி சொல்ல போக அவங்க ஹஸ்பண்ட் அதை கோஆப்ரேட் பண்ணி சேம் லைன்லயே வந்துட்டாங்க. சனின்லா எல்லார் வீட்லயும் அப்படியா இருக்கு, என்ன நான் வீட்டுல உட்காந்து நீ வீட்டுல உட்காந்து என்ன கிழிக்கிறேன்ற மாதிரி ஒரு வேர்டெல்லாம் யூஸ் பண்றாங்க, பாவமா இருக்கு அதெல்லாம். அந்த அந்த கல்ச்சரே பேடா இருக்கு மொத்தத்துல. வந்து எஜுகேட்டடா இருந்தாலும் சரி அன்எஜுகேட்டடா இருந்தாலும் சரி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. எல்லாரும் மென்டாலிட்டி மாறணும், என்னை பொறுத்த வரைக்கும் மென்டாலிட்டி மாறணும். யாருக்கு எந்த வேலை செய்ய தெரியுமோ அந்த வேலையே செய்யணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஈவன் இப்ப பசங்க எல்லாம் அதுதான் அவங்க அப்பா மாதிரியே இருக்கான் என் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. லேடிஸை போய் கேட்டீங்கன்னா ஒரு மீட்டிங்ல அவங்க அப்பா மாதிரியே வரான், சாப்பிட்றான், டிவி பாக்குறான், தூங்குறான், அதான் பண்றான் அப்படின்னா அது அப்படி குழந்தைகளை கொண்டு போனேன்னா அவங்களுக்கு வரப்போற மிஸ்ஸஸ் தப்பா போயிடும். சோ நம்ம முதல்லயே தான் கிள்ளி எரிஞ்சு என்ன ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது எல்லாரும் எல்லாம் இப்ப பெட்ரோல் பங்க்ல போய் பாருங்க லேடிஸ் பெட்ரோல் போடுறாங்க. அப்போ என்ன அப்போ இன்னும் மேல ஏறி பெயிண்ட் எல்லாம் தான் அடிக்கல, அந்த லைனுக்கு தான் இன்னும் வரல. மற்றபடி இப்ப ஏரோப்ளேன் ஓட்டுறாங்க, ஹெலிகாப்டர் ஓட்டுறாங்க, ட்ரெயினும் ஓட்டிட்டாங்க, எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க லேடிஸ். படிச்சவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி எல்லாம் சரி. ஆனா இப்ப வந்து இப்ப பாத்தீங்கன்னா பிளஸ் டூ ரிசல்ட் கேர்ள்ஸ் தான் நிறைய மார்க். ஏன் அப்படி வருது? அப்ப இந்த ஜென்ஸுக்கு இடம் கொடுத்து இடம் கொடுத்து இடம் கொடுத்து சின்ன மதர்ன்றவங்க வந்து பொறுப்பா அந்த பையனுக்கு எல்லாம் இடம் கொடுக்க கூடாது. அவங்க கேர்ள் குழந்தை பாய் குழந்தைன்னு பாக்காமல கரெக்டா வளர்த்தாங்கன்னா எல்லாருமே நாட்டு யாருமே கரெக்ஷன் பண்ண தேவையே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா வந்து தமிழ்நாடு இந்தியா இது எல்லாம் மாறிடும். இதுதான் என்னுடைய சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன்.
1: ரியாலிட்டி அப்படியே பேசியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி மேம். சொல்லுங்க கவிதாமா, உங்களை அம்மான்னு கூப்பிடுறதா மேம்னு கூப்பிடுறதான்னு ஒரு கன்ஃபியூஷன்ல ரொம்ப நேரமா இருக்கேன். கண்டிப்பா சொல்லுங்க கவிதாமா, நீங்க எப்படி ஹோம் மேக்கர்ஸ் ஒர்க்கிங் விமனையும் பாக்குறீங்க, எது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க, உங்க கருத்தை ஷேர் பண்ணுங்க. சேம் சூப்பர்.
5: எல்லாரும் வேலை செய்யறோம், வெளியில போய் வேலை செய்யறோம், அவங்க உள்ள இருந்து வேலை செய்யறோம், அவ்வளவுதான். ஏன்னா நானும் ஹோம் மேக்கரா இருந்துட்டுதான் ஒர்க்கிங் விமனா ஆயிருக்கேன். நம்ம வீட்டுல இருந்து வேலை செய்யறோம், வீட்டுல வேலை பண்ணிட்டு வெளியிலயும் போய் வேலை செய்யறோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், வேற ஒன்னும் இல்ல. ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் எனக்கு தெரிஞ்சு. நான் ரெண்டு பேரும் ரெண்டு இதுமே நான் என்ஜாய் பண்ணிருக்கேன், ரெண்டு கேரக்டர் ரெண்டு ஆட்டிடியூடுமே நான் என்ஜாய் பண்ணிருக்கேன்.
1: பிரியங்கா என்ன ரொம்ப நேரமா சைலண்டா இருக்க? சரி உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன், உங்க அம்மா நீ என்னவா ஆகணும்னு நினைச்சாங்க?
2: இங்க இருக்க அம்மாங்கெல்லாம் பேசுனதுல என் வாய் அம்மான்னு ஆயிடுச்சு, அதனால வாயில இருந்து வார்த்தையே வரலன்னு தான் சொல்லணும். எங்க அம்மா என்னை ஒரு நல்ல மனுஷி ஆக்கணும்னு தான் நினைச்சாங்க, ஆனா அதையே எனக்கு தெரிஞ்சு நான் ஒழுங்கா பண்ணலன்னு நினைக்கிறேன்.
1: உங்ககிட்ட கேட்டேன் பாரு, நான் நம்ம சூப்பர் மாம்ஸ் கிட்டேயே கேக்குறேன். சொல்லுங்க சூப்பர் மாம்ஸ், உங்க பிள்ளைங்க ஃபியூச்சர்ல என்னவா ஆகணும்னு நீங்க கனவு காண்றீங்க, சொல்லுங்க பூனம்மா.
0: கனவுன்னு கிடையாது, இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து தன்னோட கனவை தன்னோட பிள்ளைங்க மேல திணிக்கிறாங்க. எல்லாருமே இப்போ நான் ஸ்போர்ட்ஸ்ல இது பண்ண முடியல, ஸோ ஸ்போர்ட்ஸ்ல போகணும். ஸோ நிறைய பாக்குறோம், எல்லா இடத்துலயுமே அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட பசங்களுக்கு நான் சொல்றது, படிப்பு தான் லைஃப். ஸோ படிச்சாதான் நீ என்னவா ஆக முடியுன்றத வந்து நிர்ணயிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அப்படி கொண்டு வந்துட்டாங்க, படிச்சா அதுக்கப்புறமாட்டு. இப்ப ஸ்போர்ட்ஸ் பீப்புள்ஸ் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஸ்போர்ட்ஸ் நல்லா இதாயிட்டேன், ஆனா என்னோட ஸ்டடிஸ் இதுதான், ஆனா கடைசியா அவங்க வைக்கிறது நான் படிக்க முடியல. இப்போ ஜெயலட்ச் மேம் சொல்லும் போதும், என்னால எல்லாமே நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் எல்லாமே பண்றாங்கல்ல, அவங்க பிசினஸ் போயிட்டாங்க, எல்லாம் பண்றாங்க, ஆனா படிக்கல. ஆனா அது ஒரு மனசுல ஒரு வருத்தமா இருக்கு. ஸோ அதனால அந்த அந்த லாஸ்ட் ஒரு இது வரக்க கூடாதுன்றதுனால என்னோட குழந்தைங்களுக்கு நான் சொல்றது, படிச்சு முடிக்கணும் பிளஸ் டூ, அதுக்கப்புறம் உன்னோட கெரியர், அது நீ என்ன சூஸ் பண்ணணும்னு உனக்கு ஒரு தாட். ஏன்னா வந்து இப்ப நம்ம சின்ன வயசுல நடக்கிற ஆம்பிஷன் வந்து பிளஸ் டூ முடிக்கும் போது மாறிடும். சின்ன குழந்தைகள் கேட்கும் போது நான் வந்து ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னு சொல்லுவாங்க, இல்ல டாக்டர் ஆகணும்னு சொல்லுவாங்க, ஆனா பிளஸ் டூ முடிக்கும் போது லாயருக்கு போகணுன்னுவாங்க, இன்ஜினியரிங், அப்படி டோட்டலா சேஞ்ச் ஆகும். ஸோ அவங்களோட தாட் தான், விருப்பம் அவங்களோட விருப்பம் தான். ஆனா இந்த படிப்பு இந்த பிளஸ் டூக்குள்ள அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், இப்ப என் பையனை பாத்தீங்கன்னா யோகா பிடிக்கும் அவனுக்கு, ஸ்விம்மிங், இதெல்லாம் நாங்க வந்து நாங்க போய் கொண்டு போய் சேர்க்கல, அவனாவே யோகா வேணும், ஸ்விம்மிங் வேணும், சைக்கிளிங் ரொம்ப நல்லா பண்ணுவோம். ஸோ இதுல நாங்க என்ன ஸ்டெப் எடுக்க முடியும்ன்றதுக்காக நான் கிளாஸஸ் சேர்த்து விட்டுருக்கேன். இதுல உனக்கு வேணுமா, ஓகே நீ போகலாம். பொண்ணு பாத்தீங்கன்னா சிலம்பம், சிலம்பம் கிளாஸ் அவளுக்கு பிடிக்கும், யோகா பிடிக்கும், ஸ்விம்மிங் பிடிக்கும், இதுல என்ன நல்லா பண்ண முடியுமோ, டான்சிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுல ரெண்டு கிளாஸஸ். ஸோ இது இவங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்குண்டான ஒரு கிளாஸஸ். ஏன்னா நான் சின்ன வயசுல எனக்கு ஸ்போர்ட்ஸ்னா அவ்வளவு இஷ்டம், ஆனா எங்க அப்பா அந்த மாதிரி கிளாஸஸ் கிடையாது அப்போ, அதனால எந்த ஒரு கிளாஸும் கிடையாது. ஆனா எனக்கு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் கோயட்டில் தான் படித்தேன். நான் ரொம்ப சப்பியாக இருப்பேன். அப்போ வந்து விளையாடுறதுக்கு ஷையாக ஃபீல் பண்ணிவிட்டு, ஐயோ பாய்ஸ் முன்னாடி எப்படி பால் போடுறது, பாய்ஸ் முன்னாடி எப்படி விளையாடுறதுன்னு இந்த தயக்கத்தை எல்லாத்தையும் வச்சு என்னால் வர முடியல. ஸோ இது என் பிள்ளைங்களுக்கு வரக்கூடாதுன்றதுனால அந்த கிளாஸஸ் நான் போட்டிருக்கேன். ஆனால் ப்ளஸ் டூக்கு அப்புறம் அவங்க தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயந்தான், அது என் பையன் வந்து யோகா கிளாஸ் நான் வச்சுட்டு நான் போயிடுறேன், எனக்கு யோகா கிளாஸ் நான் அந்தக்குண்டான ஸ்டடீஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் போகிறதுனாலும் ஓகே தான். எனக்கு ஒன்றும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணுன்ற ஒரு திணிப்பு கிடையவே கிடையாது. ஆனால் மார்க்கா வாங்கி பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ மார்க்னாலே எதுவுமே நாங்கள் இது பண்ணுறது கிடையாது பசங்களை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க திறமைக்குண்டான ஒரு வேலையை அவங்க பண்ணிக்கிறதுனால ஓகே. இல்லம்மா இப்போ நான் வந்து நர்சிங் படிக்கும் போது எங்க எப்படி எங்க அப்பா என்னால ஃபீஸ் கட்ட முடியலன்னு கூட்டிட்டு வந்தாங்க, இதை நான் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு தாட் மட்டும் வச்சுட்டே இருக்கேன். இல்லம்மா நான் கம்ப்யூட்டர்லாம் இது படிக்கணும் அப்படின்னும் போது ஓகேப்பா சரி ஓகே படி அப்படின்றத சொல்லணும்ன்ற ஒரு விஷயங்கள் எனக்கு இருக்கு. ஸோ அவங்களோட தாட்டு தான் அவங்களோட ஃபியூச்சர். எங்க அப்பா வந்து சின்ன வயசுல எனக்கு சொல்றது ரேங்க் கார்டு கொண்டு போய் நான் காமிச்சேன்னா உன் வாழ்க்கை உன் கையில, படிக்காதவர் எங்க அப்பா இது ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க, அடிச்சதே கிடையாது. எங்க அப்பா ரெண்டு பசங்க எனக்கு அண்ணா நான் மூணு பேருமே அடிச்சு வளர்க்கல எங்க அப்பா, இதுதான் சொல்லுவாங்க உன் வாழ்க்கை உன் கையிலம்மா. ஸோ எங்களுக்கு தோணிடும் ஓகே ஓகே நம்ம படிச்சாதான் நம்ம வாழ்க்கை, இதைதான் என் பசங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ திணிக்கல எந்த ஒரு விஷயமும் பண்ணல, அவங்க லைஃப் அவங்க கையில, நல்லா படிச்சா நல்ல லைஃப் இதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். பட் எந்த ஒரு இந்த டிகிரி பண்ணணும் அந்த டிகிரி பண்ணணுன்றது இது வரைக்கும் நான் சொல்லவே கிடையாது என் பசங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.
1: ஸோ உங்கள் கனவுகளை அவங்க மேலே திணிக்காமல் அவங்களுக்கு அத்தியாவசிய எஜுகேஷனை கொடுத்து அவங்க திறமைகளை கொண்டு வரணும்னு நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா. சொல்லுங்கள் சந்திராம்மா, நீங்கள் உங்கள் கருத்தை ஷேர் பண்ணிக்கலாம்.
2: இப்போ வந்து நான் இப்படியா இருந்தேன், என்னால் அப்படி ஆக முடியல, என் பையன் இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்கிறது வந்து செய்யாதீங்க அப்படிங்கிறது பொதுவாக இப்போ எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு கருத்து. ஆனால் எல்லாருமே இப்போ சொல்கிறாங்க நான் அப்படி நினச்சேன், நான் அப்படி செய்ய மாட்டேன், என் பிள்ளை எப்படி வேணால் ஆகட்டும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா 90% எனக்கு தெரிஞ்சு உண்மை கிடையாது. அவங்க மறைமுகமாக குழந்தைங்களா அந்த விஷயத்தில் திணிக்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்ய வைக்கிறதுக்கு மறைமுகமாக திணிக்கிறாங்க, அதுதான் உண்மை எனக்கு தெரிஞ்சது. நான் சொல்கிறேன் என்னோட கருத்தை தானே நீங்கள் சொல்ல சொல்லியிருக்கீங்க, அதனால்
1: கண்டிப்பாக கண்டிப்பாக
2: இதுதான் நடக்கிறது. நானும் அதே தான் சொல்லுவேன், இப்போ என் பையன் என்னவாகணும்னு நினைக்கிறாங்கிறத அவன் தான் டிசைட் பண்ணும், நான் டிசைட் பண்ணலை. பெரியவனும் அப்படி தான், அவனுக்கு எங்கள் அம்மா சித்தி தான் எனக்கு எங்கள் அம்மா மாதிரி எல்லாமே. என் பெரிய பையன் பிறந்தப்ப அவங்க ஜாதகம் பார்த்துட்டு சொன்னாங்களாம் அவன் பெரிய இன்ஜினியர் ஆகிடுவான் வெளிநாடெல்லாம் போவான் அப்படின்னு சொன்னாங்களாம். அது குழந்தைத்தனமாக தான் இருக்குது அது கேட்கும்போது, ஆனால் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஓ என் பையன் படித்து பெரிய இன்ஜினியர் ஆகிடுவான் அவன் வெளிநாடெல்லாம் போவான் அப்படின்னு ஒரு எப்படி அந்த கனவோடையே நான் அவனை படிக்க வச்சேன். அதே மாதிரி தான் அவன் படிக்கும்போதும் அவன் நல்லா படிப்பான், எந்த ஒரு இதுவும் நான் எப்படி கணக்கில் எப்படியோ அதே மாதிரி இருப்பான் அவனும். நாங்கள் படிக்கலை ஆனால் கம்மி படிப்பு தான், ஆனால் நான் கணக்குன்னா நான் ஃபஸ்ட்டு மார்க் வந்துடுவேன் ஸ்கூலில் கூட எப்போவுமே. அது மாதிரி அவனும் கணக்கில் நல்ல மார்க் எடுப்பான். ஒரு சம்மம் ஒரே ஒரு தடவை சின்ன குழந்தையில கூப்பிட்டு குறைச்சி ஒரு சம்மம் ஒரு தடவை சொன்னால் போதும் அப்படியே போடுவான். அந்த மாதிரி நல்லா டேலண்டாக இருந்தான், ஓ இப்படி தான் வருவான் போல இருக்கு அப்படின்னு நினச்சா அவன் டென்த்து முடித்தோன்னு என்ன சொன்னாமல், நான் ப்ளஸ் டூவே படிக்கலை, நான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது, நம்ம ஒரு மாதிரி நினச்சோம் இவன் ஒரு மாதிரி நினைக்கிறோம் ஓகே படிப்பா அப்படின்னு. அது முடிச்சு படித்து முடித்தோன்னே அவனுக்கு அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவன் பார்த்த வேலைக்கும் அவன் படித்த படிப்புக்கும் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ அவன் வேறு லைனில் ஒரு இடத்துல மேனேஜராக இருக்கான். ஆனால் அவன் இப்போ சொல்கிறான் நான் படித்ததுக்கும் இதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, மதமாக படித்தேன், அப்போ பசங்களாம் சொன்னதை வச்சு நான் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அது எனக்கு என்னன்னு புரியல. ஆனால் சின்னவன் இப்போ என் சின்ன பையன் பார்த்தீங்கன்னா 9th படிக்கிறான். படிப்பு அப்படிங்கிறதே நான் வந்து பசங்கக்கிட்ட திணிக்க மாட்டேன், மற்றவங்க மாதிரி நான் திணிக்க மாட்டேன். ஸ்கூல் விட்டு வந்தோடனே என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன படிக்கணும், இன்றைக்கி உட்காந்து இன்றைக்கி இந்த ஹோம்ஒர்க்கை பண்ணி முடித்தா தான் உனக்கு சாப்பாடு, இல்லை இதை முடிச்சாதான் வருவான், என்னப்பா ஸ்கூலில் ஓகேவா நல்லா இருந்ததா, நான் கேட்குற கேள்வியே தான், இன்றைக்கி நல்லா போச்சாப்பா ஜாலியாக இருந்ததா எப்படி போச்சு அப்படி தான் கேட்பேனே தவிர என்ன சொல்லி கொடுத்தாங்க என்ன பண்ணாங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த நம்மளோட எஜுகேஷன் முறை எனக்கு பிடிக்கல. என்னவோ அந்த குழந்தைங்க பிறந்து ஒரு 4 வயசு வரைக்கும் தான் அதுங்க சுதந்திரமாக இருக்கு. இப்போ 4 வயசு கூட இல்லைம்மா, 2.5 வயசு தான், 2.5 வயசு வரைக்கும் தான் அதுங்க பாடி ஜாலியாக பார்த்துக்கிட்டு எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்கா, அவளை பார்க்கும்போதே எனக்கு எவ்வளோ கவலை இருந்தாலும் தூக்கி போட்டுருவேன், மனசெல்லாம் பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கும். அவள் அப்படி இருப்பாள், துரு துரு துருத்துருன்னு இருப்பாள், அவ்வளோ சந்தோஷம். அந்த பார்க்கும்போதே உன் சந்தோஷம்லாம் இனி 1 மாதம்தான்மான்னு தோணும். ஏன்னா அவளை ப்ரீகேஜியில் போட்டாங்க, அவள் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டானா. இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னாம்மா கரெக்டாக அது ஒரு 22 வயசு 21 வயசு வரைக்கும் அதை அப்படியே ஒரு இதுக்குள்ளே சிறக்குள்ளே போட்டு பிடிச்சி பூட்டி வச்ச மாதிரி படித்து படிப்பு படிப்பு படிப்பு படிப்பு. அவங்க அம்மா அப்பாவும் அப்படி தான், அது என் தம்பி குழந்தை தான். அது மாதிரி தோணும். அதனால எனக்கு எனக்கு இந்த எஜுகேஷன் மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டடே இல்லை, விருப்பமும் கிடையாது. ஏன் அப்படி?

0: அவங்க அப்படிதான் படிக்கணும், படிச்சாதான் இவங்க சொன்னாங்க படிச்சாதான் லைஃப்ன்னு சொன்னாங்க இல்லைன்னு சொல்ல, அது மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க. படிப்பு மட்டுமே ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இல்லை, என்னோட தாட்டு. அவன் என்னவா ஆகணுங்கிறத அவன் தான் தீர்மானிக்கணும். அதே மாதிரி படிப்பால் மட்டும்தான் நம்ம இது, அவனுக்கு படிக்க பிடிக்கலன்னு வைங்களேன், என் பையனுக்கு படிக்க பிடிக்கல, எனக்கு புக்கை வச்சு படிக்க ஹோம் ஒர்க் பண்ணுறது பிடிக்கல, ஸ்கூல் போகிறது பிடிக்கலன்னு சொன்னால் நான் அவனோட கருத்துக்கு தான் நான் மதிப்பு கொடுப்பேனே தவிர அவனை கட்டாய சொல்லுவேன், இல்லைப்பா உனக்கு படிப்பு முக்கியம்ப்பா, இது படித்தாதான்ப்பா உன்னால் இது பண்ண முடியும், நான் அவனுக்கு சொல்லி கொடுப்பேன், சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது. அதையும் மீறி நான் அவனை திணிக்க மாட்டேன். அவனுக்கு படிப்பு பிடிக்கலன்னா பிடிக்க வேண்டாம், அது ஒன்றும் கட்டாயம் இல்லை. அவனுக்கு வாழ்க்கை, ஒரு மனுஷனுக்கு படிப்பு மட்டும்தான் வாழ்க்கைன்னு கிடையவே கிடையாது. அதே மாதிரி ஒரு மனுஷன் வாழ்க்கையில் முன்னாறணும்னா அதுக்கு படிப்பு மட்டும்தான் வேணுங்கிறதும் கிடையவே கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ தேச தலைவர்கள் எத்தனையோ பேர் சொல்லிக்கிற மாதிரி நம்ம தலை நிமிந்து பார்க்கக்கூடிய எத்தனையோ பேர் நிறைய சரியாக படித்தா படிக்காதவங்க தான், இங்கிலீஷ் பேச தெரியாதவங்க தான், எவ்வளோ இதாக இருக்காங்க. ஆனால் அவங்களாம் இன்னைக்கு நம்ம இப்படி பார்க்குற லெவலில் இருக்காங்க. அது மாதிரி கூட என் பையன் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அவன் படிப்புங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் அவன். நான் என்றைக்குமே அவனை கேட்க மாட்டேன், என்னப்பா எல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களே, எல்லாம் அப்படி படிக்கிறாங்களேப்பா, இவங்க இப்படி படிக்கிறாங்களே, நீ ஏன்ப்பா அப்படி படிக்கல அப்படின்னு நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா அது உன் லைஃப், இவங்க எங்க இவங்க அப்பா சொன்னாருன்னு சொன்ன மாதிரி தான் நான் என் பையனுக்கு சொல்லுவேன், உன் வாழ்க்கை உன் கையில், நீ என்னவா இருக்க போற, என்ன நான் எங்களை மாதிரி உங்க அப்பா மாதிரி என்ன மாதிரி நீ கஷ்டப்பட போறதுன்றது நீ தான் டிசைட் பண்ண போற. இல்லை நாளைக்கு நான் அப்படி இருக்க மாட்டேன், என் பிள்ளைங்களை நான் இப்படி வளர்க்க மாட்டேன், நான் என் பிள்ளைங்களை இன்னும் வேற லெவலில் வளர்ப்பேன் அப்படின்னு நீ முடிவு பண்ணா நீ தான் அதை சரி பண்ணிக்கணும். உனக்கு செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன், உன் ஜெனரேஷனுக்கு என்ன செய்யணுங்கிறத நீ தான் செய்யணும் அப்படிங்கிறத அதை மட்டும் சொல்லிக் கொடுப்பேன். என் பசங்களுக்கு க்ளீனாக சொல்லிக் கொடுப்பேன், கஷ்டம்னா என்ன, அந்த கஷ்டத்தை சரி பண்ணிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். அவ்வளோதானே தவிர அவங்க இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அதை படிக்கணும் இதை படிக்கணும் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி கனவு எனக்கு இருக்குது. என் பையன் நல்லா படித்து ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ அட்வொகேட்டாவோ வந்தால் எனக்கு பெருமை தான், நான் அதை வேணான்னு சொல்லிட போகிறதில்லை. ஆனால் அப்படித்தான் வரணும் அப்படிங்கிற எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையவே கிடையாது. ஒருவேளை எங்கள் வீட்டுக்கார் ஒரு ஆட்டோ ஓட்டுற மாதிரி அவனும் நாளைக்கு ஒரு ஆட்டோ தான் ஓட்டுறான் அப்படின்னா அவன் சந்தோஷமாக இருக்கானான்னு தான் நான் பார்ப்பனே தவிர அவன் இப்படி இருக்கானேன்னு நான் வருத்தப்படவே மாட்டேன். ஒரு அம்மாவா இதுதான் என்னோட தாட். தேங்க்யூமா,
1: ரொம்ப நன்றி மேம், ரொம்ப மாடஸ்டான பதில். ஆமாம், ரொம்ப மாடஸ்டாக இருந்துச்சு. சொல்லுங்க ஜெயா மேம், இப்போ போனா மேம் வந்து சொன்னாங்க நான் வந்துட்டு என் பிள்ளைங்க மேலே என் கனவுகளை திணிக்க மாட்டேன். அதே மாதிரி சந்திராமா சொன்னாங்க பொதுவாக எல்லாரும் மறைமுகமாக திணிக்கிறாங்க அவங்க பிள்ளைங்க மேலேன்னு. உங்கள் கருத்து என்ன இது மேலே?
2: இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ண நினைக்கிறேன் குழந்தைங்க கிட்ட.
1: ஓகே,
2: ஏன்னா நான் திணிக்கவும் இல்லை, என்ன அவங்க என்ன ஆசை, அவங்க என்னவாகணும்ன்ற ஆசையை கூட நான் அவங்க கிட்ட இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. என் குழந்தைங்க கிட்ட நீங்க இது ஆனீங்கன்னா எனக்கு சந்தோஷம், நீங்க இப்படி ஆகணும் அப்படின்னு கூட நான் என் குழந்தைங்க கிட்ட இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. எனக்கு அந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. எனக்கு தேவையில்லாம் அவங்க என்ன ஆகணுங்கிறத அவங்க ஆனாங்கன்னா போதும், அதுக்கு என்னால் சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் போதும். அவங்களோட லைஃப்பில் அவங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும், நான் இப்படி ஆகணும்னு, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணணுமே தவிர நான் இப்படி ஆகணும்னு ஆசைப்பட்டு நீ இப்படி ஆகுன்னு சொல்கிறதுக்கு பேர் அம்மா கிடையாது. நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுறியோ அதை நீ ஆகு, நான் உங்கூட இருக்கேன்னு சொல்கிறது தான் அம்மா. நான் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளோதான். நான் என் குழந்தைங்க கிட்ட நான் எதுவுமே இது வரைக்கும் சொன்னதே கிடையாது, இது வரைக்கும் சொன்னதே கிடையாது, இனிமேலும் சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த தாட்டே எனக்கு வேணான்றதுக்காக நான் சின்னதுல இருந்தே அப்படிதான், நான் இது வரைக்கும் என் குழந்தைங்க கிட்ட கூட நான் கேட்டது கிடையாது நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு. நான் இது வரைக்கும் என் பசங்க கிட்ட நான் கேட்டதே கிடையாது, நீ ஆகணுமா ஆகு, நான் சப்போர்ட் பண்ணுவேன், அதுதான் என்னோட கடமை, நான் அதை செய்வேன், அவ்வளவுதான்.
1: அவங்க பாதையில நீங்க போக விட்டு அவங்களுக்கு ஒரு தூண் மாதிரி நீங்க கூட இருப்பேன் அப்படி,
2: அவங்க பாதைக்கு நான் வழிகாட்டுவேன்,
1: ஒரு வழிகாட்டியா இருப்பேன்.
2: அவங்க பாதை இதுதான் நான் சொல்ல மாட்டேன்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா.
3: கவிதை கவிதை
1: கவிதைதான். சொல்லுங்க பத்மினியம்மா, இதுல உங்க கருத்து என்ன?
4: இதுல எப்படின்னா நான் மெட்ரிகுலேஷன் டீச்சரா ஒர்க் பண்ணதுனால எல்லா குழந்தையும் நான் ஸ்டடி பண்ணிருப்பேன்.
1: கண்டிப்பா
4: அந்த ஆங்கிள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினைப்பாங்க. இதுல பேரண்ட்ஸோட தலையீடே இருக்கக்கூடாது, ஆசிரியர் தலையீடும் இருக்கக்கூடாது. எல்லா பிள்ளைங்களுக்கும் பிரெயின் நிறையவே இருக்கும், ஏன்னா ஜீன் தான், அப்பா வழி தாத்தா வழி பாட்டி வழின்னு எல்லா பசங்களுக்கும் எல்லாம் இருக்கும். ஆனா படிப்புங்கறத அவங்க சொன்ன மாதிரி படிப்பு வேணும் வேணாங்கிறதா இல்ல, படிக்க வச்சுனா அதான் பேஸ் ஃபண்டமெண்டல். படிச்சுட்டு நீ என்ன வேணா ஓட்டு. இப்ப நான் வந்த ஆட்டோ மேன்னா அவர் ஐடி படிச்சிருக்காரு, வேலை கிடைக்கல ஆட்டோ ஓட்டுறாரு. சோ அப்படிதான் நம்ம எடுத்துக்கணுமே வழிய. அப்ப படிச்சதுனால தானே அவருக்கு ரூட் எல்லாம் தெரியுது. படிக்காத ஒருத்தருக்கு வந்து ஒரு ஈக்குவலா ஒரு கஸ்டமர் கொண்டு விடணும்னா அந்த லெவல்ல அவர் மூவ் பண்ணணும். சப்போஸ் நான் இங்கிலீஷ் பேசுறேன்னா அந்த ஆட்டோமேட்டுக்கும் கொஞ்சம் தெரியணும் இல்லையா. நம்ம தமிழ்நாடு மட்டும் சுத்தல, எங்க போனாலும் எல்லாத்திலயும் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எஜுகேஷன். எஜுகேஷன் மஸ்ட். சில பசங்களுக்கு இது எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கணும் அது போயிடலாமா, என் ஃப்ரெண்டு இது போயிடுறான் அது போயிடுறான் அப்படின்னு அவங்க பேசுவாங்கன்னா அவங்க கோட்டை விட்டுருவாங்க. என்ன எடுக்கணும்னே தெரியாது. நம்ம அதை அப்படியே தூரக்கேந்து வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணிட்டு கடைசியில எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற, டேடி என்ன பண்றாங்களோ அதை பண்ணு, பிடிக்குதா பாரு, அப்படி கொண்டு லைட்டா அவங்கள தட்டி கொண்டு போனோம் நம்ம. இப்ப என்னுடைய வீட்டுல எடுத்துட்டீங்கன்னா எங்க ஹஸ்பண்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னால அவர் வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனில இருந்தாரு. கம்பெனி விட்டு ஃபேமிலி டெவலப் ஆகுன்றதுக்காக பிரைவேட்டா பிராக்டிஸ், அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும். அப்பதான் நம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ற வேர்ல்டுன்றது தெரியணும். அப்ப அப்படி பண்ணும்போது நம்ம அப்பா மாதிரி படிக்கலையா அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்ட், நான் வெறும் பிகாம் தானே என் பொண்ணு சொன்னா. படிப்புக்கு முதல்ல நீ பிகாம் முடிச்சிட்டு ஃபண்டமெண்டல் பேசிக், இதுக்கப்புறம் இந்த பண்ண நான் பேசிக்கிட்டே இருக்கும்போதே அவளுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டேன், என் கடமையை நான் முடிச்சிட்டேன். இப்போ எங்க சனின்லா ஃபாரின் போறேன்னு சொல்றாரு. நான் சொன்ன அவர் ஃபாரின் போயிட்டு வரட்டும், நீ 2 வருஷம் இருந்து எம்காம் அண்ட் எம்பிஎம் முடியணும் அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். இப்ப எங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டோம். முதல்ல பேஸ் வந்து பிகாம், அவங்க அப்பாவோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணினா ஏர்னிங் எப்பவுமே ஏர்னிங் கெப்பாசிட்டி வந்த பிறகு எஜுகேஷன் கொஞ்சம் மட்டுப்படும். அதனால நாங்க விட்டு பிடிச்சிட்டோம். அப்ப அவளுக்கு அந்த தாட் வந்துருச்சு, நம்ம நம்மளும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ன்ற கேடர்ல வந்துட்டோம், நம்ம படிக்க வேண்டாம். மைண்ட் வந்து எப்ப வேணா எல்லாருக்கும் மாறுமா, மைண்ட் இஸ் அ டெவில்னு சொல்லுவாங்க. அதனால அது கரெக்டா கொண்டு போய் அதை வைக்கணும், நம்ம செட்ரேட் பண்ணணும். அப்போ இப்ப அந்த மாதிரி ஆனவுடனே இப்ப நான் போறேன்னா நீ போய் ஊரெல்லாம் சுத்தாத, முதல்ல வந்து அவர் போய் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்க வந்து உன் ஃபண்டமெண்டல் இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கோ. அவருக்கு ஈக்குவலா நீ போனோம், அவர் வந்து பிஎம்பிஏ நீ வெறும் பிகாம் தான். இப்ப நாங்க சொல்லி காட்டுறோம், சொல்லி காட்டுறது தப்பு கிடையாது. இப்ப வந்து மெச்சூர்டா எல்லாம் முடிச்சுக்கோ, நாங்க பே பண்றோம், நாங்க எல்லாம் பண்றோம், சப்போர்ட் பண்றோம். முடிச்சுட்டு அவரோட போனேன்னா அப்பதான் ஈக்குவலண்டா இருக்கும். ஃபாரின்ல போனா ஜாப் கிடைக்கணும்னா எஜுகேஷன் மஸ்ட் இல்லையா? இப்போ முதல்ல கல்யாணத்துக்கு எஜுகேஷன் மஸ்ட் இல்ல, அந்த லெவல்ல ஒரு டிகிரி போறோம், அது முடிச்சாச்சு. அப்படி இது மாதிரி அதனால குழந்தைகளுக்கு வந்து இது பொன் குழந்தைன்னு பார்க்க கூடாது. ஆம்பளை ஆம்பளை குழந்தைகள் எத்தனையோ பேர் தடுமாறதும் இருக்கு. நீ ஆம்பளையா பிறந்துட்டியடா, நீ குடும்பத்தை காப்பாத்தனமே ஃபர்ஸ்ட் எய்ட் அதுவும் பண்ணக்கூடாது. அவங்கள வந்து சொல்லி காமிச்சுட்டே இருந்த ரொம்ப நெகட்டிவ்ல போயிடும். அதனால அவங்களுக்கு எப்படி கொண்டு போனோம்னா, படிக்கிற வரைக்கும் படி, அந்த லைன் எது வரைக்கும் போறதோ போ, அதுக்கப்புறம் என்ன மாதிரி உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து எனி டைம் அது வரலாம் அவங்களுக்கு. நேத்தி வரைக்கும் டல்லா இருந்த டல்லடெட் வேலும் இன்னைக்கு நல்லா மாறலாம். அதனால அது வரைக்கும் டைம் கொடுத்து அவளுக்கு ஒரு நீ இப்ப படி பேர்லயா விடு, பிசினஸ் வச்சு கொடுக்கலாமா, பிசினஸ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு போலாம். அதனால வந்து இப்போ நான் தெரியாம தான் கேக்குறேன், எல்லா காலேஜ்லயும் பணம் கட்டுற பசங்க எல்லாமே இன்ஜினியர் ஆயிடுறாங்களா, எல்லாருமே டாக்டர் ஆயிடுறாங்களா, எதுவுமே ஆக முடியாத எத்தனையோ பேர் இருக்காங்க. சரி, எல்லா டாக்டருக்குமே கஸ்டமர் வந்துடுறாங்களா பேஷண்ட், சில டாக்டருக்கு தான் பேஷண்ட் செட் ஆறாங்க, சில வக்கீலுக்கு தான் கஸ்டமர் கிடைக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லா தொழிலும் எல்லா இடத்துலயும் கிளிக் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. நம்ம ரெண்டு விதத்திலயும் யோசிக்கணும். குழந்தைகளுக்கு இவ்வளவு பணத்தையும் கட்டிட்டு அந்த குழந்தைங்களால இப்ப எத்தனை பேர் வந்து இன்ஜினியரிங்ல படிச்ச குழந்தை எல்லாம் எங்க இருந்து இன்சூரன்ஸ் ஏஜென்டா இருக்காங்க. வேற ஜாப் கிடைக்கணும், 25,000 சம்பளம், ஏதோ ஒரு போஸ்ட் போட்டு கொடுத்துட்றாங்க. அதையும் கண் கூட பாக்கணும் நம்ம. அப்போ பெத்தவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் எல்லாமே நம்ம பாக்கணும். ஹார்ட் அண்ட் மணி வேஸ்ட் ஆகுறத நம்ம இது பண்ணாம பிசினஸ் பிடிச்சா பிசினஸ் வச்சு கொடுக்கலாம், படிக்கிறேன்னா படிக்க வைக்கலாம். அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, எந்த படிப்பு படிச்சா என்னன்னு தூரந்து தான் கைட் பண்ணணும், கிட்ட போய் போர்ஸ் பண்ணவே கூடாது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல அது பண்றாங்க, எதிர் வீட்டுல இந்த மாதிரி பண்றாங்க, அந்த மாதிரி ராங்காவும் கைட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பார்த்து கரெக்டா பண்ணனா எல்லாத்துலயுமே நம்ம சக்சஸ் ஆகலாம் லைஃப்ல.
5: ரொம்ப நன்றி அம்மா. கவிதா மேம், இப்ப வந்து பத்மினி அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி கனவுகளை வந்து பேரண்ட்ஸும் பிள்ளைங்க மேல திணிக்க கூடாது, டீச்சர்ஸும் திணிக்க கூடாது. நீங்க ஒரு டீச்சர் கம் மதர், நீங்க சொல்லுங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
6: அவங்க சொன்னது கரெக்ட் தான், நம்மளோட கனவுகள் நம்ம என்ன ஆகணும் அப்படின்றத குழந்தைங்க மேல திணிக்க கூடாது. நம்மளால ஆக முடியலையே. இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை, சின்ன வயசுல ஆக முடியல. அதுக்குன்னு என் பையனையோ பொண்ணையோ நீ போலீஸ் ஆகணும், நீ படிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் எல்லாமே வேற வேற, எல்லாமே யூனிக். ஆனா ஒரே ஒரு விஷயம், நம்ம பேசிக் ஃபவுண்டேஷன் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். நம்ம பெருசானதுக்கு அப்புறம் நீ அதுவாக இதுவாகன்றத விட ஃபவுண்டேஷனை சின்ன வயசுல நம்ம குழந்தை பெத்த உடனே அதுக்கு ஃபீட் பண்றோம். காலை நடக்கிறதுக்கு காலடி எடுத்து வைக்கிறோம், நடக்க கத்து கொடுக்கறோம், சாப்பிட கத்து கொடுக்கறோம், அந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாம் கத்து கொடுக்கறோம்ல குழந்தை பத்தி. அந்த மாதிரி ஸ்கூலிங் அப்படியே வரச்ச அந்த ஃபவுண்டேஷன், அஸ் எ டீச்சராவும் சொல்றேன் மதராவும் சொல்றேன், ஃபவுண்டேஷன் நம்ம வந்து கம்பல்சரி கொடுக்கணும். அவன் நம்ம சின்ன வயசுல அவன் படிக்கட்டும், என்ன வேணாலும் படிக்கட்டும்னு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப கஷ்டம். அதனால ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அவங்க பின்னாடி இருக்கணும். அந்த இடத்துல திணிப்பு இருக்கும், ஃபோர்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் விட்டுடணும். ஃபோர்ஸ் பண்ணணும், ஒரு ஸ்டேஜ்ல ஃபோர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் விட்டுடணும். சரிங்களா, படரசன் ஏஜ்ன்றாங்கல்ல, அது வரைக்கும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் விட்டுடணும். ஏன்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ணதோட இது இம்பேக்ட் அவங்க கிட்ட இருக்கும், ஆட்டோமேட்டிக்லி தே வில் லேர்ன். அப்போ அவங்களுக்கு தெரியும் ஃபியூச்சர்ல என்ன பண்ணணும்ட்டு. இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ.
1: நம்ம ரத்திகா உங்ககிட்ட இவ்வளவு நேரம் குழந்தைங்களோட எதிர்கால எதிர்பார்ப்புகளை பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப நான் உங்ககிட்ட இக்கால இக்கட்டுகள் பத்தி கேட்க போறேன். இப்பெல்லாம் குழந்தைங்க 2 வயசுலயே கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்றாங்க, 5 வயசுல யூடியூப் இருந்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்றாங்க, 7 வயசுல நமக்கு தெரியாத ஏதோ ஆப்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ண கத்துக்கிறாங்க, 10 வயசுல சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவா வச்சுக்கிறாங்க. இத பத்தி நீங்க சொல்லுங்கம்மா போனாமா.
7: ஆஸ் அ கேஜி டீச்சராக சொல்கிறேன், பேரண்ட்ஸோட மத்தியில் பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறது, மேம் நீங்கள் சொன்னால் தான் அவன் கேட்குறான். பேரண்ட் அவங்க பெற்று அவங்க வளர்த்து 3 வருஷம் அவங்கக்கிட்ட இருந்த குழந்தை, மேம் நீங்கள் சொன்னால் தான் அவன் கேட்குறான், நீங்கள் சொல்லுங்கள். அப்போ நாங்கள் கேட்குறது, ஓகே என்கிட்ட ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கான், ஸோ அந்த 8 hours இருக்கிறான் அப்படின்னும் போது நான் சொல்கிறத கேட்குறான். ஸோ நீங்கள் பெற்றவங்கன்ற பேரண்ட்டுன்ற முறையில் நீங்கள் சொல்கிறத அவன் கண்டிப்பாக கேட்டிருக்கணும். நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ஒரே குழந்தை அழறான், சாப்பிட்றது கிடையாது, உடனே கொடுத்துட்றது ஃபோனு. ஸோ இப்போ வர்ற ஜென்ரேஷன், நான் இப்போது கேஜிக்கு போய் 5 years ஆயிடுச்சு, ஃபஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க. 5 years நான் சொல்கிறேன், 5 years கரெக்டாக 5 years. அந்த ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, பேசுறது துரு துரு துருன்னு பேசுங்க. நம்ம இப்போ என்ன உன் பேர் என்ன கேட்டால் என்னை பார்த்து தான் சொல்லும், என் கண்ணை பார்த்து தான் பேசுவாங்க. ஆனால் இப்போ ஒரு ஐ அண்ட் கோஆர்டினேஷனே கிடையவே கிடையாது, ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் என்னை பார்த்து பேசுறது கிடையாது குழந்தைங்க, வர்ற குழந்தைங்க. ஸோ அந்த 1 year நாங்கள் கொடுக்க ட்ரைனிங்கில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம், பட் ஆனால் ஆஸ் அ பேரண்டாக கண்டிப்பாக எல்லாருக்கூடையும் எல்லார்கிட்டையும் ஒரு கடமை இருக்குது. அழுதானா குழந்தை சாப்பிட்லையா, ஒருவேளை சாப்பிடலாம் ஒன்றாகாது, சாப்பிட வேண்டாம். நீ அதை நம்ம விஷோன்னு தெரிஞ்சு தான் கொடுக்குறோம். இப்போ வர சாப்பாடே வந்து எல்லாமே விஷம்னு தெரிஞ்சு தான் கொடுக்குறோம், எல்லாம் அந்த மருந்து அதனால தான். ஆனால் அந்த சாப்பாடே சாப்பிட வைக்கிறதுக்கு நீங்கள் கையில் இன்னொரு விஷத்தையும் கொடுக்குறீங்க, அது வந்து மிகப்பெரிய தப்பு. கேஜியிலேயே இவ்வளோ ஒரு ப்ராப்ளம், ஒரு குழந்தை சாப்பிடுதுன்னா உடனே டிவி போட்டு அந்த கார்ட்டூன், நம்ம கார்ட்டூன் ஜஸ்ட் கார்ட்டூனை தான் பார்க்குறாங்க. ஓகே ஒரு பொம்மை படம் பார்த்துட்டு இருக்காங்க, பார்க்கட்டும். ஆனால் அந்த பொம்மை படத்தில் நம்ம உட்காந்து பார்த்துருக்கீங்களா பேரண்டா? ஆஸ் அ பேரண்டாக பார்த்தோம்னா அதில் பேரண்டாக திட்டுறான் அந்த குழந்தை, அது நிஞ்சாவா சாரி
1: சின்சாங்,
7: அவன் அம்மாவை அவ்வளோ கலாய்க்கிறானா, அது ஒரு காமெடியாக பசங்க சிரிக்குது. அப்பாவை திட்டுறான், ஆனால் அதில் ஒரு அஃபெக்ஷனில் காட்டுறாங்க, பட் அந்த ஒரு ஸ்லாங், அந்த ஒரு பேச்சு நிஞ்சான் ஏதோ வரும், அது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை அவ்வளோ பேசுது. இதெல்லாமே பசங்களோட 5 வயசுக்குள்ளே ஆஸ் அ டீச்சராக சொல்லிகிட்ருக்கேன், 5-6 years குழந்தைங்க அப்சர்வ் பண்ணுறது தான், நம்ம என்ன போடுறோமோ அவங்க மைண்டில் அதுதான். ஸோ அந்த வயசுக்குள்ள இந்த விஷயங்களெல்லாம் காட்டவே கூடாது. சாப்பிடல என் பேரண்ட் வந்து சொல்கிறாங்க, மேம் சாப்பிடல மேம், இந்த சிப்ஸ் பேக்கெட்டையாவது கொடுத்துருங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, இந்தாங்க மேடம் ஓடி வருவார் அப்படியே அழுது அழுவார் அவர், மேடம் மேடம் சாப்பிடல, இந்தாங்க இந்த சிப்ஸை கொடுத்துருங்க. சிப்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெட் சிப்ஸ், இதை சாப்பிட்றதுக்கு சாப்பிடவே வேண்டாம், சரிங்களா? ஸோ இந்த பேரண்ட் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் இருக்கணும். இதுக்கு என்னதில் ஆரம்பிச்சதுன்னா ஃபோன். இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கிட்ட ஃபோனே கொண்டு போகக்கூடாது, பிறந்த குழந்தை அந்த ஹாஸ்பிட்டலில் ஐயோ குழந்த ஃபோனில். ஆனால் இப்போது அடறத கேளு கேளு, ஊரில் இருக்கிற மாமா கிட்ட குழந்தை அடறத கேளுடா அப்படின்னு வச்சு காமிச்சிடுறது ரேஸ், அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது ஃபோட்டோஸ், செல்ஃபி, இங்கே பாரு குழந்தை, பிறந்த குழந்தை கூட நான் செல்ஃபி எடுத்துகிறேன் பாரு, இந்த பாரு நான் அனுப்பிச்சிடுறேன். ஸோ இதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். நான் நிறைய விஷயங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்குது. கேட்ஜஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் வைஸாக நீங்கள் சொன்னீங்க, பிரியங்கா சொன்னது வந்து ஏஜ் வைஸாக இதுக்குள்ளே இதுக்குள்ளே அப்படின்னு போகிறாங்க. ஸோ என் பையன் பார்த்து எங்கள் இப்போது ஃபாதர் அண்ட் மதர் ரெண்டு பேர்கிட்டையும் ரெஸ்பான்ஸ் இருக்கணும். எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னா, பரவாயில்ல ஒரு வாட்டி தானே அவன் கேட்குறான், ஒரே ஒரு வாட்டி அது விளையாட்டு அவன் கொடுத்துருவாண்டி, விளையாடிட்டு அவன் இந்த இப்போ லீவ் இல்லை அதனால கொடு அப்படின்றாரு. ஸோ இது பழக்கம் ஆரம்பிக்கும், ஏன்னா பிடிச்சு போயிடும். இந்த லீவில் இந்த 2 hours கொடுக்குறோம் நம்மன்னா அது அடுத்த நாள் கேட்குறான், அடுத்த நாள் கேட்குறான், அப்பா இல்லைன்னா கேட்குறான், எங்கிட்ட என்னோட மொபைலே தொடவே கூடாது, என்னோட விஷயங்கள் அதுதான், ஏன் மொபைல் நீ தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ இது கடைசியாக எல்லா விஷயத்துலையும் ஆப் அவனே ஓப்பன் பண்ணி லேப்டாப் கொண்டு கொடுத்தாரு. அது எதுக்குன்னா கீபோர்டு அவன் யூஸ் பண்ணுன்றதுக்காக, ஓகே லெட்டர்ஸ் அவன் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கொடுத்தாங்க. அவன் அந்த இன்டர்நெட்டை அவங்க கிடையவே கிடையாது, ஆனா என்னோட போன்ல என்னமோ வச்சு அந்த லேப்டாப் ஓபன் பண்ணி

0: பத்தி சொல்றேன். அது பாரு, அது வந்து அது அவங்க கூட பாட்டு பாடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. பிராங்கா பேசலாமா? இன்னஸ், இன்னஸ் காட்டுறாங்க. அந்த இன்னஸ் கூட அவ பாட்டு பாடுற மாதிரி இங்கிலீஷ் சாங் தான். பிள்ளைங்களுக்கு இப்ப எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் தெரியும். நான் என்ன சொன்னேன்னா, பாரு கேர்ள் லெவல்ல நம்ம யூஸ் பண்றது, ஸோ அதனால அவ பாட்டு பாடுறான். என் பொண்ணு திரும்பி பாக்குறேன், என்னம்மா இப்படி காட்டுறாங்கன்ற மாதிரி அவ பாத்துட்டா. உடனே நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம், ஒரு ஒரு பேரண்ட்டும் கட்டாயத்துல இருக்கிறோம். ஸோ எல்லாத்தையுமே ஃப்ராங்கா பேசணும், ஆனா சேஃப்டியா பேசணும். குழந்தைங்களோட வளர்ச்சியில கண்டிப்பா பேரண்டோட தாட் இருக்கு. ஓகே, நான் பேரண்ட் குழந்தைங்க ஸ்கூல்ல கொண்டு போய் கொடுத்துட்றேன், ஸ்கூல்ல டீச்சர்ஸ் தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கவே கூடாது. ரெண்டு பக்கமும் கை தட்டினாதான் ஓசை வரும். நான் எவ்வளவுதான் என் குழந்தைக்கு சொல்லி கொடுத்தாலும், வீட்டில் வந்தோன்னா ஹோம்ஒர்க்குன்னு ஏன் கொடுக்குறோன்னா, பேரண்ட் குழந்தை கூட உட்காரணும். உட்கார்ந்து சொல்லி கொடுக்கும் போதும் உட்கார்ந்து பேசும் போதும் தான் அந்த விஷயங்கள் வெளியே வரும். ஸோ 50% பேரண்ட்டுக்கும் 50% டீச்சர்ஸ்க்கும் கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிள் இருக்கு. அது ஃபாதர் அண்ட் மதருக்கும் இருக்கு. பேரண்ட்னா எல்லாருமே அம்மா தான். அம்மா உடனே அப்பா சொல்லுவார், பாரு எப்படி வளர்த்துருக்க பாரு குழந்தைய அப்படின்ற அந்த ஒரு தாட்டே இருக்கக்கூடாது. அப்பாவுக்கும் அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு, ஓகே அம்மா சொல்றத கேளு. அம்மாவுக்கு நீங்க மரியாதை கொடுக்கறதுல தான் இருக்குது குழந்தை மரியாதை கொடுக்கறது. ஸோ அம்மா சொல்றத கேளுன்றது ஒவ்வொரு ஃபாதரும் சொல்லித்தரணும். அம்மா சொல்றாளா வேண்டாங்க கொடுக்காதீங்க மொபைல்னா, ஃபாதர் அதை அவாய்ட் பண்ணணும். ஓகே அம்மாட்ட கேளு, அம்மா எப்போ தராலோ அப்போ வாங்கிக்கும் அப்படின்னும் போது அவனுக்கு அந்த அம்மாவோட ரெஸ்பான்ஸும் தெரியும், அந்த கேஜெட்ஸ்க்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டியும் தெரியும். ஓகே இப்படி தான் யூஸ் பண்ணும் போல இருக்குன்னு. ஸோ குழந்தைங்க கூடயே இருங்க கேஜஸ் இருக்கும்போது கொடுக்கும்போது. ஏன்னா அது கண்டிப்பான விஷயமா இருக்கு. எல்லா பேரண்ட்டுக்கும் ஐ ஆம் அம்பிள் ரிக்வெஸ்ட், ஐ எம் கிவிங் திஸ், தேங்க்யூ ஸோ மச்.
1: ஸோ ஒரு குழந்தை உட்கார வேண்டிய இந்த சேர்ல ஒரு கால் அப்பா, ஒரு கால் அம்மா, ஒரு கால் டீச்சர்னா இன்னொரு கால் சொசைட்டியா இருக்குல்ல, அப்படிதானே? ஓகேம்மா சந்திரம்மா, இப்போ நீங்க சொல்லுங்க, கேஜெட்ஸ் பிள்ளைங்க கையில இருக்கும்போது அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு?
2: இப்போ இருக்கிற எல்லா பிள்ளைங்க கையிலையும் அதான் இருக்குது. செல்ஃபோன் இல்லாத குழந்தைங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அப்படி தான் இருக்குது, இருக்கிற குழந்தைங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து குழந்தைங்களை மட்டும் குறை சொல்ல முடியாது. இவங்க சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, டீச்சர்ஸ் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் இதை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத வந்து தான் இது வரைக்கும் யாருமே யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. மாற்றுறதுக்கு வந்து நிறைய வழிமுறைகள் இல்லை இப்போதைக்கு, ஏன்னா அந்த மாதிரியான சமுதாயத்தில் நம்ம இருக்கோம். முதல்லாம் நம்மலாம் சின்ன குழந்தைங்களா, நாங்கள்லாம் சின்ன குழந்தைங்களா, நம்மளான்னு உங்களை சேர்க்க முடியாது. நீங்கள் சின்ன குழந்தை. இப்போ நாங்கள்லாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது எங்களுக்கு லீவு விட்டாலோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம், வெளியில் போய் விளையாடுவோம், குழந்தைங்களோட விளையாடுவோம். எங்களுக்கு அந்த பார்க்கு அது இதுனெல்லாம் இருக்கும், கண்ணாமூச்சி அப்படின்னாலாம் நிறைய ஆட்டங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு விளையாட்டுனா என்னன்னே தெரியாத மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்றுமே இல்லை. இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறேன், என் பையன் வெளியில் இருக்கான், அவன் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு செல்ஃபோன் கொடுமான் தான் கேட்குறான். வேற வழி இல்லை. குழந்தை என்ன பண்ணுவோம், 2 மணி நேரம் அது வெளியில் உட்காரணும் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இதை அவாய்ட் பண்ண முடியாத கட்டாயத்தில் இப்போ இருக்கிற இது இருக்குது. ஆனால் இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒன்றுமே பண்ண முடியலன்றதுனால ஏதாவது கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சம் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்களோட அந்த இதை கவனத்தை வேற எதுலையாவது திசை திருப்ப முடியுமான்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். டீச்சர்ஸு அவங்க செய்ய போகிறதில்ல, ஸ்கூலில் எந்த பசங்களும் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. அவங்களுக்கு அதுக்கு தக்க வேலை கொடுத்துட்றாங்க, வீட்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ முழுக்க முழுக்க வீட்டில் இருக்கிறவங்க அதுக்கு பொறுப்பாக இருக்கணும். அவங்களுக்கு அந்த டைமை வேறு எதில் செலவிட்டால் இன்ட்ரெஸ்ட் எதுலேயோ அதை தான் செய்ய முடியும். இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை வேறு எதில் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கலாம். கொஞ்ச நேரம் அவங்களோட வெளியில் போகலாம், வெளியில் கூட்டிகிட்டு போகலாம், வெளியில் போய் விளையாட்டு காட்டலாம், 4 பசங்களோட விளையாட விடலாம். சின்ன குழந்தைங்களா இருந்தால் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஹோம் ஒர்க் இருக்குது, அதை முடித்தோடனே அதுங்க குழந்தைங்க டயர்டாயிடுது, தூங்கிடுது, அவங்களால வேறு எதையும் செய்ய முடியறதில்லை. மற்றபடி லீவு டைம் பண்ணும்போது இவங்க சொந்த விருப்பு விருப்பெல்லாம் பார்க்காம அந்த குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவங்க இதை மாற்றிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ,
1: ரொம்ப நன்றி சந்திரம்மா. ஜெயாம்மா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ
3: எனக்கு பெரிய பிள்ளைங்க, அதனால் அவங்க காலேஜ் போகிறதுனால நான் என் பொண்ணுக்கு ஃபோன் யூஸ் பண்ணாதேன்னு சொல்ல முடியாது. அண்ட் என் பையன்கிட்ட மோஸ்ட்லி என் பையன் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டான். ஒய்? பிகாஸ் சின்னதுலேருந்து அவனை அப்படியே மூல் பண்ணியாச்சு. ஆனால் கஷ்டம், இந்த காலத்து பசங்களை வந்து கையில் ஃபோன் இல்லாமலையோ இல்லை வீடியோ கேம் இல்லாமலையோ இல்லை டிவி பார்க்காமலையோ நான் ஒரு வேலை செய்யுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எந்த குழந்தையுமே செய்யாது. அவங்களுக்கு பிளாங்காக உட்கார மட்டும்தான் தெரியுமே தவிர கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு வேலையை செய்யணும்னா எந்த குழந்தைங்களுக்குமே இப்போ வந்து செய்ய தெரியல, செய்யவும் அவங்களால வரல. ஏன்னா அதில் இவங்க இப்போ இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது, டீச்சர்ஸோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது, அண்ட் சொசைட்டியோட கான்ட்ரிபியூஷனும் இருக்குது. இதில் இல்லை மேஜர் பார்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் தான், ஏன்னா குழந்தைங்கன்னும் போது வீட்டில் தான் அதிக நேரம் இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களை வந்து நம்ம அது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை, அது

0: வேற விஷயம் நம்ம நிறைய இருக்குன்னு நம்ம அவங்களுக்கு ஃபீல் பண்ணிட்டோம்னாலே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதில் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தேவைப்படாது. அவங்களுக்கு அது வந்து கான்சென்ட்ரேட் அதில் போகாது. ஒரு டிராயிங்லேயோ, இப்போது பூனாமா சொன்ன மாதிரி அவங்க குழந்தைங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில், அதில் அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் போயிடும். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு குழந்தை சாப்பிடல அப்படின்னா உடனே கையில் எடுத்து ஃபோனை கொடுத்துட்றது, ஆனால் அதை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது, இல்லை டிவி ஆன் பண்ணிவிட்டு ஒரு கார்ட்டன் கொடுக்கறது, அதை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது. இது வந்து அந்த 3 வயசுக்குள்ளே அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற விஷயம். அந்த 3 வயசுக்குள்ளேயே நீ வரைஞ்சிட்டே இருமா, நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு எந்த அம்மா சொல்கிறோம்? இல்லை ஒரு ஒரு ஒரு பொம்மை எடுத்து போட்டு நீ இதுக்கிட்ட விளையாடிட்டே இரு, நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு எந்த அம்மா சொல்கிறோம்? கிடையாது. இப்போல்லாம் ஃபோனை கொடுக்குறோம், இல்லை டிவி ஆன் பண்ணுறோம், அப்போ தான் அந்த குழந்தை சாப்பிடவே செய்யுது. பேசிக் இப்போ குழந்தைங்கக்கிட்ட அந்த அந்த கேஜெட்ஸ் பற்றி அவங்க வந்து ஒரு அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் அம்மா, நம்ம தான் காரணம். நம்ம அதை பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஒரு சின்ன இன்ஸ்டன்ட் மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என் குழந்தை, என்னோடய ஃபஸ்ட்டு பொண்ணு, அவள் வந்து 2 இயர்ஸ் இருக்கும் போது அப்போ வந்து டிவியில எல்லாம் டோரா மட்டும்தான் இருந்தது, சுட்டி டிவியில். அது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தையில ரொம்ப பார்ப்பா. அதை பார்த்துட்டு தான் நானும் சாப்பாடு ஊட்டினேன். ஆனால் ஒரு ஸ்டேஜ் கொஞ்சம் ஒரு 6 மாதத்தில் நான் ஃபீல் பண்ணேன், இதை பார்த்தா தான் அவள் சாப்பிட்றான், இதை பார்க்கலன்னா அவள் சாப்பிட மாட்டேங்கிறான். ஸோ நான் அப்போ யோசிச்சது அதை அவள் பார்க்கக்கூடாது, ஆனால் அவள் சாப்பிட்ணும். அவளை தூக்கிட்டு கீழே போயிடுவேன், எங்கள் வீட்டு கீழே ரோட்டில் போய் ரோட்டில் நாய் காட்டுவேன், இது நாய், இது பூனை, இது மரம், இது செடி கொடி, அதெல்லாம் காமிச்சு அவளுக்கு சாப்பாடு ஊட்ட ஆரம்பித்தேன். அப்போ அவள் டிவி பார்க்குறத கட் பண்ணான். நம்ம தான் குழந்தைங்களை மாற்றணுமே தவிர குழந்தைங்க மாற மாட்டாங்க. நம்ம தான் அதுக்கு வழியை கண்டுபிடிக்கணும், குழந்தைங்களுக்கு வழி தெரியாது. ஸோ இதை அம்மாங்க ஃபஸ்ட்டு உணரணும். அப்பாங்க 1000 சொல்லுவாங்க, நீ கூட கொஞ்ச நேரம் கொடுங்க, அதுவும் பூனா அவங்க ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியாது குழந்தைங்க இதை இதனால் குழந்தைங்க வந்து எவ்வளோ அஃபெக்ட் ஆவாங்க, எவ்வளோ அடிக்ட் ஆவாங்கன்றது குழந்தைங்களுக்கு தெரியும், அப்பாங்களுக்கு தெரியாது. பட் அம்மாங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வேறு எதனா டைவர்ஷன் கொடுங்க, கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்க மாறிடுவாங்க. இதுதான் அவங்களுக்கு வேணுன்றது அவங்க டிசைட் பண்ணுறது இல்லை, நம்ம டிசைட் பண்ணுறது தான். ஸோ நம்ம நல்ல விஷயங்களை கொடுத்தோன்னா குழந்தைங்க நல்லதாகவே எடுத்துப்பாங்க. என் குழந்தை இப்போவும், என் 2 பசங்களுமே இப்போ கூட அந்த டிவியை பார்த்துட்டு சாப்பிட்றது, ஃபோனையும் நோண்டிகிட்டு இருக்கிறது இதெல்லாம் கிடையவே கிடையாது, தேவைக்கு யூஸ் பண்ணுவாங்க எதுவாக இருந்தாலும். ஸோ அதை நினச்சி நான் என் குழந்தைங்களை நினச்சி பெருமையாக தான் சொல்லிக்கணும். கொஞ்சம் இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா எல்லா அம்மாங்களுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணலான்னு நினைக்கிறேன் குழந்தைங்களை.
1: ரொம்ப அருமையான கருத்து மேம். பத்மினி அம்மா நீங்கள்
2: சொல்லுங்கள். இந்த 2 பேரண்ட்டு சொன்னதுலேயும் நான் வந்து இது ரெண்டுத்துலேயுமே அடிக்ட் ஆகாமல், எனக்கு ரொம்ப டிவி ப்ரோக்ராம் என்னன்னு தெரியாது. இப்போ கூட சொல்கிறாங்க கமல் சார் ஏதோ ப்ரோக்ராம் பண்ணுறாங்க பிக் பாஸ் அப்படின்னா என்னன்னு நான் கேட்பேன். ஏன்னா என் குழந்தைகளுக்காக நான் டிவி பார்க்கறது இல்லை, சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன்னா. இந்த டிவி வெறும முன்னாடி பிளாக் அண்ட் ஒயிட் இருந்த போது ஆன் ஆஃப் மட்டும்தான் இருக்கும், சில ப்ரோக்ராம் மட்டும்தான் வரும், ஒன்றுமே வராது. அந்த மாதிரி தான் வெறும சுவிட்ச் போடுவோம், இது பண்ணுவோம். இவங்க சொல்கிற மாதிரி, இந்த மேடம் சொன்ன மாதிரி, என் குழந்தைய நான் கீழே தான் கூட்டி போவேன், இடுப்பில் வச்சுட்டு ரோடு ரோடாக போவேன், பரவாயில்ல. இல்லை யார் வேணா என்ன வேணா நினச்சிக்கிட்டோம், நம்ம குழந்தை கரெக்டாக வரலாறணும் அவ்வளோதான். இந்தம்மா என்ன இவ்வளோ பெரிய வீடெல்லாம் விட்டுட்டு எங்கேயும் ரோடெல்லாம் போய் சோறு விட்டுது அப்படின்னு நினச்சா நினச்சிட்டு போட்டோம். அவள் இயற்கையை காமிச்சு நம்ம சாப்பாடு ஊட்டுறோம். அந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் அடமெண்ட் புத்தி வந்ததுன்னா அப்புறம் அதை மாற்றிக்கவே மாட்டாங்க. நிறைய பேரண்ட்டுக்கு, நானும் ஸ்கூல் டீச்சராக இருந்திருக்கேன்ற இதில் இவங்க மேடம் சொன்ன மாதிரி, என் பிள்ளைய ஏன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு சண்டைக்கு வர பேரண்ட்டெல்லாம் இருக்காங்க. நல்லது சொல்லிட்டோம்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவங்களை பார்த்தீங்கன்னா முதல்ல பேரண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணணும் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நிலமை. அப்புறம் வந்து நான் கொடுக்குறேன் காஸ்ட்லி ஃபோன், என்னோடது 20,000 ரூபா கொடுத்து நான் வாங்கியிருக்கேன், நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க. இப்போ வந்து இந்த குழந்தைங்களை எப்படி நம்ம பண்ணலாம்னாக்கா பழைய மாடல் ஃபோன் கொடுக்கலாம். இவங்க சொன்ன மாதிரி கம்யூனிகேஷனுக்கு தான் ஃபோனு, இப்போ பட்டன் டைப் ஃபோன் கொடுக்கலாம். அப்போ வந்து நான் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வரேன், வீட்லேருந்து ஸ்கூலுக்கு போகிறேன், அது சொல்லிக்கிறதுக்கு தான் அது. அப்போ நம்ம வந்து நிறைய அதில் ஃபியூச்சர்ஸ் இருக்க மாதிரி வாங்காமல் ஆர்டினரி மொபைல் என்ன இருக்கோ அதை குழந்தைகளுக்கு தரலாம். அப்புறம் நிறைய பேர் இதில் நம்ம சொல்லலாம், குழந்தைகள் வந்து அந்த ஃபோனை வந்து பாக்கெட்டில் வைக்கிற போது அந்த ரேஸ் போய் ஹார்ட்டுக்கு இதுவாகிடும், அதெல்லாம் முதல்ல சயின்ஸாக நம்ம சொல்லித்தரணும் குழந்தைங்களுக்கு. அதை சாப்பிடல இதெல்லாம் கிடையாது. குழந்தைகள் வந்து சாப்பிட்லேன்னு கவலையே படக்கூடாது பேரண்ட் முதல்ல, ஏன்னா ஒன்றும் ஆகாது. பசி எப்போ கரெக்டாக வருதோ சயின்ஸ் பிரகாரம் அப்போ தான் சாப்பிடணும். சும்மா ஐயோ 10 மணி ஆயிடுச்சு சாப்பிடவே இல்லை அப்படின்னு சும்மா அந்த மாதிரி மதர்லாம் சீன் போடுற மதர் தான் நான் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து எல்லா ஒரு இடத்துல இருக்கான், பர்ஸ் தொலைஞ்சு போயிடுத்து, எதுவுமே இல்லை, சாப்பாடு இல்லை, அப்போ அதை தாங்குற சக்தி எப்படி வரும்? நம்ம இந்த மாதிரிலாம் குழந்தைகள் கொஞ்சம் கரெக்டாக சொகுசாக வளர்க்குறதுன்றது வைக்கக்கூடாது. சொகுசாக இல்லாமல் இருந்தால் எல்லா இடத்துலையும் அவங்க பிழைச்சிப்பாங்க, எல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. அதனால் வந்து டெக்னிக்கல் வந்து ஒரே வேண்டி இருக்கு, அட் த சேம் டைம் ஆபத்தாகவும் இருக்கு. இப்ப இருக்கிற அஞ்சு அம்மாவும் இருக்கிற போது பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான், ரொம்ப டிவிலாம் இல்லை, அதனால எங்க குழந்தைங்களை நாங்க சூப்பரா வளர்த்துட்டோம். இப்ப வரப்போற ஜெனரேஷனுக்கு தான் இந்த இப்ப நாங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாம்
1: இந்த சவாலே,
2: சவாலே சமாளிக்கணுங்கிறது நாங்க சமாளிச்சாச்சு. இப்ப இருக்கிற போற எல்லா குழந்தைகளுக்கும் வந்து, சில குழந்தைகள் வந்து கரெக்டா அந்த நேரத்துக்கு தூக்கி போட்டு வேலையை பார்க்க போயிடுவாங்க, அது ஒன்னு ரெண்டு குழந்தைக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். மற்ற எல்லா குழந்தையும் ஈஸியா அந்த இந்த மாதிரி அடிக்டா இருந்தாங்கன்னா ஈஸியா அந்த குழந்தைய ஏமாத்தி சொத்தே வாங்கிடலாம். அத கையில கொடுத்தாச்சுன்னா வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாது இல்லையா, யார் வராங்க யார் போறாங்க, பெரியவங்களுக்கு அமிச்சோமா சின்னவங்க இருக்காங்களா, அம்மா யாரும் அடிச்சிட்டாங்களா, ஏதாவது திருட வந்துட்டானா, ஒண்ணுமே தெரியாம நிறைய வீட்டுல கிண்டல்லாம் அப்போ டிராமா எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க, திருட வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாங்க, டிவி பாத்துட்டு இருப்பாங்க. இன்னும் நிறைய மதர்ஸ் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அழுகை சீரியல் பாக்குறது நிறுத்தணும் வேலை நிறைய. அதனாலதான் நான் முதலேயே சொன்னேன், மதர்னா என்னமோ சீரியல் பாக்குறவங்க தான், மதர்னா என்னமோ ஒன்றும் தெரியாது. நிறைய வீட்டில் ஜென்ஸே ரொம்ப கமெண்ட் எல்லாம் பண்றாங்க. நான் டிரைவிங் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு சார் வந்து சொன்னாரு, அவங்க மிஸ்ஸஸ் அவளுக்கு பாலே காய்ச்ச தெரியாது, நீங்க அவங்களுக்கு டிரைவிங் சொல்லி தரீங்களோ அப்படின்ட்டு. இது எவ்வளோ ஒரு இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் பாருங்க, இதெல்லாம் ஜீர்ணிக்கலாம். நான் சொன்னேன் நீங்க போய் ஒரு அரை ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க, அதுக்குள்ளேயே இவங்க தயாராகிடுவாங்கன்னு நான் சொல்லிட்டேன். அப்ப தயார் பண்ணி கொடுத்துட்டேன். அதுதான் நான் சொல்ல வர்றது என்னன்னா, யாரையும் நெகட்டிவ்ல வைக்கக்கூடாது, பாசிட்டிவா தான் பார்க்கணும். இதே மாதிரி எலக்ட்ரானிக் இதெல்லாம் குழந்தைகிட்ட தூரம் வைக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வசதி இல்லாம இருக்கோ அந்த குழந்தை முதல்ல வருவான். நீங்க வேணா பார்க்கலாம், எந்த ஃபேமிலியில வேணாலும் யாருக்கெல்லாம் வசதி இல்லைங்கிறது வேற, அந்த வசதியை கொடுக்காம இருந்து பாருங்க, அந்த குழந்தை டாப்பரா வருவான். அது வந்து என்ன சொல்றது, கேட்டாவது போய் படிச்சுட்டு வந்து நோட்டு போய் படிச்சுட்டு வந்துருவான். அதுக்கு நம்ம தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஒரு பக்கம் பாட்டியே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, இரு என் பேரன் இப்ப டிவி பாக்குற நேரம்னு பிடிங்குவாங்க. அப்ப அந்த மதருக்கு எங்க இருக்கு உரிமை, ஃபாதர் ஒரு பக்கம் டாமினேட் பண்ணுவாரு, அதை என் பையனை நான் பாத்துக்கிறேன் எனக்கு எப்படி வளர்க்கணும்னு தெரியும் போப்போ. அப்போல்லாம் அப்ப அந்த மதர் எவ்வளவு தவுண்டு போவாங்க, அந்த மதர் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு ஹத்தாக இருந்தாங்க அப்படிங்கறத முதல்ல வெளி உலகத்துக்கு தெரியுமா, யாருக்குமே தெரியாது. ஒன்னு ரெண்டு ஹஸ்பண்ட் அமைஞ்ச அம்மாக்கள் மட்டும்தான் எல்லாத்துலயும் அம்மா சொன்ன அப்புறமா நான் விளையாடுமா அப்படின்னு சொல்றது எல்லாம், மொத்தப்படி யார் வீட்லயும் அது சான்ஸே கிடையாது. அதனால நம்ம தான் குழந்தையில இந்த வகையில ஹஸ்பண்டோட சண்டை போட்டாவது குழந்தைய வளர்க்கணும், சண்டை வந்து நல்லா பாசிட்டிவ் சண்டையா இருக்கும். இப்போ இந்த குழந்தைகளை ஆளாக்கணும்னு நம்ம அப்படிதான் பண்ண முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வசதி குறைச்சி தர முடியுமோ அவ்வளோக்கு அவங்களும் அவங்க மேலே வருவாங்க. படிப்புக்கு மட்டும், படிப்புக்கு கூட இந்த நான் பணம் கட்டுறேன் 30,000 ரூபா போய் படி அப்படின்னு பண்ணக்கூடாது. அவனுக்கு திறமை இருக்கா, அந்த பணம் நான் கொடுக்குறது அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, எல்லாமே அது அடக்கத்தில் இருக்கணும். அடக்கத்தில் இருக்கும்போது எல்லாமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே வரலாம். நம்ம அந்த காலத்தில் யாருமே யாரையும் எதுவும் பண்ணலை, அதனால தான் இப்போ அஞ்சு அம்மாக்களும் உங்கள் கூட உட்காந்து பேச முடியுது. அந்த ஒரு காம்படிஷன் வந்து நல்லதில் இருக்கணும். ஒருத்தர் இப்போ இருக்கிற பசங்க இவன் படிச்சு மேலே வந்துடுவான், பொறாமை ஜாஸ்தியாக இருக்கு, பொறாமை ஜெலசி இதெல்லாம் போகணும். முதல்ல எல்லாம் போனாதான் வந்து கரெக்டான ஒரு இது. நம்ம அப்பா அம்மா எல்லாம் எவ்வளோ சுபிட்சமாக இருந்தாங்க, பழைய காலத்தில் ஏன் அவங்க 100 இயர்ஸ் வாழ்ந்தாங்க, எலக்ட்ரானிக் இதுவே கனெக்டிவிட்டியே அவங்கள்ட்ட கிடையாது. இப்போ கூட நீ ஒரு என்னுடைய ஃபோன் எங்கேயாவது ரிப்பேருக்கு போயிருந்தேன்னா அப்பாட நிம்மதியாக இருக்கு, இன்னைக்கு ஃபோனே இல்லை, யாரும் ஃபோனே பண்ணல, தொந்தரவே பண்ணல. ஸோ தொந்தரவாக கூட நம்ம நினைக்கிறோம், ஒரு கம்யூனிகேஷனுக்கும் யூஸ் ஆகுது, அமைதியாக வாழறதுக்கு ஃபோன் இல்லாட்ட பரவாயில்ல, ஃபோன் இல்லாட்டா ஒன்றும் ஆகாது, வீட்டுக்கு போய் ஃபோன் எடுத்துக்கலாம். மிஸ் பண்ணிட்டேன் சில பேர் அப்படியே இது பண்ணி ஒரு வேற புது ஃபோன் வாங்கிடலாமா சிம் போட்டுடலாமாலாம் நினைப்பாங்க, தப்பு. ஃபோன் எவ்வளோக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது தான். அதுதான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம்.
1: ரொம்ப ஆழமுள்ள கருத்து தான் பத்மினி அம்மா. கவிதா மேம் நீங்கள் சொல்லுங்க.
3: என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வேணும் கேட்ஜெட்ஸ், எல்லாருக்கும் வேணும். நான் எங்கள் வீட்டில் வந்து டிவி இல்லை, 9 இயர்ஸ் ஆச்சு, என் பையனுக்கு 2 இயர்ஸ் இருக்கச்சு நாங்கள் எடுத்துட்டோம். அது பிகாஸ் அவன் எழுந்த உடனே வந்து கார்ட்டூனில் தான் உட்காருவான் டிவி முன்னாடி, அவனை இழுக்கணும், ப்ரெஷர் கொடுத்து ஃபோர்ஸ் பண்ணணும் எல்லாத்துக்கும். அப்போ யோசித்தோம், ஸோ இதை கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி எங்கள் ஹஸ்பண்ட் தான் ஐடியா சொன்னார், எடுத்துட்டோம். பட் டிவி எடுத்ததுக்கப்புறம் அப்படியே விட முடியாது நம்ம, அதுக்கு வந்து இப்போ ஃபோனு கம்ப்யூட்டர் வந்துடுது. ஸோ கம்ப்யூட்டர் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா, நமக்கு எப்போ தேவை என்ன தேவைன்னு நம்ம பார்த்துக்கலாம். டிவி வேற அது என்ன காட்டுறதோ அதை தான் பார்க்க முடியும். நம்மளால இருக்கும் ஆப்ஷன் இருக்கு, பட் தேர் இஸ் லிமிட்டட் ஒன்லி, அந்த லிமிட்டட் ஆப்ஷனுக்குள்ள தான் நம்ம பார்க்க முடியும். கம்ப்யூட்டர் வந்து நம்ம என்ன வேணாலும் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை பார்க்க முடியும். டிவி வந்து என்ன காட்டுறதோ அதை தான் பார்க்க முடியும் திரும்பி திரும்பி. அதனால் இப்போ வந்து என் பொண்ணு +2 முடிச்சிருக்கா, அவள் வந்து 3 இயர்ஸாக கிட்டத்தட்ட லேப்டாப் ஃபோன் மூலிமா அது ரெண்டும் தான் வச்சுட்டு இருப்பா ஆல்வேஸ். அவள் வந்து இப்போ 97 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணா +2. ஸோ வந்து கேட்ஜெட்ஸால தான் படிக்க மாட்டாங்க, உங்களுக்கு நல்ல ஹேபிட் வராது அப்படின்னு சொல்லக்கூடாது. பட் வி ஹாவ் டு ட்ரெயின் இன் எ கரெக்ட் வே. நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குழந்தை தூங்குறது அப்படின்னா நம்ம விட்டுற மாட்டோம், கரெக்டாக அந்த 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் தான் தூங்கணும், அதுக்குள்ளே எழுந்திருக்கணும் அப்படின்னு நம்ம எழுப்புறோம் இல்லையா, கடமை இல்லையா. அதே மாதிரி கேட்ஜெட்ஸ் கொடுங்க, டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க, 1 hour டெய்லியும் உனக்கு 2 hours டெய்லியும் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு பண்ணுங்க, எல்லாத்துக்கும் டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணுங்க. டைம் வச்சுருந்தீங்கன்னா டைம்லலாம் ஓடுறதே உலகமே, அதை வச்சு நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம், சேஃபாக யூஸ் பண்ணலாம்.
1: எல்லாத்தையும் அளவோட கொடுத்தா நல்லதுன்னு பதிவு பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லா உயிர்களையும் அதோட அம்மா தான் அன்போடையும் அரவணைப்போடையும் பார்த்துக்கும். நம்ம எவ்வளோ திட்டினாலும் வாழ்த்தளம் பண்ணாலும் நமக்காக நம்மளை மட்டுமே மனசில் வச்சுட்டு அந்த அன்பு குறையாமல் பார்த்துப்பாங்க நம்ம அம்மா. அம்மா நல்ல இன்ஸ்பிரேஷன் தாங்க. சொல்லுங்கள், அப்படி உங்கள் அம்மாவோட பேரண்டிங்கில் இருந்து இன்ஸ்பயர் ஆன விஷயங்கள் பற்றி நேயர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.
4: நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோடய ரெண்டு பேரண்ட்ஸுமே எங்கள் மூணு பேருமே அடித்ததில்லை, ரெண்டு அண்ணா நான். ஸோ மூணு பேருமே அடித்தே வளர்க்கல, இது மட்டும் தான் சொல்லுவாங்க, உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில். ஸோ இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்கிறது வந்து நாங்கள் யோசிச்சு பார்த்தோம். எனக்கு ஒரு சின்ன அதுக்கப்புறமாட்டு புரிகிற வயசில் எனக்கு புரிஞ்சுது, ஓகே நம்ம அப்பா அம்மா அடிக்கிறதுலையே. மற்ற பிள்ளைங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அடி கரண்டி தோசை கரண்டிலாம் பிஞ்சிடும் அவனுக்கு, கையில் ரத்தம் ஊற்றிட்டு வருவான். அந்த மாதிரிலாம் எங்கள் அப்பா அம்மா பண்ணது கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தது. இப்போ நான் ஆஸ் அ பேரண்டாக இருக்கும்போது நான் என் பசங்களை அடிப்பேன், அப்போ எங்கள் அப்பா அம்மா கேட்பாங்க நாங்கள் இந்த மாதிரி அடித்து உங்களை வளர்த்தோம் அப்படின்னு. ஆனால் ஜென்ரேஷன் கேப்பாக என்னன்னு தெரியல, அடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் நம்ம வாழ்கிறோன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்லி எவ்வளோ புரிய வச்சாலும் புரிய மாட்டேங்குது. ஆஸ் அ பேரண்டாக எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது அன்பு அரவணைப்பு, எப்படி லவ் அஃபெக்ஷன் காட்டின அன்பால் மாற்றலாம். அம்மா சொல்கிறது என்னது, கொலை பண்ணுறவங்கள கூட அன்பால் மாற்றலாம் அப்படின்னு எங்கள் அம்மாச்சு சும்மா ஏதாவது ஒரு விஷயத்துன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ லவ் அம்மா கிட்டேருந்து நான் இன்ஸ்பிரேஷன் ஆனது லவ், எப்படி லவ் பண்ணால் லவ் மூலயமா எவ்வளோ ஒரு கோவக்காரனை கூட மாற்றலாம் அப்படின்ற மாதிரி. அடுத்தது எங்கள் அப்பா கிட்டேருந்து அரவணைப்பு. படிக்கலை ஒன்றும், எங்கள் அப்பா டிரைவராக தான் இருந்தாங்க, ஆனால் நாங்கள் கேட்டது அத்தனையுமே கிடச்சிது. டிரைவர் தான், நான் வந்து சின்ன வயசில் 8th படிக்கும்போது டைமண்ட் மூக்குத்தி கேட்டேன், எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாங்க. டிரைவராக இருக்கும்போது அந்த டைமண்ட்றது அவ்வளோ பெரிய விஷயம், இப்போ யோசிக்கும் போது எனக்கு தெரியுது. ஸோ இது மாதிரி அப்பா வந்து ஓகே கிடைக்கணும் என் பசங்களுக்கு படிப்பு, எல்லாருக்கும் 2-2 degree இதெல்லாமே. ஸோ நம்ம படிக்கலைனாலும் என் பசங்களுக்கு படிக்க வைக்கணும், அந்த அரவணைப்பு. டைம் டேபிள் அவங்க சொன்னது வந்து இதுக்கெல்லாம் போடல, நாங்கள் டைம் டேபிள் போட்டு சாப்பாடு கேட்போம், இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு போது கொடுத்தாங்க எங்கள் அப்பா அம்மா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஓகே பசங்களை அன்பு மூலியமாக எப்படி வேணாலும் மாத்தலான்றத எங்க அப்பா கிட்ட இருந்தும் அம்மா கிட்ட இருந்தும் நான் கத்துக்கிட்டேன். Thank you so much.
5: Love is great னு சொல்றீங்க.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
6: நான் எங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்குது அப்படின்னு சொல்லிக்க போனா விட்டு கொடுத்து போறது. அது இப்போ நான் கூட பலமுறை எங்க அம்மாட்ட எங்க சித்தி கிட்ட எல்லாம் கோச்சுக்குவேன், ஏன்னா நாங்க கூட்டு குடும்பமா வளர்ந்துருக்கோம், கோச்சுக்குவேன் எப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க எங்களெல்லாம் அப்படின்ட்டு. ஆனா உள்ளுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்கும் அந்த விஷயம், விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்லுவாங்க. சின்னத்துலேருந்தே எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து எல்லா விஷயத்துலையும் விட்டு கொடுத்துடணும், பரவாயில்ல யார் என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நீ விட்டு கொடுத்துப்போ, நீ மன்னிச்சிரு அவங்கள அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லி தான் எங்களை வளர்த்தாங்க. அது என்னவோ இப்போது நம்ம ஏமாந்துட்டோமோன்னு சில நேரம் தோணும், நம்ம அந்த சுச்சுவேஷன் வரும்போது எனக்கு தோணும் ஏன் நம்ம விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னுலாம் தோணியிருக்கு. ஆனால் அது ஒரு அந்த மாதிரியான ஒரு பழக்கம் வந்து எவ்வளோ அருமையானது அப்படிங்கிறது அதை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு அது செய்யாதவங்களுக்கு அது ஒரு என்ன விஷயம் நீ ஏமாளி அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்மளை. ஆனால் அதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப அது ஒரு பயங்கரமான விஷயமா இருக்குது. அதுதான் எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். எங்கள் அம்மானா எனக்கு அம்மா மட்டும் இல்லை, எங்கள் நாங்கள் அதான் சொன்னேன் கூட்டு குடும்பம் வந்து எங்களுக்கு 2 சித்திங்க எங்கள் அம்மா, நாங்கள் குழந்தையிலேருந்து அந்த மாதிரி வளர்ந்தது தான். எங்கள் சின்ன சித்தி பெரிய சித்தி வீட்டில் தான் நாங்கள் வளர்ந்தோம், என்னை குளிப்பாட்டினதுலேருந்து எனக்கு குழந்தை பிறந்த வரைக்கும் அவங்க தான் எங்களை எல்லாமே வளர்த்தாங்க. அதனால் அம்மா மாதிரி ஈக்குவலாக அவங்களும் நிறைய இன்றைக்கும் என் ஃபேமிலியில் ஒரு டிஸ்கஷன் பண்ணோன்னா நான் எங்கள் ரெண்டு அம்மாங்கக்கிட்டேயும் தான் கேட்பேன், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நான் இன்ன வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன், ஏன்னா அவங்க ரூட் கரெக்டு அப்படின்றத நான் நினைக்கிறேன். அதனால் என்னோடய எல்லா ஃப்யூச்சருக்குண்டான ஃப்யூச்சர் ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு எல்லாத்துக்குமே அவங்க எனக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருந்திருக்காங்க. எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு பெஸ்ட்டான அம்மாஸ்ன்னு சொல்லலாம், அது மாதிரி யாருக்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
5: அப்போ உங்க வீட்டுல விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லைன்னு சொல்லி வளர்த்துருக்காங்க, கரெக்டா?
1: அருமையான கருத்துல
5: கரெக்டு தான். சொல்லுங்க ஜெயா அம்மா.
0: எங்க அம்மா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது தைரியம். ஏன்னா எங்க அம்மா மாதிரி ஒரு போல்டான விமனை நான் பார்த்ததே கிடையாது. எதுக்குமே அழமாட்டாங்க, எதுக்குமே ஃபீல் பண்ண மாட்டாங்க. வாட் எவர் ஹேப்பன்ஸ் லைஃப் ஹேஸ் டு கோ ஆன் அப்படின்னு சொல்கிற ஒரு போல்டான லேடி எங்கள் அம்மா. எனக்கும் அதே தான் சொல்லுவாங்க, என்ன நடந்தாலும் அழாத, எதுவாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணேன். மேரேஜ்க்கு முன்னாடியே நான் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். அப்போ கூட நைட் 9:00, 10:00, 12:00 வீட்டுக்கு வந்திருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கே போனாலும் பொம்பளை பிள்ளைங்க தைரியமாக வீட்டுக்கு வந்து சேரணும், எதுக்கும் பயப்படக்கூடாது, யாருக்கும் பயப்படக்கூடாது. நான் ஒர்க் பண்ண ஆஃபீஸில் எல்லாமே மோஸ்ட்லி ஜென்ஸாக தான் இருப்பாங்க, நான் மட்டும் தனியாக லேடியாக இருப்பேன். ஆனால் நான் பயப்படவே மாட்டேன், ஏன்னா அந்த போல்ட்னஸ் எங்கள் அம்மா கிட்டேருந்து எனக்கு வந்தது. அந்த போல்ட்னஸ் நான் என் பொண்ணுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட். ஆனால் ரொம்ப போல்டான லேடி எங்கள் அம்மா. இப்போவும் எங்கள் மாமியார் கூட சொல்லுவாங்க, அவளுக்கு என்ன, அவளுக்கு பயமே கிடையாது, எங்கே போனாலும் அவள் திரும்பி வந்துடுவா, எங்கே போனால் எந்த ஊருக்கு போனாலும் அவளால் திரும்பி வர முடியும், எவ்வளோ நேரம் ஆனாலும் அவள் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்னு எங்கள் மாமியார் கூட எனக்கு சொல்லுவாங்க. அந்த போல்ட்னஸ், அந்த தைரியம், குருட்டு நம்பிக்கைலாம் கிடையாது, ஆனால் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட், என்னால் எங்கே போனாலும் நானாக இருக்க முடியும், நானாக வீட்டுக்கு வர முடியும், நானாக இருப்பேன் அப்படின்னு ஒரு தைரியத்தை எனக்கு கொடுத்தது எங்கள் அம்மா. எங்கள் அம்மா மூலியமாக நான் பார்த்து கற்றுக்கிட்டது. இப்போவும் எங்கள் அம்மா அப்படி தான் இருக்காங்க. எங்கள் அம்மா அழுது நான் ரொம்ப ரேர் பார்த்தது. எங்கள் தாத்தா பாட்டி இறந்தப்போ பார்த்தேன் எங்கள் அம்மா அழுது, ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அழுது நான் பார்த்ததே இல்லை. நான் அழும்போது சொல்லுவாங்க, நான் அழறேனை பற்றி எப்படி நீ ஏன் அழுற அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எங்கள் அம்மா கிட்ட நான் கற்றுக்கிட்டது அந்த தைரியம், போல்ட்னஸ். என் பொண்ணுக்கு நான் அதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.
4: கண்டிப்பாக உங்கள் பொண்ணு உங்களை மாதிரி ரொம்ப தைரியமாக இருக்க வாழ்த்துறோம்.
1: சொல்லுங்க பார்த்தீங்க.
2: எங்கள் அம்மா எப்படின்னாக்கா, அந்த காலத்தில் அவ்வளோவா வெளியிலலாம் வரமாட்டாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு அந்த பெரியவங்க சொல்கிறத கேட்டு நடக்கிறது பழைய மெத்தடு தான் எல்லாமே. அவங்களுக்கு வேண்டியது படிப்பு தான், நம்ம மிஸ் பண்ண ஒன்று நம்ம பசங்க படிச்சிடணுன்ற அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் மட்டும் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் ஒன்றே ஒன்று, ஏதாவது ஒரு பக்கத்தில் வீட்டில் சண்டை, எதிர் வீட்டில் சண்டை, நம்ம சின்ன பசங்க தானே, நம்மளும் ஒரே எல்லாருமே கத்திக்கிட்டு போனோம்னா அந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்த வம்புக்கெல்லாம் போகக்கூடாது, வம்புக்கு போய் அனாவசியமாக மேல் மேலே பிரச்சனை பண்ணாமல் புத்திசாலிதனமாக இருக்கணுங்கிறது அவங்களுக்கு இது. படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணு, அது பெரியவங்க பார்த்துப்பாங்க, பெரியவங்க சண்டைனா பெரியவங்க பார்த்துப்பாங்க, நீங்கள் எதுலேயும் அதில் குறுக்கில் போக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து சைலண்டாக, சைலன்ஸ் தான் அவங்க, அப்போ லைப்ரரி மாதிரி நாலேஜ் மேலே தான் அவங்களுக்கு எப்போவுமே அந்த
1: இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும்.
2: அப்போ தான் நல்லது, நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு சைலண்டாக, அந்த பொண்ணு பாரு எப்படி படிக்கிறா, அந்த பொண்ணு பாரு எப்படி சைலண்டாக இருக்கா அப்படின்னு மற்றவங்க சொல்கிற மாதிரி இருக்கணும்ன்ற ஒரு இது மட்டும்தான் அவங்ககிட்டேருந்து எங்களுக்கு வந்தது.
5: அப்போ உங்க வீடு லைப்ரரி மாதிரி இருக்கும் மேம், ஃபுல் ஆஃப் நாலேஜ், அமைதியா.
2: அந்த லேடி சொன்ன மாதிரி அன்பு, அமைதி, இதெல்லாம் இருந்தாதான் வாழ்க்கை. அதெல்லாம் இல்லைன்னு
5: வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா
2: ஒரு சாப்பாடு வைக்கும் போது கூட அதை விட வச்சிங்கன்னா அந்த சாப்பாடு உடம்புல ஒட்டும். இல்லாட்டி வந்து சாப்பாடு சும்மா டைம் டேபிள் பிரகாரம் லஞ்ச் டைம் வந்துருச்சா பாரு கடிகாரத்துல அப்படி சொல்லி சாப்பிடறது எல்லாம் வேஸ்ட். அதனாலதான் அவங்க எல்லாம் ஆரோக்கியமா இருந்தாங்க அந்த நேரத்துல. அவங்க இப்போ எங்க ஹஸ்பண்ட்ல கூட அவருக்கு இப்ப எங்க மாமியார் சொல்லுவாங்க, அவனுக்கு தெரியும் எப்ப சாப்பிடணும்னு, அப்ப கொண்டு போய் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம போய் கேட்க கூடாது யாரையும், அவங்க அவங்களுக்கு எப்ப தேவையோ எது தேவையோ கரெக்டா இருந்து பார்த்து அந்த நேரத்துல செய்யணும். அந்த டைமிங்ஸ் ரொம்ப முக்கியம், அவ்வளவுதான். அது வந்து கடிகார டைம் இல்ல, அவங்க அவங்களோட டைமிங்ஸ்ன்றது இதுல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
1: ரொம்ப நன்றி மா. கவிதாமா நீங்க சொல்லுங்க.
3: நான் வந்து எங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு ஒர்க்கிங் கரேஜ், அதாவது எங்க அம்மா எனக்கு வந்து 46, நான் எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்க அம்மா வேலைக்கு போறாங்க அந்த காலத்துல, இது வெரி ரேர். அவங்க வந்து 51 கிளாத்திங் கார்மெண்ட்ஸ் கம்பெனின்னு அந்த காலத்தில் வந்து துணி எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதை வச்சு தான் இப்போ 100,000 ஃபேக்ட்ரிஸ் வந்தது. பட் த ஃபஸ்ட்டு அந்த கம்பெனி தான், அங்கே வந்து எங்கள் அம்மா வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து எப்படி இருந்து ஹெல்ப்பராக இருந்து எப்படி போனாங்கன்னு தெரியாது, சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல். பட் அந்த காலத்துலேயே அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க, அதோட இது வந்து எனக்கு இருக்குது, என்னுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ நான் என்ன வேலை கொடுத்தாலும் டக்குன்னு பண்ணிடுவேனா, அது எங்கள் அம்மா கிட்டேருந்து வந்தது. அண்ட் எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க டைப்பு, அவருக்கு இப்போ 68-70 ஆக போகிறது, விஆர்எஸ் வாங்கி திருப்பியும் வேலை பண்ணிட்டுருக்காரு. அவர் வந்து ஒரு இடத்துல சும்மா இருக்கவே மாட்டார், வீட்டில் உட்கார மாட்டார், சும்மா எதையானு எடுத்து தொடச்சி வச்சு போய் தான் பண்ணிகிட்டே இருப்பார். அதே மாதிரி நானும் பண்ணுவேன். ஸோ ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் எனக்கு இந்த.
1: ரொம்ப நன்றி மேம். உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு கேட்டேன். எங்களுக்கு நீங்கள் எல்லாம் இத்தனை அம்மாக்கள் சொன்னது எங்களுக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இப்போது சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அப்பா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, சில வீட்டில் அம்மா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ உங்கள் வீட்டில் ஆஸ் அ பேரண்ட்ஸ் நீங்கள் சொல்லணும், நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் ஸ்ட்ரிக்டான்னு.
7: ஆக்சுவலாக எங்கள் ஹஸ்பண்ட் சின்ன வயசுன்னு சொல்லுவாங்க, அதை ஹஸ்பண்ட் சொல்கிறது எனக்கு அப்பா கிடையாது.
4: ஸோ நீ அம்மா கிட்டேருந்து அரவணைப்பு அவருக்கு கிடைக்கல, நீ தான்

0: எல்லா அன்பையும் இந்த படத்துல எல்லாம் வர்ற மாதிரி அம்மாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் ஓவர் செல்லும். அப்ப என்ன ஆயிடுச்சு, சரி ஓகே அவர் சொன்னதை நான் கேட்டுட்டு இருந்தேன், நான் ரொம்ப அன்பா இருந்தேன், ரொம்ப இதா இருந்தேன், அவரும் அதுக்கு மேல அன்பா இருந்தாங்க. ஸோ கண்டிப்புன்றது மிஸ் ஆச்சு. அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சின்ன குழந்தையில அது ஓகே, 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஓகே நம்மளுக்கு நல்லா இருக்கும், அது நம்ம ரொம்ப அன்பா பார்த்துப்போம், எல்லாம் கேட்கறதெல்லாம் வாங்கி தருவோம், குழந்தைய வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கூட ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடான ஹாஸ்பிட்டல் அப்படிதான் போடுவோம். ஸோ அதனால கொஞ்சம் செல்லுன்றதுனால. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் சொல்ல ஆரம்பித்தேன், வேண்டாங்க இது தப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பு என்கிட்டருந்து இருக்கட்டும், செல்லம் நீங்கள் கொடுங்க. ஏன்னா அவரால் கண்டிக்க முடியல, கண்டிப்புனா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் இருக்குது. நல்லா அடிப்பாங்க, அடித்த அந்த செகண்டே வந்து ஓகே ஓகே சரி வா நம்ம போகலாம் எங்கன்னா வெளியே போகலாம் போய் வாங்கி கொடுத்துருவாங்க. இதில் வந்து கண்டிப்பாக மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதுலேருந்து நான் சொல்ல ஆரம்பிச்சது ஓகே நான் கெட்ட அம்மாவா, நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த என்னது சினிமாவில் வர அம்மா மாதிரி இல்லைனா கூட பரவாயில்ல, நான் கண்டிப்போடு இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் இது வரைக்கும் நான் கொஞ்சம் ஓவர் கண்டிப்பாக இருப்பேன் என்னோடய குழந்தைங்கிட்ட, அவர் கொஞ்சம் செல்லமாக இருப்பாங்க. அவர் கண்டிப்பாக இருக்கும்போது எப்பயுமே ஒரு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன், அப்பா கண்டிக்கும் போது அம்மா தலையிட்டு அது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது, எங்கே கண்டிக்கிறீங்க இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கம்முன்னு இருந்துட்டு அதுக்கப்புறம் சொல்லணும், அப்பா பாரு நம்ம நல்லது தான் சொன்னாங்க, ஸோ கேட்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் கொடுங்க. ஏன்னா அம்மா திட்டும் போது அப்பா அப்படி நடுவில் வரக்கூடாது, இது ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்கணும். ஏன்னா அம்மா கண்டிக்கும் போது அப்பா வந்துட்டு இது கண்டிக்காத இது ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னும் போது குழந்தைக்கு தழுவி விட்டுரும், ஓகே அப்பா இருக்காரு எனக்கு சப்போர்ட்டிவாக. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைகிட்ட புரிய வைக்கிறது, அப்பாவுக்கு உண்டான ரெஸ்பெக்டை நம்ம காப்பாற்றுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் எடுத்துட்டா நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.
1: தேங்க்யூ மேம். சந்திராமா நீங்கள் சொல்லுங்கள்.
2: வீட்டில் நான் தான் கண்டிப்பாக இருப்பேன், அவர் ரொம்ப செல்லமாக தான் இருப்பார் குழந்தைங்கக்கிட்ட. கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரிக்ட்டுனா பசங்கக்கிட்ட இந்த கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க தான் பதில் சொல்லணும், ஆக்சுவலாக இது நாங்கள் சொல்லக்கூடாது. ஆனால் எனக்கு அப்படி தோணும், நான் தான் கண்டிப்பாக இருப்பேன். ஆனால் பசங்க என்கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, கண்டிக்கிறவங்கக்கிட்ட க்ளோஸாக இருப்பாங்களான்றது தெரியாது இல்லையா. அதனால் கண்டிப்பு அப்படின்னு சொன்னால் நான் எப்போவுமே ஒரு என்னவோ ஒரு ஸ்ட்ரிக்டாக எல்லா விஷயத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் அப்படி வளர்ந்தேன், நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, எங்கள் அம்மா அப்படி தான், எங்களை வளர்த்த விதம் அப்படி தான், எல்லாத்துக்கும் ரூல்ஸ் இருக்கும். இன்னொரு பையன் அடிச்சுட்டு வந்துட்டேன்னா அது எப்படி என் பையனை நீ அடிக்கலான்னு நான் சண்டைக்கு போக மாட்டேன். நான் என் பையன்கிட்ட என்ன கேட்பேன்னா அவன் அடிச்சிட்டானாப்பா, ஏதோ தெரியாமல் அடிச்சிருப்பான், உன்னை வேணும்னு அடிச்சிருப்பானா, சரி விட்டுடு சின்ன பையன் தானே அப்படின்னு அவனை அட்ஜஸ்ட் பண்ணுவேன். அது வந்து அவனுக்கு பிடிக்காது, என்ன நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்வோம். இதனால் நான் கண்டிப்பேன், விட்டு கொடுத்து போ, அவங்க எனக்கு செஞ்சதை நான் என் பையனுக்கு செய்வேன். எல்லா விஷயத்துலையும் இப்படி தான் இருக்கும், அவனுங்களுக்கு வந்து நான் பேசுகிற விஷயம் பிடிக்கோ பிடிக்காது, என்னம்மா நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னுவானுங்க. அதனால் நான் தான் எல்லா விஷயத்தையும், எனக்கு ரொம்ப அந்த விஷயத்துலலாம் குழந்தைங்கள வந்து எப்போவுமே மற்றவங்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்கிற பிள்ளைங்களாக வளர்க்கணுங்கிறது என்னோடய என்னோடய பெரிய ஒரு இது. எதை தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ அடுத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்கணும். அதனால் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன், இல்லைப்பா விட்டுப்போப்பா தப்பு தான்ப்பா, இது செய்யக்கூடாது, இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அப்படியே ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதனால் நான் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.
1: சொல்லுங்கள் ஜெயாமா.
3: என் பசங்க பையன் வந்து பையனை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப செல்லும், அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா தான் செல்லும், அவங்க அப்பா என்ன சொன்னாலும் கேட்பா, அவங்க அப்பா தான் அவளுக்கு இஷ்டம். ஆனால் பையனை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா என்ன கொஞ்சம் பையன், ஏன்னா அவங்க அப்பா நார்மலாகவே வந்து ரெண்டு பேர்கிட்டையுமே அவங்க அப்பா ஸ்ட்ரிக்ட் தான். ஆனால் பொண்ணுங்கிறதுனால எல்லா அப்பாங்களுக்குமே பிடிச்ச மாதிரி பொண்ணுங்கனாலே ஒரு தனி ஒரு இன்ட்ரெஸ்ட், அதனால பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் லிபரலாக இருப்பார். ஆனால் பையன்கிட்டனா எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஆனால் பையன் என் பையன் என்கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பான், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அவனுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் என் பையனுக்கு, யாருமே ஈவன் அவங்க சிஸ்டர் கூட என் பொண்ணு கூட அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவங்க அப்பாவும் அவன் எதிர்பார்க்கறது அவங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் தான், பட் அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அவங்ககிட்டன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டனாலும் அவங்க பண்ணுறது தப்பாக ரைட்டான்னு சொல்கிறது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க குழந்தைங்க. ஒருத்தராவது ஸ்ட்ரிக்டாக இருந்து சொன்னால் தான் அவங்களுக்கு ஏற்றுக்க முடியும். அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்கிற விஷயத்த நான் செல்லமாக சொல்லுவேன், அதை அவன் கேட்டுருவான். ஏதாவது ஒரு வகையில் அவனுக்கு அது புரிஞ்சால் போதும், அவ்வளோதான். ஆனால் அவங்க அப்பா ஸ்ட்ரிக்ட்டு, நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். என் பொண்ணுக்கிட்டே நான் ஃப்ரீ தான், ஆனால் அவங்க அப்பா தான் அவளுக்கு எல்லாமே.
1: ரொம்ப நன்றி ஜெயாமா. பத்மினி அம்மா நீங்கள் உங்கள் கருத்து சொல்லலாம்.
4: என்னோட வியூவில் எப்படின்னாக்கா ப்ரைமரி வரைக்கும் நான் பார்த்துட்டேன், அதுக்கப்புறமா காலகட்டத்தில் பசங்களோட தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், டேக்கிள் பண்ணுறதே கஷ்டம். அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன் போஸ்ட்டுக்கு. அவங்க அப்பா தான் அம்மா, அவங்க அப்பா தான் அப்பா. ஏன்னா வாங்கி தரதே எல்லாமே வந்து இப்போ வரைக்கும் இப்போ தானே லேடிஸ்க்கு வேலைக்கெல்லாம் போகிறாங்க ஃபினான்ஷியலி. அப்போ இருக்கிற இப்போ நிறைய ஃபேமிலியில் வந்து ஜென்ஸுக்கு தெரியாமல் எதுவும் வாங்கவும் முடியாது கொடுக்க முடியாது. பிஸ்கட் பேக்கெட் அது மாதிரி தான் வாங்கலாம். அவங்க கேட்குற பொருள்லாம் நம்மளால வாங்கி தர முடியாது இல்லையா. பார்த்தேன்னா ஆஃப்டர் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் பசங்க பூரா வந்து டேடி கண்ட்ரோல் தான். எது வாங்கி தரனாலும் டேடிக்கு தெரியாமல் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்ததாகவும் ஆகாது, கம்ப்ளைண்ட்டே வராது. திட்டினாலும் கொண்டாலும் அவங்க தான். அதனால என் மேலே நெகட்டிவாக எதுவுமே வராதுனால எதா இருந்தாலும் டேடி தான்ற மாதிரி ஒரு இதுக்கு போயிட்டதுனால டேடிக்கு பொறுப்பு நிறைய கொடுத்துடணும். அவங்க மாட்டுக்கு சுத்திட்டு இருக்க விடக்கூடாது இல்லையா. எல்லாத்துலயும் பாரு, உங்க அம்மாவால நீ கெட்டு போயிட்ட, உங்க அம்மாவாலன்னு ஒரு கட்டத்துல எல்லார் வீட்லயும் அந்த ஒரு பாட்டு பாடுவாங்க. அதெல்லாம் பாடத்துக்கு கட் பண்ணி விட்டுட்டு போல, அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அப்பா தான் எல்லாமேன்ற மாதிரி நான் விட்டுட்டேன். பண விஷயத்திலயும் சரி, எந்த முடிவு எடுக்கிற விஷயத்திலயும் சரி, படிப்பு விஷயத்திலே அவங்க அப்பா தான் ஆபீஸ் நடத்துறாரு, அங்கதான் ஒர்க் பண்ணாங்க. அப்புறமா வர குறைகள்ல நம்ம நிவர்த்தி பண்ணலாம், முதல்ல வந்து அதை செய்ய முடியாது. ஜென்ஸை மீறி நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அவங்க கையில எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் அக்காடான்னு இருக்கேன். என்ன கேட்டேன்னா பிரைமரி தான் ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன். குழந்தைய மிஸ் வந்து திட்டாங்க, குழந்தை வெளியில நிக்கிறான், அந்த மாதிரி இதெல்லாம் ஜென்ஸால போக முடியாது. அந்த நேரத்தில் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் போய் அட்டன் பண்ண முடியும். பேரண்ட்டை கூப்பிட்டுன்னா உடனே நான் மீட்டிங்ல இருக்கனால வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு 6 கிளாஸ் வரைக்கும் நம்ம ஹேண்ட் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுட்டோம்னா பசங்களுக்கு ஸ்கூல்ல ஹோம் ஒர்க் என்ன கொடுத்தா மிஸ் ஆகாது, எல்லாத்துலேயும் நம்மளால அட்டன் பண்ண முடியும். அப்புறம் ஜென்ஸ் வரலையே அந்த இதெல்லாம் நமக்கு வேண்டாம். இப்போ நான் வந்து ஃப்ரீ பேர்டு, நான் ஒரு ஜென்ஸ் மாதிரி சுற்றிட்டு இருக்கேன், அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. பொறுப்பு இல்லாத குடும்ப தலைவியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன்
5: அப்படின்னு சொல்ல முடியாதும்மா. பொறுப்பு இல்லாத குடும்ப தலைவி நீங்கள் யாருமே இல்லை. நீங்கள் எல்லாருமே ஒரு எல்லாருக்கும் என்ன சொல்கிறது, எல்லாரும் கிடைக்கணும்னு நினைக்கிற அம்மாக்கள் தான்.
6: என்னுடைய ஆசை என்னன்னா நினைச்சிருந்தேன், அந்த காலத்துல அப்படிதான் அப்பாங்க தான் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, அம்மா வந்து ஃப்ரீயா இருப்பாங்க. ஆனால் அது ஆக்சுவலி அதோட உண்மை என்னன்னா அம்மா தான் ஸ்ட்ரிக்ட், அப்பா வந்து ரொம்ப ஃப்ரீ. பின்னாடி ஆட்டி வைக்கிறது அம்மா, அது யாருக்கும் தெரியாது உங்களுக்கு. எல்லாமே நம்ம பசங்க முன்னாடி வந்து அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பா, அம்மா வந்து நம்மளை அரவணைக்கிற மாதிரி இருப்பாங்க. நீங்க அதுக்கப்புறம் பாருங்க, அவர் அப்பா வந்து அம்மா கிட்ட தான் எல்லாரும் கேட்பாங்க எது என்ன பண்ணணும்னு. அவங்க இன்டைரக்டா நம்மளுக்கு அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க ஹஸ்பண்டுக்கு. அது இந்த சீக்ரெட், அது அந்த காலத்துல வந்து இப்ப அந்த சீக்ரெட்லாம் இல்லை. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கும், புடிச்சிருந்தது. ஆனா இப்ப நடக்கல என் ஃபேமிலில,
5: எல்லாம் சீக்கிரம் வெளியே வந்துச்சே.
0: ரித்து நீ சொல்லு, நீ ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா யார்கிட்ட போவ?
5: நானா? எனக்கு எல்லாமே ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் தான். அதை கேட்கும் போது அவர் மடியிலேயே தூங்குற மாதிரி இருக்கும்.
0: பாத்து பாத்து அவருக்கு கால் வலிக்க போகுது. கண்டிப்பா நம்ம சூப்பர் மாம்ஸ் இதுக்கு பெட்டரான பதிலே வச்சிருப்பாங்க. சொல்லுங்கம்மா, நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா யார்கிட்ட போய் பேசுவீங்க? உங்க வீட்டுல யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா உங்ககிட்ட வந்து பேசுவாங்கன்னு சொல்லுங்க. சந்திராமாவில ஆரம்பிக்கலாம்.
2: ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா மத்தவங்க கிட்ட போய் பேசுவாங்க அப்படிங்கறது வந்து உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆனா அதிகம் என்னோட கேரக்டருக்கு நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். அதுகிட்டே இருக்க என்கிட்ட இருக்கிற ஒரு கிட்ட பழக்கம் அது, அது நல்லது கிடையாது. ஆனா நீங்க சொல்லணும்ன்றது சொன்னதுனால நான் சொல்றேன். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா நான் ப்ரேயர் பண்ணுவேன். நான் கிறிஸ்டியனா இருக்கிறதுனால நான் ப்ரேயர் பண்ணுவேன். கடவுள்கிட்ட மட்டும்தான் அதை ஷேர் பண்ணுவேன். அவர் அதை எனக்கு சரி பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு நினைப்பேன். அதுக்கு மீறி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நினச்சா, என்னோடய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும் பேசணும் அப்படின்னு நினச்சா நான் எங்கள் அம்மாட்ட சித்திக்கிட்டு தான் பேசுவேன். மற்றபடி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அது ரொம்ப ஒரு என்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ். சின்னதுலேருந்தே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இன்ன வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. என் சொந்தங்கள் தான் எனக்கு எல்லாமே. அந்த உறவுகளோடு தான் என் லைஃப் இது வரைக்கும். எனக்கு 42 வயசு ஆகுது. இது வரைக்கும் என் உறவுகளோடு தான் இருந்திருக்கனே தவிர எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே நான் இருந்ததில்லை எனக்கு. அதனால் எனக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ்னால் நான் காட் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு எங்கள் அம்மாங்க கூட நான் ஷேர் பண்ணிக்குவேன். தேங்க்யூ.
0: போனாம்மா நீங்கள் சொல்லுங்கள்.
7: இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாதுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருப்பேன். எப்பயுமே எந்த கஷ்டமாக இருந்தாலும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. எப்போ டீச்சர்ஸும் கேட்பாங்க எப்பயுமே ஜாலியாக இருக்கீங்களே அப்படின்ட்டு. ஜாலியாக இருக்க தான் லைஃபு. ஸோ ஜாலியாக தான் இருக்கணுன்றது. அப்படி ஓவரால் பேர்டன் அந்த மாதிரி எதுவுமே நான் ஃபீல் பண்ணது கிடையாது. ஏன்னா சந்தோஷமாக இருக்கேன். பாசிட்டிவ் நம்மளோட எண்ணம் போல் வாழ்க்கை. எப்பயுமே நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கோம், எல்லாமே இருக்குது இருக்குது நம்மக்கிட்ட. எப்பயுமே சொல்லுவாங்க இல்லையா, பணம் காசு என்கிட்ட கிடையவே கிடையாது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லவே மாட்டேன். பணம் இல்லைனா கூட நான் தரேன் அப்படின்னு வேணால் சொல்லுவேன் தவிர என்கிட்ட இல்லை அப்படின்னு. ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எப்பயுமே வாழ்வேன் நான். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஓவரால் ரொம்ப வேறு ஏதாவதுனா, குழந்தைங்கிட்ட ஏதாவது ஸ்டேட்டப் பண்ணது, குழந்தை ஏதாவது பற்றி பேசணும் அப்படின்னா அதை வேணால் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு நீங்கள் சொல்கிறத இதிலேருந்து என் பசங்களது வேணால் சொல்லலாம். அதை வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன், பாருங்கள் இப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணுறான் அப்படின்னு அதை வேணால் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே ஷேர் பண்ணுவேன், ஆஃபீஸில் என்ன நடக்குது, டீச்சர் என்ன பண்ணாங்க, என்னோடய ஹெச்ஓடி இப்படி பண்ணாங்க, இந்த மாதிரி போயிட்டுருக்குங்க, இந்த மாதிரி நான் சப்மிட் பண்ணோம் ரிசல்ட் பிளான், இந்த மாதிரி வேணால் பண்ணுவேனே தவிர அதை ஸ்ட்ரெஸ்ஸாக அவர்கிட்ட சொல்ல மாட்டேன். அப்புறம் அவருக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ்னா அவர் என்கிட்ட தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பாஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு, என்னன்னு தெரியல, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா தெரியல. ஸோ எல்லாமே என்கிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக இருங்க, ஜாலியாக இருங்க, எப்பயுமே ஜாலியாக இருங்க, ஒன்றுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. தேங்க்யூ.
3: ஒரு முறை தான் வாழ்க்கை, அதை சந்தோஷமாகவே வாழணும்னு சொல்கிறீங்க. சொல்லுங்கள் ஜெயாமா, உங்களோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் யார்?
8: என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, நல்லா ரீசெண்டாக தான் 4 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். பட் என்னோடய ஏஜ் பையன்ஸ், என் லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஈவன் என்னோடய ஃபேமிலி, என் குழந்தைங்க, என் குழந்தைங்களுக்கும் என் ஃப்ரெண்டு தெரியும். ஸோ எதுனாலும் வந்துட்டு நான் ஃப்ரீயாக பேசணும் அப்படின்னா, இந்த காலத்தில் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து 100% எல்லா விமன்ஸாலேயுமே வந்து, சாரி, விமனாலேயுமே வந்துட்டு ஹஸ்பண்ட்கிட்டேயோ இல்லை அப்பா அம்மாக்கிட்டேயோ இல்லை மாமியார்கிட்டேயோ வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து எதையும் ஷேர் பண்ண முடியாது. பட் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம என்ன வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம், ப்ளஸ் மைனஸ். அது உண்மையான ஃப்ரெண்டாக இருந்தால் நம்ம தப்பு பண்ணால் கூட, ஆமாம் நீ பண்ணது தப்பு தான் மூஞ்சால் அடித்த மாதிரி சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் என் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி, நீ பண்ணுறது தப்பு, நீ பண்ணுறது கரெக்டு, நீ இப்படி இரு அப்படி இருன்னு என்னை கைட் பண்ணுறதுக்கும் சரி, என்னோடய ஃபீலிங்ஸ், என்னோடய ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் என்னோடய எல்லா விஷயங்களுமே தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட், நான் அவங்கக்கிட்ட தான் ஷேர்
3: பண்ணுவேன். நட்பே துணைன்னு சொல்கிறீங்க அப்படி தானே?
8: கண்டிப்பாக.
3: சொல்லுங்கள் பத்மினிமா.
4: இப்போது எங்களுக்கெல்லாம் எப்படி சான்ஸ்னா, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் ரொம்ப அனுப்ப மாட்டாங்கன்ற அந்த கேட்டர்லேருந்து நம்மலாம் வந்ததுனால, எங்கே போனாலும் அம்மாவை தேடி ஓடுன்னு தானே இருக்கு, நேராக தாய் படி தானே, நேராக போய் இந்த மாதிரி மாதிரி எல்லா வீட்டில் எப்படி இருக்கு, ஏதோ இது இப்படி இருக்கு, இப்படி போகுது, எந்த ஒரு விஷயம்னாலும் அம்மாட்ட தான் சொல்லுவோம். எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போவுமே எங்கள் அம்மா தான் லைப்ரரி மாதிரி சொல்லிட்டேன் இல்லை, அவங்க கோவிலுக்கு போயிட்டு வந்துடு, உடனே அவனே ஒரு சொல்லிடுவாங்க, நேராக போகிறேன், சாயந்தரம் போய் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். கோவில் போனால் அவங்க சொன்ன அந்த லேடி சொன்ன மாதிரி, அவங்க கிறிஸ்டியன் சொன்னால் அவங்க தெய்வத்துக்கிட்ட தான் ப்ரேயர் பண்ணுவேன்ற மாதிரி எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது, நேராக கோவிலுக்கு போய்டு, மனபாரம் அங்கே இறக்கி வச்சுடு, அங்கே இறக்கி வச்சுட்டு நேராக வந்துரு, அவ்வளோதான். வேறு யாருக்கிட்டையும் சொல்லியும் ஒன்றும் நடக்க போகுது. அவங்களால எந்த ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, லிமிட் அளவு தான் அவங்களால சொல்ல முடியாது. பியாண்டு என்ன பண்ண முடியும், ஒன்றும் முடியாது, அதெல்லாம் தீர்க்க முடியாது. ஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுக்கூடாது. முதல்ல அந்த மேடம் சொன்னா போல், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்தது கிடையாது, நான் ஜோவியிலாக தான் இருப்பேன். ஸ்ட்ரெஸ் இருந்தால் நம்ம இன்னும் அப்செட் ஆகிடுவோம், நம்ம அப்செட்டே ஆகக்கூடாது. அப்செட் ஆனால் ஹெல்த் டவுன் ஆகிடும். ஹெல்த்து மெயின் தான் பார்க்கணும். ஹெல்த் வந்து மைண்டு ஹார்ட் இதெல்லாம் ஃப்ரீயாக வச்சுட்டிங்கன்னா ஹெல்த் பாதி இது டாக்டர் வீட்டுக்கெல்லாம் போகவே வேண்டாம். இல்லை என்ன ஆகிடப்போகுது, இப்போ தான் அதான் சொன்னேன், ஃபோனே இல்லைனாலும் என்ன ஆகிடப்போகுதுன்னு அப்போ தான் உங்கள்கிட்ட 10 நிமிஷம் முன்னாடி சொன்னேன். இப்போ நான் வரும்போதே பேமெண்ட்டே எல்லாமே வந்து ஸ்டுடியோவில் இறங்கியிருக்கேன். அதே மாதிரி நடக்கிறதெல்லாம் நடக்கும், நல்லபடியும் நடக்கும். நமக்கு வழி இருக்கான்னு மட்டும், பணம் இருக்குது, வரும், எப்போனாலும் வரும், மேக் பண்ணலாம், கொடுத்துடலாம். இன்னும் சாயந்தரத்துக்குள்ளே என்ன ஆகிடப்போகுதுன்னு நம்ம ஒரு பிரேவாக திங்க் பண்ணணும் எல்லாத்தையும். ஸோ யாருக்காவது ஸ்ட்ரெஸ்ஸுனால் சில அட்வைஸ் மட்டும்தான் கிடைக்கும், சில அதெல்லாம் நம்மளால் மட்டும்தான் உணர்ந்து தான் அதை தீர்த்துக்க முடியும். அதனால் எப்பவும் அதே நினைக்கக்கூடாது. எந்த துன்பம் வந்தாலும் பண்ணி போகலாம், அதுவே போயிடும். கொடுத்தது கடவுள், எடுக்கிறதும் அவனே எடுத்துருவான். அதனால நம்ம அதை நினைக்காம எப்பவும் தெய்வத்தையே நினைச்சிட்டு இருந்தா பாதி இது நமக்கு ஸ்ட்ரெஸ் அந்த வார்த்தையே வராது. ஃபர்ஸ்ட் அந்த வேர்டு நீங்க யூஸ் பண்றதுக்கே நான் உங்களை அப்செக்ட் பண்றேன். ஸ்ட்ரெஸ் வச்சுக்காதீங்கம்மா யாருமே. அதுதான் பாட மார்க் வராட்டாலும் சரி சொல்றேன், பாடம் படிக்கல, மார்க் வாங்கல, வேலை கிடைக்கல, எதா இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸே வேண்டாம். ஸ்ட்ரெஸ்னாலதான் பாதி பிரச்சனை வருது. ஸோ பி ஹாப்பி, ஆல்வேஸ் ஹாப்பி, இதுதான் என்னுடைய இது.
3: Don't worry, be happy.
5: ரொம்ப நன்றி மேம். கவிதா மேம், நீங்க சொல்லுங்க.
6: எனக்கு நான் ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணனா உடனே பயங்கர ஆக்டிவா வேலை பண்ண ஆரம்பிச்சிருவேன்.
5: புதுசா இருக்கே,
6: அது என்னோட ஸ்டைல் அப்படிதான். கொஞ்சம் அப்படியே டல்லா ஆற மாதிரி இருந்தேன்னா உடனே அந்த பேக் எடுத்துட்டு நம்ம தைக்க கொடுக்கலாம், டெய்லர் கிட்ட இதை கொடுக்கலாம், இது ரொம்ப நாள் ஆச்சு, இதை இப்படி பண்ணலாம், அதை அங்க வாங்கலாம். ஒரு கடைக்கு போன உடனே இதை பார்த்தோன்னா இது ஒருத்தர் கேட்பால இதை வாங்கிட்டு வர சொல்லி அவளுக்கு வாங்கிட்டு போய் வீட்டுல கொடுக்கலாம்.
5: ஸ்ட்ரெஸ் ஆனா இன்னும் ஆக்டிவ் ஆயிடுவீங்க.
6: ரொம்ப ஆக்டிவ் ஆயிடுவேன் நான்.
5: எல்லாரும் ஸ்ட்ரெஸ் ஆனா நான் ரொம்ப லோ ஆயிடுவேன் அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இது ரொம்ப புதுசா இருக்கு.

0: சோ ஸ்வீட். பொதுவா நம்ம வீட்டுல நம்ம அம்மாக்கள்லாம் சேவிங்ஸ் பண்ணி பார்த்துருப்போம். அஞ்சரை பெட்டியில பருப்பு டப்பால சமையல் குறிப்பு புக்குக்குள்ள வச்சிருப்பாங்க. நீங்க எப்படி யூனிக்கா சேவ் பண்ணுவீங்க மாம்ஸ்? சேவ் பண்றதுக்கான டிப்ஸையும் ஷேர் பண்ணுங்க.
1: சந்திராமலர்னு ஆரம்பிப்போம். இங்கேயும்
2: சேவ் பண்றதுன்னா நீங்க மணி தானே சொல்றீங்க?
0: மணிதான், மணிதான்.
2: சேவிங்ஸ்னா எங்க ஃபேமிலியில எங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம நாங்க எதையும் செஞ்சுக்க மாட்டோம். அதனால் அவருக்கு தெரியாமல் நானும் எனக்கு தெரியாமல் அவரும் எதுவும் செய்கிறது கிடையாது. சேவிங்ஸ்னால் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறது அப்படி இப்படின்னு இல்லை. செய்கிற விஷயங்களை கொஞ்சம் சிக்கனமாக செய்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸ்ன்னு தான் நான் நினைப்பேன். ஆடம்பர செலவுகளை குறைச்சாலே அந்த விஷயங்கள் நமக்கு ஒரு சேவிங்காக தான் இருக்கும். நம்ம நினச்சா இந்த காலகட்டத்தில் நினச்சா ஒரு விஷயத்தை ஆடம்பரமாக செய்கிறது தான் ரொம்ப விரும்புகிறாங்க. அதை நாங்கள் கொஞ்சம் எப்போவுமே ரெண்டு பேருமே அதை அவ்வளோ விரும்ப மாட்டோம். குழந்தைங்களோட சந்தோஷங்கள் தான் எங்களுக்கு முக்கியமாக இருக்கும். அவங்க எதை விரும்புகிறாங்களோ அதை செய்வோம். அதையும் வந்து ரொம்ப ஆடம்பரமாக செய்ய அவங்களையும் நாங்கள் பழக்கப்பட்டது கிடையாது. அவங்களுக்கும் அந்த லிமிட்டேஷன் தெரியும். அதனால் எங்கள் வருமானத்துக்கு தேவையானதை நாங்கள் செஞ்சுக்கிறோம். அதனால் கடன் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். எனக்கு இதுவே பெரிய சேவிங்ஸாக தான் தெரியுது. மற்றபடி நான் பர்சனலாக எதுவும் சேவிங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டது கிடையாது. அதனால் இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ.
0: நம்ம கவிதா மேம் கிட்ட இன்னும் புதுமையான விஷயங்கள்லாம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். கவிதா மேம் சொல்லுங்க மேம்.
3: சேவிங்ஸ் ஆஸ் யூஷுவல் அந்த காலத்துல இருந்து என்ன ஃபாலோ பண்றாங்க,
0: அதேதான்.
3: 500 ரூபா எடுத்து அந்த டப்பால வைக்கிறது, அப்புறம் 1000 ரூபா எடுத்து நம்ம அந்த பீரோல நம்ம சாரி டிரெஸ் எல்லாம் இருக்கிற நியூஸ் பேப்பருக்கும் அந்த நியூஸ் பேப்பருக்கும் அடியில ஒளிச்சு வைப்போம். நமக்கே மறந்துடும் வச்ச இடம் தெரியாது. திடீர்னு தேடும் போது கிடைக்கும் சம்டைம்ஸ். ஸோ அது ஆபத்துக்கு உதவுற மாதிரிதான். எமர்ஜென்சினா நம்ம எடுத்து கொடுக்க போறோம். அதுல வேற எடுத்து கொடுத்து ஒரு பேச்சு வேற, என் பைசாவே எடுத்து எனக்கே கொடுக்குறியான்னு வரீங்க.
0: தந்தைமார்களே கேட்டுக்கோங்க, கேட்டுக்கோங்க. இந்த இடத்துல எல்லாம் பணம் இருக்கும், பதுக்கி வச்சிருக்காங்க.
1: பாத்துக்கோங்க, பாத்துக்கோங்க.
0: எல்லாம் சீக்கிரம் வெளிய வந்துச்சு. இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம்.
1: சோ இங்க இருக்க எல்லா மாம்ஸ்க்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பையன் இருக்கான். இந்த சொசைட்டில, இப்ப பிரசன்டா இருக்க சொசைட்டில, ஆண் பிள்ளைகளை வளர்க்கிற அம்மாக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நம்பப்படுது. ஸோ உங்க குழந்தைய பர்டிகுலரா உங்க ஆண் குழந்தைய வளர்க்கறதுல நீங்க காமிக்கிற க்ரூமிங் பத்தி சொல்லுங்க. போனாமா சொல்லுங்க.
4: நிறைய க்ரைம் ரேட் வர ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் சொல்லி கொடுங்க, அதுவும் கேர்ள்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என் பையனுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன், ரெஸ்பெக்ட் பண்ணணும், கேர்ள்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது உன் தங்கையாகட்டும், உன் பாட்டியாகட்டும், உன் அம்மாவாகட்டும், ரோட்டில் வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் கேட்பாங்களே அந்த லேடியாக கூட இருக்கலாம், அவங்களுக்கு போப்போ ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி கூட ரெஸ்பெக்ட், அது யாராக இருந்தாலும் ரெஸ்பெக்ட் கொடுக்க பழகு அப்படின்றத சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் சொல்லுவான், இதெல்லாம் கேர்ள்ஸ் செய்கிற வேலை தானே அப்படின்லான்ற ஒரு திங்கிங் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நான் சொல்லுவேன், நான் அப்படி கிடையாது, ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பி. அப்பா எப்படி இப்போ எனக்கு எல்லாம் வாங்கித்தராங்க, உனக்கு எனக்கு என்ன பண்ணுறாங்க, எப்படி ஏன் அண்ணன் எனக்கு பண்ணுறாங்க, இப்போவும் என் அண்ணன் எனக்கு ஒரு சாரியை எடுத்துறாங்க, இதெல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன் அவனுக்கு. ஸோ நீ பெருசானாலும் உன் தங்கைக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செஞ்சாகணும். ஸோ எல்லா பேரண்ட்டும் பாய்ஸ்க்கு கேர்ள்ஸை ரெஸ்பெக்ட் பண்ண சொல்லி கொடுத்தாலே எந்த ஒரு விஷயமும் நடக்காது அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ரெஸ்பெக்ட் பண்ண என் பிள்ளைக்கு நான் பழகி கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி எந்த ஒரு ஹெல்ப்பிங் வேலை, கிராண்ட்மா சொல்கிறாங்க கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வப்பானா போயா, அப்படிலாம் பண்ண முடியாது, அதை சொல்லக்கூடாது. ஏன்னா முடியாத பட்சத்தில் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஸோ ரெஸ்பெக்ட் கொடுக்க பழகு. அண்ட் தென் பொய் சொல்லக்கூடாது, திருட. 5 மந்திரம் இது நான் வந்து எப்பயுமே அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பேன். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை, இதை சொல்லி கொடுப்பேன். அண்ட் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணணும். இந்த விஷயத்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருங்க. அது என் பாய் கேர்ள் கூட கிடையாது, என் பொண்ணு கூட அவ்வளோ சொல்ல மாட்டேன், ஆனால் என் பையனுக்கு டெய்லியும் 2 டைம்ஸ் அது நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன்.
0: நியூ ஜென்ரேஷன் ஐம்புலன்கள் இதுதான்.
1: சொல்லுங்க பத்மினி அம்மா, இதில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க?
5: இப்போது என் பசங்க ரெண்டு பேரும் என் ஹஸ்பண்டோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அவரே வந்து ஸ்பாட்டு திட்டணும் திட்டுவார், அரவணைச்சும் போயிடுவார். அதனால் வந்து நம்மளை விட அவங்க வெளியில் நிறைய மூவ் பண்ணுறாங்க. இப்போ இவன் மேடம் சொல்ல மாதிரி வீட்டிலேருந்து அடக்கமாக இருக்க கற்றுக்கோ, அடக்கமாக அவர்கிட்ட இருந்தால் அது தான், ஏன்னா அவர் தான் பாஸ், பசங்களுக்கே பாஸுங்கிறது எங்கள் ஹஸ்பண்ட் தான். அது ரொம்ப கொடுமை அங்கே வேலை செய்கிறது. அதில் இருந்தோம்னா நம்மளாம் 1/2 மணி நேரம் இருக்க மாட்டோம். பாஸையே கலாய்க்கிறியா, பாஸையே இது பண்ணுறியான்னு அப்பப்போ ஷார்ட் விழுந்துகிட்டே இருக்கும். அந்த பசங்க நொந்து போய் வந்து வரும்போது அவ்வளோ படிஞ்சு போயிடுவாங்க எல்லாமே, அங்கேயே எல்லாம் கிடச்சிருது அவங்களுக்கு அனுபவம் எல்லாம். அந்த காலத்தில் எங்கள் அப்பா எதிர நான் கையை கட்டி ரூம் அண்ணன் பக்கம் நிற்பேன், நீன்னா இங்கே வந்து நிற்க நான் அப்பாவாக இருக்கலாம் இப்போ பாஸாக இருக்கேன் அப்படின்னு நிறைய நம்ம எதிர்பார்க்காத ஒரு அட்வைஸ் எல்லாம் வந்து விழுந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது அமிக்கபிளாக ஆயிடுவாங்க. நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அங்கே பட்டு இங்கே வந்து நம்மளும் சொன்னேன்னா நொந்து போயிடுவாங்க, நொந்து போய் நூடுல்ஸ் ஆகி வரேன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஆயிடுவாங்க பசங்க. எனக்கு கிடைச்ச வாய்ப்பு இப்படி தான் இருக்குது. நான் வந்து மேல் மேலும் வருத்தி சொல்ல மாட்டேன், சொன்னேன் அது ரொம்ப மிஸ்பைட் ஆகிடும். அவங்க அந்த பக்கம் ஒருத்தரம் வாங்கி கட்டிக்கிட்டாங்க, இந்த பக்கம் வேறு சொன்னேன்னா எப்படி இருக்கும் அது? அதனால நான் வந்து அட்வைஸை பார்த்து சொல்வேன். அப்புறமா என்கிட்ட வரும்போது எனக்கும் அவனுக்கும் வரும்போது பிரச்சனை இல்லை, நீ அதான் அப்பா அப்படி சொல்கிறாங்களா அப்படின்வேன். அதாவது அத்தனை விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தாலும் அந்த நேரம் பார்த்து நான் அந்த நேரத்தில் கலாச்சி விட்டுருவேன். அதான் அப்பா அப்பப்போ உன்னை பற்றி சொல்லிட்டு இருக்காங்களே இப்படி, இப்போ மாற்றிக்கோ பாரு, இப்பயாவது மாற்றிக்கோ. அப்போ நான் அவர் சொல்கிறது மட்டும் இல்லை, நானும் சேர்ந்து சொல்கிறேன், யூ ஹாட் டு சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல் ஆர் மைண்ட் செட், ஏதாவது ஒன்று எந்த இடத்த உன்னை கரெக்ட் பண்ணுமோ அது பண்ண. இப்படியே இது ரொம்ப நாள் ஓடாது. இப்போ உனக்குன்னு ஒரு லேடி வருவா, ஒரு கேர்ள் வருவா, அவளுக்கெல்லாம் நீ என்ன சொல்ல போற? அவங்க எல்லாம் இந்த காலத்தில் பொன் பசங்கள்லாம் கேட்காதுங்க, ஈக்குவலாக இருக்காங்க எல்லாரும். ஸோ அந்த நம்ம தான் ஆம்பளையாச்சே நம்ம கேட்கலாம், டேடி மாதிரி நம்ம கேட்கலாம்லாம் அந்த இதெல்லாம் போயிடுச்சு, மாடல்லாம் கிடையாது, சேஞ்ச் ஆகிடுது, வேர்ல்டே சேஞ்ச் ஆகிடுது. ஸோ நீ உன்னை பார்த்துக்கப்பா தம்பி அப்படின்னு நான் சொல்லிக் கொடுப்பேன். கரெக்ட் தானேம்மா?
1: கரெக்ட் தான். சொல்லுங்க ஜெயாமா, உங்கள் பையனுக்கு நீங்கள் என்ன சொல்லி தரீங்க?
6: நான் என் பையனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ஃபோன் இந்த லேப்டாப்லாம் யூஸ் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கொஞ்சம் இது தப்பு பண்ணான். அது இந்த காலத்து பசங்க பண்ணுற தப்பு தான்.
0: இந்த காலத்து பசங்க பண்ணுற தப்புனா
6: அதாவது விமன் ஹராஸ்மெண்ட். எல்லா ஆம்பளை பசங்களும் ஜென்ஸ்க்கும் இந்த மைண்ட் செட் இருக்குது, அது முளையிலே கிள்ளி எறிகிறது ரொம்ப நல்ல விஷயம். அது நான் என் பையனுக்கு நான் சொன்னேன். நம்ம வீட்லேயும் வந்து பொண்கள் இருக்காங்க, அக்கா இருக்கா, நான் இருக்கேன். ஸோ ஒரு பொண்ணை நம்ம எப்படி பார்க்கணுன்னா அந்த இடத்துல நம்ம அம்மா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி பார்ப்போம், அப்படி தான் நீ எல்லா பொண்ணுங்களையும் பார்க்கணும் அப்படின்னு நான் என் பையனுக்கு சொல்லி கொடுத்தேன். ஏன்னா இப்போ சொசைட்டியில் 90% பொண்ணுங்களுக்கு இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் ஹரஸ்மெண்ட். ஸோ அதை வந்து அவங்கிட்டருந்து எடுத்துடணும்னு நினச்சேன்.
0: இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு ரொம்ப தேவைப்படுற அட்வைஸ் இதுதான்.
1: ஸோ இப்போ நம்ம ஆண் குழந்தைகளை எப்படி வளர்க்குறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு புதுசாக இருந்த கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம எல்லாருமே ஒரு காலத்தில் கூட்டு குடும்பத்தில் இருந்திருப்போம். அட்லீஸ்ட் சம்மர் வெக்கேஷனில் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகும்போது அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி எசன்ஸை கண்டிப்பாக உணர்ந்திருப்போம். பட் இப்போ பல்வேறு சிச்சுவேஷன்ஸால் நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்க முடியல, நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கும். இதனால் உங்கள் பசங்க இதை இழக்கிறாங்க, இந்த ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்திருந்தா இது என் பசங்களுக்கு கிடச்சிருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் என்ன? அதே மாதிரி நியூக்ளியர் ஃபேமிலிக்குன்னு ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கிறதுனால தான் என் பையன் இப்படி இருக்கான் அப்படின்னு நீங்கள் உங்கள் குழந்தை அப்படி இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் என்னன்னு
7: சொல்லுங்கள். இந்த மைனஸ் அண்ட் ப்ளஸ் நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க அப்படின்றது
1: சொல்லுங்கள் சந்திராமா.
2: நாங்கள் தனி குடித்தனம் தான் இருக்கோம், எங்கள் மாமியார் எங்கள் கூட இல்லை, எங்கள் அம்மாவும் எங்கள் கூட இல்லை, நான் என் ஹஸ்பண்ட் என் ரெண்டு பசங்க தான் நாங்கள் இருக்கோம். ஆனால் நாங்கள் வளர்ந்தது கூட்டு குடும்பம் தான். நாங்கள் தனியாக இருந்தாலும் எங்கள் ஃபேமிலியில் எந்த முடிவும் நாங்கள் தனியாக எடுக்க மாட்டோம், எங்கள் பெரியவங்களை கேட்டு தான் நாங்கள் செய்வோம். வாழறது வேணால் தனி குடித்தனமாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் வாழற முறை வந்து ஒரு கூட்டு குடும்பத்தை சார்ந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னவோ அதுதான் வந்து நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப ஆசை எங்கள் மாமியார் வந்து என் கூட இருக்கணும், எங்கள் மாமனார் வந்து என் கூட இருக்கணும், அவங்க எங்களோட விஷயங்களை அவங்க கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு. ஏன்னா எனக்கு சில நேரம் ரொம்ப ஆதங்கப்பட்டிருக்கேன், எங்கள் அம்மாங்கெல்லாம் குழந்தைங்களை பார்க்கும்போது, என் தம்பிங்களை தங்கச்சிங்களை பார்த்துக்கும்போது எனக்கு அது ரொம்ப ஆதங்கமாக இருக்கும். நம்ம பிள்ளைங்களை அது மாதிரி பார்த்துக்கலையே, அந்த அன்பு என் குழந்தைங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்றது எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். எங்கள் மச்சினை வீட்டில் எங்கள் மாமியார் இருக்காங்க, எங்கள் கூட இல்லை. நான் அவங்கள எங்கள் அம்மா விட நல்லா பார்த்துக்குவேன்றது அவங்களுக்கும் தெரியும், ஒத்துக்குவாங்க. ஆனால் கொஞ்சம் சௌகரிய குறைச்சல் எங்கள் வீட்டில் இருக்கும், அவங்க வீட்டில் நல்லா சௌகரியமாக இருக்கும், அதுக்காக அவங்க எங்கள் வீட்டில் வந்து தங்க மாட்டாங்க. அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் வந்து பசங்கக்கிட்ட நல்லா கிளியராக தெரியும், அவங்க ஒட்ட மாட்டாங்க அவங்கக்கிட்ட, இப்போ அந்த பெரியவங்கக்கிட்ட பசங்க ஒட்ட மாட்டாங்க, ஏதாவது கேட்டால் எதிர்த்து பேசுகிறாங்க, அதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் எனக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த டிஸ்டன்ஸ் தான். ஒருவேளை அவங்க எங்கள் கூட இருந்திருந்தாங்கன்னா இவங்களை பற்றி அவங்க புரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க, அவங்கள பற்றி இவங்க புரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க, அந்த டிஃப்ரென்ஸ் இருந்திருக்காது. அதனால ஒரு பெரியவங்கன்றது நம்ம கூட இருக்கிறது ரொம்ப, நம்ம குழந்தைங்களுக்கும் நமக்கும் கூட, நம்ம கூட ஒரு சில தவறுகளை நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம் நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, நாங்கள் தனியாக தான் இருக்கோம்.
4: சொல்லுங்க பூனாமா. நான் சின்ன ஒரு 2-3 ஃபேமிலி பார்த்துருக்கேன், தனி குடும்பம் தான் அவங்க, 4 பேர் தான் இருந்திருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அண்ட் குழந்தைங்க. ஆனால் அவங்களோட குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஸ்டடி வைஸ்லேயும் அவங்களோட ப்ரொஃபஷ்னலும் ரொம்ப நல்லா இருந்திருக்காங்க. ஒருத்தங்க டென்டிஸ்டாகவும் ஒருத்தங்க இன்ஜினியராகவும் ஒருத்தங்க வந்து ரொம்ப பெரிய ஒரு கெரியரில் அந்த மாதிரிலாம். அப்போ நான் நினச்சது என்னென்னா, ஓகே தனி ஃபேமிலியில் இருந்தால் தான் குழந்தைங்களோட படிப்பை வந்து அவங்க ரொம்ப கெரியர் எடுத்து நல்லா பார்த்து படிக்க முடியும் போல இருக்கு அப்படின்ட்டு. கூட்டு குடும்பமாக இருக்கும்போது படிக்க வைக்கிறதோ, இப்போ படிக்க வச்சுட்ருப்போம் உடனே தாத்தா பாட்டி சொல்லுவாங்க, போதுமா ஏமா ரொம்ப படிக்க வைக்கிற குழந்தைய, ரொம்ப நேரம் இது பண்ணிகிட்டு இருக்காத, எதுக்கு அடிக்கிற நீ படிக்கிறது, இந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் 2-3 கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃபேமிலி பார்த்துருக்கேன், அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கெரியரில் இருக்காங்க. அப்போ நான் நினச்சிருக்கேன், ஓகே இப்படி இருக்கணும் போல. இப்போ கூட இந்த ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணான் ஒரு பையன், அவன் சொன்னது 10 வருஷமா 12 வருஷமா அவங்க வீட்டில் டிவி கிடையாதான், அவங்க வீட்டில் டிவி கிடையாதான் 12 வருஷமா. இந்த ஜென்ரேஷனில் டிவி இல்லாமல் ஒரு வீடு, அவங்க வீட்டில் யாருமே வரமாட்டாங்களாம், சொந்தக்காரங்களே வரமாட்டாங்க, ஒரு சொந்தம் கூட இது வரைக்கும் வந்தது கிடையாது. நான் சொன்ன ஃபேமிலி சொல்கிறேன். அப்போ நான் நினச்சது இப்படி இருந்தால் இப்படி ஆக்கலாம் போல இருக்க குழந்தைங்கள அப்படின்னு, இது ஒரு ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறேன் தனி ஃபேமிலியில். ஆனால் நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியில் தான் இருக்கோம். இதில் என் பசங்க கற்றுக்கிட்ட விஷயங்கள், விட்டு கொடுக்கறது, ஷேரிங் பண்ணுறது. ஒரு 10 சாக்லேட் வாங்கிட்டு வரான்னா எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடுவோம் அந்த குழந்தை, என் பையன். இதே தனி கூடத்தில் இருக்கிற பசங்க என்ன பண்ணும், என்னோட தான் இது 10 சாக்லேட் இருந்தாலும் ஒரு குழந்தை கூட அதை ஷேர் பண்ணாது. ஸோ இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்டாக நினைக்கிறேன் நான், விட்டு கொடுக்கறது, வேலையை பகிர்ந்து செய்கிறது, அண்டு பெரியவங்கள மதித்து ஹெல்ப் பண்ணுறது, ஒரு தாத்தா பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் ப்ளஸ்ஸாக நான் கூட்டு குடும்பத்தில் பார்க்குறேன். தனி குடும்பத்தில் அதை நான் ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். தேங்க்யூ.
1: எல்லாத்துலேயுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது, அதை நாம் எப்படி எடுத்துக்கிறோன்றது தான் முக்கியம். இந்த காலகட்டத்தில் நம்ம எவ்வளோ வளர்ச்சியை பார்த்துட்டே வந்திருந்தாலும், ஒரு பக்கம் முதியோர் இல்லங்கள் அதிகமாயிட்டு வருது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வளர்ச்சி பாதைக்கான ஒரு வகை வீழ்ச்சியோ இது அப்படின்னு தோணுது. அதை பற்றி இங்கே இருக்க அம்மாக்கள் சொல்லும்போது அதை நம்ம மக்களை பெருசாக ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைய அம்மாக்கள் நீங்கள் தான் 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சொசைட்டி எப்படி இருக்க போகுதுன்னு ஜட்ஜ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் முதியோர் இல்லங்கள் வந்துட்டு இருக்கு, அதிகமாகிக்கிட்டு இருக்கு, இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். சொல்லுங்கள் பத்மினியம்மா.
8: எல்லாருமே நம்ம முதல்ல கூட்டு குடும்பத்திலேருந்து தான் வெளியில் வந்திருக்கோம். கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது முதியோர்கள்லாம் இருந்தாங்க, பொறுமையாக தன்னை பெற்ற அம்மா அவள் டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போகிறது, மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கறது, அது பண்ணாலும் அந்த டாட்டரின் லாஸ்லாம் இதில் தலையிடாமல் இருந்தாங்க. அடுத்தவங்க ப்ரைவசியில் தலையிடாமல் இருந்தால் கூட உங்களுக்கு எல்லா வேலையும் நல்லா கரெக்டாக நடக்கும். இப்போ இருக்கிற இப்போ இந்த மேடம் சொன்ன மாதிரி தனித்தனியாக நியூக்ளியர் ஃபேமிலின்ற பேரில் இருந்தே எல்லாம் எனக்கு ஒருத்தரும் வராதிங்க, நானே தான் எல்லாம், நானே ராஜா நானே மந்திரின்னு இருக்கிறதுனால தான் அடுத்தவங்க ஃபீல் எல்லாம் புரிய மாட்டேங்குது, இவங்க படுத்தா யார் செய்வாங்கன்ற அந்த இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது அந்த குழந்தைகளுக்கு. அப்போ அந்த அம்மா அப்பாக்கே எதாவது நடந்தால் கூட நடந்துட்டு போட்டோன்னு இருப்பாங்க. அதனால தான் ஒரு அட்லீஸ்ட்டு சொந்தக்காரங்களையாவது இன்வைட் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸையாவது வீட்டுக்கு இன்வைட் பண்ணணும், நியூக்ளியர் ஃபேமிலியாக இருந்துட்டு போகலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணணும் வீட்டில், வந்து ஒரு கெட் டுகெதர் அந்த இது மாதிரி ஒரு ஃபேமிலியில் இருந்ததுனாக்கா நியூக்ளியர் ஃபேமிலினால நல்லா படித்து வந்துடுவாங்க அப்படி இல்லாமல் கிடையாது. எங்கள் இப்போ நாங்கள் அந்த காலத்தில் எங்கள் அக்காலாம் சொல்லுவாங்க, எங்கள் அக்கா வந்து எங்கள் தாத்தா பற்றிலேயே தான் வளர்ந்தாங்க, நாங்கள்லாம் வெளியே எங்கள் அப்பாவோட வளர்ந்தோம், அவங்க வரவங்களும் போகிறவங்களும் ஜேந்து ஜனக்கூட்டம் அந்த பாட்டுக்கு வந்துட்டுருக்கோம், இவங்க பாட்டு ஒரு ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க யார் வந்தாங்க யார் போனாங்க தெரியல, படிப்பு கெட்டு போகல, அவங்க நல்லா தான் படித்தாங்க, பிஎஸ்என்எல்ல நல்ல ஜாப் கிடச்சிது, இன்னும் கேட்டால் அவங்களுக்குலாம் நல்லா கிடச்சிது, எங்களுக்குலாம் கிடைக்கவே இல்லை கவர்மெண்ட் ஜாப்லாம். அதுக்காக இதனாலையும் இதனால் அதனாலையும் இதுக்கு போயிடுச்சுன்னு நம்ம கம்பேரும் பண்ண வேண்டாம், எதுவுமே வேணாம், சுச்சுவேஷனை பார்க்கணும், பீப்புள்ஸை அலோ பண்ணணும், அலோ பண்ணி மிங்கிள் பண்ண கற்றுக்கணும் முதல்ல, மிங்கிள் பண்ணனாக்கா தான் எல்லா ஃபெசிலிட்டி என்ன, அவங்கக்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குது, அவங்க பாரு இது கூட கிடைக்காம ஃபீல் பண்ணுறாங்க, நமக்கு இதெல்லாம் கிடச்சிருக்கு, எல்லாமே கம்பேர் பண்ணிக்கலாம், அப்போது பண்ணி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் நம்ம செய்யலாம், அவங்கக்கிட்டேருந்து நம்ம ஹெல்ப் வாங்கிக்கலாம். பேர் வேணால் நியூக்ளியர் ஃபேமிலியாக இருந்துட்டு போட்டோம், அதுக்கு எதுக்காக அந்த நியூக்ளியர் ஃபேமிலி இப்போ வந்ததுன்னா ஃபினான்ஸ் தான் ப்ராப்ளம், ஏன்னா அவ்வளோ இது இப்போ கெப்பாசிட்டி இல்லைப்பா, அப்போ முன்னெல்லாம் ரொம்ப அடக்கமாக இருந்தாங்க, ஒரு சாப்பாடுன்னா கூட சிம்பிளாக இருந்தாங்க, எனக்கு சாம்பாரோட சாம்பார் மட்டும்தான் இன்றைக்கின்னா ஓகே சொன்னாங்க, இப்ப அப்படி கிடையாது, லாவிஷா ஸ்பெண்ட் பண்றாங்க, ஹோட்டல் நினைச்சா ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாங்க, அந்த மாதிரி இஷ்டத்துக்கு இருக்கிறதெல்லாம் இந்த நியூக்ளியர் ஃபேமிலியில வரும். அதுதான் மைனஸா நான் சொல்றேன். பிளஸ்ஸா சொல்றது வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில இருக்க மாதிரி, ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறது ஏன் பிரிஞ்சதுனாக்கா நம்ம போய் தனியா இருக்கணும், அந்த காலத்துலயும் நான் கஷ்டப்பட்டேன், அந்த மாதிரி நெகட்டிவ்ல நினைச்ச மைண்ட் செட் தான். மைண்ட் செட் சரியா பண்ணி வச்சுட்டோம், எல்லாமே சரியாயிடும். எல்லாரோடையும் இப்ப பாருங்க, இந்த அஞ்சு மாதம் உங்க கூட உட்காந்து அழகா மிங்கிளாகி பேசுறோம், எப்படி முடியுதே? நாங்களாம் நாங்க எங்க மைண்ட்ல எந்த திங்கிங்கும் இல்லை, அதனால இருந்து சரி இவங்களுக்கு கோஆபரேட் பண்ணணும். அப்படி அந்த திங்கிங் எல்லாம் எப்போ வரும்? இந்த மாதிரி வளர்ந்தாதான் வரும். நியூக்ளியர் ஃபேமிலினாலெல்லாம் கிடையாது, நியூக்ளியர் ஃபேமிலினாக்கா அந்த குழந்தைக்கு ஆபத்து தான் ஜாஸ்தி, தனியாவே இருப்பான், ராங் டெவில் திங்கிங் நிறைய இருக்கும், ஃபியூச்சர்ல அவங்களால உபயோகம்லாம் ஒன்றும் இருக்காது. படிப்பு வேணா படிச்சிடலாம், ஃபர்ஸ்ட் ரேங்க் வேணா வந்துடலாம், மற்றபடி மனுஷனோட மனுஷனா பழகிறதுங்கிறது ரொம்ப மைனஸ் பாயிண்ட் ஆயிடும். அலோனா ஃபீல் பண்ணுவான், மைண்ட்ல மைண்ட் செட் வரைக்கும் வீக்கா போனதுனால அவனை யாராலையும் அப்புறம் மாத்த முடியாது. உடம்புக்கு வந்தா டாக்டர்கிட்ட கொண்டு போகல, மைண்டு பொல்யூட் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாரும் ஒண்ணுதாங்கிறது யூனிட்டியா அங்கதான் நம்ம இந்த மாதிரி வெளியில இருந்தாதான் கத்து தர முடியும். தனியும் ஒரு ரூம் கொடுத்தோ என் பையனுக்கு ஸ்டடி ரூமு அப்படிலாம் ரொம்ப பண்ணமுன்னா அது ரொம்ப நெகட்டிவ்ல தான் போகும்.
1: கரெக்டா சொன்னீங்க. கவிதாமா நீங்க சொல்லுங்க. முதியோர் இல்லங்கள் பத்தி,
9: இந்த காலத்துல முதியோர் இல்லங்கள் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு, அதுலயும் கிளாஸ் இருக்கு, ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ்னு. ஸோ யூஎஸ்ல செட்டில் ஆன பசங்களோட அப்பா அம்மா எல்லாம் ஏ கிளாஸ்ல இருக்காங்க. ஸோ மிடில்லாம் பி, இன்னும் லோயர் கவனிக்கவே முடியாதவங்க சி கிளாஸ், அந்த மாதிரி கிளாஸ் வைஸ் வந்துட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா நம்மளே தாங்க, நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேன்றோம். ஆக்சுவலி இப்போ நம்ம ஃபாதர் மதரா ஒரு குழந்தைய வளர்த்துட்டோம், வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் பையனோ பொண்ணோ. இப்போ நான் ஒரு பொண்ணு ஒரு பையன் வச்சுருக்கேன், நான் பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், பொண்ணு வரா உள்ள, நான் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், பையன் போறாங்க. ஸோ நான் வர பையனை வந்து நான் பையனா நினைச்சுக்கணும், மருமகனை நான் பொண்ணை வந்து பொண்ணா நினைச்சிருக்கணும், நினைச்சு அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துடணும். இப்போ நம்ம பொண்ணு விட்டு போயிட்டு ஐயோ ஆத்துக்கார் பாரு அவக்கு எப்படி பண்றா பாரு, அவ தம்பிக்கு அவ தங்கச்சிக்கு அவங்க ஃபேமிலிக்கு அப்படி நம்ம அங்கே சொல்லி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இங்க வந்துட்டு ஐயோ புருஷன் என்ன இப்படி பண்றா அப்படி பண்ணா, நம்மளே தான் வந்து அவங்களுக்கு வந்து ராங்கா கைட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லிடுறோம், அதுக்கப்புறம் அது நம்மளுக்கே வருது திருப்பி பாத்துக்காம நம்மளை கொண்டு போய் விடுறா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம பசங்க நம்ம குழந்தை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த மருமகன் பையனா நினைக்கணும், அந்த மருமகன் எதான் பண்ணாலும் நம்ம பொண்ணுக்கு சொல்லணும், பொண்ணே வந்து அவர் ரொம்ப செலவு பண்றாரு அவர் ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லணும், அவங்க ஃபேமிலி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தான், அவ சிஸ்டர் நம்ம சிஸ்டர்ஸ் தான், அந்த மாதிரிதான் நீ வந்து எடுத்துக்கணும்ன்ட்டு ரெண்டுமே நியூட்ரலா நம்ம அட்வைஸ் பண்ணி மேனேஜ் பண்ணி அங்க பேலன்ஸ்டா இருந்தா நம்மளை யாரும் வெளில அனுப்ப மாட்டாங்க, நம்மளை தூக்கி வெளில போட மாட்டான், புரியுது? நம்மளுக்காக வந்து போர் அடிச்சு போய் என்னை கொண்டு போய் எங்கேயான ஒரு ஹோம்ல சேர்த்துடு, நல்ல டிவிலாம் இருக்க ஹோம், ஜாலியா இருக்க ஹோம்ல கொண்டு போய் சேர்த்துரு, அங்க என்னென்னோ சொல்லி தருவாங்களாம, யோகா டான்ஸு அப்புறம் பேசலாம் நிறைய இருக்கு அப்படி நம்மளா சொல்லணும். அந்த சிச்சுவேஷன் தான் நம்ம உருவாக்கணும், வேண்டாம் வெறுப்பா நம்மளை கொண்டு போய் எங்கேயாவது தள்ளுற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. ஸோ நம்ம கையில தான் இருக்குது,
10: அதுவும் நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்றீங்க.
1: ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சீரியஸ் டாபிக் உள்ள வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, அதுவும் தாய்மார்கள்ட்ட கேட்கப்பட வேண்டிய கேள்வி, என்னதான் நம்ம சொன்னாலும் பசங்க இந்த காலத்து பசங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் பியர் ப்ரெஷர்னு சொன்னாலும் மாஸ் மீடியான்னு சொன்னாலும், வீட்டில் இருக்க அம்மாக்களோட ரோல்ன்றது என்றைக்குமே இன்றியமையாதது தான். இந்த காலகட்டத்தில் கிரைம் ரேட்ஸுன்றது ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பொண்ணு கற்பழிக்கப்படுறான்னா இந்த சொசைட்டி எங்கே இருக்குன்னு நம்ம தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ கிரைம் ரேட்ஸ் இவ்வளோ அதிகமாயிட்டு இருக்க நேரத்தில் பேரண்டிங் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமாக பேசப்பட்டுட்டு வருது. இது அம்மாவோட ரோலுன்றது இன்னும் ரொம்ப முக்கியமாக பேசப்பட வேண்டியது. ஏன்னா இங்கே பேசும்போதே நம்ம நிறையா சொன்னோம், நமக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தால் நம்ம அம்மா மடியை தான் தேடி போவோம் அப்படின்னு. அந்த குழந்தைக்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்காத நேரத்தில் தான் அது தப்பு பண்ணுதோ அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. இதுக்கு இங்கே இருக்க அம்மாக்கள் என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
8: சொல்லலாமா?
1: சொல்லுங்கள் பத்மினி மேம்.
8: இதுக்கு காரணம் என்னன்னா ராங் கைடன்ஸ் சில பேரண்ட்ஸ் பண்ணுறது தான். எல்லாம் யூஆர் டிசர்வ் டு டூ டிசர்வ் டு டூன்னு சொல்லி ஏற்றி விடுவாங்க சில பேரண்ட்ஸு. தியானம்லாம் இருக்கிறது இல்லை, சுவாமி பக்தி கிடையாது, அதாவது பகுத்தறிவு வேற இது வேற, ஏதோ சாமி இருக்கு இல்லைங்கிறது வேற, கான்சென்ட்ரேஷன் ஒரு இடத்துல இருக்கணும் பீஸ் ஆஃப் மைண்டு எடுக்கிறதுக்கு, அது பேர் சாமின்னு வச்சுக்கோங்க, அந்த சுவாமியை வணங்குன்னு சொல்றதுனால அந்த மைண்ட் எல்லாம் இதுவாக இருந்ததுனாக்க அதுக்கு ஒரு விவேகானந்த திருப்பி திருப்பி பிறக்கணுமா வேண்டாமே, எல்லா அம்மாவும் சொன்னேன்னே எல்லாம் கரெக்டாக இருக்க போகிறது. ஒவ்வொரு முறையும் விவேகானந்தர் சொல்வார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், அப்படி சொல்லி இல்லாமல் எல்லா பேரண்ட்டும்

0: தியானம், கூட்டு குடும்பம், அப்புறம் வந்து பர்ஃபெக்ஷன், இது எல்லாமே தாய்மார்கள் முதலேந்தே பழைய மெத்தடு கேலி பண்ணாம அந்த மெத்தடில் சொல்லி கொடுத்தாங்கன்னா எல்லாமே கரெக்ட் லைன்ல வந்துருவாங்க. இதை நீங்க ஒத்துண்டு தான் ஆகணும்.
1: கண்டிப்பாக ஒத்துவோம். போன மேம் நீங்கள் சொல்லுங்கள், பேரண்ட்டோட பங்கு எப்படி வகிக்குது இதில்?
2: இல்லைப்பா, திரும்பவும் நான் டீச்சருன்றதுனால பேரண்ட்ஸ் சொல்கிறத நான் சொல்கிறேன். நான் முன்னாடிலாம் என்னோடய அப்பாவெல்லாம் வந்து டீச்சர்ஸை போய் பார்க்குறாங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு பென் பண்ணி வணக்கமா என் பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொன்ன பேரண்ட்ஸ் இருக்காங்க. 45 சில்ட்ரன் என்னோடய கிளாஸில் இருக்காங்க, கேஜி எல்கேஜி. ஒரு கீரல் ஒரு குழந்தை மூஞ்சில் இருந்தாலும் உடனே பேரண்ட்ஸு வந்து அவ்வளோ ஒரு க்வெஸ்சன் ரைஸ் பண்ணுறது, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, 46 குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், ஒரு குழந்தைய உங்களால் பார்த்துக்க முடியல. வந்து சொல்கிற பேரண்ட், ஐயோ ரெண்டு நாள் லீவா மேம், என்னை எப்படி பார்த்துக்க போகிறேன்னு தெரியல மேம் அப்படி சொல்கிற பேரண்ட்டு, நான் என் குழந்தைக்கு ஒரு கீரல் இருந்தோடனே அவ்வளோ ஒரு கம்ப்ளைண்ட்டாக அது, நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க இவ்வளோ நேரமா, என்ன பார்த்துக்காம இருக்கீங்க. ஸோ எப்போ பேரண்ட்டுங்க குருவை எப்போ நாங்கள் மதிக்காமல் அதாவது க்வெஸ்சன் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அன்னையிலேருந்து க்ரைம் ரேட் கூறுச்சு. ஸோ அந்த குழந்தை முன்னாடியே க்வெஸ்சன், இது கேஜி என்னோட குழந்தைக்கு தெரியாது, இதையே 9th ஸ்டாண்டர்ட் பையன் ஒரு அடி பட்டுருச்சுன்னொன்னே பேரண்ட் வந்து அந்த டீச்சரை கேட்குறாங்க பாருங்கள், அவ்வளோ க்வெஸ்சன் பண்ணுறாங்க, எப்படி நீங்கள் அடிச்சிங்க, எப்படி நீங்கள் இப்படி அடிபட்டுச்சு அப்படின்னும் போது அந்த குழந்தை எல்லாமே புரிஞ்சுக்குது. ஓகே, என்னோட அம்மா வந்து கேட்பாங்க, இதனால நான் எல்லாமே செய்யலாம், என் கிளாஸில் நான் எல்லாமே செய்யலாம், டீச்சருக்கு அங்கே ரெஸ்பெக்டே இல்லை அப்படின்றத உணர ஆரம்பிச்சிட்டான். ஸோ அடுத்து என்ன பண்ணுவான், வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்து கேர்ள்ஸ் மேலே ஊற்றுவான். ஆரம்பிக்குதுங்களா? அடுத்தது மாடியில் அங்கே போய் நின்று பேசுவான், இங்கே நின்று பேசுவான், ரோட்டில் கேட் வாசலில் நின்று பேசுவான். பேசுறது பற்றியே தப்பு கிடையாது, பட் க்ரைம் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்ற நான் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பேரண்ட்டோட திரும்பவும் அதை தான் சொல்லுவேன், 50% பேரண்ட்டோட கையில் கண்டிப்பாக இருக்குது, ரெஸ்பெக்ட் பண்ண பழகுங்க. அது யாராக இருந்தாலும் டீச்சராக இருந்தால், என் பையனும் வந்து சொன்னால் அம்மா என்னை அடிச்சிட்டாங்கம்மான்னு கீறி இருந்தது, காது கிட்ட கீறி ரத்தம் வந்திருந்தது. நான் கேட்ட ஒரே க்வெஸ்சன், நீ என்ன தப்பு பண்ண? எந்த பேரண்ட்டு க்வெஸ்சனும் கேட்கறது இல்லையே குழந்தைங்கிட்ட, நீ என்னப்பா தப்பு பண்ண, ஏன்ப்பா தள்ளின, நீ புஷ் பண்ணல, கீழே விழுந்துட்டான்ல அவன், அதனால தானே மேம் அடித்தாங்க, குருன்னா அவங்க அடிப்பாங்க, மாதா பிதா குரு தெய்வம் இப்படி தான் இருந்தது. ஸோ இந்த கான்செப்டை எல்லா பேரண்ட்டும் சொல்லி கொடுக்கணும், கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கையில் இருக்குது. க்ரைம் ரேட் ஒவ்வொன்றும் கூடுதுன்னா ஃப்ரெண்ட்ஷிப், எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் அவன் மிங்கிள் ஆகுறான், எந்த சரௌண்டிங்கில் அவன் போகிறான், எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறான். நான் வந்து இது வந்து என்ன சொல்கிறது, அது நீங்கள் சொல்கிறது அந்த சஃபிஸ்டிகேட்டட், அதை பார்க்க சொல்ல நான், அதாவது இந்த மாதிரி பணக்கார ஃப்ரெண்டு ஏழை ஃப்ரெண்டு அதை நான் பார்க்க சொல்லலை, அதுக்காக இல்லை, எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட மிங்கிள் ஆகிறான் அப்படின்றத கண்காணிக்க வேண்டியது ஒவ்வொரு பேரண்ட்டோட கடமை. ஸோ இதெல்லாம் நீங்கள் குறைச்சிட்டு வந்தீங்கன்னா க்ரைம் ரேட் கண்டிப்பாக கம்மியாகும். ரெஸ்பெக்ட் பண்ண சொல்லி கொடுங்க, எல்லா பிள்ளைங்களோடையும் ஈக்குவலாக மிங்கிள் பண்ணதுக்கு. கேர்ள்ஸு பாய்ஸுன்றத பண்ணக்கூடாதுன்னா கோயடே போடுறது, ஆனால் குழந்தை வந்து சொல்லுது, அம்மாம்மா அந்த கேர்ள் வந்து என் நம்பர் கேட்டாமா, என்ன கேர்ள்னா பாய்ஸானா என்ன, எல்லாருக்கும் நம்பர் கொடுவோம், நம்பர் இதை நான் சொல்கிறது, எல்லாருக்கும் நம்பர் கொடுவோம்னா பிரச்சனை இல்லையே. ஸோ இதை நீங்கள் அந்த பாகுபாடை சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா க்ரைம் ரேட் கண்டிப்பாக கம்மியாகும். தேங்க்யூ ஸோ மச்.
3: ஸோ நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி எம்ஓபி சமுதாய வானொலிக்கு வந்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் இங்கே வந்த அனுபவத்தை பற்றி எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கம்மா. ஓனாமா சொல்லுங்க.
2: அதான் ஒவ்வொரு கருத்துமே என்னோட கருத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டியது, சமுதாயம்னா பேரண்ட்ஸ், ஸோ சொல்ல வேண்டிய கடமையை நான் கண்டிப்பாக ஒரு சொல்கிறதுக்குண்டான பிளாட்ஃபார்ம் சொல்லி கொடுத்ததுக்காக எம்ஓபி சொசைட்டிக்கு ஒரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதுக்காக. ஏன்னா நிறைய விஷயங்கள் என்னால் அந்த 46 குழந்தையோட பேரண்ட்ஸ்க்கு தான் சொல்லிகிட்ருப்பேன். எப்பயுமே ஓப்பன் டேனா நான் இதை வந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுவேன், ஒரு ஒரு பாயிண்ட் சொல்லுவேன், இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், இப்படி குழந்தைய நடத்துங்க. ஸோ ஆனால் இந்த பிளாட்ஃபார்ம் நிறைய பேருக்கு ரீச் ஆகுன்றது எனக்கு ஒரு ஆணித்தரமாக இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச்.
4: தேங்க்யூ மேம்.
3: தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் மேம். சந்திரா மேம் சொல்லுங்க.
5: அவங்க சொன்ன மாதிரி எங்களோட கருத்துக்களை நாங்கள் சொல்லிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஆதங்கங்கள் நிறைய இருக்குது, வெளியில் சொல்லிக்க முடியறதில்ல, நம்ம தான் பேசிக்கிறோம் வீட்டுக்குள்ளே, இது இந்த சொசைட்டிக்கே போய் சேருது அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமான விஷயமா தான் இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
3: நன்றி சந்திராமா. கவிதாமா சொல்லுங்க.
6: இதுவும் ஒரு வகையில் இந்த ஸ்ட்ரெஸ் கேட்டிங்கல்ல அந்த க்வெஸ்சன் கேன்சர்.

0: இன்னும் நீங்க இன்டர்வியூக்குள்ளே என்கேஜ்டா இருக்கீங்க.
1: எங்களுடைய இதெல்லாம் ஆதங்கம் ஒப்பீனியன் எல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம்ல சொல்லி முடிச்சோம். தேங்க் யூ ஃபார் கிவிங் an opportunity.
0: வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். பத்மினி அம்மா நீங்க சொல்லுங்க.
2: என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மதர்ஸை விட நான் வெளியில் அதிகமாக புழங்குறதுனால நான் எல்லாருக்கிட்டையும் அட்வைஸ் பண்ணிடுவேன். வர போகிறேன், வந்து போன இப்போ நான் இறங்கின ஆட்டோமேன் முத கொண்டு நான் அட்வைஸ் பண்ணிட்டு தான் வருவேன். எனக்கு என்ன வேணுமோ பப்ளிக் கூட மூவ் பண்ணுற அளவுக்கு எனக்கு இது இருக்கு. அதனால் அதில் வந்து நான் இந்த டிரைவிங் சொல்லி கொடுக்கும்போது நான் ரேடியோ மிரிச்சி வரைக்கும் பேசியிருக்கேன். ப்ரெஸ்ஸை நானே மீட் பண்ணியிருக்கேன். ப்ரெஸ்ஸோட மீட் பண்ணி பேசுகிறதுல எனக்கு வெல்லம். இப்போது பிரியங்கா மட்டும்தான் எனக்கு உங்கள் டீமில் தெரியும். அவங்க என்னை இன்வைட் பண்ணதுனால எனக்கு இன்னும் அந்த ஐஸ்கிரீம் மேல ரசகுல்லா மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து எப்படியாவது நான் வரும்போதே ராங் ரூட்ல போயிட்டேன். அப்படியும் விடக்கூடாது, வந்து இதை முடிச்சு கொடுத்துட்டு போனோம். நான் ஒரு காரியத்தை எடுத்து அதை முடிச்சு கொடுக்காம போக மாட்டேன். என்னை நம்பி ஒருத்தர் கூப்பிட்டுருக்காங்கன்னா எங்க போனாலும் அதை நான் அவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பேன். அந்த குணம் எங்கிட்ட இருக்கு. எப்படியாவது இங்க வந்து அதை பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைஷ்ணவா காலேஜ்லேருந்து இந்த வைஷ்ணவா காலேஜ் வந்து உங்க கூட கோஆப்ரேட் பண்ணி இந்த ப்ரோக்ராம என்னால மத்தவங்க வெயிட் பண்றாங்களேன்னு ஒரு ஆதங்கத்தோட வந்து அதான் என் ஆதங்கம், அவங்கள டிலே பண்ண வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து அழகாக வந்து பண்ணேன். எனிஹவ் இந்த கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு என்னுடைய தேங்க்ஸ் உங்களுக்கு.
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. சொல்லுங்க ஜெயம், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே MOPCRS-ல எப்படி இருந்தது?
3: மனிதத்திலிருந்து பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். நான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணதில்லை யார்கிட்டையும். ரொம்ப யோசிப்பேன் பேசுறது கூட. ஏன்னா நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம பேசுகிற வார்த்தைகள் மற்றவங்களை வந்து ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் ரொம்ப யோசிப்பேன். அதுக்கு நான் பேசாமல் இருக்கிறது பெட்டர்னு நினப்பேன். ஸோ மனசில் இருக்கிறத அப்படியே பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
0: ரொம்ப நன்றி மேம், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே வந்ததுக்காக MOPCRS சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றிகள்.
4: இன்னைக்கு நம்ம பேரண்டிங்கில் பேசாத இடமே இல்லை. ஒரு குழந்தையோட ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து க்ரைம் ரேட்ஸ் வரைக்கும் போயிட்டு உங்க அம்மா கிட்ட இருந்து நீங்க எடுத்துக்கிட்ட இன்ஸ்பிரேஷன்ல இருந்து
0: ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ்ல இருந்து
4: ஜாயின் ஃபேமிலியில இருந்து எல்லாத்த பத்தியும் பேசிட்டோம். இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா எங்க நேயர்கள் பல பேருக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் RJ பிரியங்கா
0: அண்ட் RJ ரித்திகா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8.
4: இது நமது சமுதாயம், நமது பெருமை.

put your hands up, for we are here.

0: ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
2: ஆமாப்பா, நான் எனக்கு ஒரு சப்மிஷன் போகணும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: என்ன சௌமியா, ஆச்சரியமா இருக்கு. மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகான் தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா? என்ன சொல்ற நீ?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் பெரியவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் ஆயிடுச்சுட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுனே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு. அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைங்களால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்கிறேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: மம்மி மம்மி, இந்த வீடியோ பாரு. இந்த வீடியோல இருக்க பையனோட அம்மா அவனுக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிறாங்க. நீ என்னைக்காவது அப்படி தூங்க வச்சிருக்கியா?
3: சஞ்சனா, அம்மாக்கு 1000 வேலை இருக்குடா கண்ணா. உனக்கு தெரியும்ல அம்மா ப்ரொமோஷனுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு. தோ அங்க பாரு, அந்த டேபிள் ஐபேட் இருக்குல்ல, அதுல யூடியூப் போட்டு போய் பாரு, சரியா?
4: அச்சோ, நல்ல சீன்ல கரண்ட் கட் ஆயிடுச்சே.
3: நம்ம ஊர்ல கரண்ட் கட் ஆகுறதுலாம் சகஜம் தானே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. பாத்தியா பிரியங்கா, இந்த படத்தோட டைரக்டர் ரியாலிட்டியை எவ்வளவு யதார்த்தமா காமிச்சிருக்காருன்னு.
4: இப்ப எத்தனை பேரு குழந்தைங்களுக்கு கதை எல்லாம் சொல்றாங்க, அவங்க அவங்க கையில மொபைல் ஐபேட்னு கொடுத்துடுறாங்க.
3: நம்ம சின்ன வயசுல கேட்ட கதைகள்லாம் ஞாபகம் இருக்கா பிரியங்கா?
4: எப்படி மறக்க முடியும் ரத்திகா? நிலா வெளிச்சத்துல பாட்டி கையில கிண்ணம், கிண்ணத்துல பால் சோறு, ஒரு ஊர்லன்னு சொல்ற கதை, அத ஊன்னு கேக்குற நாம சொல்லும் போதே சிலிருக்குதுல்ல.
3: ஆஹா, கவிதை கவிதை. ஊ சொன்னாதான் கதை சொல்வேன்னு சொல்ற தாத்தா, பொய் சொன்னா சாமி கண்ண குத்துன்னு சொல்ற பாட்டி, கதையில அறுவரை சொல்ற ஆமை, கரம் கொடுத்து மகிழ்ன்னு சொல்ற மரம், அது ஒரு அழகிய நிலா காலம் தான் பிரியங்கா.
4: ஆனா இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு தான் இந்த சிரிப்பூட்டும் நிமிடங்களை அனுபவிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கல.
3: ஏன் அப்படி சொல்ற?
4: இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் ஏரால உள்ள ஃபாஸ்ட் பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபாஸ்ட் ஃபாஸ்டா எதிர்பார்த்து பெத்த குழந்தைங்களுக்கு கூட கதை சொல்ற பொறுமையை இழந்துட்டதால இன்ஸ்டன்டா கிடைச்ச யூடியூப ஈஸியா கொடுத்துட்டாங்களோன்னு தோணுது.
3: கரெக்ட் தான் பிரியங்கா, இதனாலதான் இந்த காலத்து குழந்தைங்க நீதி கதைகள்ல இருந்து கிடைக்கிற அனுபவத்தை இழக்கிறாங்க.
4: சரி ரத்திகா, இப்போ நாம சீரியஸ் டாக்டர்னு கொஞ்சம் பிரேக் எடுக்கலாமா?
3: அப்போ நான் ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
4: சொல்லுங்க சொல்லுங்க, வெயிட் பண்றேன்ல.
5: ஒரு ஊர்ல
3: ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா அவரோட பொண்ணுக்கு வரம் தேடிட்டு இருந்தாராம். அவர் வெக்கிற போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு தான் அவரோட பொண்ண கல்யாணம் பண்ணி தரதா எல்லா ராஜ்யங்களுக்கும் சாமானியர்களுக்கும் அறிக்கை விட்டார். ஆனா அதுல ஒரு செக்கும் வச்சாரு. என்னன்னா, ராஜ்யங்கள்ல இருந்து வர இளவரசர்கள் தோத்தாங்கன்னா அவங்களுக்கு வெறும் அவங்க செலவு செஞ்ச காசுதான் நஷ்டம். ஆனா சாமானியர்கள்ல இருந்து யாராச்சும் போட்டியில கலந்துகிட்டு தோத்து போனாங்கன்னா அவங்க கழுத்தையே வெட்டிடுவேன்னு ராஜா அறிக்கையில சொல்லியிருந்தாரு. இத கேட்ட உடனே பாமர மக்கள்ல இருந்து யாரும் போட்டியில கலந்துக்க காலடி எடுத்து வைக்கல. போட்டி நாள் வந்தது. எல்லா ராஜ்யங்கள்ல இருந்து இளவரசர்கள் இந்த நாட்டு இளவரசிய தட்டி செல்ல வந்தாங்க. அவங்க மத்தியில ஒரே ஒரு சாமானியர் போட்டியில கலந்துகிட்டாரு. போட்டி நாள்லதான் ராஜா என்ன போட்டினே சொன்னாரு. என்ன போட்டினா, ராஜா ஒவ்வொருத்தருக்கும் 10 பைசா தருவாராம். அந்த 10 பைசாவை வச்சு காய், பூ, எண்ணெய், இலை, விறகு, இது அத்தனையும் வாங்கிட்டு அவர் கொடுத்த 10 பைசாவையும் திருப்பி கொண்டு வரணும்னு சொன்னாராம். இளவரசர்கள் யாரும் அவங்க செல்வாக்க பயன்படுத்தி மக்களை பயம்படுத்தி இதை எதுவும் வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு உத்தரவும் போட்டாரு. பல ராஜ்ய இளவரசர்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி கடைசியில எங்களால முடியலன்னு சொல்லி தோத்து போயிட்டாங்க. ஆனா அந்த ஒரே ஒரு சாமானியர் மட்டும் அவர் வர வழியில பார்த்த ஒரு எள்ளு செடிய ராஜா கிட்ட கொண்டு வந்தாராம். ராஜா அவரை ஆச்சரியத்தோட பார்த்து, என்ன கொண்டு வந்தாய் என்று கேட்டாராம். அதுக்கு அந்த சாமானியர் அந்த செடிய காமிச்சு, அந்த செடியில இருக்க இலைய பறித்து ராஜா இலை அப்படின்னு அவர் முன்னாடி வச்சாராம். அப்புறம் அந்த செடியில இருந்த குட்டி குட்டி காயெல்லாம் எடுத்து ராஜா காய் அப்படின்னு வச்சாராம். அப்புறம் அந்த செடியில இருந்த எள்ளு அதை எடுத்து முன்னாடி வச்சாராம். அப்புறம் அந்த எள்ள நசுக்கி எண்ணெய் அப்படின்னு காமிச்சாராம். அப்புறம் அதே செடி காஞ்சு போச்சுன்னா விறகாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த செடியையும் அவர் முன்னாடியே வச்சாராம். அப்புறமா அந்த ராஜா கொடுத்த 10 பைசாவையும் அவர் கையிலே ஒப்பனைச்சாராம். இத பார்த்து வியந்த ராஜா தன்னுடைய பொண்ணை இந்த சாமானியருக்கே கட்டி வச்சாராம். இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் நம்ம கண்ணு முன்னாடியே தான் இருக்கும். அதை பொறுமையா அரைஞ்சு நம்ம பிரச்சனைகளை தீர்த்துக்கணும்.

0: என்ன ஒரு கதைல, இந்த கதைய எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கேட்டாலும் கூட இத மொத தடவை கேட்ட அனுபவம் இன்னும் என் மனசுல பசுமரத்தாணி போல அப்படியே இருக்கிறதுக்கா.
1: இந்த கதைகள் எல்லாம் கேட்டு வளர்ந்தாதான் பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கான மனப்பக்குவத்தையே பெற முடியும் பிரியங்கா.
0: சரியா சொன்ன ரித்திகா, இந்த கதைகள் எல்லாம் இந்த காலத்து பெற்றோர்கள் அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லாத காரணத்தினாலதான் இந்த காலத்து குழந்தைங்க கிட்ட மன வலிமை கம்மியா காணப்படுதுன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா பிரியங்கா, இந்தியால மட்டும் மொத்தம் 89% குழந்தைகள் மொபைல் போன்ஸ்க்கும் டேப்ஸ்க்கும் அடிக்ட் ஆகுறதுக்கு பெற்றோர்களும் ஒரு முக்கிய காரணம்னு தான் சொல்றாங்க.
0: இதுக்கான இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னு தெரியுமா? அர்பனைசேஷன்ற ஒரு பக்கம் வளர்ச்சியால இன்னொரு பக்கம் கூட்டு குடும்பங்களா இருந்தவங்க எல்லாம் சிதறி குட்டி குட்டியா தனித்தனி குடும்பங்களா மாறினதும் தான்.
1: கூட்டு குடும்பம்னு சொல்லும் போதுதான் ஞாபகத்துக்கு வருது, சின்ன வயசுல நம்ம ஏதாச்சும் வேணும்னு சொல்லி அழுது அடம் பிடிச்சா நம்மள நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா அத்தை மாமா எல்லாம் நம்மள கதை சொல்லியே சமாளிச்சிருவாங்க. அந்த மாதிரி உன்னை சமாளிக்கிறதுக்காக சொன்ன கதைகள் ஏதாச்சும் உனக்கு ஞாபகம் இருக்கா?
0: அதெல்லாம் மறக்க கூடிய விஷயமா? இப்ப அதுல ஒன்னு எடுத்து விடுறேன் பாரு. ஒரு நரி இருந்துச்சான். அது தினமும் ஒரு குகையில போய் தூங்குமா. அது எப்பவும் போய் தூங்கறதுக்கு முன்னாடி அந்த குகையில தன்னை விட பெரிய விலங்கு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்குமா. அது மாதிரி ஒரு நாள் போய் குகை வாசல்ல நின்னு, ஏ குகையே, நீ எப்போ நான் வந்தா என்கிட்ட எதையாவது சொல்லுவேல்ல, இன்னைக்கு என்ன பேசாம நிக்கிற அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ உள்ள இருந்து ஒரு பயங்கரமான குரல், ஹெய், உனக்கு அறிவு இருக்கா? குகை எங்கேயாவது பேசுமா? நான் தான் உள்ள இருக்கேன். எனக்கு 1000 கால் 1000 கை, வெளிய வந்த உன்னை அவ்வளவுதான், மரியாதையா ஓடிடு அப்படின்னு சொல்லுச்சான். இத கேட்டதும் நரி தலக்கால் புரியாம பயத்துல அலறி ஓடிச்சான். அப்போ அந்த வழியா வந்த புலி நம்ம நரிய பார்த்து, என்ன நரியாரே இப்படி ஓடுறீங்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு நம்ம நரி அது குகையில கேட்ட அந்த குரலை பத்தியும் அங்க இருக்கிற 1000 கால் 1000 கை கொண்ட விலங்க பத்தியும் சொல்லுச்சான். புலிக்கு நான் இருக்கிற காட்டுல என்ன விட ஒரு விலங்கு உங்களை பயம் கொடுத்த இருக்கா, வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி குகைக்கு கூட்டிட்டு போச்சான் நரிய நம்ம புலி. பார்த்தா அந்த உள்ள இருக்கிற விலங்கு நம்ம புலியையும் பயம் கொடுத்தி அனுப்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம புலி கூட்டிட்டு வந்த சிங்கம், சிங்கம் கூட்டிட்டு வந்த யானை அப்படின்னு காட்டுல இருக்க எல்லா விலங்கையும் அந்த குகைக்குள்ள இருக்க ஒரே ஒரு 1000 கால் 1000 கை விலங்கு பயம் கொடுத்திருச்சு. இந்த விலங்குங்க எல்லாம் பயந்து போய் தலை தெரிக்க ஓடி மூச்சு வாங்க ஒரு குளத்துல நின்று தண்ணி குடிச்சுதான். அப்போ அந்த குளத்தோரமா நின்ன தவளை, என்ன காட்டுல இருக்க எல்லா விலங்குகளும் இப்படி தலை தெரிக்க ஓடி வந்திருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ அந்த கூட்டத்துல இருந்து வெளியே வந்த நம்ம சிங்கராஜா, அந்த குகையில ஒரு பெரிய விலங்கு இருக்கு, அதுக்கு 1000 கால் 1000 கையாம், அது வெளியே வந்தா இந்த காட்டுல இருக்க எல்லாரையுமே சாப்பிடுவேன்னு பயம் கொடுத்தது அப்படின்னு சொல்லாராம். உடனே இந்த தவளை சொல்லிச்சான், அது என்ன ஒரு விலங்கு, நான் பாத்துடுறேன், வாங்க எல்லாரும் போலாம் அப்படின்னு தவளை கூப்பிடுச்சான். உடனே சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு. அப்போ சிங்கம் சொல்லுச்சான், இந்த காட்டுல இருக்க எல்லா பெரிய விலங்குகளும் அந்த விலங்க பார்த்து பயந்து இருக்குன்னு சொல்றேன், இவ்வளோ ஒன்று இருக்க தவளை நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த தவளை சொல்லிச்சான், சிங்கராஜா, என்னோட உருவத்தை வச்சு என்னை எடை போட்டுறாதீங்க, நீங்க வாங்க இந்த பிரச்சனைக்கான முடிவை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தவளை சிங்கராஜாவை குகைக்கு கூட்டிட்டு போச்சான். அங்க அந்த குகை வாசல்ல நின்னு நம்ம தவளை அந்த குகைய நோக்கி பயங்கர தைரியத்தோட உள்ள யாரு அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ உள்ள இருந்த ஒரு பயங்கரமான குரல், நீ யாரு? எனக்கு 1000 கால் 1000 கை, நான் வெளியே வந்தேன் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லுச்சான். அதுக்கு நம்ம தவளை, ஹே, உனக்கு எத்தனை கால் எத்தனை கை வேணா இருக்கட்டும், ஆனா எனக்கு பான வயிறு, நான் உள்ள வந்தேன் உன்னை ஒரே வாயில முழுங்கிடுவேன் அப்படின்னு பயம் கொடுத்துச்சான். அப்போ உள்ள இருந்த விலங்குக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. அது உடனே, ஐயோ, நீ எல்லாம் உள்ள வர வேண்டாம், நானே வெளியே வரேன் அப்படின்னு சொல்லி அது வெளியே வர ஆரம்பிச்சுதான். வெளியே இருந்த எல்லா விலங்குகளும் ரொம்ப பயத்தோட உள்ள இருந்து ஒரு 1000 கால் 1000 கை விலங்கு வருதுன்னு தெரிஞ்சதும் அண்ணாந்து பாத்துட்டு இருந்ததான். பார்த்தா உள்ள இருந்து வெளியே வந்தது ட்ரெயின் பூச்சி. அந்த பூச்சிய பார்த்ததும் காட்டு விலங்குகளுக்கு எல்லாம் பெரிய ஆச்சரியம். சிங்கராஜா தவளைய கூப்பிட்டு பாராட்டி தள்ளிட்டாராம். இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தரோட புத்திசாலித்தனம்ன்றது அவங்களோட பதவியிலயோ இல்ல அவங்களோட உருவத்திலயோ கிடையாது, அவங்க யோசிக்கிற விதத்துல தான் இருக்கு.
1: பாரு, அத்தனோண்டு இருந்துகிட்டு அந்த ட்ரெயின் பூச்சி காட்டே ஏமாத்திருக்கு. இந்த மாதிரி கதைகளை நமக்கு தூங்குறதுக்கு முன்னாடி சொல்றாங்கன்னா காரணம் இல்லாமையா?
0: கண்டிப்பா, தூங்குறதுக்கு முன்னாடி இந்த கதைகள் எல்லாம் சொல்றதால அந்த கதைகள்ல சொல்லப்படுற நீதி கருத்துக்கள் நம்மளோட சப்கான்சியஸ் மெமரியில ஆழமா பதிஞ்சிருது. இதனால நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி பிரச்சனைகள் நேரிடும் போது நாம கேட்ட இந்த கதைகள்ல இருந்தே நமக்கு ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் கிடைக்குது.
1: கண்டிப்பா பிரியங்கா, உங்க கருத்தை நான் வழிமொழிகிறேன்.
0: சோ தி கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்,
1: நிறுத்து, கருத்து வேணாம், கதைய சொல்லு.
0: என்னை இந்த உலகத்துக்கு ஒரு கருத்து சொல்ல விட மாட்டியே நீ? இப்போ நீ என்ன பேச விடாம தடுத்தல்ல, அந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்காக ஒரு கதை இருக்கு, அத சொல்லட்டுமா?
1: அதுக்கு தானே பிரியங்கா நானும் நம்ம நேயர்களும் அவளோட வெயிட் பண்றோம். தொடங்கட்டும்.
2: ஒரு ஊர்ல
0: ஒரு சின்ன குட்டை இருந்துச்சான். அதுல நம்ம கதைக்கான ஹீரோவான ஒரு மீன், ஒரு ஆமை, ஒரு தவளை இருந்துச்சான். ஒரு நாள் அந்த குட்டை பக்கத்துல வந்து நின்ன ஒரு மீனவர் சொன்னாரா, இந்த குட்டையில ஆமை, மீன், தவளைன்னு எல்லாமே இருக்கு, நம்ம நாளைக்கு வந்து இந்த குட்டையில மீன் பிடிக்கலான்னு சொன்னாராம். இத நம்ம ஹீரோக்களான மீனும் ஆமையும் தவளையும் கேட்டுடுச்சான். கேட்ட உடனே நம்ம தவளை சொல்லிச்சான், ஐயோ, எந்த ஆபத்தும் நடக்கிறதுக்கு முன்னாடி நாம நம்மள காப்பாத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதனால நாம இந்த குட்டையில இருந்து கிளம்பி தூரமா எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிச்சான். அத கேட்காத மீனும் ஆமையும், எங்களெல்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாது, நீ வேணா பயந்து போய் எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சுக்கோ, நாங்க இங்க தான் இருப்போம், நீ சொல்ற அறிவுரை எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிச்சான். ஆனா நம்ம தவளை அப்பையும் நண்பர்களை விட்டுட்டு போக கூடாதுன்றதுக்காக எவ்வளவோ கெஞ்சிச்சான் இந்த மீன் கிட்டயும் இந்த ஆமை கிட்டயும். ஆனா இந்த மீன் சொல்லிச்சான், நான் இன்னும் 110 வருஷம் இங்க தான் இருக்க போறேன்னு சொல்லிச்சான். ஆமை சொல்லிச்சான், நான் இன்னும் 150 வருஷம் இங்க தான் இருக்க போறேன், நீ வேணா யாருக்காவது பயந்துட்டு எங்கேயாவது போன்னு சொல்லிச்சான். மறுநாள் அந்த மீனவரும் வந்தாராம். வந்து இந்த மீனை புடிச்சு ஒரு ஊக்குல குத்தி வச்சுட்டாரு, ஆமைய புடிச்சு மல்லாக்க திருப்பி மேல ஒரு கல்ல எடுத்து வச்சுட்டாராம். ஆனா நம்ம தவளை பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ன்றத உணர்ந்ததால அது தப்பிச்சிடுச்சு. தப்பிச்சு இப்போ இதுங்க ரெண்டத்தோட நிலைமைய பார்த்து அது பாட்டு வேற பாடிட்டே வந்துச்சான். என்ன பாட்டுன்னு தெரியுமா?
1: இவ்வளவும் சொல்லிட்ட, இதையும் நீயே சொல்ல பிரியங்கா.
0: 110 அவன் கோத்துட்டான், மல்லாத்திட்டான், கல்லேத்திட்டான், நான் தத்தக்கா புத்தக்கான்னு போயிட்டேன் அப்படின்னு பாடிச்சான்.
1: அருமை பிரியங்கா, அருமை. இந்த கதையில வந்த கருத்தை உணர்ந்தாலே நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம்.
0: நேயர்கள் எவ்வளவு நேரம் தான் என்னோட குரல்லே கதை கேட்பாங்க ரித்திகா? உன்னோட அழகான குரல்ல ஒரு அழகான கதையை எடுத்து விட கூடாதா?
1: சைக்கிள் கேப்ல என்ன கலாய்ச்சிட்டல? சரி, உன் வீட்ல உனக்கு ஒரு வேலை சொன்னா என்ன பண்ணுவ?
0: எப்படியெல்லாம் ஏடகூடம் பண்ணி அந்த வேலையை செய்யாம தப்பிக்கலாம்னு பாப்பேன்.
1: நீ இப்படி பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம சின்ன வயசுல கேட்ட கதைகள் அப்படி, அதுல இருந்து ஒரு கதையை தான் இப்போ நம்ம கேட்க போறோம்.
2: ஒரு ஊர்ல
1: ஒரு வயசானவர் இருந்தாராம். அந்த வயசானவருக்கு 2 பசங்களும் இருந்தாங்க. அவருக்கு அவருடைய பசங்கனா ரொம்பவே பிடிக்கும். அதனால இந்த வயசான காலத்திலயும் அவரே வேலை செஞ்சு தான் 2 பசங்களையும் பாத்துக்கணும்னு நினைச்சாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் வேலை செய்ய முடியல. அதனால அவர் அந்த ஊர் பண்ணையார்கிட்ட இருந்து கடன் வாங்க ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடன் அதிகரிச்சு அது ஒரு பெரிய தொகையில வந்து நின்னுச்சு. அதனால அந்த பண்ணையார் அந்த வயசானவரை கூப்பிட்டு, உனக்குதான் 2 பசங்க இருக்காங்கல்ல, அவங்கள எனக்கு வேலைக்கு அனுப்பி உன் கடனை தீத்துக்கோ அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னபடியே அவரும் அவரோட பெரிய பையனை பண்ணையார் வீட்டு வேலைக்கு அனுப்புனாராம். பண்ணையார் வீட்டுல செலவுக்கு தண்ணி ஊத்தணும், நெல் குத்தணும், வயல்ல களை பறிக்கணும், அப்புறம் குழந்தை அழாம இருக்க தொட்டிலாட்டணும்னு 4 வேலை சொன்னாங்க. அந்த பெரிய பையனால பண்ணையார் வீட்டுல 1 வாரத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல. அதனால அந்த வயசானவரு அவரோட 2வது பையனை வேலைக்கு அனுப்பினாராம். வேலைக்கு போனவர் ஒரு பிளானோட தாங்க போயிருக்காரு. போன உடனே பண்ணையார் கிட்ட ரெண்டு கண்டிஷன் சொன்னாரு. ஒன்னு, நீங்க நான் செய்யணும்னு நினைக்கிற வேலையை ஒரே வரியில தான் சொல்லணும். ரெண்டாவது, நான் செய்யற வேலையை பிடிக்காம நானே வெளில போயிட்டேன்னா உங்க கடனை நாங்க ஏதாச்சும் ஒரு வழியில செட்டில் பண்ணிடுறோம். ஆனா நீங்க என்ன வேணாம்னு சொல்லி வெளியே அனுப்புனீங்கன்னா எங்க கடனை கழிச்சுதான் அனுப்பணும்னு சொன்னார். இதுக்கு அந்த பண்ணையாரோட வைஃபும் ஒத்துக்கிட்டாங்க. ஒரே வரியில சொல்லணும்ன்றதுக்காக அந்த அம்மா இந்த பையனை கூப்பிட்டு செலவுக்கு தண்ணி ஊத்து அப்படின்னு சொன்னாங்க. இந்த பையன் வீட்டுல இருக்க செலவுல எல்லாம் தண்ணி ஊத்திட்டு வந்து
0: நிறுத்து நிறுத்து நிறுத்து, வீட்டுல இருக்க செலவா? அப்படின்னா
1: நம்ம வீடுகள்ல எல்லாம் தண்ணி வெளியே போகணும்ன்றதுக்காக அங்கங்க சின்ன சின்ன ஓட்டையா இருக்கும் இல்லையா, அதுதான் கிராமங்கள்ல செலவுன்னு சொன்னாங்க. இந்த பன்னீர் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, வீட்டுல எல்லாரும் பயன்படுத்துறதுக்காக எல்லா பாத்திரங்களையும் தண்ணி நிரப்பி வெயின்றதுதான் வீட்டு செலவுக்கு தண்ணி ஊத்தி வெயின்னு. ஆனா இந்த பையன் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வீட்டுல இருக்க ஓட்டையிலாம் தண்ணி உள்ள ஊத்திட்டான். ஐயோ, வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி ஊத்திட்டானேன்னு அந்த அம்மா அவனை, நீ இதை விட்டுடு போய் நெல்லு குத்துன்னு அனுப்புனாங்க. நெல்லு குத்த போனவரு உரலே உடையற அளவுக்கு கூத்திட்டு இருந்தாராம். அந்த அம்மா அத பாத்துட்டு, நீ குத்துற குத்துல உரலே உடஞ்சிரும் போல, நீ எதையும் குத்த வேணா, போய் வயல்ல களை பறின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. வயல்ல களை பறிக்க போனவரு ஒரு முடிவோடுதான் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். களைய வெட்ட சொன்னா வயல்ல வளர்ந்த செடி கொடியெல்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தாரு. இத பார்த்து அந்த அம்மாக்கு கோபம் வந்து, உன்னை களை பறிக்க சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பையன், எனக்கு களைனா எதுனே தெரியாது, நீங்க தான் ஏதோ வெட்ட சொன்னீங்க, அததான் நானும் வெட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாராம். கோபத்துல கொந்தளிச்சு அந்த அம்மா, நீ ஒன்னும் பறிக்க வேணாம், போய் குழந்தைக்கு தொட்டிலாட்டுன்னு சொல்லி அனுப்புனான். வீட்டுல குழந்தைக்கு தொட்டிலாட்ட சொன்னா இந்த சைட்ல இருந்து அந்த செவத்துல முட்டுற மாதிரி இழுத்து இழுத்து விட்டுட்டு இருந்தாராம். இத பார்த்து அந்த அம்மாக்கு மயக்கமே வந்துருச்சு. நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டான்னு சொல்லிடுறாங்க. அப்படியே பண்ணையார் கிட்ட, இவன் நம்ம வீட்டு வேலைக்கு வேண்டா, பேசாம கடனை கழிச்சு அனுப்பிச்சு விட்டுருங்கன்னு சொல்றாங்க. யார்கிட்ட எப்படி நடந்துகிட்டா நம்ம வேலை ஆகும்னு தெரிஞ்சு செயல்படணும்ன்றதுதான் இந்த கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறது.
0: இந்த கதைகள் நமக்கு சின்ன வயசுலயே சொல்லப்பட்டதாலதான் நம்ம வாழ்க்கையில நல்ல முறைகள் கொண்டு நாம வாழ்றோம். இவ்வளவு நேரம் நாம சொன்ன கதைகள் நம்ம நேயர்கள் பல பேருக்கு அவங்களோட பசுமையான நினைவுகளை நினைவு கொண்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நினைவுகளை அவங்க அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா அவங்க அவங்க கையில இருந்த கேட்ஜெட்ஸ வாங்கிட்டு அவங்களோட நேரத்தை கொடுப்பாங்கன்னு நம்புறோம்.
1: நம்ம நேயர்களுக்கு கருத்தூசி போட்டது பிரியங்கா. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்திகா அண்ட்
0: உங்கள் ஆர்ஜே பிரியங்கா.
1: இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் அபிமான எம்ஓபி சமுதாய வானொலி 107.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: நமது சமுதாயம்,
5: நமது வானொலி,
6: நமது பெருமை.
7: பழகின மனுஷங்க தர அன்பை விட பழகாத மிருகங்கள் தர அன்புதான் அதிகம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் மிருகங்களை கூட குடும்பத்துல ஒரு மெம்பரா கன்சிடர் பண்ணுவாங்க. நான் சொல்றது இப்ப இல்லங்க, 100 வருஷம் முன்னாடி எப்ப நம்ம ஊர் மக்கள் அவங்க வீட்டு மாட்டை லக்ஷ்மின்னு கடவுள் பேர் சொல்லி கூப்பிட்டாங்களோ அப்பல இருந்தே மிருகங்கள் நம்ம குடும்பத்துல ஒரு உறுப்பினர் ஆயிடுச்சு. தமிழ்நாடோட கல்ச்சர் படி மாடுகளை லைஃப் சஸ்டெய்னிங் அனிமல்னு சொல்லுவாங்க. மாடுகளை கடவுளா நினைச்சு வழிபடுவாங்க. நம்ம ஊர் கோவில் உள்ள போனா கூட கடவுளுக்கு ஒரு வாகனமா மிருகம் தான் இருக்கு. என் தாத்தா என்கிட்ட சொல்லுவாரு, நான் சின்ன பையனா இருந்தப்போ நானும் தேவியும் டெய்லி விளையாடுவோம், அவளை அம்மா என்ன பாத்துக்கிற மாதிரியே பாத்துப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. நான் கூட தேவி அவரோட அக்கா இல்ல தங்கச்சியா இருக்குமோன்னு தான் நினைச்சேன். ஆனா அப்புறம்தான் தெரிஞ்சது தேவி அவங்க வீட்டுல இருந்த மாடுன்னு. இல்ல இல்ல, கோமாத்தான்னு. மாடுன்னு சொன்னா தாத்தாக்கு கோவம் வரும். இதை வச்சே நமக்கெல்லாம் நம்ம ஊர் மாடுகளுக்கெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தந்தாங்கன்னு புரிஞ்சிருக்கும். ஆனா இந்த மாடுகள்லாம் நம்ம இப்ப அவ்வளோ பாக்கிறதே இல்லல்ல. ஏன்னா மாடுகள்லாம் இப்போ ஆபத்துக்கு உள்ளாயிருக்கு. நிறைய பால் வேணும்னு வெளிநாட்டு வியாபாரிகள் சொல்ற சில மெத்தட்ஸ் நம்ம ஊர்ல இருக்கிற சில மாடுகளுக்கு ஒத்துக்காது. அதனால 100 வருஷம் முன்னாடி 26 வருஷம் வாழ்ந்த மாடுகள்லாம் இன்னைக்கு வெறும் 6-7 இயர்ஸ் தான் வாழுது. இதுதான் வெள்ளை புரட்சியா? நம்ம ஆட்டோல போகும்போது வாசலை விட்டு கொஞ்சம் முன்னாடி நிறுத்தினா கூட அண்ணா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்மளால அந்த எக்ஸ்ட்ரா 2 அடி கூட எடுத்து வைக்க சோம்பேறித்தனம் படுறோம்.

இந்தியன் பாரம்பரிய மாடுகள் தர பால் உலகத்திலேயே மோஸ்ட் ஹெல்த்தியஸ்ட் பால்னு சொல்றாங்க. இன்னொரு சம விஷயம் சொல்லவா, மாடுகளால படி மேல ஈஸியா ஏற முடியும், ஆனா படியில இருந்து கீழே இறங்க முடியாது. விசித்திரமா இருக்குல்ல. இது வரைக்கும் நம்ம ஊரோட மாடுகளை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த விலங்கினம்க்கு போலாமா? நம்ம வேர்ல்ட்ல அதிகமா ஸ்பேஸ்ல சர்வை பண்ண விலங்கினம் லைகா த டாக், ஏர்த்தோட அட்மாஸ்பியரை சர்வை பண்ண ஃபர்ஸ்ட் விலங்கினம். இது சுமார் ஒரு 1 வீக்கா ஸ்பேஸ்ல இருந்ததா சொல்றாங்க. இந்த உலகத்திலேயே தன்னை விட நம்மள அதிகமா நேசிப்பது நாய்கள் தான். நம்மள நிறைய பேருக்கு நாய்கள்னா பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காமையும் இருக்கும். நாய்கள் பிடிச்சவங்க பாதி பேர்கிட்ட பெட் டாக்ஸ் இருக்கும், நிறைய பேர்கிட்ட நாய்கள் பெட்டா இருக்காம போயிருக்கும். ஆனா நம்மள பாதி பேருக்கு டாக்ஸ பத்தி முழுசா தெரியாது. பொதுவா நாட்டு நாய்னா நமக்கெல்லாம் ராஜபாளையம் தவிர வேற எதுவுமே மைண்டுக்கு வராது. ராஜபாளையம் இல்லாம இருக்கிற சில நாட்டு நாய்கள் தான் முதல் வேட்டை நாய், சிப்பிப்பாறை, கன்னி நாய், புலி நாய், அந்த மாதிரி நிறைய நாட்டு நாய்கள் இருக்கு. ஆனா இப்பெல்லாம் நாய்கள் ஒரு ஆக்சசரியாவே ஆயிடுச்சு. நம்ம ஊர்ல நிறைய பேர் புசுபுசுன்னு இருக்கிற நாயை தான் அவங்களோட பெட்டா இருக்கணும்னு விரும்புறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப தீப்பெட்டி மாதிரி இருக்கிற வீட்டுல குட்டியா ரொம்ப வளராம இருக்கிற நாய்களை தான் வச்சுக்க பிளேஸ் இருக்கு. இந்த நாய்களை நிறைய பேர் ஆக்சசரியா மட்டுமே பாக்கறதுனாலயும், எல்லாரும் பிஸியா இருக்கிறதுனாலயும், இந்த மாதிரி நாய்களுக்கு போதுமான அன்பும் கவனமும் இல்லாததுனால சின்ன வயசுலயே டிப்ரெஷன் வந்து உயிரிழந்துடுது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நாய்களுக்கெல்லாம் கேன்சர் இல்ல ரேபீஸ் வந்தா இந்த நாய்களோட ஓனர்ஸ் அவங்க பிஸி ஷெட்யூல்ல அதை பாத்துக்க முடியாம இத மர்சி கில்லிங் பண்ணிடுவாங்க, அதாவது கருணை கொலை பண்ணிடுறாங்க. ஒரு வெளிநாட்டு நாய்க்காக 50,000 2 லட்சம் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா அவங்க டைம்ல கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண கூட கஷ்டப்படுறாங்க. இந்தியால மட்டும்தான் மிருகங்களை கருணை கொலை பண்றது சட்ட விரோதம் இல்ல. ஒருவேளை அவங்க கருணை கொலை பண்ணலைன்னா அதை அப்படியே ரோட்ல விட்டுடுறாங்க. இது மாதிரி வீட்டில் வளர்ந்த வெளிநாட்டு நாய்கள் தெருக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கை ஒத்துக்காம ரொம்ப கஷ்டப்படும். இந்த மாதிரி வெளிநாட்டு பிரீட் நாய்கள்லாம் பார்த்தீங்கனாலே புசு புசுன்னு நிறைய முடியோட இருக்கும். இதெல்லாம் நம்ம ஊரோட சூடான கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகாது. அதோட முடியினால அது சூடு தாங்க முடியாம தவிக்கும். இதுவே இந்தியன் பிரீட் நாய்கள்லாம் ஓரளவுக்கு நம்ம ஊரோட கிளைமேட்டுக்கு செட் ஆகும். நம்ம ஊர் கோஸ்ட்லைனில் இருக்கிறதுனால ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும், அதாவது வாட்டர் வேப்பர் கண்டென்ட் இந்த அட்மாஸ்பியர். இந்த மாதிரி கிளைமேட்டில் நிறைய முடி இருக்கிற மிருகங்களால் அடாப்ட் பண்ணிக்க முடியாது. அதனால தான் சின்ன வயசுலேயே ரொம்ப வீக்காகி நோய் எதிர்ப்பு சக்தியை இழந்துடுது. நம்மளாலேயே சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத நிலைமையில் சின்ன நாய்களால் மட்டும் எப்படி நம்ம ஊர் கிளைமேட் சேஞ்சஸை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? நம்மள நிறைய பேர் மயில நம்ம டிராயிங் புக்ல வரைஞ்சிருப்போம். கண்டிப்பா அந்த மயில எக்ஸ்ட்ரா கலர்ஸ் போட்டு அழகா தோகைய விரிச்சு ஆடுற மாதிரி தான் இருந்திருக்கும். அப்படி இல்லனா கோவில்ல கடவுள் முருகரோட வாகனமா அத பாத்திருப்பீங்க. அது தவிர நம்மள எத்தனை பேர் மயில் அழகா தோகைய விரிச்சு ஆடி பாத்திருக்கீங்க? மயில் மட்டும் இல்ல, நிறைய பறவைகளை நம்மள பாதி பேர் பாத்திருக்க மாட்டோம். சிட்டுக்குருவி, கிளி, பஞ்சவர்ண கிளி, ஆந்தை, கழுகு, பருந்து, கொக்கு போல பல பறவைகள்ல நம்ம கதையில தான் கேட்டிருப்போம், இல்ல படத்துல தான் பார்த்திருப்போம். ஆனா இப்பெல்லாம் நம்ம ஊர்ல காக்கா புறாலாம் பாக்குறதே ரேரா இருக்கும்போது கிளிக்கும் சிட்டுக்குருவிக்கும் நம்ம எங்கெங்க போவோம்? என் பாட்டி சொல்லுவாங்க, கடவுளுக்கு பறவைகள்னா பிடிக்கும், அதனால்தான் அவர் மரத்தை உருவாக்கினாரு. ஆனா அதே மனுஷங்களுக்கு பிடிக்கும் போது அவன் கூண்டை உருவாக்குனான்னு. என்னெல்லாம் 8-4 மணி வரைக்கும் ஸ்கூல்ல உட்கார வச்சாலே பெல் அடிச்சா அடுத்த செகண்ட் வெளில ஓடி வந்துடுவேன். அதே மாதிரி தானே பறவைகளும், அதை நம்ம கூண்ல அடைச்சு வச்சா அதோட அழகான சிறகுகளுக்கு பயனே இல்லாம போயிடுமே. பறவைகளும் மனுஷங்க மாதிரி தான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. நம்ம தேசிய பறவை மயில் ஆடும்போது இந்தியாவோட கலை மற்றும் கட்டிடக்கலைய டெபிக் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா அதோட குரல் அவ்வளவு நல்லா இருக்காதான். அதே பாத்தீங்கன்னா ஒரு குயில் கருப்பா இருந்தாலும் அதோட குரல் இனிமையா இருக்கும். நம்ம என்விரான்மெண்டே ஒரு உணவு சங்கிலி அடிப்படையில தான் இயங்குது.

0: அதாவது மரம்னால மழை வரும், மழைனால செடி கொடியெல்லாம் வரும். இந்த செடிகளை உணவா வச்சிருக்கிற புழுக்கள், அந்த புழுக்களை சாப்பிடுற பறவைகள், இந்த உணவு சங்கிலியில ஏதாவது ஒண்ணு நடக்கலைன்னா கூட இந்த உலகம் இயங்காது. புல் இல்லைனா புழு இருக்காது, புழு இல்லைனா பறவைகளும் இருக்காது. புல் புழுக்கள் மட்டுமே இருந்து பறவைகள் இல்லைனா நம்ம மனுஷங்க சாப்பிட எதுவுமே இருக்காது. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, பறவைகள் புழுக்களை சாப்பிடலனா புழுக்கள் நம்ம பயிர்களை சாப்பிட்டுடும். அது மட்டும் இல்லாம செல்போன் ரேடியேஷன்ஸ் கூட பறவைகளோட பிரெயினை ரொம்ப அஃபெக்ட் பண்ணி, அந்த பறவைய மட்டும் அஃபெக்ட் பண்ணாம அதுக்கு வர தலைமுறைய கூட ஃபுல்லா பாதிக்குது. என்னடா இவ படத்துல இருந்து வர டயலாக்லாம் சொல்றாளேன்னு பாத்தீங்களா? ஹீரோ சொன்னா என்ன, வில்லன் சொன்னா என்ன, யார் சொன்னாலும் நல்ல கருத்தை ஏத்துக்கிறதுல தப்ப என்னங்க இருக்கு? இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தேவையில்லாம குப்பைகள் போடுவதுதான். நம்ம ஒழுங்கா டிஸ்போஸ் பண்ணாத பிளாஸ்டிக் மற்றும் இண்டஸ்ட்ரியல் சாலிட் வேஸ்ட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பறவைகள்லாம் கன்சியூம் பண்ணி அதோட இன்டர்னல் ஆர்கன்ஸை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பறவைகள்லாம் மைக்ரேஷன், அதாவது காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நாடு விட்டு நாடு பறக்கும். அந்த கெப்பாசிட்டி பறவைகளுக்கு இயல்பாகவே இருக்கு. நம்ம பறவைகளை கூண்டுள்ள அடைச்சி வச்சாலும் அதோட பேசிக் ட்ரெய்ட்ஸ் அதை விட்டு போகாது. ஸோ காலநிலை மாற்றம் அப்போ அதோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா மைக்ரேஷனுக்கு அடாப்ட் ஆயிருக்கும். ஆனா அதால பறக்க முடியாத காரணத்தால அடுத்து வர ஜெனரேஷன் பறவைகளுக்கும் இந்த குணம் இல்லாமயே போயிடுதுன்னு நியூயார்க்ல இருக்கிற சில சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ இனிமே நீங்க பண்ண வேண்டிய சின்ன ஸ்டெப்ஸ் என்னன்னா, இனிமே குப்பைகள் இல்ல பிளாஸ்டிக் வேஸ்ட் போடும்போது அதை ஒழுங்கா பார்த்து டிஸ்போஸ் பண்ணுங்க. செல்போன் ரொம்ப நெசசரினா மட்டும் யூஸ் பண்ணுங்க. பறவைகளை ரசிக்கணும்னா கூண்ல வச்சு ரசிக்கணும்னு அவசியம் இல்ல. பேர்ட் சான்ச்சுரியில போய் பாருங்க, போறதுதான் போறீங்க. சம்மர்ல போகாம டிசம்பர்ல போனா நல்லா இருக்கும். இன்னைக்கு நீங்க கேட்டதுல நிறைய விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா எக்ஸைட்டிங்கா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களின் ஃபேவரட் ஆர்ஜே சௌமியா. இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம் நமது வானொலி நமது பெருமை.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்கம் மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Maduraganangal Maduraganangal Maduraganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.